இன்று நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து வழங்குவதற்கு என்னோடு ஒத்துழைத்து இந்த இத்தனை நண்பர்களுக்கும் எனக்கு நன்றியை கூறிக்கொண்டு உறவுகளே உங்களை மேலும் நாங்கள் சந்திக்கலாம் என்று மீண்டும் தொடர்வோம் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் நல் வணக்கங்களும் உறவுகளே.

0: சரி சரி சரி சரி
1: சரி சரி சரி. வணக்கம் என் அன்பர்களுக்கு, இப்பொழுது காத்தளிக்கு வருகிறது சிறி சிறி நிகழ்ச்சி. மோண்டியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருப்போம். உங்களோட காத்தளியில் இப்பொழுது இணைந்து கொள்வது பிரியமுடன் ரதீஷ். சிறி சிறி நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கக்கூடிய நகைச்சுவை நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்டு மகிழலாம். நகைச்சுவை நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்டு மகிழலாம்.
2: முடியுமா?
3: அடி
2: வாங்குவேன் கூட ஒரு வீட்டுக்கு வர ஒரு பிகரை பாக்குற
3: பொண்ணு பண்ண மாட்டேன்.
2: அதெல்லாம் வேணாம்பா, அந்த பொண்ணை பார்த்து பிடிக்கலங்கிற
3: பிடிக்கல. ரொம்ப சிம்பிளான வார்த்தையா இருக்க என்ன?
2: உனக்கு தாண்டா அது வார்த்தை, எனக்கு வாழ்க்கை.
4: என்ன தம்பி, நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க?
2: அவங்க ரெண்டு பேரும் அயன் நேரத்தில் இருக்காங்க. நீங்க பொண்ணு கூப்பிடுங்க மாமோ, அவர் சொல்ல வேண்டிய சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. சீக்கிரம் கூப்பிடுங்க.
4: கால் டூப்ல எவ்வளவு கொடுப்ப? ஒரு லட்சம் கொடுக்குறேன்.
2: வாங்கி விடு.
4: ஒரு லட்சம் ரூபாயா?

0: பார்க்க கூடாது, பேசு பேச பார்த்து பேசு.
1: சரி சரி.
0: முடிக்கல
1: பொண்ண, எனக்கு

0: டைலாக்கா?
1: அது ஒண்ணு இல்லைங்க மாமா, பொண்ணை வர்ணிச்சு ஒரு கவிதை எழுதி கொடுத்த, அத மாத்தி சொல்லிட்டா. டேய், ஒண்ணுக்கு 10,000 தடவை நல்லா யோசிச்சு ஒரு நல்ல பதில சொல்றா.
0: 1,00,000 தடவை யோசிச்சாலும் எந்த மாற்றமும் இல்ல.

0: இப்பதான் வேலை செய்யறேன் சொல்ல.
1: நான் பாட்டுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல அக்கடா நின்றுந்தா அத்த, அப்ப இவன் வந்து என் கையில 10,000 ரூபாய் குடுத்துமா
2: எதுக்குங்க?
1: உங்க பொண்ண புடிக்கலன்னு நல்ல வேலை கேட்காம நான் பாட்டு போயிருந்தா இப்படி ஒரு அத்தையும் ஒரு கொண்டாட்டியும் எனக்கு கட்டிருக்காது இல்ல வர்த்தா.
0: இன்னும் பொண்டாட்டின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டா கண்ணத்தை வேற கிளிட்டு போறா, அப்ப ஏங்கது?

0: ஏற்கனவே பிஞ்சு போய் தான்டா இருக்கு.
1: இது என்னன்னு தெரியுதா?
0: உன் புருஷன் தலைமுடியா? தெரியும் காயத்ரி, எந்த காலத்துல இந்த மாமாவை விட்டு கொடுக்க மாட்டேன்னு தெரியும்.
1: என்னது
0: அப்ப என்னது
1: இந்த ஜட்டி?

0: கிடைச்சு. நாளைக்கு நீங்களே ஒரு பெனாஷாவோ ஒபாமாவோ
1: இருட்டு. இப்ப எதுக்கு நீ அவங்க பேர்லாம் சொல்ற? முதல்ல இது விஷம் யாரா
2: சொன்னது
1: தெரியல. மாத்திரை சாப்பிடலான்னு போன. உன்னால குடிக்கிருந்த பாலும் போச்சு, குடியிருந்த வீடும் போச்சு.
3: வீடு போச்சா? இப்படி
1: ஏன் உனக்கு தெரியாது? நீ என் கூட வரல, பொண்ணு
0: பிடிச்சிருக்குன்னு சொல்ல. தக்காளி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தா யாராச்சும் பிடிக்கல சொல்ல முடியுமா? ஆனாலும் பாஸ், என்னால டேமேஜ் ஆன உங்க வாழ்க்கைய நானே ரினியூவல் பண்ணி தரேன்.
1: ஏண்டா ரினியூவல் பண்றதுக்கு? என் வாழ்க்கை எஃப்டிக்கு போன ஆட்டோவா? உன் மேல நீ நம்பிக்கை இல்ல, நீ கிளம்பு.
0: பஸ் பஸ் பஸ் ஒரு தடவை கை நீட்டி காசு வாங்கிட்டு வேலையை முடிக்கலாம், என் மனசாட்சி என்ன குத்திடும். இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, அந்த பொண்ணை உங்க கூட நான் செட்டி இருக்கிறேன். ப்ளீஸ் பாஸ், பாஸ் பாஸ், ப்ளீஸ் பாஸ்.
1: இரு ரொம்ப கெஞ்சிரானே. நேத்து நீ போட்ட சீன்ல நான் வில்லனாவும் நீ ஹீரோவும் தெரிஞ்ச, இன்னைக்கு நான் போட போற சீன்ல நீ வில்லனாவும் நான் ஹீரோவும் தெரியணும்.
0: எப்படி பாஸ்?
1: அப்படி ஒரு புது சீன்.
0: புது சீனா? சொல்லுங்க சொல்லுங்க பாஸ்.
1: கிட்டவா சத்தம் போட்டு பேசினா எவனா திருடி படத்துல
0: வச்சிருவான்.
1: நம்ம ஹீரோயின் காயத்ரி காலேஜ் முடிஞ்சு போயிட்டு இருக்கா. நீ பின்னாடியே ஓடி போய் அவ ஹேண்ட் பேக் பிடிச்சிட்டு ஓடிடுற. நான் உடனே உன்னை துரத்திட்டு வந்து அடிக்கிற மாதிரி அடிச்சு அந்த பேக் பிடிங்கி காயத்ரி கொடுப்பேன். உடனே அந்த பொண்ணுக்கு நீ கெட்டவனாவும் நான் நல்லவனாவும் தெரியவேன்.
0: எப்படி? ரொம்ப பழைய சீனா இருக்கேன். அஞ்சாவது பண்ணிட்டேன்.
1: எல்லாருமே பண்ணதாண்டா பண்றானுங்க. நம்ம காம்பினேஷன் பண்ணும் போது புதுசா இருக்கும். பண்றியா?
4: இப்பதான்
1: மாமா அசிங்கப்படுத்த கூடாது. இப்ப மாமா பண்ற ஆக்சன் தெரியும் எவ்வளவு பெரிய ஆம்பளை.
0: புரிய
4: ரொம்ப தேங்க்ஸ்.

0: தேங்க்ஸ். நமக்கு மேல ஒருத்தர் இருந்து எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கான்.
1: ஏன்டா சொல்ல மாட்டேன், நான் கஷ்டப்பட்டு கோடு போட்டு ரோடு போட்டு பாலம் கட்டி பஸ் விட்டா அதுல ஏறி உட்காந்து ஈஸியா ஆறு நடிச்சிட்டு போயிட்டு இருக்கேடா.
2: நம்ம தியேட்டரோட ஒரு வார வசூல் மொத்தம் 36,40,264 ரூபாய் இருக்கு. இது வழக்கம் போல பிளாக் மணி இல்ல, நீ பண்ண சேவைக்கு நான் தர கிஃப்ட் கேப்பியா.
1: நடிச்ச வேட்டைக்காரன் படப்பெட்டியில 36,40,264 ரூபாய் போயிட்டு இருக்கு.
3: இங்க இருந்து ஸ்டேட் ரூட்ல போனா தன்னசி தட்டு வருமா?
4: இப்ப அவர் கிளம்பிட்டாரு, என்ன பண்றது?
3: அங்க இருந்து யூடன் பண்ணுமா?
5: நான் பாத்துக்கிறேன், நான் சொல்றபடி நீ செய்.
1: ஓகே விஜய் நடிச்ச வேட்டைக்காரன் படம் ரிலீஸ் ஆகுதுங்க, அர்ஜென்டா ஒரு 32 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுங்க, எடுத்துட்டு வர முடியுங்களா?
5: 32 லட்சங்களா? கேஷ் இருக்கே, உடனே

0: போறாங்க. இந்த பாட்டு சுடுகாட்டு வரையும் ரீச் ஆயிட்டு போல, போனவெல்லாம் ஏன் ஆடிட்டு போதுங்க? கொட்டி வந்துருச்சு, கொளுத்து விடாப்பட்ட
1: பெரிய கடங்காரனா இருப்பான் போல இருக்க. பணத்துக்கு நாயா பெய்ய அலையரா?
0: பெட்டியங்க பெட்டியங்க பெட்டி பெட்டி பெட்டி
2: சிக்கல இருக்கு. அதை நாங்க கொண்டு வரதே முறை.
0: யோ, முறையா கொண்டு வரது என்ன சீர் வரிசையா? அந்த பெட்டி எங்க தலையில வச்சு கொண்டு போறதா? எங்க தளபதிக்கு நான் கொடுக்குற மரியாதை
1: ஓடுற தளபதினு சொல்லிட்டு தலை மேல தூக்கி வச்சு ஆடுறா.
3: கடைக்காரன் சொன்ன ரூட்டை விட நீ கூட்டிட்டு போற ரூட் ரொம்ப குழப்பமா இருக்க. கடைக்காரன் ரூட்ல தான் போயிட்டு இருக்கமா, தேட்டுக்கு நீங்க எவ்வளவு தான் போறோம்?
1: அது வந்து போயிட்டே இருந்தா வந்துடும் சொல்றேன்ல. இப்ப வேற யோ பல வர பேச ரோட்டு பத்து வண்டி ஓட்டியா?
2: நம்ம பணப்பட்டு தூக்கிட்டு போறா.
1: எதுக்கு பெட்டி இவ்வளவு வேகமா தூ? நம்ம கொண்டு வந்தது வாத்தியார் நடிச்ச வேட்டைக்கார படத்தோட பெட்டி. இன்னைக்கு விஜய் நடிச்ச வேட்டைக்கார படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பெட்டி இவ்வளவு வேகமா எடுத்துட்டு போறானுங்க. ஏதோ ஒரு டக்கல் டக்கல் நடந்துருக்கடா புடா குட்டிய. ஹலோ,
0: பணம் போட்டு தூக்கிட்டேன், சீக்கிரம் பணம்.
1: ஓகே. யோ, தியேட்டர் வந்துருச்சு, வண்டி நிறுத்து.
2: தளபதியோட படப்பெட்டிய மாத்தி தலையோட அசல் படத்தை கொண்டு வந்து
0: தலையில அடிச்சு தலைன்னு சொல்றான். நீ யார் ரசிக? ஜெமினி கணேசன் ரசிக. தலையில அடிச்சா ஜெமினி கணேசன் கூட தலை தாண்டா கத்துவாரு. உன்ன மாதிரி விசைக்கு நீங்க தான் பாசமாக ரெண்டு பேரும் பேசிய பிரிச்சு வச்சிருங்க.
2: நான் யாருன்னு தெரியாம அட்டகாசம் பண்றீங்கடா. நான் அமர்க்களம் பண்ண ஆரம்பிச்சேன்.
1: பாட்டி ஹேப்பண்டியா?
2: போச்சு பெட்டி, போச்சு பணம், போச்சு வேட்டைக்கார படம் பார்க்க வந்தவனுக்கு இன்னைக்கு ஒரே வேட்டதே தலைவா. ஐயோ, அதான்

0: விஜய் ரேஷன் மண்டலத்துல கொடுத்த இலவச பிரியாணி நல்லி சும்மா கில்லி மாதிரி இருக்கு. நாம எம்ஜிஆர் நடிச்ச வேட்டைக்காரன் கொண்டு வந்தா அது விஜய் நடிச்ச வேட்டைக்காரனா மாறி போச்சு. இடையில ஒரு வேட்டைக்காரன் புகுந்து வித்தையை காட்டி விளையாண்டு போயிட்டான். நீங்க பொட்டி போனதை பத்தி ஃபீல் பண்ணாதீங்க. இந்த பொட்டாளத்தை பிரிச்சு ஒரு வெட்டி வெட்டுங்க.
1: நான் சொன்ன மாதிரி 32 லட்சம் பணம் தடிச்சு கொடுத்துட்டேன். நீ சொன்ன மாதிரி காய்ச்சி வெட்டி கிடைச்ச உடனே வெட்டி விடலான்னு பாக்குறியா? இந்த பணம் தடிக்க ரெண்டு பேர் சேர்ந்தாண்டா திட்டம் போட்டோம்.
2: திட்டம் நீ போட்டியா? ஏடா தியேட்டர் சுத்தி வட்டம் தானே போட்ட.
1: வட்டம் திட்டம் காரியம் முடிஞ்ச உடனே மட்டமா பேசுற பத்தியா?
3: மாமா ஏடா செல்லம், ஐயோ அவன்கிட்ட இந்த வெட்டி பேச்சு
4: நல்லது. என் அன்பு உறவுகளை, இதுவரை நேரமும் மொன்றியல் தமிழ் வானொலியின் சிறி சிறி நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியமுடன் ரதீஷ். நன்றி, வணக்கம்.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலில் வருவது இந்து மத பாடல்கள். கொண்டை கொண்ட கோதை மீது தேனுலாவு கூனி கூன், உண்டை கொண்ட ரங்க ஓட்டி உள் மகிழ்ந்த நாதனூர், நண்டை உண்டு நாரை பேர வாழை பாய நீலமே, அண்டை கொண்டு கெண்டை மேயும் அந்த நீர் அரங்கமே. கூந்தலை கொண்டையாக முடிந்த கூனியின் முதுகு நிமிரும்படி வில்லால் அடித்து மனம் மகிழ்ந்தவன் ராமன். அப்பெருமான் ஸ்ரீரங்கத்தில் பள்ளு கொண்டிருக்கிறான். நீர்வளம் மிக்க அங்கு நாரைகள் நண்டை தின்று மகிழ்வுடன் வாழ்கின்றன. வாழை கெண்டை மீன்கள் துள்ளி விளையாடுகின்றன. கருநீர நெய்தல் மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இது திருமழிசை ஆழ்வார் பாடிய பாடல். கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? ஸ்ரீரங்கம் ரங்கநாதரின் இன்னொரு பெயர் என்ன தெரியுமா? பெரிய பெருமாள். ஸ்ரீரங்கத்தின் தலவிருட்சம் என்ன? புன்னை மரம். பன்னிரு ஆழ்வார்களில் ஸ்ரீரங்கத்தை பாடியது எத்தனை பேர் என்றால் 11 பேர். அயோத்தியில் இருந்து ரங்கநாதை கொண்டு வந்தவர் விபீஷணன். ஆண்டாளை மணந்ததால் ரங்கநாதருக்கு என்ன பெயர் வந்தது? அழகிய மணவாளர், அதாவது அழகிய மாப்பிள்ளை. ஸ்ரீரங்கம் ஜெயராக இருந்து நிர்வாக சீர்திருத்தம் செய்தவர் யார்? ராமானுஜர். ராமானுஜருக்கு ஸ்ரீரங்கத்தால் ஏற்பட்ட சிறப்பு பெயர் என்ன? திருவரங்க செல்வம் முற்று திருத்தி. ரங்கநாதர் மீது பாடப்பட்ட திவ்ய பிரபந்த பாசுரங்கள் எத்தனை? 247. ஸ்ரீரங்கம் கோவில் மதில் சுவர்களை கட்டிய ஆழ்வார்கள் யார் தெரியுமா? திருமங்கை ஆழ்வார். பூலோகத்துடன் ஒப்பிட்டு ஸ்ரீரங்கத்தை எப்படி அழைப்பர்? பூலோக வைகுண்டம் என்று அழைப்பர். பாடலை கேட்கலாமா?

சூரிய பகவானின் மகிமையை அறிவோம். காசினி இருளை நீங்கும் கதிரொளியாய் எங்கும் பூசனை உலகோர் போற்ற புசிப்பொடு சுகத்தை நல்கும் வாசி ஏழுடைய தேர்மேல் மகாகிரிவலமாய் வந்த தேசிகா என்னை ரட்சிப்பாய் செங்கதிரவனே போற்றி. உலகின் இருளை போக்குபவரே, கதிர்களால் எங்கும் ஒளி வீசுபவரே, உலக உயிர்களால் போற்றப்படுபவரே, உடல் நலத்தை அளிப்பவரே, ஏழு குதிரைகளை பூட்டிய தேரை கொண்டவரே, மேருமலையை சுற்றி வருபவரே, ஞானம் தருபவரே, சிவந்த நிறம் கொண்டவரே, என்னை காத்தருள வேண்டும். இது நவகிரக துதியில் உள்ள சூரிய பாடலாகும். இப்பொழுது சூரியனை பற்றி நாம் சிலவற்றை தெரிந்து கொள்ளலாம். சூரிய தேவனின் பெற்றோர் காஷ்யப முனிவர் அதிதி, சூரியனின் தேரோட்டி அருணன். சூரியனுக்குரிய நட்சத்திரங்கள் மூன்று, கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். சூரிய பக்தனாக விளங்கிய போஜவம்ச மன்னர் சத்ராஜித். சூரியனுக்குரிய எருக்குவனமாக இருந்த தலம் சூரியனார் கோயில். நாரதர் உபதேசம் மூலம் சூரிய புராணம் கேட்டவர் சாம்பன். ராமனின் நண்பராக விளங்கிய சூரிய புத்திரன் சுக்ரீவன். ராமனுக்கு அகத்தியர் உபதேசித்த சூரிய ஸ்தோத்திரம் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம். சூரிய மந்திரம் மூலம் குந்திக்கு பிறந்தவன் கர்ணன். ஒடிசாவில் உள்ள புகழ்பெற்ற சூரிய கோவில் கொனார்க். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இனி தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள். கழுதை பொதியை சுமக்கலாம், ஆனால் கழுதையை பொதி சுமக்க முடியுமா? இது கடிஜோக்கல்ல, சீரியஸான விஷயம். ஒரு துறவியிடம் சீடர்கள், ஐயா, இந்த உடலை பாதுகாக்க குளிக்கிறோம், சாப்பிடுகிறோம், உறங்குகிறோம், வாசனை திரவியங்களை பூசுகிறோம், இதெல்லாம் எதற்காக என்றார். துறவி அவர்களிடம், இந்த உடல் கழுதை போன்றது, அது நமக்குள் கிடக்கும் உயிர் என்னும் பொதியை சுமந்து செல்கிறது, அதனால் உடலை பராமரிக்கிறோம். ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அதிகமாக சாப்பிடும் பொழுதோ, கண்டதை உண்ணும் பொழுதோ, குடிக்கும் பொழுதோ, புகைப்பிடிக்கும் பொழுதோ நாம் கழுதையை சுமந்து செல்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்றார். நீ உணவு ஆசைக்கு ஆளானவனாயிருந்தால் உன் தொண்டையில் ஒரு கத்தியை வைத்துக்கொள் என்று பைபிள் கூறுகிறது. ஆம், தேவையற்ற உணவு பழக்க வழக்கங்களை மனிதன் அழித்து விட வேண்டும். ஒரு பாடலை கேட்கலாம்.

மதிப்பு உயர என்ன செய்வது? ரிப்ளி என்பவர் எழுதிய நம்பினால் நம்புங்கள் என்ற ஒரு புத்தகத்தில் உள்ள தகவல் இது. ஒரு இரும்பு துண்டின் விலை $5. அதையே குதிரையின் லாடமாக வடித்ததும் $50 விலை உயர்ந்து விடுகிறது. தையல் எந்திரமாக வடிவமைத்தால் $500 கூடுகிறது. சுவிஸ் வாட்சின் மெல்லிய ஸ்பிரிங் ஆக மாற்றினால் $5,000 மாறிவிடுகிறது. ஆக $5 மதிப்புள்ள ஒரு பொருள் அதன் 18 வேறு பொருளாக மாற்றும் பொழுது விலை உயர்ந்து கொண்டே போகிறது. இதுபோல நமக்கும் ஆண்டவர் ஆற்றலை தந்துள்ளார். அதை நல்ல வழியில் பயன்படுத்த வேண்டும். அவர் பைபிள் மூலமாக நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி வலியுறுத்தியுள்ளார். அந்த அறிவுரைகளை பின்பற்றினால் நமக்கும் மற்றவர்களுக்கும் நன்மையாக அமையும். ஒரு பாடலை கேட்கலாம்.

இஸ்லாமிய பாடல்களை கேட்கும் முன் இனிய இஸ்லாம் அறிவோம். ஒருவர் தன் தேவையை கூறி இறைவனிடம் பிரார்த்தனை செய்தால் அவர் கேட்டதை தந்துவிடுகிறான், அல்லது அவருடைய வேறு தேவையை பூர்த்தி செய்கிறான், அல்லது இப்போது வைத்த கோரிக்கையை அவருக்கு மறுமையில் சேகரித்து வைக்கிறான். இப்படியாக பிரார்த்தனை என்பது மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. இதையே துஆ என்பர். பிரார்த்தனை செய்யும் போது ஒழுங்குமுறைகளையும் தூய்மையையும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அசுத்தமான உணவுகள், தவறான எண்ணங்கள் ஆகியவற்றை விட்டுவிட்டு மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். குர்ஆனில் திண்ணமாக அல்லாஹ் தீமையிலிருந்து விலகி இருப்பவர்களையும் தூய்மையை மேற்கொள்பவர்களையும் நேசிக்கின்றான் என கூறப்பட்டுள்ளது. எனவே பிரார்த்தனையின் போது மனநிலையை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டியதன் அவசியமே நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு பாடலை கேட்கலாம்.

கணவரிடம் மற்ற பெண்களை பற்றி மனைவியர் வர்ணிக்க வேண்டாம் என்கிறது இஸ்லாம். கணவரிடம் பெண்கள், என் தோழி எவ்வளவு அழகாக இருப்பாள் தெரியுமா, அவளுக்கு அவளது கணவர் நேற்று வாங்கி கொடுத்த புடவையில் அவள் ஜொலித்தாள் தெரியுமா, அவளைப் போல யாராலும் மட்டன் குழம்பு ருசியாக வைக்க முடியாது, ஏன் நான் கூட அந்த அளவுக்கு சமைக்க தெளிவில்லை என்றெல்லாம் பெண்கள் பிற பெண்களை பற்றி கணவரிடம் சொல்வதை தவிர்க்க வேண்டும். இதன் காரணமாக அந்த பெண்ணின் மீது கணவனின் சிந்தனை செல்லும். சில சமயங்களில் அவளைப் போல நமக்கு மனைவி அமையவில்லையே என்ற எண்ணம் ஏற்படும். இது தேவையற்ற வழிகேடான செயல்களுக்கு கூட காரணமாகிவிடும். ஆண்கள் வேலைக்கு போய் வந்தவுடன் நிம்மதியை நாடுகிறார்கள். அவர்கள் வந்ததும் அவர்களுக்கு இதமானதேயே மனைவி பேச வேண்டும். அன்று வீட்டில் நடந்த நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டும். நாளைய தேவைகளை பற்றி பக்குவமாக எடுத்துச் சொல்ல வேண்டும். தொழுகை நேரம் வந்துவிட்டால் அதை நினைவூட்ட வேண்டும். இதமாக நடந்து கொள்ள வேண்டும். சரியான நேரத்தில் சுவையான உணவை அளிக்க வேண்டும். ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பற்றி தம் கணவரிடம் அவளை அவர் நேரில் பார்ப்பதை போன்று வர்ணனை செய்ய வேண்டாம் என்று குர்ஆனில் சொல்லப்பட்டுள்ளதை கடைபிடித்தால் குடும்பத்தில் நிம்மதி நிச்சயம். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் நேரம் காற்றலையில் உங்களோடு நான் மதுரை கலையகத்திலிருந்து அனுசாத்தப்பன். முதலில் நமது சிந்தனைக்கு, விடாமுயற்சியுடன் செயல்படுங்கள், வெற்றி பாதையில் செல்வீர்கள்.

சொல்கிறார் ஆன்மீக பண்பாளர் பரமஹம்ச யோகானந்தர். மற்றவர்களின் உடல் பலம் பணபலத்தை கண்டு அஞ்சாமல் எது வந்தாலும் ஏற்கும் பக்குவம் வேண்டும். நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன் என்று விடாமுயற்சியுடன் செயல்பட வேண்டும். மனித பிறவி கிடைப்பது அரிதானது. மனிதன் மனிதனாக வாழ வேண்டுமெனால் கடவுள் மீதும் உயிர்கள் மீதும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு செலுத்த வேண்டும். வெற்றி பாதையில் நம்மை செலுத்த தெய்வீக சக்தியை நோக்கி மனதை திருப்பினால் வாழ்வில் அமைதியும் ஆனந்தமும் நிறைந்திருக்கும். புதிய முயற்சியில் ஈடுபடும் பொழுது கடந்த கால அனுபவம் கற்றுத்தந்த பாடத்தை நாம் மறக்க கூடாது. எத்தனை முறை தோற்றாலும் முயற்சியை கைவிடுவதும் கூடாது. உலகம் வேண்டுமானால் ஒருவகை தோல்வியாளனாக நம்மை கருதலாம். ஆனால் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருப்பவனுக்கு என்றும் வெற்றியே கிடைக்கும். நாம் ஒவ்வொருவரும் தனித்தன்மை கொண்டவர்கள். கடவுளின் ஒப்பற்ற படைப்பாக இருக்கும் நம்மை போல வேறொருவர் உலகில் இல்லை. இதை எண்ணி பெருமிதம் கொள்ளுங்கள். தினமும் இரவு தூங்கும் முன் அன்றைய நாளில் செய்த பணிகளை பட்டியல் இடுங்கள். இது உங்களை நீங்களே திருத்திக் கொள்ளவும் மறுநாள் பணி குறித்து திட்டமிடவும் வசதியாக இருக்கும். வேகத்துடன் விவேகத்தையும் மனதில் வளர்த்து கொண்டால் நெருக்கடி நேரத்தில் தக்க பாதுகாப்பாக அமையும். மகான்களின் வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்வில் சோதனை குறுக்கிட்டாலும் மனம் தளராமல் அவர்கள் போராடி வென்றதை உணர முடியும். எந்த வேலையையும் நாளை பார்க்கலாம் என்று தள்ளி போடாதீர்கள். காலம் தாழ்த்தினால் நம்மை நாமே ஏமாற்றுவதாக ஆகிவிடும். பிறர் கூறும் பழிச்சொற்களை பொருட்படுத்த வேண்டாம். யார் மீதும் வெறுப்பு காட்டாதீர்கள். அமைதியும் உறுதியும் உள்ளத்தில் இருந்தால் நீங்கள் வெற்றி வீரராக திகழலாம். எண்ணம் முளைவிடும் விதை போன்றது. நம்மை நன்மை தீமை விளைவிக்கும் இருவித எண்ணங்கள் உலகில் இருக்கின்றன. மனதிற்குள் எதை அனுமதித்தாலும் அதற்கான பலனை அளிக்க தொடங்கும். இறை சிந்தனையோடு செய்யும் பணி தியானத்திற்கு ஈடானது. இதனால் மனம் ஒருமுகப்பட்டு பணியை சிறப்பாகவும் விரைவாகவும் செய்ய முடியும். கூச்சல் குழப்பம் மிக்க இடங்களில் இருந்து விலகியிருங்கள். அமைதி வேண்டுமானால் தனிமையில் அமர்ந்து கடவுளை பிரார்த்தனை செய்யுங்கள். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இது தகவல் அறியும் நேரம். மீன்களின் ராஜ்யம் தண்ணீரில் தான். தரையில் தூக்கி போட்டால் அவை இறந்துவிடும். ஆனால் தண்ணீரை தாண்டி வந்து வேட்டையாடும் மீன் பற்றி நீங்கள் அறிவீர்களா? மீன்கள் பெரும்பாலும் உணவை விழுங்கி செரிக்கின்றன. சுறா போன்ற பெரிய மீன்கள் வேட்டையாடி உண்ணும். இது தவிர வேறு சில வழிகளில் உணவு உண்ணும் மீன்களும் உள்ளன. ஆங்கிலர் ஃபிஷ் எனப்படும் மீன் விளக்கு போன்று ஒளிரும் உறுப்பால் தன் உணவுகளான சிறு மீன்களை கவர்ந்திழுத்து பிடித்து தின்றுவிடும். கிளி மீன்களும் வண்ணத்து பூச்சி மீன்களும் தண்ணீர் தாவரம் போன்ற பிராணிகளான பாலிப்புகளை ஆடு மாடு போல மேய்ந்து உண்கின்றன. மேல் பிரே எனப்படும் மீன் இனம் அட்டை பூச்சி போல தான் ஒட்டி வாழும் மீன்களை காயம்படுத்தி அதன் வழியே தனக்கு தேவையான சத்துக்களை உறிஞ்சி வாழ்கின்றன. ஆர்ச்சர் மீன்கள் தண்ணீருக்கு வெளியில் வேட்டையாடும் திறன் கொண்டவை. தண்ணீருக்கு அருகே தாவரங்களில் இருக்கும் பூச்சிகளை உணவாக உண்ணக்கூடியது. நீருக்குள் மூழ்கி இருந்தே தாவரங்களில் இருக்கும் பூச்சிகளின் நடமாட்டத்தை நன்கு பார்த்து அறியும் திறன் உடையது இந்த வகை மீன்கள். பச்சோந்தி எப்படி நாக்கை நீட்டி இரையை பிடிக்குமோ அதுபோல பசை போன்ற தன் எச்சிலை பூச்சிகளின் மீது துப்பி பிடித்து தின்றுவிட்டு கனப்பொழுதில் நீருக்குள் பாய்ந்துவிடும் இந்த ஆர்ச்சர் மீன்கள். உண்டியும் உடையும். உண்டி என்றால் உணவு என்று பொருள். அந்த பள்ளியை ஆய்வு செய்வதற்காக வந்திருந்த பள்ளி கல்வி அதிகாரி மாணவர்களின் திறனை அறிய விரும்பினார். ஆறாம் வகுப்பில் தமிழ் ஆசிரியர் சில வார்த்தைகளை வாக்கியத்தில் அமைக்க சொல்லி கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு வந்த கல்வி அதிகாரி நான் கூறும் வார்த்தையை சொற்றொடராய் முழுமைப்படுத்துங்கள் என சொல்லி உண்டியும் உடையும் என கரும்பலகையில் எழுதினார். ஒரு மாணவன் எழுந்து உண்டியும் உடையும் உயிர் வாழ அவசியம் என்றார். மற்றொரு மாணவன் எழுந்து உண்டியும் உடையும் பண்டிகை நாட்களில் மட்டும் சிறப்பாக கிடைக்கும் என்றார். மகிழ்ந்த அதிகாரி அடுத்து மக்குப்பையன் என ஆசிரியர் கணித்து வைத்திருந்த மாணவனை எழுப்பி கேட்க அம்மாணவன் உண்டியும் உடையும் ஏனென்றால் அது மண்ணால் ஆனது என்றார். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்போமே.

இது நலம் பேணும் நேரம். குழந்தைகளின் நலம் பற்றி அறியலாம். எந்த குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, அவர்களுக்கு போட வேண்டிய தடுப்பூசிகள், புற்றுநோய் பாதித்த குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடலாமா, ஹீமோஃபீலியாவிற்கு தடுப்பூசி உள்ளதா, எடை குறைந்த குழந்தைகளுக்கு பிரத்யேக தடுப்பூசிகள், தடுப்பூசியால் ஒவ்வாமை வருமா, இது போன்ற கேள்விகளுக்கு நாம் பதில் காணலாம். பொதுவாகவே குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாகவே இருக்கும். அதிலும் ஊட்டச்சத்து குறைபாடு, எடை குறைந்த குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். ஹெச்ஐவி தொற்றால் பாதித்த குழந்தைகளுக்கும் அப்படித்தான். பிசிஜி காசநோய், நிமோனியா, ஃப்ளூ காய்ச்சல், அம்மை தடுப்பூசி, ஹெப்பாட்டிடைஸ் ஏ மற்றும் பி வைரஸ், மூளை காய்ச்சல் போன்ற தடுப்பூசிகள் போடலாம். 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ தடுப்பு மருந்து தர வேண்டியது மிக மிக அவசியம். எல்லா தடுப்பூசிகளையும் போட வேண்டியது முக்கியம். கதிர்வீச்சு சிகிச்சையின் போது நுண்ணுயிர் தடுப்பூசிகளை போடக்கூடாது. சிகிச்சைக்கு பின் வீரியம் குறைந்த தடுப்பூசிகளை போட்டுக் கொள்ளலாம். இது புற்றுநோய் பாதித்த குழந்தைகளுக்கு. ஹீமோஃபீலியாவிற்கு தடுப்பூசி உள்ளதா என்றால் அதற்கு இல்லை. வழக்கமாக இரத்த உறைவுக்காக மருந்துகளை எடுத்துக்கொண்ட உடனே தசை வழி தடுப்பூசிகளை மட்டுமே போட வேண்டும். எடை குறைந்த குழந்தைகளுக்கு பிரத்யேக தடுப்பூசிகள் உள்ளதா? குழந்தை 2 கிலோவிற்கு மேல் இருந்தால் எல்லா தடுப்பூசிகளையும் போட்டுக் கொள்ளலாம். 2 கிலோவிற்கு குறைவாக இருந்தால் ஹெப்பாட்டிடைஸ் பி தடுப்பூசியை 1 மாதம் கழித்து போடலாம். தாய்க்கு ஹெப்பாட்டிடைஸ் பாதிப்பு இருந்தால் குழந்தைக்கு தடுப்பூசி அவசியமா என்றால், குழந்தையின் எடை 2 கிலோவிற்கும் குறைவாக இருந்தால் 12 மணி நேரத்திற்குள் அந்த தடுப்பூசியை போட வேண்டும். கர்ப்ப காலத்தில் போட வேண்டிய ஊசிகள், அம்மை தடுப்பூசிகளை போடக்கூடாது. கர்ப்பிணிகளுக்கு ஹெப்பாட்டிடைஸ் பி மற்றும் வைரஸ் தொற்றுகளான தடுப்பூசிகளை போட வேண்டும். சிறுநீரகங்கள், இதய நோய், நுரையீரல், கல்லீரல், நரம்பு பாதிப்பு இருந்தால் தொற்றுநோய் அபாயம் அதிகம். இவர்களுக்கு சில தடுப்பூசிகளை சற்று கூடுதலாகவே போட வேண்டும். உறுப்பு மாற்று சிகிச்சை துவங்குவதற்கு 15 நாட்களுக்கு முன் தடுப்பூசிகளை போட்டுவிட வேண்டும். 6 மாதங்களுக்கு பின் வழக்கமாக போடும் அனைத்து தடுப்பூசிகளையும் போடலாம். தடுப்பூசியினால் ஒவ்வாமை ஏற்படுமா என்றால், முதன்முறை தடுப்பூசி போடும்போது ஒவ்வாமை ஏற்பட்டு அரிப்பு, தடிப்பு, வாந்தி, மூச்சு திணறல், மயக்கம், வலிப்பு போன்ற பக்க விளைவுகள் ஏற்பட்டு இருந்தால் மீண்டும் தடுப்பூசிகளை போடக்கூடாது. மீன் எண்ணெய் தோல் பிரச்சனைகளுக்கு நல்ல பலன் தரக்கூடியது. இயற்கையிலேயே அதிக எண்ணெய் உள்ள மீன்களை சாப்பிடுவது அல்லது மீன் எண்ணெய் மாத்திரைகளை டாக்டரின் ஆலோசனைப்படி சாப்பிடலாம். குர்குமின் என்ற இயற்கை பொருள் அதிகம் உள்ள மஞ்சள் தோல் வீக்கம், அலர்ஜி போன்றவற்றை கட்டுப்படுத்தக்கூடியது. சமையல் அனைத்திலும் தவறாமல் மஞ்சள் சேர்க்கிறோம். நோய் எதிர்ப்பு சக்தியை அது தரக்கூடியது. மஞ்சள் கிருமி நாசினியாகவும் பயன்படுகிறது. சர்வதேச அளவில் செய்த ஆராய்ச்சியில் தொடர்ந்து மஞ்சள் சேர்த்துக் கொள்வது புற்றுநோயை கட்டுப்படுத்த சிறந்த வழி என கூறப்படுகிறது. இணைந்திருங்கள்.

சமையல் குறிப்பு ஒன்று பார்க்கலாமா? ஜவ்வரிசி உப்புமா. உடலில் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஜவ்வரிசி மிகவும் நல்லது. நாவிற்கு ருசியாகவும் உடலுக்கு குளிர்ச்சியையும் தரும். இதில் உப்புமா செய்து சாப்பிடலாம். தேவையான பொருட்கள்: ஜவ்வரிசி 100 கிராம், பொடியாக நறுக்கிய வெங்காயம், கேரட் துருவல், வறுத்த வேர்க்கடலை தலா 1 கப், பச்சை மிளகாய் 1, துருவிய இஞ்சி 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பொட்டுக்கடலை 2 டீஸ்பூன், கொத்துமல்லி சிறிதளவு, நெய் விருப்பப்பட்டால் 1 டீஸ்பூன், எலுமிச்சம்பழம் 1/2. இதை செய்முறை: ஜவ்வரிசியை தண்ணீரில் 1 மணி நேரம் ஊறவிடவும். கடாயில் நெய் விட்டு கடுகு பச்சை மிளகாய் நறுக்கி போட்ட வெங்காயம், பொட்டுக்கடலை, இஞ்சி, கேரட் துருவல், வேர்க்கடலை அனைத்தையும் சேர்த்து ஊறிய ஜவ்வரிசியையும் சேர்த்து கிளறவும். உப்பு சேர்த்து கிளறி ஜவ்வரிசி வெந்ததும் நறுக்கிய கொத்தமல்லி எலுமிச்சம்பழ சாறு கலந்ததை நன்றாக கிளறிவிடவும். சுவையான ஜவ்வரிசி உப்புமா தயார். நெல்லிக்காய் பயன்கள்: ஆப்பிள் போன்று அனைத்து நன்மைகளையும் கொண்டது நெல்லிக்காய். ஆனால் இதன் விலை மிகவும் குறைவு. சந்தைகளில் எளிதாக கிடைக்க வல்லது. தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டால் நோய்கள் தூர விலகி போய்விடும். நெல்லிக்காய் சாப்பிடுவதால் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சி தடைபடும் என்று தெரிய வந்துள்ளது. அல்சர் உள்ளவர்கள் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் ஜூஸ் குடித்து வந்தால் அல்சரை குணப்படுத்தலாம். நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் டாக்ஸின்கள் வெளியேற்றப்பட்டு உடல் எடையை குறைக்க உதவும். நெல்லிக்காயில் உள்ள நார் சத்து குடல் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கல் ஏற்படுவதை தடுக்கும். நெல்லிக்காயை தினமும் ஒன்று சாப்பிட்டு வந்தால் உயர் இரத்த அழுத்தம் கட்டுப்பாடுடன் இருக்கும். மேலும் நெல்லிக்காய் மனம் மற்றும் உடலை அமைதிப்படுத்தும். அதிலும் நெல்லி பொடியை தேனுடன் கலந்து தினமும் சாப்பிட்டு வர நல்ல பலன் கிடைக்கும். இப்பொழுது ஒரு பாடலுக்குரிய நேரம் இது.

திருத்தலம் உலாவரும் நேரம். எல்லாமே ஐந்து ஐந்தாக இருக்கும் மிருதாஜலம் சிவன் கோவில். நமசிவாய என்னும் ஐந்தெழுத்து மந்திரத்தின் நாயகரான சிவன் கடலூர் மாவட்டம் மிருதாஜலத்தில் பழமலைநாதர் என்ற பெயரில் வீற்றிருக்கிறார். இங்கு கோபுரம், கொடிமரம், விநாயகர், நந்தி, பிரகாரம் என்று எல்லாமே ஐந்து ஐந்தாக இருக்கிறது. தல வரலாறு. அப்பர் சம்பந்தர் சுந்தரர் காலத்தில் இந்த கோவில் பழமலை என்று அழைக்கப்பட்டது. பிற்காலத்தில் விருத்தாஜலம் என மாறியது. விருத்தம் என்றால் பழமை, அசலம் என்றால் மலை. காலத்தால் முந்திய மலை என்பது இதன் பொருள். இத்தலத்தில் மலை தோன்றிய பின்புதான் உலகிலுள்ள அனைத்து மலைகளும் தோன்றின. சிவன் பழமலைநாதர் என்ற பெயரில் இங்கு மலை வடிவில் முதலில் தோன்றினார். சுந்தரரை ஆட்கொண்டு தேவாரம் பாட வைத்ததோடு 12,000 பொற்காசு வழங்கினார். காசி போல விருத்தாஜலம் முக்தி தலமாக விளங்குகிறது. இங்குள்ள மணிமுத்தாறு நதியில் நீராடி பழமலைநாதரை வழிபட்டால் கங்கையில் நீராடி காசி விஸ்வநாதரை வழிபட்ட பலன் கிடைக்கும். எனவே இந்த கோவில் விருத்த காசி எனப்படுகிறது. இங்குள்ள அம்மனின் திருநாமம் விருத்தாம்பிகை என்னும் பெரிய நாயகி. ஒருமுறை திருவண்ணாமலையிலிருந்து வந்த குரு நமச்சிவாயர் என்ற மகான் அம்பிகையிடம் உணவு கேட்டு கிழத்தி என்ற சொல் வரும்படி பாடல் ஒன்றை பாடினார். கிழத்தி என்றால் மூதாட்டி. அம்பிகையும் மூதாட்டி வடிவில் தோன்றி ஒரு கிழவியால் எப்படி சோறு சுமந்து வர முடியும் என்று கேட்டு மறைந்தாள். பின் குரு நமச்சிவாயர் அம்பிகையின் இளமையை பற்றி சிறப்பித்து பாடினார். அதை கேட்டு மகிழ்ந்த அம்பிகை இளையவளாக காட்சியளித்து அன்னமிட்டாள். அவளுக்கு பாலாம்பிகா என்ற பெயரும் ஏற்பட்டது. இருவர் பெயரிலும் சன்னதிகள் உள்ளன. இக்கோவிலில் எல்லாமே ஐந்துதான். விருத்தகிரீஸ்வரர், பழமலைநாதர், விருத்தாசலேஸ்வரர், முதுகுன்றீஸ்வரர், விருத்தகிரி என சுவாமிக்கு ஐந்து பெயர்கள் உண்டு. திருமுதுக்குன்றம், விருத்தகாசி, விருத்தாச்சலம், நெற்கொப்பை, முதுகிரி என ஊருக்கு ஐந்து பெயர் உண்டு. ஆழத்து பிள்ளையார், மாற்றுரைத்த விநாயகர், முப்பிள்ளையார், தசபுஜ கணபதி, வல்லப கணபதி என்று ஐந்து விநாயகர் சன்னிதிகள் உள்ளன. கோபுரம், கொடிமரம், பிரகாரம் ஆகியவையும் ஐந்தாக உள்ளன. இந்திரநந்தி, வேதநந்தி, ஆத்மநந்தி, மால்விடை நந்தி, தர்மநந்தி என ஐந்து நந்திகள் உள்ளன. இங்குள்ள ஆழத்து பிள்ளையாரை 18 படிகள் கீழிறங்கி ஆழத்தில் தரிசிக்க வேண்டும். ஒருமுறை உலகம் அழிந்த போது இவ்வூர் மட்டும் அழியாமல் இருந்தது. தேவர்களை மகிழ்ச்சிப்படுத்த சிவன் இங்கு ஆனந்த தாண்டவம் ஆடினார். இங்குள்ள அர்த்த மண்டபத்தில் வேதங்கள் தூண்களாக அமைந்துள்ளன. தல விருட்சம் வன்னிமரம், 3000 ஆண்டு பழமை மிக்கது. விபசித்து முனிவர் என்பவர் இக்கோவிலில் திருப்பணி செய்த ஊழியர்களுக்கு இந்த வன்னிமர இலைகளை கூலியாக கொடுத்தார். அவை அவர்களின் உழைப்பிற்கு ஏற்ப தங்க காசுகளாக மாறியது. சிவ ஆகமங்கள் 28. இதை குறிக்கும் வகையில் இங்கு 28 லிங்கங்கள் உள்ளன. முருகனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இவை தெற்கு வரிசையில் உள்ள ஆகமலிங்கங்களின் நடுவில் விநாயகரும், மேற்கு வரிசையில் உள்ள ஆகமலிங்கங்களின் நடுவில் வள்ளி தெய்வானையுடன் முருகனும் அருள் பாலிக்கின்றனர். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

தெரிந்த மந்திரம் புரியாத பொருள். சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயித் சர்வ இக்னோப சாந்தையே என்ற விநாயகருக்கு உரிய மந்திரம் கோவில்களில், திருமண நிகழ்ச்சிகளில், தர்ப்பணம் உள்ளிட்ட பிதுர் சடங்குகளில் நிச்சயமாக நம் காதில் விழுந்திருக்கும். இது விநாயகருக்கு உரிய மந்திரம். சுக்லாம்பரதரம் என்றால் வெள்ளை உடை உடுத்தியவர். சிவன் சரஸ்வதிக்கு கூட வெள்ளை உடைதான். மனிதர்கள் உட்பட எல்லோருக்குமே வெள்ளை வேட்டிதான். விஷ்ணு என்றால் எங்கும் பரவியிருப்பவர். எல்லா தெய்வங்களும் இப்படி எங்கும் பரவியே இருக்கிறார்கள். சசிவர்ணம் என்றால் பால் நிலா போன்ற நிறம். இதுவும் கூட பல தெய்வங்களுக்கு பொருந்தும். சதுர்புஜம் என்றால் நான்கு கைகள். அநேக தெய்வங்கள் நான்கு கைகளுடன் இருக்கிறார்கள். பிரசன்ன வதனம் என்றால் ஒளி வீசும் முகம். இதுவும் எல்லோருக்கும் பொருந்தும். ஆக இதை எப்படி விநாயகர் மந்திரம் என சொல்ல முடியும் என புரியாமல் கேட்கலாம். கடைசி பதமான விக்னோப சாந்தையே என்பதற்கு தடைகளை நீக்குபவர் என்று பொருள். ஆம், தடைகளை நீக்குபவர் விநாயகர் மட்டுமே. தியாயேத்து என்றால் வணங்குதல். இனிமேல் இந்த எளிய மந்திரத்தை சொல்லி விநாயகரை வணங்கிய பின் ஒரு நிகழ்ச்சி, தொழில் அல்லது பணியை துவங்குங்கள். அது வெற்றிகரமாக முடியும்.

மகிழ்வான வாழ்த்துக்களுடன் மத்திய தமிழ் MTR வானொலியில் மீண்டும் ஒரு இனிய நேரத்தில் புதிய தண்டல் நிகழ்ச்சிக்காக இணைந்து கொள்வது உங்கள் அன்பின் இரவாஞ்சலி ஷாகுல் கமித் கோயத்திலிருந்து. நலந்தானே அன்பு உறவுகளே, நலமே அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி புதிகையில் உற்றெடுத்த தென்றல் இசைதாகம் தீர்க்க உங்களை நாடி தேடி ஓடி வருகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் திபு அவர்கள் பிற பின்னணி கலைஞர்களுடன் இணைந்து பாடிய பாடல்கள் இந்நிகழ்ச்சியை அலங்கரிக்க உள்ளது. விழுந்த இலைகளுக்காக எந்த மரமும் அழுவதில்லை, தலைகளை தந்து மீண்டும் மீண்டும் தன்னம்பிக்கையோடு தலையாட்டுகிறது என்ற தன்னம்பிக்கையை விதைத்து மலரும் முதல் பாடல்

0: அகப்படும்
1: இரிய இந்த பொழுதில் இணைந்திருப்பது பொதிகை தென்றல். சில கனவுகளை நிஜமாக எண்ணி மகிழ்வதும் பல நிஜங்களை கனவாக எண்ணி மறப்பதும் தான் வாழ்க்கை என்ற கருத்துக்களை கடந்து ஒலிக்கும் பாடல்.
2: வேற என்னடா தெரியும் உனக்கு? ஆரம்பிச்சுட்டாண்டா.

முனியதமிழ் எம்டிஆர் வானொலி வழங்கிக் கொண்டிருப்பது பதிகை தென்றல். உன்னை பற்றி நீயே சொல்லிக் கொண்டு பெருமைப்படக்கூடாது. அடுத்தவர் உன்னை பற்றி பிறரிடம் பெருமைப்படுத்தி பேசும்படி நீ உன் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வரிகளை கடந்து தொடரும் பாடல்.

இனிமை ததும் இந்த நேரத்தில் இணைந்திருப்பது பதிகையை தென்றல். இதயம் ஒரு வினோதமான சிறை. ஏனென்றால் இதில் குற்றம் செய்பவர்கள் மாட்டிக்கொள்வதில்லை, பாசம் வைப்பவர்கள் தான் மாட்டிக்கொள்கிறார்கள் என்ற அன்பை விதைத்து பலரும் பாடல்

கவிதையும் கருத்துமாக இணைந்திருப்பது பதிகையை தென்றல். உன்னை விட்டு விலகி செல்பவரை சந்தோஷமாக வழி அனுப்பிவை. வாழ்க்கை அதைவிட ஒரு சிறந்த பரிசை தயாராக வைத்திருக்கிறது என்ற அர்த்தங்களை கூறி இனி நிகழ்ச்சி கொண்டு வரும் அடுத்த பாடல்

நற்றலில் மொன்றி தமிழ் எம்டிஆர் வானொலி வழங்கிக் கொண்டிருப்பது பதிகை தென்றல். சுமக்க தெரிந்து கொண்டால் சுமைகளும் சுலபம்தான், சாதிக்க பழகிவிட்டால் தடைகளும் சவால்தான் என்ற கருத்துக்களை கூறி நிகழ்ச்சி கொண்டு வரும் அடுத்த பாடல்

விண்ணோடு முகிலோடும் காற்றலையில் கலந்தே இருப்பது பொதிகை தென்றல். அதிக நேரம் இருக்காது அதிர்ஷ்டம், நீண்ட நேரம் வராது சிபாரிசு, எல்லா பொழுதும் கிட்டாது உதவி, எப்பொழுதும் ஜெயிக்கும் தன்னம்பிக்கை என்ற வரிகளை கடந்து ஒலிக்கும் பாடல்.

இசையோடு இதமாக மனம் இசைக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். நல்ல வழியில் தன்னிலை மாறாமல் முன்னிலை பெற்றதும், முன்னிலை பெற்ற பின் தன்னிலை மாறாமல் இருப்பதும் பேரழகு என்ற அழகிய கருத்துக்களை உணர்த்தி நிகழ்ச்சி கொண்டு வந்து சேர்க்கும் மற்றொரு பாடல்.

அதேசமயம் எம்டிஆர் வானொலி வழங்கிக் கொண்டிருப்பது பொதிகை தென்றல். உயிரே போகும் நிலை வந்தாலும் தன்னம்பிக்கை மட்டும் இழக்காதே. இழந்தவைகளை மீண்டும் கொண்டு வந்து சேர்க்கும் ஆற்றல் அது, ஒன்றுக்கு மட்டும்தான் உண்டு என்ற நம்பிக்கை விதைகளை தூவி மலரும் பாடல்.

நம்ம இந்த வேளையில் இனிமையான பாடல்களுடன் இணைத்திருப்பது புதிகை தென்றல். அழகான வார்த்தைகளை கொண்டு பேச முயற்சி செய்யுங்கள். உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன்னை போன்ற மனிதர்களே என்ற வரிகளை கடந்து தொடரும் பாடல்

0: மகிழ்வான இந்த வேளையில் இசையின் இசையாய் மகிழ்வித்துக் கொண்டிருப்பது பொதிகை தென்றல். மண் மூடிய விதையும் முயற்சியின் விளைவாய் மரமாகும். உனக்குள் மறைந்த திறமைகள் முயற்சியின் பயனால் வெளிப்படும் என்ற நிறைவு கருத்துக்களுடன் மலரும் நிறைவு பாடல்
1: கெட்டி மேளம் கெட்டி மேளம்.

மகிழ்ச்சி உறவுகளே, இன்றும் பொதிகையில் உற்றெடுத்த தென்றல் பொதிகை தென்றலாக வன்னியத்தமிழ் MTR வானொலியில் ஒலித்து சென்றது. இவ்வேளையில் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும், மேலும் தொழில்நுட்பத்தில் உதவிய நிலைய இயக்குனர் மீரா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறும் உங்கள் அன்பின் இரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், குவைத்தில் இருந்து. நன்றி உறவுகளே.

0: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

இசை சரம். இப்பொழுது முதல் காற்றலைகள். மாதத்தில் முதலாம் நாள் முன்னில் தமிழ் வானொலியின் காற்றலையில் ஒலிக்கும் இசை சரம். வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கலையகம் கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

முதலில் நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொண்டு இப்பொழுது முதல் மாதத்தில் ஒரு நாள் மலரும் இசைச்சரம் நீண்ட நேர பாடல்கள் என்ற வகையிலே அநேகருடைய விருப்பத்திற்கமைய இந்த பாடல்களை நாங்கள் மாதம் ஒரு நாள் கேட்டு மகளும் வாய்ப்பினை பெற்றிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றும் ஒலிக்க இருப்பது இசைச்சரம் 2. கடந்த மாதம் 5 பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். 5 பாடலையில் தான் ஒளிபரப்ப முடிந்தது இசைச்சரம் 1. அதே போன்று இந்த மாதம் முதலாம் நாள் 2 இசைச்சரமும் கேட்டு மகள இருக்கின்றோம். ஏழு நிமிடங்களுக்கு மேற்பட்ட பாடல்களை நாங்கள் காற்றலையில் நேரலையில் விருப்ப பாடலாக வந்தாலும் ஒலிபரப்ப முடியாத நிலை எங்களுடைய முன்னியல் தமிழ் வானொலியின் நியதிக்கு உட்பட்டு அந்த வகையிலே அவை ஒன்றாக சேர்ந்து பல வருட கனவாக இருந்த அந்த நிகழ்வை இப்பொழுது நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது முன்னியல் தமிழ் வானொலி. 7 நிமிடத்துக்கு மேல் வருகின்ற பாடல்களை இன்று நாங்கள் மீண்டும் கேட்க இருக்கின்றோம். அந்த வகையில் இன்று முதலாவதாக நான் தரும் பாடல் கவிஞர்கள் திலகம் ஆனா மருதகாசி அவர்களினாலே வரிகோத்து திரை இசை திலகம் கே.வி. மகாதேவன் ஐயா அவர்களினாலே இசையமைக்கப்பட்டு பிரபல பின்னணி பாடகர்கள் திருச்சி லோகநாதன் சி.எஸ். ஜெயராமன் ஆகியோர் இணைந்து பாடும் 1958 ஆண்டு வெளிவந்த சம்பூர்ண ராமாயணம் என்ற திரைப்படத்திலிருந்து வீணை கொடியுடைய வேந்தனே என்ற பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்போம்.

0: நிறுத்து. அமைச்சரே, அவரோடு என்னை போற்றி பாட ஆர்வத்தோடு பண்ணித்தான் அயல் நாட்டு பாடகன். பரவசப்பட்டேன், ஆனால் வீணை மீட்டில் மட்டும் தவறு கண்டேன். சொல்ல விரும்புகிறேன்.
1: அரசர் பெருமானே,
0: சங்கீதத்திலே சாமகானம் என்ற தனி ஒரு இலக்கணத்தை உற்பத்தி செய்தவரே, கலைக்கு உயிர் கொடுக்கும் காவலரே, அயல் நாட்டிலிருந்து வந்த நான் தங்கள் பெருமையை வீணையோடு பாடி புகழ வேண்டும் என்று விரும்பினேன். மீட்டியதில் தவறு ஏற்பட்டுவிட்டது, மன்னிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். பாடகரே, பய வேண்டாம், நீ வாழ்க. சகல விதத்திலும் முதன்மைத்தானம் பெற்று விளங்கும் இந்நாட்டில் சங்கீதம் தெரியாதவர்கள் எவருமே இல்லை. வாழ்க்கையிலும் விரக்தி கண்டதில்லை. இலங்கை மக்கள் வாயால் பாடும் இசையிலும் அவசரம் கலந்ததில்லை. வெளிநாட்டிலிருந்து என்னை போற்றி பாட வந்திருக்கும் உன் பாட்டிலும் பழுதில்லை. ஆனால் நீ வீணை மீட்டுவது மட்டும் ஏன் அவசரம் தெரிவிக்க வேண்டும்? அதுவும் என் சபையில். ஆகவே அதை சீர்திருத்திக்கொள் என்று சொல்ல வந்தேன்.
1: வேண்டேன், பிழையின்றி வாசிக்க விரைவில் பழகிக் கொள்கிறேன். மன்னர் மன்னவா, ஒரு விண்ணப்பம்.
0: என்ன மகோதரா?
1: தங்களின் பாட்டை அன்றாடம் கேட்டு பரவசப்படும் நாங்கள் இன்று ஒரே மனதோடு நீங்கள் வீணை மீட்டுவதையும் கேட்க ஆசை உள்ளவர்களாக இருக்கிறோம்.
0: எதிரியை குற்றம் சாட்டியதற்கு என்னையே வீணமிட்டு சொல்லுகிறாயா?
2: எல்லோரும் பார்க்க, இன்று ஒரே ஒரு முறை.
0: குறைவு மனம் படைக்காத தம்பி கும்பகர்ணா, அகத்தியன் போட்டியோடு நான் யாழ் மீட்டுவதையே விட்டுவிட்டேன்.
3: அப்படி சொல்லாதீர்கள் அண்ணா, அனைவரும் எதிர்பார்க்கும் நிகழ்ச்சி இது. பெருமனம் படைத்த தாங்கள் ஒரு முறை யாழ் மீட்டி நாங்கள் அதை கேட்டுவிட்டால் உலகில் பிறந்தபயனே தீர்ந்துவிடும்.
0: விவேகமுள்ள சோதரா விபீஷணா, பாட்டில்தான் நான் முழு கவனமும் செலுத்தி வருகிறேனே தவிர வீணை மீட்டி வெகு நாட்கள் ஆகிவிட்டதே.
4: சங்கீத சம்பந்தப்பட்ட வித்தைகள் அனைத்தும் மறந்துவிடுமாப்பா? எங்களை சோதிக்கிறீர்களே. ஏதோ வைராக்கியத்தை மனதில் வைத்துக் கொண்டுதான் தாங்கள் வாசிக்க மறுக்கிறீர்கள்.
0: மாநில அனைத்தும் ஆனப்பிறந்த என் அருமைந்தா மேகநாதா, வற்புறுத்தலுக்காக வாசித்தால் அதில் ருச்சி இருக்குமா?
1: தந்தையே, எல்லோரும் ஒருமனதாக வேண்டுகிறோம்.
0: உணர்கிறேன் அக்ஷயா, எனக்கு இப்போது விருப்பம் இல்லையே.
5: விரும்பி கேட்பது நாங்களப்பா.
0: அதிகாயா, இன்று போகட்டும், இன்னொரு நாள் வாசிக்கிறேன்.
6: சுவாமி, இத்தனை பேர் வேண்டும் போது எனக்கு மட்டும் விருப்பம் இருக்காதா? இசைக்கருவியை கொடியில் அமைத்து எவ்வுலகத்தாராலும் வீணை கொடியோன் என்று போற்றப்படும் மாபெரும் மன்னவரின் மனைவி வீணையோடு தன் கணவனை பாடக் கேட்டு அதற்கு மறுப்பு சொன்னார் என்றால் அந்த பேதை பெண்ணின் மனம் வேதனைப்படாதா?
0: மனைவி கேட்டு அதற்கு இலங்கை வேந்தர் மறுப்பு சொன்னார் என்றால் அவன் மகிமைக்கே மாசு ஏற்பட்டுவிடும். மகோதரா, கொண்டு வர சொல்லின் வீணையை. என்ன வாசிக்க வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பம்.
1: பாடி மீட்ட வேண்டும் என்பது அனைவரின் அளவு கடந்த ஆசை.
0: என்ன பாட?
1: காலங்களை குறித்து பாடும் ராகங்களை கேட்க பிரியப்படுகிறோம். தயவு செய்து பதிலும் இசை ரூபமாகவே வர விரும்புகிறோம். காலையில் பாடும் ராகம் என்னவோ?
7: உச்சி வேளை ராகம்.
1: மாலையில் பாடும் ராகம்
7: குணங்களை
1: குறிக்கும் ராகங்களை கேட்க விரும்புகிறோம். இரக்கம் பற்றிய ராகம் என்னவோ?
7: பாதனி பமகம பதனி தடப மகரி கமகரி பமகனி தாமரி.
1: மகிழ்ச்சிக்குரிய ராகம் யுத்தராகும்.

0: பாக்களை ஏற்ற பாடும் ராகங்களை கேட்க பிரியப்படுகிறோம் அப்பா. வெண்பா பாடுவது எந்த ராகத்தில் இருக்க வேண்டும்? பகவர் பாட
1: தானித மகரி தோடி
0: தாழிசைக்கு
1: மானிதானி மாத பாமகரி கல்யாணி.
2: சுவாமி, கைலைநாதனை தங்கள் கானத்தால் கவர்ந்த ராகம்

ஒலித்துச் சென்ற அற்புதமான பாடல், பல உறவினர்களின் தாகத்தை தீர்த்திருக்கும். நாங்களும் முழுமையான இந்த பாடல் இப்படியா வந்தது என்று எண்ணக்கூடியதாக இருக்கின்றது. அன்பு உறவுகளே, முன்னிலை தமிழ் வானொலி எந்த பாடலையும் தருவதற்கு விருப்பம், ஆனால் நியதிகளின் அமைய எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்டு எல்லோருடைய நேரத்தையும் நாங்கள் பயன்படுத்த வேண்டிய ஒரு நிலை. அதனால் இப்படியான நீண்ட நேர பாடல்களை தந்து எல்லோருடைய நேரத்தையும் முன்னடிக்கவும் முடியாததானே. அதே நேரம் பாடல்களை நாங்கள் தளங்களிலிருந்து விநியோகஸ்தர்களிடமிருந்து பெறும் பொழுது அவர்கள் தரும் பாடலை நாங்கள் அப்படியே ஒளிபரப்ப வேண்டும். அதை நாங்கள் சுருக்கி நீட்டி அப்படியெல்லாம் செய்ய முடியாது. அப்படி செய்வது ஊடகத்துக்கு எங்களுக்கு அது பாதகமாக ஏற்படும் என்பதற்காகவும், கேட்கும் எல்லா உறவினர்களுக்கும் ஒரு நிகழ்விலே வந்து நீண்ட பாடலை கொடுக்கும் வேளையிலே அப்படி 4-5 பாடல்கள் வந்துவிட்டால் நேரம் ஓடிவிடும். அதனால் தான் கொடுக்க மறுத்து கொண்டிருந்தோம். இப்பொழுது அதற்கென்று ஒரு நேரத்தை கேட்டு, முக்கியமாக KS கிருஷ்ணன் அவர்களுடைய உந்துதல் நன்றாக எங்களை தொலைப்பட வைத்து எங்கள் குழுவினர்களால் தீர்மானிக்கப்பட்டு முன்னியல் தமிழ் வானொலி அதிபரிடம் பெற்று இந்த பாடல்களை ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் வகையில் இரண்டாவதாக என்ன பாடல் வரப்போகின்றது என்று கேட்போம். அண்மையிலே பல வகையிலும் இந்த பாடலை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். ஆனால் அது ஒரு சில வலைதளங்களிலே சுருக்கமாக வந்திருக்கும், சிறப்பாக வராது, ஏதோ ஒரு குறைபாட்டோடு வருகின்ற பாடலாகத்தான் இருக்கும். அது எந்த பாடல் என்று பார்ப்போம். 1991 ஆண்டு வெளிவந்து வாலிப கவிஞர் வாலி அவர்களினால் SP பாலசுப்ரமணியம் ஐயாவும் இசைக்குயில் ஜானகி அம்மாவும் பாட வேண்டும், இசைஞானி இளையராஜாவினால் இசையமைக்கப்பட்ட அந்த அருமையான பாடல் தளபதி என்ற திரைப்படத்திலிருந்து இசை முழு இசையோடும் ஒலிக்க இருக்கின்றது. சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி கேட்போமா?

ஏழு நிமிடத்துக்கு மேற்பட்ட இரண்டு பாடல்களை கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு அங்கே சுந்தரி என்னை கண்ணால் என்ற அந்த பாடலே இசை அதிகமாக இடைவெளியிலே இருக்கின்ற அந்த இசையை நாங்கள் சுருக்க முடியாததானே, நாங்களாக செய்ய முடியாது. வேறு வலைத்தளத்தில் உள்ளவர்கள் தருகின்றார்கள். அதில் மீதி பாடல்கள் சிலது குறைபாடுகளாக இருக்கும் வரிகள். ஒரு சில வரிகளை சுருக்கி எங்களுக்கு நாங்கள் பார்த்திருக்கிறோம், கடைசி வரை இல்லாமல் இருக்கும் அப்படியான இடையூறுகள் இருக்கின்றன. இது முழுமையாக உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. இந்த இரண்டு பாடலையும் கேட்டு மகிழ்ந்த வேளை மூன்றியல் தமிழ் வானொலியின் இசைச்சரம் இரண்டு தருகின்ற மூன்றாவது பாடலை கேட்போம். மூன்றாவது பாடலும் ஒரு இனிமையான பாடல். ராக மாளிகாவில் அமைந்த ஒரு பாடல். இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு வெண்கல குரலோன் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயாவும் இணைந்து பாடுகின்றார். இந்த பாடலை குந்தூர்பேட்டை சண்முகம் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். குன்னுக்குடி வைத்தியநாதன் ஐயா இசையமைத்திருக்கின்றார்கள். என்ன பாடல் என்று தெரிகின்றதா? 1972 ஆண்டு திரையிடப்பட்ட அகத்தியர் என்ற திரைப்படத்தில் 7:52 கொண்ட இந்த பாடல் கேட்போம். வென்றிடுவேன் உன்னை வென்றிடுவேன் என்று பாடுகின்றது இந்த நீண்ட பாடல். அது மட்டுமல்லாமல் எத்தனை ராகங்கள் வந்திருக்கின்றது என்று நீங்கள் பாடலை கேட்கும் பொழுது எண்ணி பாருங்கள். 13-14 ராகங்கள் இதிலே அமைந்திருக்கின்றன.

அகந்தனால் உனது அறிவது மயங்கிட இறைவனை கண்டனையே, அகந்தனால் உனது அறிவது மயங்கிட இறைவனை கண்டனையே. அரபி மானம் கொள்வார் வெற்றி எட்டு திசை முட்டவே, பெற்ற வெறியினால் வந்த விளைவிதுவா, தனித்து நினைத்து மனத்தை மறைத்து கொடுத்த

சனிதமா பதனி சனிதனிமா பரிகாசமா சாகசமா சரி கமகரி சனி சரி கமா

சிறப்பு ஆவல் தீர்ந்தோம் முழுமையான பாடலை கேட்டு. இந்த பாடலை ஒரு இரு தடவை நான் அது சுருக்கப்பட்டு கிடைத்த வலைத்தளத்திலிருந்து உங்களுக்கு ஒலிபரப்பி இருக்கின்றேன் என்ற ஞாபகம் இருக்கின்றது. ஆனால் அதில் சுருக்கப்பட்டு எங்களுக்கு இசை மறக்கப்பட்டிருந்ததனால் சுருக்கமாக பாடல் வரிகளை கேட்டோம், சுவை முழுமையாக கிடைக்கவில்லை. இப்பொழுது முழு சுவையையும் இந்த பாடல் மூலம் அறிந்து கொண்டோம். இனிமையான ஒரு பாடல், காவிய பாடல் என்றுதான் கூற வேண்டும். இருப்பினும் 7:52 கிட்டத்தட்ட 8 நிமிடங்கள் சிறப்பான பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது இசை சரம் 2. பைரவி, தோடி, ஆரபி, ஷண்முகப்பிரியா, தர்பார், ஹம்சத்வனி, மோகனம், பாகேஸ்வரி, சாரங்கா, காம்போதி, கௌரி மனோகரி, கல்யாணி, சரஸ்வதி போன்ற ராகங்களை நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம் அல்லவா. இனிமை இனிமை இனிமை இந்த பாடலிலிருந்து நாங்கள் ராகங்களை கூட அறிந்து கொண்டோம். அந்த வகையிலே எங்களுக்கு இசைச்சரம் 2 தரும் அடுத்த ஒரு பாடல் மிகவும் சிறந்த பாடல். இந்த பாடல் வந்து 1967 10 நிமிட பாடலாக வந்த பாடல். அந்த பாடல் எல்ஆர் ஈஸ்வரி அம்மா, ஏ எல் ராகவன் அவரோடு இணைந்து, டிஎம்எஸ் ஐயா அவர்களும் இணைந்து பாடி, இசை அரசரும் இணைந்து பாடிய ஒரு பாடல். கவிஞர்கள் காவிய கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களினாலே இசை வரி கோர்க்கப்பட்டு திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா அவர்களாலே இசை கோர்க்கப்பட்டது. இந்த திரைப்படத்தை ஏ பி நாகராஜன் ஐயா அவர்கள் பக்தியோடு எங்களுக்கு தந்த ஒரு திரைப்படம் திருவருட் செல்வர். 10 நிமிடங்கள் 1 வினாடி கொண்ட இந்த பாடல் பாட வருகின்றது. ஆவல் தீர்க்கின்றது ஆத்து வெள்ளம் என்ற வரியை முதல் வரியாக கொண்டு.

இந்த நீண்ட பாடல்களை அன்று திரைப்படத்திலே ஒலிக்க வைத்து இதை இசைத்தட்டுகளில் தரும் பொழுது ஒரு இசைத்தட்டின் ஒரு பக்கம் போதாது என்று மறுபக்கமும் இரண்டு பக்க இசைத்தட்டின் இரண்டு பக்கமும் உள்ள பாடல்கள் தான் இந்த பாடல்கள். இப்பொழுது நவீனமயமாக்கப்பட்டபடி நாடாக்களிலே தந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது நாடாக்கள் முன்பு ஒலி அலைகளை சேர்த்து அங்கே ஒரு விதமாக தந்து கொண்டிருக்கிறார் விஞ்ஞான ரீதியிலே. அந்த வகையில் இந்த பாடலை தேடி எடுத்து அதை ஒலிபரப்பாக்குவதற்கு எவ்வளவு கடினமான விடயம், நீண்ட நேரத்தை பொறுமையோடு செய்ய வேண்டும் தானே. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கேட்டதற்காக எங்களுக்கு ஒழுங்கு பண்ணி கொடுத்த முன்றியல் தமிழ் வானொலிக்கு நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இறுதியாக ஒரு பாடலை தருகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் நேரம் மோடிக்கொண்டிருக்கின்றது 10 நிமிடம், 8 நிமிடம், 7 நிமிடம் என்று வரும் பொழுது 5 பாடல்களை தருவேன். அந்த 5வது பாடலாக என்ன பாடல் வருவது என்று பார்ப்போம். அந்த பாடல் 1953 ஆண்டு திரைக்கு வந்த வேளையில் 7 நிமிடங்கள் 19 வினாடிகள் பாடிய பாடல். இந்த பாடலை பிரபல பின்னணி பாடகர்கள் மட்டுமல்லாமல் சிறந்த ஒரு நடிகை, அன்று மிகவும் உச்சத்திலே இருந்த நடிகை T.R. ராஜகுமாரி அம்மா அவர்கள், ராஜகுமாரி அம்மா அவர்களுடைய முதல் படமாக அவரே தயாரித்த படம். அந்த தயாரிப்பை அவருடைய சகோதரன் T.R. ராமண்ணா அவர்கள் இயக்கி இருக்கின்றார்கள். அந்த வேளையில் அவரோடு இணைந்து T.K. ராஜகுமாரி அம்மாவும் இணைந்து தொழிற்பட்டு இருக்கின்றார். அந்த திரைப்படம் அந்த வெறும் பாடலை ராஜகுமாரி அம்மா அவர்களோடு T.A. மூர்த்தி அவர்களும் பாடியிருக்கின்றார். கவி காமு ஷெரீப் அவர்கள் எழுதியிருக்கின்றார் வரிகளை. அந்த வரிகளுக்கு இசை கொடுத்து பிரபல இசையமைப்பாளர் திலகம் G. ராமநாதன் ஐயா அவர்கள் இசை கோர்த்திருக்கின்றார். அந்த 7 நிமிடம் 19 வினாடிகள் வெறும் பாடல் 1953 வந்த வாழ பிறந்தவள் என்ற திரைப்படத்திலிருந்து வாழ பிறந்தவள் நான் என்று பாடி இங்கே நிகழ்ச்சிக்கு விடை கொடுக்க இருக்கின்றது. கேட்போமா பாடலை?

இந்த பாடலோடு இன்றைய இரண்டாவது கவிச்சரம் நிறைவுக்கு வருகின்றது. மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தந்து திருப்தி அடைந்து கொள்ளுகின்றேன். நீங்களும் மகிழ்ச்சியோடு கேட்டு திருப்தி கொள்வீர்கள் என்ற எண்ணத்தோடு மீண்டும் இசைச்சரம் மூன்றில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு இசையும் கொண்டு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம். NTRFM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காத்தலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

அல்லாமல் என் அன்பு உறவுகளை நீங்கள் நலம்தானா என்றும் அன்புடன் கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன்.

அங்கும் இங்கும் எங்கும் அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே முன்னியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல வாரத்தில் ஒரு நாள் மலரும் பாட்டும் பதமும் என்றும் மலர்கின்றது. கடந்த காலங்களில் 350 பாட்டும் பதங்களையும் கேட்டு மகிழ்ந்தோம். வாழ்வியல் தத்துவங்களை அரசியல் பொருளாதாரம் ஆன்மீகம் சமூகவியல் வாழ்வியல் என்றெல்லாம் பலவிதமான கருத்துக்களை உள்ளடக்கி 350 படைப்புகளை எங்கள் அன்பு படைப்பாளிகள் தெரிவு செய்து தயாரித்து அனுப்பி கேட்டு மகிழ்ந்து உலகளாக இருக்கும் உறவுகளின் உள்ளத்தில் அழியாத இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றாக வேறு வானொலிகளில் இல்லாத வகையில் எங்கள் வானொலியில் ஒலித்துக் கொண்டிருக்கும் பாட்டும் பதமும் என்றும் ஒலிக்கின்றது. 351 பாட்டும் பதமுமாக தொடர்ந்து தன்னுடைய படைப்புகளை சிந்தனையில் உதித்த சீரான கருத்துக்களை தனதாக்கிக் கொண்ட அன்பு சிந்தனை செல்வன் என்றும் தருகின்றார் தன்னுடைய 131 படைப்பினை. அன்பு உறவுகளை நாங்கள் இன்று கேட்டு மகள இருப்பது பாட்டும் பதமும் 351 அதனுடைய படைப்பினை சிந்தனை செல்வனின் தயாரிப்பிலே 131 படைப்போடு கேட்டு மகிழ்வோம். இன்று அவர் 10 பதங்களை தேடி எடுத்து இணைத்து ஒரு வாக்கியமாக்கி வாழ்வியலில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மையை எத்தனையோ பேர் எத்தனை வகையாக கூறியிருந்தாலும் இவரும் இப்படியாக கூறியிருக்கின்றார். அப்படி கூறுவதற்கான 10 பதங்களையும் 10 திரைப்படுத்த பாடல்களில் இருந்தும் முதல் பதங்களை தெரிந்தெடுத்து கொண்டு வந்து பொருத்தி இந்த பாட்டும் பதமும் நிறைவேற செய்கின்றார். அந்த வகையிலே பாட்டும் பதமும் உங்களுக்கு எப்படி நாங்கள் பொருத்திக் கொள்வது படித்துக் கொள்வது பிடித்துக் கொள்வது என்று தெரியும். அந்த வகையில் இன்று 10 பாடல்களை தந்திருக்கின்றார். பழைய புதிய பாடல்கள் இடைக்கால பாடல்கள் என்று கேட்ட கேட்காத பாடல்களையும் தந்திருக்கின்றார் போல் தெரிகின்றது. அந்த வகையிலே முதலில் வெறும் பதத்திற்காக இன்றைய பாட்டும் பதம் முதலாவது பாடலை ஒளிபரப்ப இருக்கின்றேன். அந்த பாடலை கேட்போமா? அந்த பாடல் சம்சாரம் என்ற திரைப்படத்தில் ஒலிக்கின்றது.

சம்சாரம் என்ற திரைப்படத்தில் வந்த பாடல் மாநிலத்தில் என்று ஆரம்பித்து முதல் வரியை தந்துவிட்டு செல்லும் வேளையிலே இன்றைய பாட்டும் பதமும் 351 முதல் பதமாக மாநிலத்தில் என்ற பதத்தை பெற்றுக் கொண்டோம். ஊருக்கு உழைப்பவன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வருகின்றது. அந்த பாடல் தருகின்றது இந்த பாடல். எப்படி என்ற பாடலை கேட்போம்.

0: தேடி தேடி என்று வந்துவிட்டது. மாநிலத்தில் தேடி தேடி, அப்படி என்றால் மூன்றாவது பதம் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. அதற்காக நல்ல நேரம் என்ற திரைப்படுத்த பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றார். அந்த பாடல் எப்படி பாடுகின்றது? இப்படி பாடுகின்றது.
1: 1, 2, 3, 4, up, up.

இறங்கி வந்தா அப்புறம் தாண்டா கோரு.

கொஞ்சம்

வலிமையுள்ளவன் பட்டது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி. பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. வலிமையுள்ளவன் பட்டது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி. பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. நல்ல சமத்துவம் வந்தாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும். நாம பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

0: மாநிலத்தில் தேடி தேடி ஓடி ஓடி என்று வந்துவிட்டது. மாநிலத்தில் தேடி தேடி என்ற இரண்டு பதங்களை தந்திருக்கின்றார். இந்த மாநிலத்தில் நாங்கள் தேடுகின்றோம், ஏதோ தேடுகின்றோமா அல்லது தேடிக்கொண்டிருக்கின்றோமா, தேட வேண்டுமா தெரியவில்லை. மூன்றாவது பதத்தை ஒரு தடவை கேட்டு பார்ப்பதற்காக நல்ல நேரம் என்ற திரைப்படுத்த பாடல் ஒன்றை பாடுவதை கேட்போம். கேட்டுவிட்டு அதன் முதல் பதத்தை பெறுவோம்.
1: 1, 2, 3, 4, up! ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாடும் வளர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாடும் வளர்க்கணும்.

வலிமையுள்ள மெம்பத்தது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி, பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. வலிமையுள்ள மெம்பத்தது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி, பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. நல்ல சமத்துவம் வந்தாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும். நாம பாட்டும் ஆடுற கூட்டும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

0: நல்ல நேரம் திரைப்படுத்த பாடல் தருகிறது. ஓடி ஓடி என்ற பாடலை தருகின்றது. அதிலே நாங்கள் ஓடி என்ற பதத்தை எடுப்போம், எடுத்து பொருத்தி படித்து பார்ப்போம். மாநிலத்தில் தேடி தேடி ஓடி என்று வந்துவிட்டு, ஆமா இந்த மாநிலத்தில் ஏதோ தேடி தேடி ஓடி ஓடி ஓடி என்னவோ செய்ய போகின்றோம், என்ன செய்ய போகின்றோம் என்று பார்ப்பதற்கு முன்பு மீண்டும் ஒரு தடவை படிப்போம். எங்கே எப்படி திறப்புகின்றார், என்ன கருத்தை திறப்புகின்றார்? மாநிலத்தில் தேடி தேடி ஓடி அப்படி என்றால் நாடோடி மன்னன் என்ற ஒரு திரைப்படம், அந்த அற்புதமான திரைப்படத்து பாடல் தருகின்றது இந்த பாடலை.
1: உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம் உண்டாவதெங்கே சொல் என் கோழா. உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம்

இறந்துண்டு வாழ்வதிலும் இறப்போட்டு ஈதலிலும் இறந்துண்டு வாழ்வதிலும் இன்பம் உண்டாவதில்லை என் தோழா, இன்பம் உண்டாவதில்லை என் தோழா. அரிய கைத்தொழில் செய்து அனைவரும் பகிர்ந்துண்டு அன்புடன் வாழ்வதின்பம் என் தோழா. அரிய கைத்தொழில் செய்து அனைவரும் பகிர்ந்துண்டு அன்புடன்

உழைப்பது இல்லா உழைப்பை என்ற பாடலை கேட்ட வேளையிலே உழைப்பது என்ற பதமாக எங்களுக்கு அது தென்படுகின்றது. அதை கொண்டு வருவோம், பொருத்துவோம், படிப்போம். மாநிலத்தில் தேடி தேடி ஓடி உழைப்பது என்று வந்திருக்கின்றதாம். இந்த உலகத்திலே நாங்கள் சாதாரணமாக இருக்கவில்லை. என்ன வகை இல உள்ளவர்கள், எந்த தரத்தில் இருக்கின்றவரும் ஓடி ஓடி தேடி தேடி நல்ல தரத்தை தேடி சம்பாதிக்க வேண்டும், உழைக்க வேண்டும், வாழ்க்கை பயணத்தை செலுத்த வேண்டும், வாழ்க்கையிலே நல்ல முறையில் வாழ வேண்டும், குறைவின்றி வாழ வேண்டும் என்றெல்லாம் தேடுகின்றோம். எங்களுக்கு மட்டுமல்ல, பார்ப்போம் அடுத்த, எங்களுக்கு மட்டுமாக எங்கள் குடும்பத்துக்காக என்றெல்லாம் நாங்கள் உழைக்கின்றோம். அதனால் மாநிலத்தில் தேடி தேடி ஓடி உழைப்பது என்று வந்திருக்கின்றது. ஆம், நாங்கள் தேடுகின்றோம், உழைக்கின்றோம், சம்பாதிக்கின்றோம், சேர்க்கின்றோம். எங்களுக்கு மான மாலி ஆடம்பரங்கள், ஆபரணங்கள், வாகனங்கள் என்று சேர்க்கின்றோம். எங்களுக்கு மட்டுமல்ல, எங்கள் சந்ததிக்கும் வேண்டும் என்று சேர்க்கின்றோம். உண்மைதானே? அதைத்தான் எங்களுடைய மாநிலத்தில் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம், இந்த பெரிய மாநிலத்திலே. அப்படி என்றால் நான்கு பதங்களில் ஐந்தாவது பதத்தில் ஒரு பாடலை தந்து எங்களை மாற்ற பார்க்கின்றார் எங்களுடைய சிந்தனையை. குமார விஜயம் என்ற ஒரு திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடலை தருகின்றார். அந்த பாடல் இப்படி பாடுகின்றது.

உண்மையோடு ஒண்ணுமே என்ற பதம்தான் இந்த பாடல்கள் ஒண்ணுமே புரியவில்லை என்று பாடியிருக்கின்றது. அதிலே ஒன்றுமே அந்த பதத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். மாநிலத்தில் தேடி தேடி ஓடி உழைப்பது ஒன்றுமே என்றால் நாங்கள் இவ்வளவெல்லாம் சேர்த்து வைத்திருக்கின்ற இதிலும் ஏதாவது ஒன்றாவது ஆறாவது பதம் வந்து கருத்தை எங்களுக்கு குறிப்பதற்கு முன் இந்த 131வது சிந்தனை செல்வன் படைப்பில் பாட்டும் பதமும் 351 கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையில் 5 பதங்களை பெற்றோம். ஒரு தடவை படித்துத்தான் பார்க்க வேண்டும். மாநிலத்தில் தேடி தேடி ஓடி உழைப்பது ஒன்றுமே என்று வந்துவிட்டது. எதுவும் அதில் ஒன்றுமே என்று கூறும்பொழுது ஒன்றாவது என்றாலும் எதுவும் எதுவுமே அமர்க்களம் திரைப்படுத்த பாடல் சரியான ஒரு பதிலை தருகின்றது. அந்த பாடலை கேட்டவுடன் அந்த பதம் எப்படி எங்களை மாற்றுகின்றது பாருங்கள். கேட்போமா பாடலை?

அந்த பாடலின் முதல் பதம் உன்னோடு என்று வந்தது அல்லவா? அந்த உன்னோடு என்ற ஆறாவது பதத்தை கொண்டு சென்று முதல் ஐந்து பதத்தோடு இன்னொரு தடவை படித்து பார்ப்போமே சேர்த்து. மாநிலத்தில் தேடி தேடி ஓடி உழைப்பது ஒன்றுமே உன்னோடு என்று ஒரு எச்சத்தோடு வருகின்றது. என்ன கூறப்போகின்றார்? எஞ்சி நிற்கின்ற பதங்கள் என்னவென்று கேட்பதற்கு முன் எங்களுக்கு ஆவலாக இருக்கின்றது தெரிந்து கொள்வதற்கு. மாநிலத்தில் தேடி தேடி ஓடி உழைப்பது ஒன்றுமே. ஆமா, மாநிலத்தில் தேடி தேடி உழைத்து அடுத்தவருக்கு பின்போகாமல் நாங்கள் உயர்ந்தவர்கள், நல்லவர்கள், வல்லவர்கள், பலமுள்ளவர்கள், எல்லாம் படைத்தவர்கள் என்று வாழ வேண்டும் தானே. அதற்காக தேடி தேடி ஓடி ஓடி நல்ல பணியிலே தான் உழைக்கின்றோம். மாநிலத்தில் தேடி தேடி ஓடி ஓடி உழைப்பது ஒன்றுமே உன்னோடு என்று ஒரு பதம் தந்துவிட்டது இந்த பாடல். உன்னோடு நாங்கள் இவ்வளவெல்லாம் சேகரிக்கின்ற எங்களோடு என்றதான் நாங்கள் என்ன பண்ணியார். தனிப்பட்ட ஒருவர் உன்னோடு என்றார், மற்றவர்கள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஓடி ஓடி உழைத்து சேர்த்து வைத்து சொத்துக்கள் சூழ்நிலை எல்லாம் என்று அது உங்களோடு என்று எடுத்துக் கொள்ளலாம். அதற்கு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று வந்து அடுத்த பொருளை தருகின்றது தன்னுடைய பதமாக. அந்த பாடலையும் கேட்போம்.

கோடி வாழ்ந்தால் கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற திரைப்படத்து பாடலே கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று பாடி சொல்கின்றது. இந்த அளவு பெரிய திரைப்படம், இந்த அளவு பெரிய வரிகளை கொண்ட பாடலே கூடி என்ற பதத்தை மட்டும் நாங்கள் எடுப்போம். கூடி என்றால் என்ன? எங்களோடு கூடி, எங்களோடு கூட, எங்களோடு ஒன்றாகிறது என்றுதான். அதுல எங்க வருகின்ற என்றால், மாநிலத்தில் தேடி தேடி ஓடி ஓடி உழைப்பது ஒன்றுமே உன்னோடு கூட, உன்னோடு கூட கூடி என்னோடு சேர்ந்து ஒரு மர்மமாக இருக்கின்றது. தாலாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து ஒரு பதம் வந்து ஒரு பதிலை தர இருக்கின்றது. அந்த பதம் ஏழாவது பதமாக எங்களுக்கு கிடைக்கும். அதை நாங்கள் பெற்றுக் கொள்வோம்.

வராது வந்த என்ற அந்த பாடலே வராது என்று அற்புதமாக கூறப்பட்டிருக்கின்றது அந்த பதத்திலே. எட்டாவது பதம் வந்து ஒரு முழுமையை தர இருக்கின்றது. மீண்டும் கூறுகிறோம், மாநிலத்தில் தேடி தேடி ஓடி உழைப்பது ஒன்றுமே உன்னோடு கூடி வராது. இப்போது நாங்கள் மரணத்தை தழுவும் பொழுது எங்களோடு கூடி வருமா? இல்லை, நாங்கள் இவ்வளவெல்லாம் சேர்க்கின்றோம், ஓடியோடி உழைக்கின்றோம், உடம்பினுடைய நோய் நொடி தெரியாமல் ஓய்வில்லாமல் உழைக்கின்றோம், தேடி தேடி என் சந்ததிக்கே தேடி வைக்கின்றோம், பரம்பரைக்கே தேடி வைக்கின்றோம். அது மட்டுமல்ல, படிப்பு கல்வி அறிவு ஆராய்ச்சி விஞ்ஞானம் என்றெல்லாம் கொண்டு சென்று பட்டங்கள் பதவிகளை எல்லாம் தேடி நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம். அந்த பட்டங்கள் எல்லாம் கூடி வருகிறது எங்களோடு. ஆனால் இறக்கும்போது இவை யாவும் ஒன்றுமே எங்களோடு கூடி வராது. ஏன் என்பதற்கு பதில் தரும் விதமாக ஊருக்கு உழைப்பவன் திரைப்படுத்து பாடல் வந்து ஒன்பதாவது பதத்தை தருகின்றது. பார்ப்போம், கேட்டுத்தான் பார்ப்போமே.

இதுதான் என்ற பதம் தானே முதலில் வந்த பதம். இங்கே ஒன்பதாவது பதத்தையும் சேர்த்து விட்டு படிப்போம். மாநிலத்தில் தேடி தேடி ஓடி ஓடி உழைப்பது ஒன்றுமே உன்னோடு கூடி வராது என்று கூறிவிட்டது என்று தெரிந்து கொண்டோம். இறுதி பயணத்தில் நாங்கள் விளைவெல்லாம் சேர்த்து வைத்துவிட்டு இறுதியிலே எங்களோடு கூடி வருவது எதுவுமே இல்லை என்பதை உணரக்கூடிய வகையிலே என்னுடைய பாட்டும் பதம் வந்த வேளையிலே, சரி எப்படி என்றால் எப்படி எங்க மனம் என்ன பாடுபடுகிறது, கேட்டபடி எங்களுக்கு மனம் அங்கலாய்க்கின்றது, என்னடா இது என்று எண்ணும் வேளையிலே ஆறில் இருந்து அறுபது வரை திரைப்படத்து பாடல் ஒன்று வந்து இறுதி பதத்தை தந்து எங்களை நெடுமூச்சு வாங்க வைக்கின்றது. அது என்ன பதம், பாடலை கேட்போம்.

வாழ்க்கையே புருஷம் என்று பாடி செல்கின்றது அந்த பாடல். அதில் வாழ்க்கையே என்ற பதத்தை நாங்கள் பெறுவோம், பொருத்துவோம் 10வது பதமாக முதல் 9 பதங்களோடு முனைத்து முழுவதையும் படிப்போம். மாநிலத்தில் தேடி தேடி ஓடி ஓடி உழைப்பது ஒன்றுமே உன்னோடு கூடி வராது, இதுதான் வாழ்க்கை உண்மை. இந்த பத்து பதங்களையும் கொண்டு வந்து பாட்டும் பதமும் 351 சரியான உண்மையை எங்களுக்கு புகுத்தி இருக்கின்றது. இப்படி பல பல வழிகளிலேயும் பலவிதமாக கூறினாலும் என்ற சிந்தனை செல்வம் தன்னுடைய சிந்தையிலே ஒலித்த பதங்களை கொண்டு வந்து அந்த விடயத்துக்காக பதங்களை சேர்த்து பாடல்களையும் தெரிந்தெடுத்துக் கொண்டு வந்து ஒளிபரப்பி வைத்திருக்கின்றார். மாநிலத்தில் தேடி தேடி ஓடி ஓடி உழைப்பது ஒன்றுமே உன்னோடு கூடி வராது, இதுதான் வாழ்க்கை என்று எங்களை மனமாறுதல் அடைய வைத்து நெடுமூச்சு விட செய்கின்றது. இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்றால் என்ன என்று கேட்பவருக்கு பதில் இதுதான். வாழ்க்கை என்பது சும்மா இருக்க தேவையில்லை. தேடி தேடி ஓடி ஓடி உழைத்து சேர்த்து என்று வந்து எல்லாம் வாழ வேண்டும், இறுதியில் ஒன்றும் எங்களோடு கூட வராது. அதற்காக ஏன் வீணாக நாங்கள் பொல்லாமைகள் போராமைகள் போதாத எண்ணம் வழக்காடுகள் அதை விட வாய்ச்சண்டைகள் அதை விட கைச்சண்டைகள் சொத்து சண்டைகள் இணைச்சண்டைகள் பொருட்சண்டைகள் சமய சண்டனங்கள் எத்தனையே நாங்கள் உரிமை கொண்டாடி போராடுகிறோம். ஆனால் நாங்கள் சேர்த்து வைத்த இந்த சொத்துக்கள் எல்லாம் இந்த போராட்டங்களின் மத்தியிலே தான் கிடைக்கின்றது. கிடைத்தும் இறுதியிலே கூடி வராது. ஆதலால் இப்படியான குணங்களை விட்டு நல்ல பண்புகளோடு வாழ்வோம் என்று தான் எண்ணத் தோன்றுகின்றது. என் உறவுகளே, இன்றைய பாட்டும் பதமும் மொத்தமாக முழுமையாக கூறுகிற 10 பதமும் மாநிலத்தில் தேடி தேடி ஓடி ஓடி உழைப்பது எதுவுமே ஒன்றுமே உன்னோடு கூடி வராது, இதுதான் வாழ்க்கையே, இதுதான் வாழ்க்கை என்றும் குரவில் இதுதான் வாழ்க்கையே என்று முழுமையாக கூறிவிட்டது. அற்புதமான இந்த கருத்துக்களை தேர்ந்து பதிந்து பாடல்களாக தொகுத்து எங்களோடு இணைந்து நல்ல நல்ல பாடல்களாக கேட்டு மகளும் வேளையிலே அறிவுக்குரிய சொற்பதங்களையும் தந்து நல்லதோர் கருத்தினை புரிந்து கொடுத்த 131வது படைப்பினை 351வது பாட்டும் பதத்துக்கு அளித்து பெருமை சேர்த்துக் கொள்ளுகின்றது முன்னிலை தமிழ் வானொலி. இன்றைய பாட்டும் பதமும் 351லே எங்கே இன்னும் தடவை. மாநிலத்தில் தேடி தேடி ஓடி ஓடி உழைப்பது ஒன்றுமே உன்னோடு கூடி வராது, இதுதான் வாழ்க்கை என்று கூறி இன்றைய பாட்டும் பதமும் நிறைவு பெறுகிறது. அன்பு உறவுகளே, மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அதற்கு முன்பு நன்றாக உணர்வோம், மாநிலத்தில் தேடி தேடி ஓடி ஓடி உழைப்பது ஒன்றுமே உன்னோடு கூடி வராது, இதுதான் வாழ்க்கையே என்று முற்றுப்புள்ளி வைத்து விடைபெற்றுச் சென்று மீண்டும் சந்திக்கின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, வையத்தில் அன்புடன் தமிழோடு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: வணக்கம் உறவுகளே, நம்முடைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் NTRFM ரேடியோ கனடா. கலையத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை
1: செல்வன்.
0: நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே முன்னியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல் என்றும் மலர இருக்கின்றது சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள். அடி அடி நூதனா என்று கூறும் ஒரு பாடல் நிறம் என்ற திரைப்படத்தில் இருந்து ஒலிக்க வைக்கின்றார் அன்புடன் அருள் மோகன் ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் இருந்து.

ஊர் மதுரை பக்கம் என்ற வாசலிலே வெண்ணிலா திரைப்படுத்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை ஈழமணி திரு நாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து வளமை போல இன்றும் கேட்க விரும்புகிறார் டிரான்சி.

மீண்டும் ஒரு பாடல். இளமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி கேட்க இருக்கும் பாடல். இதய வீணை திரைப்படத்திலிருந்து பாடுகிறது பொன்னந்தி மாலை பொழுது என்ற முதல் வரியை கொண்டு.

0: இந்த பாடலோடு தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை தருகின்றார் கனடாவிலிருந்து மோன்றியல் தனுஷன். ஆதாம் ரவாய் என்ற காதல் FM திரைப்படத்து பாடல்தான் அவர் இன்று கேட்க இருக்கும் பாடல்.
1: ரொமான்டிக் விஷயங்களை பத்தி நான் பேச போறேன். என்ன ரொமான்டிக்?

தொடர்ந்து பாட இருக்கும் அடுத்த பாடலை அல்பர்டா மாநிலம் சாந்தினி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். கனடாவிலிருந்து பூந்தொன்றல் போகும் என்ற வரி உள்ளம் கவர்ந்த கல்வன் திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது. இது ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் அளித்துக் கொண்டிருப்பது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் அல்ல, சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள்.

சர்வதேச நேய விருப்ப பாடல்கள் வரிசையில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் மீண்டும் கனடா வன்கூவர் மாநிலத்தின் இளவரசி தந்த பாடல். அந்த பாடல் திருநெல்வேலி என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. கட்டழகி பொட்டழகி என்ற வரி எடுத்து

0: கதலி, ஒரே கற்பனையா?
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கியே.
0: கல்யாணத்துக்கு நாள் பார்த்தாச்சா?
1: அடச்சி போடா.

முதல்ல காதலே இல்லன்னு சொன்ன, அப்புறம் அவனை பத்தி ஒரு பாட்டே பாடின, கல்யாணம் மட்டும் பண்ணுன்னு வச்சுக்கோ, சும்மா இருக்கடா.

அவரைத் தொடர்ந்து மீண்டும் கனடா வான்கூவர் மாநிலம் காஞ்சனாவும் ஒரு பாடலை தருகின்றார். சொல்லத்தான் நினைக்கின்றேன் என்ற காதல் சுகமானது திரைப்படுத்த பாடலை பாட வைக்கின்றார்.

ஆர்ஜுனாவை தொடர்ந்து வருகின்றார். மீண்டும் வன்பவர் மாநிலம் கனடாவிலிருந்து வசந்தி. ஓல குருத்தோல என்ற வரியை கொண்ட அறுவடை நாள் திரைப்படுத்து பாடலை இன்று அவர் கேட்க இருக்கின்றார்.

கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள். தொடரும் பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்கள் தந்த பாடல்களாக கேட்போமே. முதலில் அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தில் பாஸ்கரன் மாலா இவர்கள் முதல் முதலாய் உண்மை என்று வரியெடுத்து பாடும் வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படுத்து பாடலை கேட்க விரும்புகிறார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து வரும் பாடல் எங்கள் நீண்ட கால உறவு, எங்களோடு தொடர்ந்து இசை பயணம் செய்து கொண்டிருக்கும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து கிருதிஸ், வைகாசி வெள்ளிக்கிழமை என்ற பாடல்தான். நீங்கள் கேட்கின்ற பாடல் ராசா மகன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

அன்போடு இணைந்து வரும் பாடல் நன்றாக தெரியும். யாராக இருக்கலாம், அவர் ஆஸ்திரேலியா கண்டம் சிட்னியில் இருக்கும் ரமணி தான் தந்திருக்கின்றார். பட்டது மகாஜனங்களே என்ற திரைப்படம் ஒன்று, அதில் வந்த பாடல் இதுக்குத்தானே ஆசைப்பட்டா என்ற பாடல் வந்து கொண்டிருக்கின்றது. ஒலிக்கும் இந்த பாடல்கள் முன்னியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே கலந்து வருகின்றது. சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்களாக

சர்வதேச சர்வதேச விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் பாடல்களுள் என்னுடைய பாடலையும் தருகின்றேன் என்று அன்போடு தருகின்றார் சிங்கான பூமியாம் சிங்கப்பூரில் இருந்து மகாலிங்கம். மிகவும் இனிமையான ஒரு காலத்தால் அழியாத காவிய பாடல். பாப மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அவருக்காக காலங்களில் அவள் வசந்தம் என்ற வரி கொண்டு.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் மூன்றில் தமிழ் வானொலியின் சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்களை அலங்கரித்து அடுத்தும் ஒரு பாடல் வருகின்றது. அந்த பாடலை பழமை போல இன்றும் சுவிட்சர்லாந்து நாடு ஐரோப்பா கண்டம் ஜெனீவா நகரிலிருந்து காடன் என்ற திரைப்படுத்த பாடலை பாடும் தென்றல் என்ற வரியோடு நிரேஷன் காத்துக் கொண்டிருக்கின்றார் கேட்பதற்காக.

ஐரோப்பா மண் என்றால் உடனே எங்களுடைய என்னவழி ஞாபகம் வரும் தானே. என்னவள் நீங்கள் வேளமணி திரு நாட்டிலிருந்து எங்களை மறவாமல் தொடர்ந்து இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டுக்கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லி மகிழ்ந்து கொண்டு அவர்களிடமிருந்து நல்ல கருத்துக்களையும் அனுப்பி வைத்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் இன்றும் நீங்கள் கேட்கும் ஒரு பாடல் என் ஜீவன் பாடுது என்ற திரைப்படத்து பாடல் ஒரே முறை உன் தரிசனம் என்று கேட்கின்றீர்கள். இதோ அந்த பாடல் உங்கள் காதோரம்.

இறுதியாக ஒரு பாடலை வளமை போல என்று தருகின்றார் கனடாவிலிருந்து அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வைசேன ஆசான் அவர்கள். சர்வதேச விடுமுறை விருப்பத்திலே வந்து ஒலித்து அந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வண்ணம் சின்ன பசந்த நாந்த என்ற திரைப்படத்திலிருந்து மயிலாடும் தோப்பில் என்ற வரி எடுத்து பாடி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது.

அன்பார்ந்த உறவுகளே, இதுவரை நேரமும் நாங்கள் துத்திக்கும் தேனான பாடல்களாக திசையெங்கும் இசை பரப்பி எங்கள் இதயமும் நிரப்பிச் சென்ற சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்தோம். இந்த பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியவர்களுக்கும் உலகளாவில் இருந்து கேட்டு மகிழ்ந்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் உங்களுக்கும் என் அன்பார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் சந்திப்போம் என்று கூறி இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு என்றென்றும்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்

0: தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனிய அவர் பொரு குணம் உண்டு, தனிய அவர் பொரு குணம் உண்டு. அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றாலையில் வலம் வருகின்றது நேயர்.

இன்றைய விடுமுறை விருப்பத்துக்கான முதல் பாடல் வசந்த மாளிகை என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை வழமை போல என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன், தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன், பத்மினி சீரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி வெள்ளாண்டு வலசு, துறைபாண்டியன், காந்திமதி இவர்களை இணைத்து கேட்கின்றார் ஒலிக்கின்றது அந்த பாடல். மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன என்று பறிகொண்டு

அந்த பாடலை தந்த வேளையிலே அடுத்து வரும் பாடலை திறகின்றார். நீண்ட கால உறவு, தமிழ்நாடு, நாகப்பட்டினம், நாகூர், ஜெகவர் சாதிக் அவர்கள். அவர் தந்த பாடல் கேட்கும் வேளையிலே அவரோடு இணைந்து செவம் அடுக்க வருகின்றார்கள் முகமது ஜூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்கள் மட்டுமல்ல கதீஜா, ஷஹானா, பர்வீன், நசீஹா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் மற்றும் உலகத் தமிழர்களும். பாடுகின்ற அந்த பாடல் உள்ளம் கொள்ளை போகுதே, உண்மை இன்பம் காணுதே, தெள்ளு தமிழ் தெம்மாங்கு பாடுதே, அற்புதமான பல்லவி தொடர்ந்து சரணங்களை நினைத்து நீலமலை திருடன் திரைப்படத்திலிருந்து கேட்க வருகின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

வரும் விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் இந்த வேளையிலே அடுத்து வந்து அலங்கரிக்க இருக்கும் ஒரு பாடல் உதிரி பூக்கள் திரைப்படத்திலிருந்து 1979 திரைக்கு வந்த திரைப்படத்திலே அழகிய கண்ணே என்ற வரி எடுத்து பாடுகின்றது. இந்த பாடலை இன்று ஏழுமணி திருநாடு யாழ்ப்பாணம் அருள் மூதூரிலிருந்து சாந்தா ரகு மற்றும் தங்கம் இவர்களும் கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

பொன்னியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே அடுத்து வரும் பாடலை தருகின்றார். தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா. அவர் மட்டுமல்லாமல் அவரோடு இன்றும் ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுஸ்ரீ மற்றும் சிவசங்கரன் நட்டவி நரமுகையால் தமிழ் இனியால் வளமை போல கேட்கும் வேளையிலே அற்புதமான சிறந்த ஒரு பாடல் பால் குடம் திரைப்படத்திலிருந்து முழு நிலவின் திருமுகத்தில் களங்கம் இல்லையே என்ற வரியை கொண்டு பாடுகின்றது.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல். அந்த பாடலை வளமையாக இன்றைய நல்வாழ்த்துக்களை கூறி மயிலாப்பூரிலிருந்து மயிலை பட்டாபி அவர்கள் தன்னுடன் கண்ணன் சங்கரி, ரவி, மாலதி, உஷா சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா மற்றும் குமார், அருணா, ஆகாஷ், ஹரிகரன், ஸ்ரீராம், சிவா இவர்களோடு ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி இவர்களை இணைத்து கேட்கும் அந்த பாடல் பாண்டவர் பூமி திரைப்படுத்த பாடல். பாடுகின்றது அவரவர் வாழ்க்கையில் என்ற வரி கொண்டு.

0: பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்தில் ஒன்று காடே கேட்க இருக்கின்றன. இந்த பாடலை பழமை போல இன்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மீள ஊடுகரை எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள் அன்புடன் எழுதி கேட்ட வேளையிலே அவருக்காக ஒலிக்கின்றது அந்த பாடல். இளைய நிலா பொழிகிறது என்ற வரி கொண்ட பாடல்.
1: இளைய நிலா பொழிகிறதே

திட்டிக்கும் பேமான பாடல்கள் வரிசையிலே மாடி வீட்டு ஏழை திரைப்படுத்த பாடலையும் கேட்போம். அன்பு என்னும் நல்ல தேன் கலந்து என்ற வருகொண்ட பாடலை அன்புடனே அனுப்பி வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார் தமிழ்நாடு இஞ்சிக்குடி அன்பு பேத்தி சிவரஞ்சனி. அம்மையப்பனிலிருந்து கேட்க விரும்பும் அவருக்காக ஒலிக்கும் அந்த பாடலை அவர் மட்டுமல்லாமல் சித்ரா, சுஷ்மிதா, பாரூக், ஷேக் அப்துல்லா இவர்களும் கேட்க இருக்கின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல் மாடி வீட்டு இலை திரைப்படம் என்று கூறினேன். பாடல் அன்பு என்னும் நல்ல தேன் கலிந்து என்றும் கூறினேன். இதோ அந்த பாடல்.

அடுத்து வரும் இனிமையான பாடல்கள் கேட்க இருப்பவர் தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து கே அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்கள். அவர் மட்டுமல்லாமல் அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் அவர்கள் உறவினர்கள் நண்பர்களும் செவிமடுக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பாடலுக்காக இந்த பாடல் வாழ்வே மாயம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலிலே. பாடல் நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா. கேட்போமா?

அந்த பாடலை கேட்கும் இந்த வேளையில உடனடியாக கேட்பார் அடுத்த பாடலை. சோகப் பாடல் என்று கூறிவிட்டு படகோட்டி திரைப்படத்து பாடலை பக்குவமாக கேட்டிருக்கின்றார். தஞ்சாவூர் மாவட்டம் திருமணம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் உலக தமிழர்களோடு. படகோட்டி திரைப்படம், இசையரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் குரல். தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் என்று ஆரம்பிக்கும் அந்த பாடல் இதோ காற்றலையில்.

அவர்களை தொடர்ந்து வரும் இனிமையான ஒரு பாடல். அந்த பாடலை சிதம்பரம் வண்டிக்கை சிலுவை சந்தனராஜ் அவர்கள் தந்திருக்கின்றார். அந்த பாடலையும் கேட்போம். அந்த பாடல் மீண்டும் கோகிலா திரைப்படத்து பாடல். ஹே ஹே ஓர் ஆயிரம் ரூபாய் எடுத்து பாடுகின்றது.

இருக்கும் தேனான பாடல்கள் வரிசையில் அடுத்து வரும் பாடல் திருவேலி அரசடிக்குப்பம் யாமிருக்க பயனேன் என்று நாங்கள் அழைத்துக் கொள்ளும் அன்பு சரவணனின் பாடல். சரவணன், நீங்கள் கேட்கும் இந்த பாடலை உங்களோடு இணைந்து தங்கம் சரவணன், பெரியசாமி ஜனனி ஆகியோரும் கேட்கும் வண்ணம் ஒலிக்க வைக்கின்றீர்கள் முந்தியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே. அங்கே ஏன் இந்த பார்வை என்ற வேதாவின் இசையினிலே இரு வல்லவர்கள் திரைப்படத்தில் இருந்து

இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் ராசாத்தி என் மனசுக்குள்ளே என்ற பாடல். நம்ம ஊரு ராசா திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை ஒலிக்க வைக்கின்றார் நீண்டகால உறவு வளைகுடா மண்ணில் இருந்து குவைத் ஜோஷ் நீங்கள்.

ஒரு பாடலை கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து அன்பு ரதீஷ் கேட்கின்றார். ஒரு மலையாள திரைப்படத்து பாடல் முல்லப்பூம் பில்லல்லோ என்ற பாடல் தான் அவர் கேட்ட பாடல். இதோ அந்த பாடலையும் கேட்டு மகிழ்வோம்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

0: இனிமையான வணக்கத்தோடு காற்றலையில் உங்களோடு மீரா. இப்பொழுது இருந்து காற்றலைக்கு வருகிறது சொல்லின் செல்வர் சுகி சிவம் அவர்களின் சொற்பொழிவு.
1: ஒரு அற்புதமான உரை பிள்ளைகளை பற்றி. இந்த நாட்டிற்கு இப்போது தேவைப்படுகிற ஒரு விவேகானந்தன் நம் முன்னரே இப்பொழுது வரப்போகிறார். அவரை வரவும் செய்திகள் தரவும் அழைத்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.
2: பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களே, நகைச்சுவை மூலம் ஒரு சிந்தனை வரலாற்றை படைத்திருக்கிற தென்கச்சி சுவாமிநாதன் அவர்களே, இன்னும் நாளை காலை பொழுது விடிந்து அலுவலகம் போக வேண்டும் என்ற பரபரப்பு துளிக்கூட காட்டாமல் வீற்றிருக்கிற அருமை சிங்கப்பூர் ரசிகர்களே, மூன்று பெரிய சிந்தனையை உங்கள் முன்பு வைப்பதற்காக இந்த நிகழ்வை அமைத்திருக்கிறார்கள். தென்கச்சி சுவாமிநாதன் அவர்களை பற்றி சொல்வது என்று சொன்னால், பள்ளிக்கூடத்தில் அவர் படிக்கிற காலத்தில் கண்ணன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகைக்கு கதை எழுதி அனுப்பிச்சாராம். கதையை போடலை, திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. ஸ்கூல் அட்ரஸுக்கு அந்த கதையை திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவங்க வாத்தியார்கிட்ட அந்த கதை கிடைச்சிருச்சு. அவர் இவரை கூப்பிட்டு காதை திருகிக்கிட்டே கேட்டாராம், கதை எழுதுறியா? கதையா எழுதுற? ஒழுங்கா படிக்காத? கதையெல்லாம் எழுத அப்படின்னு காதை பிடிச்சி திருகு திருகுன்னு திருகிட்டு, அதுக்கப்புறம் எப்ப கிளாஸ்லயும் அவரை தான் கேள்வி கேட்பாராம். பதில் சொல்லலன்னு ஒண்ணே கிட்டக்கப்பா, காதை திருகிட்டு கதையா எழுதுற? அது சில ஆசிரியர்களுக்கு அந்த குணம், பையன் முன்னுக்கு வந்துடப்படாது அப்படிங்கறதுல ஒரு தீர்மானமான அபிப்பிராயம். இதெல்லாம் முடிஞ்சு அவர் அகில இந்திய வானொலி நிலையத்தில் இருந்து பெரிய சாதனை படைக்கிறார். இன்று ஒரு தகவல் அப்படின்னு 14 வருஷம் தொடர்ச்சியா தினந்தோறும் பேசுகிறார். அப்போ ஒரு கடிதம் வருது நிலையத்துக்கு, ஐயா, தங்கள் நிலையத்தில் ஒரு பெரியவர் நாள்தோறும் இன்று ஒரு தகவல் சொல்வதை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த பெரியவரை சந்திக்க ஆசைப்படுகிறேன். நான் அந்த நிகழ்ச்சிக்காக எப்போதும் என் காதுகளை தீட்டி வைத்துக் கொண்டு வானொலிக்கு பக்கத்திலேயே காத்திருக்கிறேன். அந்த லெட்டர் அவங்க ஸ்டேஷன் டைரக்டர் இவருக்கு அனுப்பிச்சா, அவர் வேற யாரும் அல்ல, அவங்க வாத்தியார் காது திருவுனார் பாருங்க, அந்த வாத்தியார். அது அவர் சொன்னாரு, அப்பெல்லாம் என் காது அவர் வசம் இருந்தது, இப்போ அவர் காது என் வசத்துல இருக்கு அப்படின்னு. அப்படி வாழ்விலே வெற்றி பெற்ற ஒரு மிகப்பெரிய மனிதர் தென்கச்சி சுவாமிநாதன் அவர்கள். ஐயா, பாப்பையாவை பற்றி சொல்வதுன்னு சொன்னா, தமிழ்நாட்டில் ஒரு வசனமே இருக்கு. எப்படின்னா, சாலமன் பாப்பையா பட்டி மண்டபத்தின் போப்பையா. அவ்வளவு சிறந்த ஒரு உன்னதமான ஒரு நிலையிலே பட்டி மண்டபத்தை எடுத்து நிறுத்திய, சிரிப்பு கலந்த சிந்தனையின் மூலம் தமிழகத்தை எழுச்சி பெற வைத்திருக்கிற, நாவீறு படைத்த நல்ல பெரிய மனிதர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள். இங்கே ஒரு உன்னதமான தலைப்பு, கணவன் மனைவி குழந்தைகள் இவர்களை கொண்டு நல்ல குடும்பத்தை எப்படி அமைக்கிறது அப்படிங்கிற ஒரு அக்கறை. மனைவியை பற்றி ஐயா பேசினார்கள், கணவனை பற்றி நம்முடைய பெருமதிப்பிற்குரிய தங்கச்சி பேசினார்கள். இப்ப பிள்ளைகளை பற்றி நான் பேசணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிகழ்ச்சி சொல்லணும். ஒரு பையனுக்கு பெண் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி வற்புறுத்தினாங்க. பையன் மாட்டேன்ட்டான், வேண்டாம் கல்யாணமே வேண்டாம், எனக்கு கல்யாணமே தேவையில்லை அப்படின்னு. உடனே அப்பா என்ன நினைச்சாரு, என்ன இவன் கல்யாணம் வேண்டாம் வேண்டாங்கிறான், நம்ம எந்த பொண்ணை பார்த்தாலும் வேண்டாங்கிறான், மனசுல யாரையோ வச்சுக்கிட்டு சொல்றான்னு நினைக்கிறேன், அவன் மனசுல யாரை வச்சிருக்கிறான்னு கேளுன்னு. அம்மா சொன்னா, அவன் மனசுல வேற யாரையும் வச்சுக்கிட்டு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லல, நம்மள மனசுல வச்சுக்கிட்டு தான் கல்யாணம் வேண்டாம்னு சொல்றான். ஏன் விடுஞ்செழிஞ்சா நீங்களும் நானும் போடுற சண்டையை பார்த்துக்கிட்டு, இந்த கன்றாவி நமக்கும் தேவையா அப்படிங்கிற கருத்துல தான் அவன் கல்யாணமே வேண்டாம்னு சொல்றான். இது வந்து ஒரு கற்பனை அல்ல, ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். குழந்தைகள் யாரை வச்சு ஒரு முடிவுக்கு வர்றாங்க? அப்பா அம்மாவை பார்க்கறாங்க. கிட்டத்தட்ட அப்பா அம்மா தான் அவங்களுக்கு ஆரம்பத்தில் முன்மாதிரி, இவங்க மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. குழந்தைகள் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், மேல வரணும்னு சொன்னா பெற்றவங்களுக்கு அதுல எவ்வளவு பெரிய பங்களிப்பு இருக்கு. பையன் சரியா படிக்கல, அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு, பையனை கூப்பிட்டு சத்தம் போட்டார், அறிவு இருக்காடா உனக்கு, அறிவு இருக்கா, உன் வயசு என்ன, 8. எதிர் கூட்ட இருக்கான், அவன் வயசு என்ன, 8. நீ என்ன ஸ்கூல் படிக்கிற, அதே ஸ்கூல் தான் அவனும் படிக்கிறான். நீ என்ன கிளாஸ் படிக்கிற, அதே கிளாஸ் தான் ஏத்து விட்டு பையனும் படிக்கிறான். அவன் மார்க் என்ன தெரியுமா, 80. நீ வாங்கியிருக்க மார்க் என்ன தெரியுமா, 30. ஏண்டா அதே வயசு அதே ஸ்கூலு அதே சப்ஜெக்ட்ல அவன் 80 வாங்குறான், நீ 30 வாங்குறியே. அவன் சொன்னான், அப்பா அம்மா வெவ்வேறு எண்ணம். ஏன், எல்லாம் சரிதான், ஆனா அப்பா அம்மா கிட்டே தானே எல்லாம் வரணும். நீங்க இது வந்து முட்டாள்தனமான கருத்து இல்ல, ஜீன் அப்படிங்கறத பத்தி நீங்க சயின்ஸ் திணறுது, மரபு அணு அப்படிங்கறத பத்தி திணறுது. ஜெனட்டிக்ஸ்ல என்ன சொல்றா, பரம்பரையில சில குணங்கள் பதிஞ்சிருக்கு, சில இயல்பு பதிஞ்சிருக்கு, அது அப்படியே பரம்பரை பரம்பரையா வருது. ஒண்ணும் இல்லை, பரம்பரையிலேருந்து எதுவுமே வரலன்னா குறைஞ்சபட்சம் என்னன்னா சக்கர வியாதியாவது வருது. அது பரம்பரை பரம்பரையா வந்துகிட்டே இருக்கு. கடைசியா இப்ப கண்டுபிடிச்சிருக்கான், யாராவது கொலை பண்ணான்னா அவன் கொலை பண்ணல, அவங்க பரம்பரையில கொலை பண்ற உணர்வு இருக்கு அந்த ஜீன்ல. ஆனா இதை கோர்ட் ஒத்துக்காது. கோர்ட்ல போய் ஏன் கொலை பண்ணேன்னா, எங்க தாத்தாவுக்கு தாத்தா அந்த வேலையை ஆரம்பிச்சாருங்க, இது எங்க ஜீன்லயே இருக்கு அப்படின்னா நீதிபதி சொல்வார், உன்னை தூக்குல போடுறது எங்க ஜீன்லயே இருக்கு, நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது, உள்ள போக வேண்டியதுதான். இப்ப இவன் கொலை இவன் பண்ணல, இவங்க தாத்தாவுக்கு தாத்தா உள்ளே அந்த கொலையை பண்ணிவிட்டு இவனை உள்ள அனுப்பிச்சுட்டா இருப்பாரு. தற்கொலை பண்ணிக்கிறது ஜீன்ல இருக்குங்கிறான், சாமி கும்பிடுறதே பரம்பரை ஜீன்ல இருக்கு அப்படிங்கிறான். அப்போ ஒரு பாரம்பரியம் என்பது எவ்வளவு பெரிய விஷயம், மேலேந்து எல்லாம் கொண்டு வர வேண்டியிருக்கு. இத பெத்தவங்க யோசிக்கணுமா இல்லையா, எப்ப பார்த்தாலும் பிள்ளைங்க சரியில்லை பிள்ளைங்க சரியில்லை. நாம சொன்னா நாம எந்த அளவுக்கு சரி, இது முதல் கேள்வி. ரொம்ப நுட்பமா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நம்ம பிள்ளைகள் நம்மளை எந்த அளவுக்கு பின்பற்றுகிறார்கள். ஒன்னு ஜீன்ல வர்றதுன்னு சொன்னேன், எது பரம்பரையா ரத்தத்துல வருது. இன்னொன்னு என்னன்னு கேட்டா பழக்க வழக்கம். நம்ம வீட்டுல என்ன பழக்க வழக்கம் இருக்கோ அதை பார்த்து பிள்ளைங்க கத்துக்குதா இல்லையா. காரைக்கால் அம்மையாருடைய வரலாற்றை சேக்கிழார்னு ஒரு புலவர் எழுதுறாரு. அந்த அம்மா சின்ன வயசுல என்ன பண்ணுவாங்கன்னா மணி அடிச்சு சிவபூஜை பண்ணுவாங்கன்னு எழுதுறாரு. சின்ன வயசுல அது எப்படி வந்தது, அப்பா அம்மாவை பார்க்கறாரு சிவபூஜை பண்றது, தானும் அப்படி பண்ணணும் அப்படிங்கிற நினைப்பு வருது. அப்ப ஒன்னு ஜீன்ல வருது பிள்ளைகளுக்கு, இல்லாட்டி பழக்க வழக்கத்துல வருது. பெத்தவங்க என்ன பண்றாங்களோ அதை பார்த்து பிள்ளைங்க பண்ணுது. அப்பா சொல்றாரு பையனை பார்த்து, உருப்பிடுற வழியை பாருன்னு. இவர் உருப்பிட்டார, நீங்க தப்பா நினைக்காதீங்க. அப்பா சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குன்னு வச்சுங்க, அப்பா வட்டம் வட்டமா விட்டா பையன் மாவட்ட மாவட்டமா விடுவான். 8 பாஞ்சா 16 பாயணும்னு தியரி இருக்கு. அப்பா வட்ட வட்டமா விட்டா நம்ம மாவட்ட மாவட்டமா விடுவோம் அப்படின்னு. அப்புறம் பையனை பார்த்து, நீ சிகரெட் பிடிக்கிறியான்னு கேட்க முடியுமா. சரி, எத்தனை குடிகார தகப்பம் புள்ளிய கெடுத்துருக்கான் தெரியுமா, எத்தனை குடிகார தகப்பம் புள்ளிய கெடுத்துருக்கான் தெரியுமா. எப்படி, அவன் குடிக்கிறது, அமகலம் பண்றது, வீட்டுல அடிக்கிறது, இதெல்லாம் பையன் பாக்குறான். ஓ, நாமளும் இப்படி இருந்தாதான் சரியா இருக்கும் அந்த எண்ணம் வருதா இல்லையா. இப்ப சில பிள்ளைகள் அதை பார்த்துட்டு நாம இப்படி இருக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு வருது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அப்பா தவறு பண்ற போது அம்மா தவறு பண்ற போது அந்த குடும்பத்துல பிள்ளைகள் மட்டும் எப்படி தவறு பண்ணாம இருக்க முடியும். எனவே ஒரு குடும்பத்துல குழந்தைகள் வெற்றி பெற வேணும், மேல வர வேணும், நல்லா இருக்கணும்னு சொன்னா பெத்தவங்க தங்களை பத்தி கொஞ்சமாவது யோசிக்கணும், நாம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கறத பத்தி கவலைப்படணும். ரெண்டு பேரும் சொன்னாங்க, கணவனால என்ன இன்பம் மனைவினால என்ன இன்பம்னு சொன்னாங்க. குழந்தைன்னு ஒண்ணு வீட்டுல இல்லைன்னா வீடு வீடா இருக்குமா. அதான் ஒரு பழமொழி சொல்லுவான், பிள்ளை இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி துள்ளி விளையாடணும். பிள்ளை இல்லை கிழவரே தொட்டில உட்காந்து அவர் சொன்ன மாதிரி விரல் போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்குமா. அந்தந்த காலகட்டத்தில் அது இருக்கணும். நம்ம ஊர்லயே பாருங்க, கல்யாணம் ஆகி 2 ஆச்சுன்னு வச்சுங்க, 2 ஆகி ஒரு வீட்டுல எதுவும் இல்லைன்னா உடனே ஒரு கேள்வி கேட்பான், என்ன ஒன்னு விசேஷம் இல்லையா, வீட்டில் ஒன்றும் விசேஷம் இல்லையா. இது பரவாயில்ல, சில பேர் நாகரிகமாக கேட்கறான், இன்னும் சில பேர் அசிங்கமாக கேட்பான், ஒரு புழு பூச்சி இல்லை. அது என்ன புழு பூச்சின்னா, புழுங்கிறது பையனா பூச்சிங்கிறது பொண்ணா. எப்படிறான்னா, புழு வந்து இருந்த இடத்துல குடஞ்சிக்கிட்டு அங்கேயே இருக்கும், அந்த இடத்த விட்டு போகவே போகாது. பூச்சி குடஞ்சிட்டு பறந்து போயிடுது, பொண்ணு கல்யாணம் ஆகி போயிட்டாலாம், பையன் போக மாட்டேங்கிறானா, குடஞ்சிக்கிட்டு அங்கேயே உட்காந்துருக்கிறான். அதை எப்படி கேட்கறான், வீட்டுல ஒரு புழு பூச்சி இல்லையா அப்படிங்கிறான். இப்ப பூரானே வந்து பிறக்குது, புழு என்ன புழு. நீ கொஞ்சம் யோசிக்கணும், நம்ம வீட்டுல பிள்ளைகள் சரியில்லைன்னா அது எங்கே அந்த ஆரம்பம் ஆகுது அப்படின்னா நம்ம கிட்டே இருந்து ஆரம்பம் ஆகுது. எனக்கு நினைவு தெரிஞ்சு, நான் எப்பவுமே எனக்கு நினைவு தெரிஞ்சுன்னு சொல்வேனே ஒழிய எனக்கு விவரம் தெரிஞ்சுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்படி சொன்னா சில பேர் சொல்லுவான், இன்னைக்கு உனக்கு ரொம்ப விவரம் தெரிஞ்சு போச்சோ அப்படின்பா. நம்ம எச்சரிக்கையா வார்த்தையை கையாளணும். எனக்கு நினைவு தெரிஞ்சு எங்க அப்பா ஒரு நண்பர் வீட்டுக்கு கூட்டிட்டு போறார். அவருடைய நண்பர் வீட்டுக்கு வாசல்ல ஒரு பசங்கள்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. உள்ள போற போது எங்க அப்பா அந்த பசங்களை பார்த்துட்டு உள்ள போன உடனே அவங்க கிட்ட கேட்கிறார், அவருடைய நண்பர்கிட்ட கேட்கிறார், வாசல்லாம் விளையாடிட்டு இருக்காங்களே உன் பசங்களா அப்படின்னு. அவன் சொன்னான் பாருங்க, திருப்பி பார்த்தாலே தெரியல எந்தெந்த ஜென்மத்தில் என்னென்ன பாவம் பண்ணணும் எல்லாம் மொத்தமாக வந்து பிறந்திருக்குன்னா. அது நம்ம ரொம்ப கிளியராக ஒன்று சொன்னான், எந்தெந்த ஜென்மத்தில் என்னென்ன பாவமோன்னு சொன்னானே ஒழிய இந்த ஜென்மத்தை சொல்லலை. ஏன், இந்த ஜென்மத்தில் பண்ணியிருக்கிற பாவத்துக்கு இதை விட மோசமாக பிறக்கும்னு அவனுக்கே தெரியும். அதனால்தான் எந்தெந்த ஜென்மத்தில் என்னென்ன பாவம் பண்ணணும் எல்லாம் வருஷம் வந்து பிறந்திருக்குது அப்படிங்கிறான். நீங்கள் யோசிச்சுங்க, அப்புறம் பிள்ளைகளை நோகிறதால என்ன பயன் இருக்கு? நான் இப்ப சொல்ல போற தியரி ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஆனா வேற வழி இல்ல, பொறுத்துக்கணும். என்னன்னா, நம்ம ஜீன்ல இருந்து பிள்ளைகள் உண்டாகுதுன்னு சொன்னேன் இல்லையா. மகாத்மா காந்தி கிட்டே இருந்து நல்ல பிள்ளையும் பிறந்திருக்குது, மோசமான பிள்ளையும் பிறந்திருக்குது. ஒரு குடும்பத்துல சில பிள்ளை ரவுடியா வந்து பிறக்குது, ஒரு குடும்பத்துல ஒரு பிள்ளை ரொம்ப புத்தர் மாதிரியா அமைதியா நல்லபடியா வந்து பிறக்குது. எப்படி சார் பிறக்குதுன்னா கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம ஜீன்ல எப்பவுமே ஒரே கேரக்டர் டாமினேட் பண்றது இல்ல, ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு குணம் டாமினேட் பண்ணுது, ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு குணம் மேலோங்கி நிக்குது. மகாத்மா காந்தியோட புள்ள குடிச்சுட்டு தெருவில் உருண்டுகிட்டு இருந்தான். அவர்கிட்ட போய் எல்லாம் கேட்டான், என்னங்க இது தப்பா இருக்குது, உங்க புள்ள எப்படி இருக்கிறாரு? அப்ப காந்தி சொன்னார், நான் மிருகமா இருந்த போது பிறந்த பிள்ளை வேறு எப்படி இருக்கும்னு கேட்டார். அப்ப நான் தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தேன், என் புள்ள அப்படி வந்து பிறந்தது, இப்ப நான் ரிஃபைண்ட் ஆயிட்டேன், என்ன பண்ண முடியும்? எங்கிட்ட அந்த உணர்வு மேலோங்கி இருந்த நிலை, அவன் அப்படி வந்து பிறந்துட்டான். இதைத்தான் பெரியவங்க பார்த்து என்ன முடிவு பண்ணாங்க, ஆணும் பெண்ணும் இணைந்து சந்ததியை உண்டு பண்ற போது உணர்வுகளை எல்லாம் பதிவு பண்ணி பிறகுதான் சந்ததியை உண்டு பண்ணணும் அப்படின்னா. ஒரு கிளார்க் போஸ்ட்ல நியமிக்கிறதா இருந்தா, ஒரு ரூம் பாய் ஒரு வேலைக்கு ஒருத்தர் நியமிக்கிறதா இருந்தா, அவன் என்ன தகுதி உள்ளவன்னு பார்க்கிறோம். ஒரு அப்பா என்ற பதவியில் ஒருவரை நியமிப்பதற்கு உடல் தகுதியை தவிர வேறு என்ன தகுதி இருக்கிறது என்பதை பற்றி எத்தனை பேர் கவலைப்பட்டிருக்கிறோம்? பயாலஜிக்கலா ஒருத்தன் அப்பா ஆயிடுறான், இந்த வார்த்தையை கவனிங்க, பயாலஜிக்கலா ஒருத்தன் அப்பா ஆயிடுறான், சைக்கலாஜிக்கலா அவன் அப்பாவா ஆகிறதே கிடையாது. ஏன், மைனர் மாதிரியே சுத்துறான், பொறுப்பு இல்லாம பொண்டாட்டி இந்தியாட்டி விட்டு போகும் பாடு சுத்திட்டே இருக்கான். பயாலஜிக்கலா ஃபாதர் ஆயிட்டான், சைக்கலாஜிக்கலா ஃபாதராகவே ஆகல. அவன் பிள்ளை எப்படி மெச்சூர் பிள்ளையா வளர முடியும்? சோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆக்சிடென்ட், உடல் உறவு காரணமா பிள்ளை வந்து பிறந்திருது. அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. பல பேர் விபத்துக்களால் தகப்பனாகிறார்களே ஒழிய திட்டமிட்ட யோசனையினால் தகப்பனானவர்கள் உலகத்தில் மிக குறைவு. எதிர்பார்த்து தகப்பனான ஒரு பழைய இன்சிடென்ட் சொல்றேன், ஆதிசங்கருடைய வாழ்க்கையில வருது. ஆதிசங்கருடைய வாழ்க்கையில அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் புள்ள இல்லையேன்னு தவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆரியாம்பாள் சிவகுருன்னு பேரு, ரெண்டு பேரும் உட்காந்து புள்ள இல்லையேன்னு கோயில்ல போய் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இரவு அப்படி படுத்திருக்கும் போது அவர் கனவுல கடவுள் வந்தாராம், உனக்கு எப்படிப்பட்ட புள்ள வேணும்பா? ரொம்ப நாள் இருக்கிற புள்ள வேணுமா, கொஞ்ச நாள் இருக்கிற புள்ள வேணுமா? இவர் எதுக்குன்னு கேட்பாருல்ல. அப்ப கடவுள் சொன்னாரா, ரொம்ப நாள் இருக்கிற புள்ளைன்னா அயோக்கியனா கொடுப்பேன், கொஞ்ச நாள் இருக்கிற புள்ளைன்னா நல்ல புள்ளையா கொடுப்பேன், உனக்கு என்ன வேணும்? அப்படி ஒரு கனவு கண்டவர் சிவபெருமான் ஒரு பதில் சொல்லிட்டு முழிக்கிறார் பாருங்க. அவர் மனைவி படுத்திருந்தா, எந்திரிச்சு உட்கார்ந்தா, என்ன திடம்னு எந்திரிக்கிறேன். அவ கேட்டா, நீங்க என்ன தூக்கத்துல எந்திரிக்கிறீங்க? கனவுல கடவுள் வந்தார், இது மாதிரி என்ன கேட்டார். அந்த அம்மா சொன்னா, என்னையும் இதே கேள்வி கேட்டாரு, நல்ல புள்ள கொஞ்ச நாள் இருக்கிறது வேணுமா, கெட்ட புள்ள ரொம்ப நாள் இருக்கிறது வேணுமா? உடனே அவங்க கணவர் கேட்டாரு, நீ என்ன சொன்ன அப்படி. அவ சொன்னா பாருங்க ஒரு பதில், இத நான் எப்படி முடிவு பண்ண முடியும், உங்களை கேட்டுட்டு சொல்றேன்னு எந்திரிச்சேன். அவர் சொன்னார், கடவுள் என்ன கேட்ட போது நானும் அதே தான் சொன்னேன், நான் எப்படி முடிவு பண்ண முடியும், அவளை கேட்டுட்டு சொல்றேன்னு நான் எந்திரிச்சேன். அவர்களுக்கு தான் ஆதிசங்கரர் பிள்ளையா வந்து பிறந்தாரு. இப்ப நம்ம வீட்டுல அப்படி பறக்கலன்னா ஏன் பறக்கலன்னு தெரியுதா? கடவுளே வந்து நம்ம அப்பா அம்மா கேட்டா என்ன தரமா சொல்லுவோம்? இப்ப அப்பா வந்து கேட்டான்னு வச்சுங்க, எப்படிப்பட்ட புள்ள வேணும் அப்படின்னு, அப்பா ஒண்ணு அம்மாவை கேட்டு சொல்றேன்னு சொல்ல மாட்டேன், அவளை கேட்டாலே விளங்காது. அவளுக்கு இது தெரியாம இருக்கிறதே நல்லது. கனவுல கடவுள் வந்தது தெரியாம இருக்க நல்லது. அவகிட்ட போய் கேட்ட அவன் சொல்லுவா, அந்த கூறுகட்ட மனுஷனுக்கு எது விளங்குச்சு, இது விளங்குறதுக்கு ஏதோ சட்டங்கத்தான் போடாம உள்ள வந்துட்டா சரி. மனைவிக்கு கணவன் மேல மரியாதை கிடையாது. பல வீட்டில் மனைவிக்கு கணவன் மேல மரியாதை கிடையாது. மனைவி அப்படின்னா கணவனுக்கு மனைவி மேல நம்பிக்கை கிடையாது. இப்ப யோசிங்க, நம்பிக்கை கிடையாது, மரியாதை கிடையாது தம்பதிகளுக்கு ஆதிசங்கர் வந்து பிறக்க முடியுமா? ஆதோ சங்கர் தான் வந்து பிறக்க முடியுமே ஒழிய ஆதிசங்கர் எப்படி சார் வந்து பிறக்க முடியும்? அப்ப எத்தனை பேர் பிளான் பண்ணி நமக்கு இப்படி ஒரு புள்ள வேணும் அப்படின்னு விரதம் இருந்து நோன்பு இருந்து எனக்கு இது மாதிரியான புள்ள வேணும் அப்படின்னு தவம் இருந்து பெற்றவர்கள் எத்தனை பேர்? பிள்ளைகளை நோகுறோம், நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் சொன்னா அவங்க தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நான் சொல்ற பேச்சை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு இப்படி ஒரு புள்ள வேணும், இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கணும். அது ஆணா இருந்தாலும் நல்லதுதான், பெண்ணா இருந்தாலும் நல்லதுதான், அதுலலாம் ஒண்ணும் பெரிய பேதம் இல்லை. ஆம்பளை புள்ள என்ன ஒஸ்தி, பொம்பளை புள்ள என்ன மட்டும், அதெல்லாம் இப்ப ஏற்பட்டிருக்கிற மோசமான ஒரு கான்செப்ட். எனக்கு ரெண்டும் பொன் குழந்தைங்க, நான் இதை ஒண்ணு வருத்தமா சொல்லல, சந்தோஷமா சொல்றேன். எனக்கு ரெண்டு குழந்தை, ரெண்டும் பொண்ணு. இது நடந்த இன்சிடென்ட் எப்படின்னா, நான் வந்து ரெண்டாவது பிள்ளை பேருக்கா என் மனைவி வந்து ஆஸ்பத்திரியில் சேர்க்குறேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட அப்போ கார் கிடையாது. கோயம்புத்தூரில் இருந்தேன், போய் ஒரு டாக்ஸி எடுத்துக்கிட்டு ராத்திரி 12 மணி ஒரு டாக்ஸி எடுத்துக்கிட்டு நேராக போய் ஹாஸ்பிட்டலில் அவளை சேர்க்குறேன் டெலிவரிக்கு. அவளை உள்ளே அப்படி சேர்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் வெளியே வந்து இந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட கேட்டேன், என்ன பணம் கொடுக்கணும்? எங்கள் ஊர்லலாம் அந்த ஃபிக்ஸடாக வாங்க மாட்டேன், அவங்க சௌரியப்படி வாங்குவாங்க. எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொன்னாரு. இப்ப நீங்களே ரொம்ப பரபரப்பா இருக்கிறீங்க, இப்ப கொடுத்தா குறைச்சலா கொடுப்பீங்க, நாளைக்கு நல்ல செய்தியோட கூட 10 ரூபா வாங்கிக்கிறேன். சரி விட்டுட்டேன். டெலிவரி ஆகி 1 வாரம் ஆச்சு, அவரை பார்க்க முடியல. அப்புறம் அவரை தேடி பிடிச்சிக்கிட்டு நேரா போய், என்னங்க 1 வாரமா நீங்க வரவே இல்லை, உங்க நான் பணம் பாக்கி வச்சிருக்கிறேன். அவர் கேட்டார் அதெல்லாம் அப்புறம், என்ன பிள்ளைன்னு சொல்லுங்க. நான் சொன்ன பொம்பளை பிள்ளை. பொம்பளையா? நீங்களே வருத்தத்தில் இருப்பீங்க. நான் என்ன வருத்தத்தில் இருக்கிறேன்? அவராவே நீங்களே வருத்தத்தில் இருப்பீங்க, கொடுக்கறத கொடுங்க. நான் சொன்னேன் இதில் ஒன்றும் வருத்தப்பட ஒன்றும் இல்லைங்க, நான் வருத்தத்தில் இருப்பீங்க. அப்படி பார்த்தா எனக்கு இந்த ரெண்டாவது பொம்பளை பிள்ளைய நான் பாருங்க. அவர் சொன்னார் அப்போ நான் தான் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும். அப்போ ரெண்டாவது பொம்பளை பிள்ளை பார்த்தா கையேந்திட்டவன் அர்த்தமா? அப்புறம் நினைப்பு இருக்கு, பெண் குழந்தை பிறந்துட்டா அது ரொம்ப செலவு, ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டா அது ரொம்ப நல்லது அப்படி. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, பொம்பளை பிள்ளையா இருந்தாலாவது பிற்காலத்தில் அப்பா அம்மாவுக்கு ஒரு காப்பியாவது கொடுக்கும், ஆம்பளை பிள்ளையா இருந்தா அது கொடுக்குற யோக்கியத கூட உனக்கு இல்லாம போயிடும். ஏன்னா கொண்டாட்டியை கேட்டுட்டு கொடுக்கணும், அப்ப மாமியார் கொடுக்க விடுவானா? அப்ப என்ன ஆகும்? ரொம்ப கஷ்டம். பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு ஒரு வேட சோறு கிடைக்கும், ஆம்பளை பிள்ளையா இருந்தா வர்றவளை பொறுத்து அவனுக்கே கிடைக்கலையா? அப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கு எங்கேருந்து கிடைக்க போகுது? கொஞ்சம் யோசிப்பாங்க. பொம்பளை பிள்ளைன்னா மட்டும், ஆம்பளை பிள்ளைன்னா ஒஸ்தி, அதெல்லாம் ரொம்ப தவறு. இதை உடைக்கிறான் பாருங்க பாரதி. இங்க திருவள்ளுவர் கூட ஒன் சைடடா திங்க் பண்ணிட்டார். எப்படின்னா ஆம்பளை பிள்ளை தான் தலைமையில் திங்க வச்சுக்கிட்டார். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் மகனை அப்படின்னார் பாரதி. தான் உடைச்சான். என்ன மகனை, என்ன மகனை? திருவள்ளுவர்ல இருந்து டிவியேட் ஆகிறான், ஆனா நாசுக்கா டிவியேட் ஆனா. மகனைன்னு சொல்லல. எப்படி? உச்சிதனை முகந்தால் கர்வம் ஓய் வளருதடி. அப்ப என்ன அர்த்தம்? பொம்பளை பிள்ளை உச்சிதனை முகந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் என் மேனி சிலிர்க்குதடி. உன்னை யாராவது பாராட்டினா என் உடம்பெல்லாம் சிலிர்க்குதேம்மா, மகளை பார்த்து பாடுகிற. உச்சிதனை முகந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் என் மேனி சிலிர்க்குதடி. என்ன ஆம்பளை பிள்ளைனாலும் சரி, பொம்பளை பிள்ளைனாலும் சரி, புள்ள பிள்ளையா இருந்தா வெற்றிதான். பல பேர் சொல்லுவாங்க ஆம்பளை பிள்ளையா இருந்திருந்தா பரவாயில்ல சார். இன்னும் சில பேர் சார் ஆம்பளை தடியன்னா வந்து பிறந்திருக்கிறார், அன்பா இருக்கிறதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளையே இல்லையே சார் அப்படின்னு வருத்தப்படுற எத்தனை பேர் இருக்கிறேன். நான் ஒண்ணு சொல்றேன், ஆம்பளை பிள்ளை பெத்தாதான் பெருமை, பொம்பளை பிள்ளை பெத்தாதான் பெருமைங்கிறதெல்லாம் வெறும் மாயை. ஒரே வார்த்தை சொல்லுமா, பிள்ளைய பிள்ளையா பெத்து பிள்ளையா வளர்த்திருந்தா பெருமை தான். நீங்க பிள்ளைய பிள்ளையா பெத்துக்காம மிருகமா பெத்திருந்தா ஆம்பளையா இருந்தா பொம்பளையா இருந்ததுன்னா எங்கூர் வரலாறு சொல்லட்டுமா? எங்கூர் வரலாறு என்ன? ஆம்பளை பிள்ளையால பெருமை இருக்கு, பொம்பளை பிள்ளையால பெருமை இருக்கு. எப்படி? எங்கூர்ல மோதிலால் நேருன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு ஜவஹர்லால் நேரு ஒரு ஆம்பளை புள்ள பிறந்தது, பெரிய பாப்புலாரிட்டி. அந்த ஜவஹர்லால் நேருங்கிற ஆம்பளை பிள்ளைக்கு இந்திரா காந்தின்னு ஒரு பொம்பளை புள்ள பிறந்தது, அதனால பெரிய பாப்புலாரிட்டி. அந்த இந்திரா காந்திக்கு ராஜீவ் காந்தின்னு ஒரு ஆம்பளை புள்ள பிறந்தது, அதனால பாராட்டு பெருமை. அப்ப என்னன்னா, ஆம்பளை புள்ள பெற்றாலும் பொம்பளை புள்ள பெற்றாலும் சரியானபடி பெத்து வளர்த்தா அது பாராட்டு தானே ஒழிய, ஆம்பளை பொம்பளைங்கிறது வெறும் மாயை. ஏ, மோதிலால் நேருவுக்கு நேருவால் பெருமை, நேருவுக்கு இந்திரா காந்தியால் பெருமை, இந்திரா காந்திக்கு ராஜீவ் காந்தியால் பெருமை. என்ன ஆம்பளை புள்ள என்ன, பொம்பளை புள்ள என்ன? அந்த கான்செப்டே தப்பு. புள்ள புள்ளையா இருந்தா வெற்றி தான். இதை விட இன்னொரு கான்ட்ராஸ்ட் சொல்றேன் பாருங்க, அழகான ஒரு கான்ட்ராஸ்ட். ஆண்டாள் ஒரு ஆழ்வார் வாழ்ந்தா பெண், அவ கண்ணனை காதலிச்சா, அந்த கண்ணனை பெத்த தாய பாராட்டினா, இப்படி ஒரு பிள்ளையை பெத்து கொடுத்தியே, ஆம்பளை பிள்ளையை பெத்து கொடுத்தியான்னு பாராட்டினா. எப்படி தெரியுங்களா பாட்டு? தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை பாட்டு வரும். எப்படி பிள்ளை பெத்து கொடுத்தா பாரியா? தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படி. இதுக்கு உரை எழுதுற போது எழுதுனா, பெற்ற வயிறுக்கு பட்டம் கட்டியவள் அப்படின்னு எழுதுனா. அந்த பெத்த வயிற்றுக்கு அவ பட்டம் கட்டிட்டாளா? தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் பெத்தா இப்படி ஒரு ஆம்பளை பிள்ளை பெத்துக்கணும் அப்படின்னு. அப்ப ஆண்டாள் யார பாராட்டுறா? ஆம்பளை பிள்ளையை பெத்தவள பாராட்டினா. ஆனா ஆண்டாள் பொம்பளை பிள்ளை தானே, அதை வளர்த்தவர் யார் தெரியுமா? அவங்க அப்பா பெரியாழ்வார்னு பேரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு மகள் பிறந்தாள்னு சொல்லல, நான் ஒரு மகளை வளர்த்தேன்னு சொல்லல. பாட்டு எப்படி தெரியுமா? பெரியாழ்வார் சொன்னார், ஒரு மா மகளை உடையேன், ஒரு மாமகளை உடையேன். எனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சா பாரு, பேர்பட்ட பொண்ணு தெரியுமா? இப்ப யோசிச்சு பாருங்க. ஆண் பிள்ளை என்பதற்காக கண்ணனை பாராட்டுகிறாள் ஆண்டாள், அவள் பெண்ணாய் பிறந்ததற்காக பெரியாழ்வார் பாராட்டுகிறார் என்றால், ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்பது அபத்தமான ஒரு எண்ணம், பிள்ளை பிள்ளையாக இருந்தால் கொண்டாடத்தக்கது. நீங்க முன்னெல்லாம் உங்களுக்கு தெரியும், வீட்டுல பாப்புலேஷனே ஜாஸ்தி, ஒவ்வொரு வீடுமே ஒரு முனிசிபாலிட்டி வார்டு மாதிரி இருக்கும், எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலின்னு கச்ச கச்ச கச்ச, ஆறு பனியன், ஆறு சட்டை, ஆறு துண்டு, ஒன்றும் தெரியாது. அது எது அது பாட்டுக்கு வீட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கும், அது பாட்டுக்கு ஒரு 40-50 உருப்படி ஒவ்வொரு வீட்லையும் ஓடும். நாங்களே எங்க வீட்டில் மொத்தம் எப்படின்னா, 6 பிள்ளை, 3 பையன், 3 பொண்ணு, எங்க அப்பா அம்மா 8 பேர். நல்லவேளை இன்னும் ஒன்று இருந்திருந்தா நவகிரக ஊடு அப்படின்னு இருப்பேன், தப்பிச்சோம் நாங்க. 8-6 பிள்ளைங்க, வீடு ஜே ஜே ஜேன்னு இருக்கும் அது பாட்டுக்கு, எப்படி இருக்கும்? இப்பெல்லாம் ரொம்ப லிமிட்டட், ஒன்னே ஒன்று, கண்ணே கண்ணு, கருவேப்பிலை கண்ணு மாதிரி ஒன்னே ஒன்று, அதையே சமாளிக்க முடியலன்ற. அப்ப 6 எப்படா சமாளிச்சார்னா, பெத்தவன் சமாளிக்கல, ஒன்ன ஒன்று குட்டியே சமாளிச்சிருக்கும். பெருச ஒரு குட்டு குட்டுவார் பாருங்க அப்பா, அவன் அடுத்தவனை குட்டுவான், அவன் அடுத்தவன குட்டுவான், அடுத்தவன குட்டுவான், அப்படியே அது வந்து ஒரு டீசென்ட்ரலைசேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன்ல டீசென்ட்ரலைசேஷன், எல்லாம் தானாவே ஒரு கண்ட்ரோலுக்கு வந்திருக்கும். இப்ப அப்படி இல்லை, ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு, உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறான் பசங்களை வளர்க்கறது. அப்ப இந்த நம்பர் ஆஃப் இது பாப்புலேஷன் கூட இருந்துன்னு சொன்ன பாருங்க, வீட்டுல நான் எண்ணிக்க, அதுக்கு ஒரு ஜோக் சொல்லுவேன். பஸ்ஸில் ஒரு அம்மா பிள்ளைய கூட்டிட்டு ஏறிச்சு, கொஞ்சம் நிறைய இப்படி கூட்டிட்டு பஸ்ஸில் ஏறின உடனே, அந்த நினைச்சிட்டான் ஸ்கூல் பஸ் ரிப்பேர் போல் இருக்க, இந்த மாதிரி ஸ்கூல் பசங்களை எல்லாம் கூட்டிட்டு பஸ்ல ஏறுது நினைச்சுக்கிட்டு அவன் கேட்டான் டவுன் பஸ்ல, ஏன் டீச்சர் அம்மா ஸ்கூல் பஸ் ரிப்பேர் ஆனும். அந்த அம்மா இப்படி ஒரு முறை முறைச்சு, உன் கண்ணில் கொல்லிய வைக்க, என்ன ஸ்கூல் டீச்சர் நான் நினைச்சுக்கிட்டேன், அவ்வளவு என் சொந்த பிள்ளைங்க. டக்குன்னு இன்னொரு பெரியவர் பார்த்தார், அவருக்கு இப்ப போதாத நேரம், அவர் உன் பிள்ளையாவே இருக்கட்டுமே, இன்னும் எல்லாத்தையும் என்ன ஊர்வலமா கூட்டிட்டு வருது, இந்த சிறுவர்கள் மாநில மாநாடு நடக்குதா, பேரணி கூட்டிட்டு வர மாதிரி கூட்டிட்டு வரையே, வீட்டில் ஒரு 2 விட்டுட்டு பாக்கி கூட்டு வர வேண்டாமா? அவ சொன்னா, அதே கொள்ளிய ஓன் கண்ணிலையும் வைக்க, ஏன் வீட்டில் 3 விட்டுட்டு பாக்கி தான் நான் கூட்டியாந்துருக்கிறேன். அதோட வாய்ப்புத்திட்டான். இந்த பஸ்ல ஏறிச்சு பாருங்க, உருளாம குளம் எல்லாம் தப்ப தப்பா, இங்க போய் ஓடி உட்காருது, அங்கே இங்க வந்து உட்காருது, இன்னொன்று மாத்தி உட்காருது, மாத்தி மாத்தி எல்லாம் அங்கே உட்காந்துட்டே இருந்தது. அப்படி மாத்தி மாத்தி உட்காந்த உடனே ஒரு பிள்ளை ஒரு பெரியவரை தள்ளிக்கிட்டு போய் பக்கத்தில் உட்காந்து, அங்கே இன்னொன்று கூப்பிடுது, இங்க போ அப்படின்னு இன்னொன்று கூப்பிடுவா. அவரால் இதையே சமாளிக்க முடியாது, இது இன்னொரு பிசாசை வேற கூப்பிடுதுன்ட்டு, ஏ நீ ஒன்று உட்காந்தா போதுமா, எதுக்கு அவளை கூப்பிடுற அப்படின்னு. உங்க அப்பா விட்டு பச டக்குன்னு ஒரு வாயம்புத்த, உன் பேர் என்ன பாப்பா? உன் பேர் என்ன? பேரா? 8. என்ன 8? நம்பர் தான். பேரெல்லாம் வச்சு ஞாபகம் இருக்காதுன்னு எங்க அப்பா நம்பர் வச்சிருக்கிறாரு, எங்க வீட்டுல நான் 8 நம்பர் அப்படின்னு. உடனே என்ன கேட்டான், நீ கூப்பிட்டியே அது என்னன்னா, 8A. என்ன 8A? ஒரே பிரசவத்துல ரெட்டை, வேற எப்படி பேர் வைப்பான்? 8A பஸ்ஸே விட்டுருக்கிற. இதெல்லாம் அந்த காலம், யோகப்பட்ட பிள்ளைங்க இருந்து வீட்டுல வச்ச வச்ச வச்ச வச்சுன்னு இருக்கும் சார். அதுலயும் ஒரு சந்தோஷம் இருந்தது சார், எங்க அண்ணனுக்கு எனக்கு நிறைய சண்டை வரும், சண்டை வரலன்னா அப்புறம் என்ன லைஃப் இருக்கு சொல்லுங்க, நிறைய சண்டை வரும். அப்பெல்லாம் எங்க வீட்டில் பெரிய வீடு, ஒரே பாத்ரூம், குளிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி அடிச்சு வச்சு குளிக்கணும், நான் தண்ணி அடிச்சு பக்கெட்ல வச்சுட்டு இப்படி வெளியே வருவோம் பாருங்க, எங்க அண்ணன் உள்ள போய் கசாத்திக்கும். அந்த தண்ணி அடிக்கிற வேலை அவனுக்கு, தண்ணி அடிக்கிற வேலை தப்பா நினைக்காதீங்க, பைப்ல தண்ணி அடிச்சுதான் குளிக்கணும் அங்கெல்லாம். அப்போ இப்பெல்லாம் வரதே இல்லை, இப்பெல்லாம் எல்லாம் சால்வ் ப்ராப்ளம். கோவத்தை நாங்க மயிலாப்பூர்ல இருந்தோம், மயிலாப்பூர்ல உங்களுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட பாஷை அதிகமா இருக்கும், நான் ஏதாவது சொன்னேன் கட்டையில போறவனே அப்படிமா, கட்டையில போறவன் நான் போறவன் அர்த்தம், கட்டையில போறவனே அப்படின்னு நான் எரிச்சல சொல்லுவேன். நீ தான் போற, நானும் தான் போறேன், போகாதவன் எவன் சொல்லு, நீ தான் போன நானும் தான் போனோம். அவன் சொல்லுவான், யாரு முன்னாடி போறோங்கிறதான பிரச்சனையே, யாரு முன்னாடி, நான் சொல்லுவேன் பாத்ரூம்லயும் முன்னாடியே போ. ஆனா அன்னைக்கு அப்படி சண்டை போட்டோம், யாரு அண்ணன் தம்பி எல்லாம் ஒருத்தன் கொத்த அடிச்சுக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அண்ணன் வீட்டுல ஒரு விசேஷம், எங்க வீட்டுல ஒரு விசேஷம், எவ்வளவு ஆசையா பாசமா போய் உட்காந்துக்கிறோம், போட்ட சண்டைனா ஏதாவது அர்த்தம் உண்டா, சிரிக்கிறோம் இப்ப அதெல்லாம் பேசி சிரிச்சுட்டு உட்காந்துருக்கிறோம். ஒரு வீட்டுல போய் உட்கார்ந்த இன்னைக்கு வீட்டுல எல்லாம் ஒன்னே ஒன்னு கருவேப்பிலை கொழுந்த மாதிரி இருக்கு, அதுக்கெல்லாம் அண்ணன் தங்கங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. நான் வேடிக்கையா சொன்னேன், இன்னும் 50 வருஷம் கழிச்சு இந்த ஊர்ல ராமாயணமே சொல்ல முடியாது. ஏ அண்ணன் ராமனுக்காக தம்பி பரதன் தான், ஸ்டாப் இட், அண்ணன் தான் யாரு, தம்பின்னா யாரு, தங்கச்சின்னா யாரு அப்படிமா, அண்ணன் தம்பி தங்கச்சிக்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. எல்லாம் வீட்டுல ஒன்னே ஒண்ணு உட்காந்துருக்கும் பாருங்க, அதான் இப்ப தப்பாயி போச்சு. என்ன தப்பாயி போச்சுன்னா, இப்ப வளர்ற பிள்ளைகள் இன்னொருத்தருக்கு எதையும் கொடுக்கறதே இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த செல்ஃபிஷா சுயநலமா, நான் மட்டுமே அனுபவிக்கணும், நான் மட்டுமே அனுபவிக்கணும் அப்படின்னு ஒத்தைக்கு ஒத்தையாவே பெற்றவங்க வளர்த்துறாங்க. கொடுக்கணும், இன்னொருத்தருக்கு போகணும், வீட்டுக்கு வந்து போகணும், ஒண்ணுமே இல்லையே. அந்த பிள்ளைகளுக்கு சகோதர பாசம்னா என்னன்னு சொல்லித்தர முடியலையே, சகோதரி பாசம்னா என்னன்னு சொல்லித்தரவே தெரியலையே, அப்படி ஆகி போச்சு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப பிள்ளைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சதால மன வளர்ச்சி அடைகிறதுக்கு பதிலாக மனம் கொஞ்சம் சுருங்கி போயிருக்கு. அப்ப நாம எப்படி வளர்க்கணும், எழுத்து விட்டு பிள்ளைகளை இவனோட ஒத்தவனை சகோதரனா நினைக்க வைக்கணும், சகோதரியா நினைக்க வைக்கணும். அந்த உறவுகளுடைய சுகம் என்ன அப்படிங்கறத பத்தி சொல்லணும். நீங்க இந்துக்களுடைய திருமண முறையில தாலி கட்டுற போது மாப்பிள்ள ஒரு முடிச்சுதான் போடணும், கூட நிக்கிற அக்கா தான் இன்னொரு முடிச்சு போடுவா. ஏன், அவளுக்கு ஒரு அந்தஸ்து, அவளுக்கு ஒரு மரியாதை, ரெண்டாவது முடிச்சு நீ போடு அப்படிம்பாங்க. அப்புறம் மாமன் சீரு, தாய் மாமனுக்கு மரியாதை, காது குத்துற போது மாமன் மடியில தான் உட்காந்து குத்தணும். ஏன் இதெல்லாம் வச்சான், உறவுல ஒரு பந்தம் இருக்கணும், பாசம் இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து எடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இருக்கணும். இவ்வளவு என்னத்துக்கு, நீங்க வீட்டுல கல்யாணத்துல வாசல்ல என்ன கட்டுவான் தெரியுமா, தென்னம் கொலை கட்டுவான் இல்லையா, தென்னை மரத்தை கொலை கொலையா தென்னம் கட்டுவான், வாழை குளத்துல நான் வாழை கட்டுவான், இல்லாட்டி பாக்கு அப்படியே கொலையா கட்டுவான். என்ன அர்த்தம்னா, ஒத்தையா காய் விடுகிறத கட்டவே மாட்டான், கொலை கொலையா காய் விடுறதான் கட்டுவா. ஏ குலை குலையாக காய்த்து தொங்குவது போல் மனித இனமும் குலை குலையாக ஒன்றோடு ஒன்று சேர்ந்து தழுவி வாழ வேண்டும் என்று கொலை கொலையா கட்டி வச்சா. இப்ப என்னன்னா கொலை கொலையா நடக்குது, கொலை கொலையா கட்டி வச்சா இப்ப கொலை கொலையா நடக்குது. அண்ணன் தம்பியை வெட்டுறான், தம்பி அண்ணனை வெட்டுறான், எதுக்குறான், நான் சொத்துக்காய் வெட்டிட்டேன் அப்படிங்கிற எவ்வளவு பாசம், அது வந்து ஒரு அன்பு வலை. குடும்பம் என்பது ஒரு அன்பினாலே பின்னப்படுகிற ஒரு ஆச்சரியமான ஒரு பெரிய வலை. முதல்ல நான் வற்புறுத்த விரும்புவது என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு பெற்றோர்களிடத்தில் இருக்கிற இயல்புகள், பழக்க வழக்கங்கள், இவைதான் அந்த குடும்பத்துக்குள் ஊடுருவி வருகின்றன. இப்ப ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். சைக்காலஜியில நம்ம பிள்ளைங்க பிற்காலத்தில் சந்தோஷமாகவும் நல்லாவும் வளரணும்னா புருஷன் பொண்டாட்டி முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கு. என்னன்னா, பிள்ளைங்க எதிர்த்தாப்புல சண்டை, நம்முடைய குழந்தைங்களுக்கு எதிர்த்தாப்புல நமக்கு 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதை வெளிப்படுத்த கூடாது. சில வீடுகளில் அந்த நாகரிகம் தெரியாது, குழந்தைக்கு எதிர்த்தாப்புல சண்டை போட்டிருப்பாங்க. சண்டை போட்டு கணவன் மனைவி சண்டை போட்டு அந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிற பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போனா படிப்புல கவனம் இருக்காது.
0: நல்லது என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் நீங்கள் சொல்வேந்தர் சுகி சிவன் அவர்களின் சொற்பொழிவு கேட்டு மகிழ்ந்தீர்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மீரா. நன்றி, வணக்கம்.

மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்த விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

ஒலிக்க இருக்கும் விடுமுறை விருப்பத்தின் முதல் பாடல் வளமை போற என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் தமிழ்ச்செல்வி சித்தார்த்தம் பத்மினி சேரலாதன் சண்முகப்பிரியா எடப்பாடி வெள்ளாண்டி வலது துறை பாண்டியன் காந்திமதி இவர்கள் அனைவரும் கேட்டு மகிழ வேண்டும் என்று பிரிவோம் சந்திப்போம் திரைப்படுத்து பாடலை தந்திருக்கின்றார்கள். கண்டேன் கண்டேன் காதலை என்ற முதல் வரியை கொண்டு முழுவதையும் பாடுகின்றனர்.

அடுத்து வரும் இனிமையான பாடலை வளமை போல இன்றைய வாழ்த்துக்களை தந்து தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களும் கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி உங்கடை சுதா மற்றும் குமார் அருணா ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் இவர்களோடு பாலகுமார் ஜனனி ஆகியோரும் கேட்கின்றார்கள் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து ஆறு மனமே ஆறு என்ற பாடலை ஒலிக்கின்றது பாடல்.

இவர்கள் கேட்ட வேளையிலேதான் தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து அன்புடன் ரவிச்சந்திரன் ஒரு பாடலை தருகின்றார். அவரும் கண்டேன் கண்டேன் எதிர்காலம் நான் கண்டேன் என்ற 2004 ஆண்டு திரைக்கு வந்த மதுர திரைப்படத்து பாடலை ஒலிக்க வைக்கின்றாா்.

பாடல்களோடு பாடலாக எனது பாடலையும் தாருங்கள், ஒலிக்க வையுங்கள் என்று நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்கள் தன்னுடைய உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைக், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா இம்ரான், ஷாகில் அவர்களோடு உலகத் தமிழரையும் இணைத்து கேட்கும் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. மிகவும் சிறந்த ஒரு பாடல் வைக நதியோரம் பொன் மாலை நேரம் காத்தாடுது என்ற பாடல் ரிக்ஷா மாமா திரைப்படத்தில் இருந்தது.

தங்கள் கேட்டு மகளும் விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க வேண்டும் என்று பாவை விளக்கு திரைப்படத்து பாடல் ஒன்று நீ சிரித்தால் நான் சிரிப்பேன் என்று ஆரம்பித்து பாட இருக்கின்றது. அந்த பாடலை அன்புடன் அனுப்பி வைத்திருக்கின்றார் தமிழ்நாடு அம்மையப்பன், சிவரஞ்சினி, சித்ரா, சுஸ்மிதா, பாரூக், ஷேக் அப்துல்லா இவர்களையும் இணைத்து ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: பாடல்களோடு பாடல்களாக புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுகுறை சேப்பு விஜயராகவன் தந்த பாடலையும் அவரோடு நாங்களும் கேட்டு மகிழ்வோமா? ஆயிரம் கண் போதாது என்று வரியெடுத்து பாட வைக்கின்றார்.
1: தம்பி, நீங்கள் இதற்கு முன் குற்றாலத்திற்கு வந்திருக்கிறீர்களா?
2: இல்லையேதான் முதல் தடவை.
1: இங்கிருக்கும் இயற்கை காட்சி நீர்வீழ்ச்சிகளை எல்லாம் கண்டால் உங்கள் எழுத்துக்கும் கற்பனைக்கும் ஒரு அற்புத சக்தி பிறந்துவிடும்.
2: எல்லாம் உங்களுடைய ஆசை.

பிரபல பின்னணி பாடகர்கள் டாக்டர் கே ஜே ஜெயசுதாஸ் ஐயா அவர்களோடு இசை வாணி ஜெயராம் அம்மாவும் குரல் கொடுத்த ஒரு பாடல் தங்கத்தின் முகமெடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து என்ற வரியோடு பாடுகின்றது. இந்த பாடல் மீனவ நண்பன் என்ற திரைப்படத்தில் என்றும் நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து அனுஷியா கிருஷ்ணன் அவர்களும் அப்பா அனந்தராமன் அம்மா விஜயமும் உடன் இருக்கின்றார்கள். நண்பர்களோடு கேட்டு மகளை இருக்கின்றோம் என்ற வேளையிலே ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இனப்படலில் இவர்கள் கேட்ட வேளை மீண்டும் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பமனத்திலிருந்து கே எஸ் கிருஷ்ணன் தன்னுடைய பங்குக்கும் ஒரு பாடலை தருகின்றார். தான் நண்பர்களோடும் உலகத் தமிழர்களோடும் கேட்க விரும்புகிறேன் என்று சங்கே முழங்கு என்ற திரைப்படுத்த பாடலை. அந்த பாடல் ஆரம்ப வரியாக உள்ளத்தில் இருப்பதெல்லாம் சொல்லவோ வார்த்தை இல்லை என்று ஆரம்பிக்கின்றது. இசையரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் குரலிலே.

இன்றுபொழியிலேதான் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா அவர்கள் தந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரன் அவர்களோடு நட்பவி நறுமுகையால் தமிழ் இனியால் இவர்கள் முனைந்து கேட்கும் இனிமையான அந்த பாடல் மயக்கம் எனது தாயகம் என்று வரி எடுத்து குங்குமம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

இந்திய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் காலத்திய கீதங்களை நாங்கள் கேட்கும் பொழுது அடுத்து வரும் பாடல் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. திரைப்படத்து பாடல் பாட இருக்கின்றது. என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு என்ற வரிதான் அவர் தந்த பாடலில் ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை தந்தவர் நாகூர் நீண்டகால உறவு முகமது ராஃபிக் அவர்கள், ரிஸ்வான் நாசர், நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களும் இவர்களோடு இணைந்து கொள்கின்றார்கள்.

இருமனம் தெரிந்த என்று எங்கே எனது கவிதை திரைப்படுத்து பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை கேரள மாநிலத்திலிருந்து பாலக்காடு ரதீஷ் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

பழையுடாமன் குவைத் ஜோர்ஜ் மூன்றியல் தமிழ் வானொலியை சுவாசித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் உங்கள் காதலம் ஒலிக்கும் பாடல் பாய் மரக்கப்பல் என்ற திரைப்படத்திலிருந்து தென்றல் ஒரு பாட்டு கட்டும் என்று இனிமையாக பாடுகின்றது.

பாடல்கள் பாடல்களோடும் இறுதியாக ஒரு பாடலை தந்து இன்றைய விடுமுறை விருப்பத்தை நிறைவுக்கு கொண்டு வரச் செய்கின்றார் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகி சிறுவை சந்தனராஜ் அவர்கள். ஜப்பான் என்ற திரைப்படத்து பாடல்தான் அவர் தந்த பாடல். இன்பா இன்பா என்று வரியெடுத்து முழுமையாக பாடுகின்றது.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

ரேடியோ தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகம் NTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காத்தலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளிடம் நலம் நாடி நாங்களும் நலம் என்று கூறி இப்பொழுது முதல் காற்றலையில் வளமை போல ஒலிபரப்ப இருக்கின்றேன் சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள்.

ஹவுஸ்மேட் என்ற திரைப்படத்திலிருந்து அடியே அடியே என்ற வரிதாங்கிய பாடலை கேட்போம். அந்த பாடலை இங்கிலாந்து நாட்டில் இருந்து அருள் மோகன் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் செந்தூரப்பூவே என்று பாடிவர இருக்கின்றது. 16 வயதிலே திரைப்படத்தில் இருந்தே இந்த பாடலை இளமணி திரு நாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து அன்புடன் அனுப்பி வைத்திருக்கின்றார் டிகான் சி.

அவரை தொடர்ந்து மீண்டும் ஒரு பாடல். ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியில் இருந்து விஜயராணி தந்த பாடல். தூண்டில் மீன் என்ற திரைப்படத்திலிருந்து வாழ்வில் சௌபாக்கியம் என்ற வரியை கொண்டு பாடுகின்றது.

மேலும் ஒரு பாடல் காதலை சொன்னால் என்ற பட்டிப்புலம் திரைப்படுத்த பாடல். இந்த பாடல் ஒலிக்கின்றது மொன்றியல் கனடா தனுஷன் உங்கள் பாடலாக.

அடுத்து வரும் பாடலும் கனடா ஆல்பர்டா மாநிலத்தின் சாந்தினி அனுப்பி வைத்த பாடல். சாந்தினி, நீங்கள் அனுப்பி வைத்திருக்கின்றீர்கள் கொஞ்சம் மஞ்சள் பூக்கள் என்ற வரிதாங்கிய உல்லாசம் திரைப்படத்து பாடலை.

இது முன்பு தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து வாரத்தில் ஒரு நாள் மலரும் விடுமுறை விருப்பத்திற்கான பாடல்களை சர்வதேசம் எங்கும் கேட்டு மகிழும் வண்ணம் ஒலிபரப்புகின்றது.

தொடரும் பாடல்களுள் அரசு என்ற திரைப்படத்து பாடல் கேட்க இருக்கின்றோம். கனடா வன்கூவர் மாநிலத்தில் இருந்து இளவரசி நீங்கள் அனுப்பிய பாடல் மல்லிகை மல்லிகை என்று முதல் வரி எடுத்து முழுவதையும் பாடுகின்றது.

அன்புமணியிலே வன்குவரிலிருந்து வசந்தியும் ஒரு பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றார். காவல் கடிதம் தீட்டவே என்ற ஜோடி திரைப்படுத்து பாடலை கேட்போம் விடுமுறை விருப்பத்திலே.

நீண்ட நாட்களுக்கு பின் காஞ்சனா அவர்களும் வந்து இணைந்து விட்டார். வன்கூவரிலிருந்து அவருடைய விடுமுறை காலம் முடிந்து தன்னுடைய கடமைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நிலைக்கு வந்தவுடன் பெண்களுடன் இணைந்து பாடல்களை தர வரும் வேளையிலே பூவரசம் பூ பூத்தாச்சு என்ற பாடலை இன்று கேட்க விரும்புகிறார். கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திலிருந்து காஞ்சனா வருக வருக என்று வரவேற்று உங்கள் பாடலையும் ஒளிபரப்புகின்றோம்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் விடுமுறை விருப்பம் கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையிலே தொடர்ந்து ஒலிக்க இருக்கின்றது ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் பாஸ்கரன் மாலா மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து கேட்ட பாடல். ஜீன்ஸ் என்ற திரைப்படுத்து பாடலை அன்பே அன்பே என்று பாட வைக்கின்றார் ஒலிக்கின்றது பாடல் அவர்களுக்காக.

மேலும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டம் கேதீஸ் நீங்கள் தந்த பாடலையும் கேட்க இருக்கின்றோம். அந்த பாடல் பொன்மன செல்வன் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றீர்கள். நீ பொட்டு வைத்த தங்கக்குடம் என்று பாடுகின்றது உங்களுக்காக.

அடுத்து ஒலிக்கு இருக்கும் பாடல் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டம் ரமணி நீங்கள் தந்த பாடல். நீங்கள் தந்த அந்த பாடல் பூவெல்லாம் கேட்டுப்பார் என்ற திரைப்படத்திலிருந்து சுடிதார் அணிந்து வந்த அந்த வரியை முதல் வரியாக கொண்டு இனிமையாக பாடுகின்றது.

ஒன்றியல் தமிழ் வானொலி தித்திக்கும் தீனான பாடல் திசை எங்கும் பரப்பி விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கின்றன. அடுத்த ஒலிக்கு இருக்கும் பாடல் சிங்காரபூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் தந்த பாடல். அற்புதமான ஒரு மரபாக எல்லோராலும் மறக்க முடியாத ஒரு காவிய பாடல் பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து அனுப்பியிருக்கின்றீர்கள். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி என்று வரி எடுத்து அழகாக பாடுகின்றது மகாலிங்கம் உங்களுக்காக.

யாருடையதாக இருக்கும்? ஐரோப்பிய மண்டலம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனிவா நகரில் இருக்கும் நிரேஷனின் பாடல். செந்த சூளக்காரா என்ற ஒரு பாடல் வாகை சூளவா திரைப்படத்திலிருந்து இன்று தெரிவித்தது அனுப்பியிருக்கின்றீர்கள். நாங்களும் கேட்கின்றோம், ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து வரும் பாடல் காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து வளர்த்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா என்ற ஒரு பழைய பாடல், இனிமையான காவிய பாடல். என்று கேட்டாலும் ஒழிக்க வைக்க எங்களுக்கு அவலாக இருக்கும். கேட்டு மகள அந்த பாடலை தந்திருக்கிறார். ஐரோப்பிய மண்ணிலிருந்து வீணமணி தாட்டுக்கு சென்றாலும் எங்களை மறவாமல் என்னவள் அவர்கள் அனுப்பிய பாடல். இத்தனை

கடற்கோடு மின்னல் பாடலையும் தாருங்களையும் நடவுக்கு கொண்டு வரலாம் என்று கூறுவது போன்று பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து தோகை இளமையில் என்ற வரி எடுக்கும் பாடலை அன்புடன் தந்து நிறைவுக்கு கொண்டு வருகிறார். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசான் அவர்கள் கனடாவில் இருந்து.

அன்பு நேயர்களை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது அன்பு உறவுகளோடு திட்டிக்கும் தேனான பாடலை எல்லோரும் கேட்டு மகிழ வேண்டும் என்று திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் எல்லோருடைய இதயத்தை நிரப்பி சென்ற வேளையிலே இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் ஒரு தடவை உங்களை சந்திக்கின்றேன் என்று கூறி விடைபெற்று செல்ல வேண்டும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் கூறி வாழ்வோம் வளமாக என்றும் கூறுகின்றேன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு, நலம்தானே எல்லோரும். முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காட்டலையில் உங்களோடு மீரா. எல்லாரும் நலமா இருக்கிறீங்களேன்னு நினைக்கிறேன். நலமாக சுகமாக நோயற்ற வாழ்வோடு இருக்க வேண்டும். மனித வாழ்க்கையில் அது முக்கியம். முதலாவதாக நோயற்ற வாழ்வு. நோயற்ற வாழ்வு என்று நாங்கள் சொல்லுவது உடல் உபாதை மட்டுமல்ல, மனதையை பொறுத்தும் இருக்கிறது. மனதில் இப்ப உடல் நல்ல கம்பீரமா இருக்கும், நல்லா நடை போடுவார்கள். அமுதல் கண் என்னுடைய கண்ணன் பாடலை எடுத்து வந்து விட்டு பேசலாம். சிலவற்றை பேசிவிட்டு இன்றைக்கு நான் உங்களோடு நிகழ்ச்சியை எடுத்து வரலாம் இருக்கிறேன். கதம்பம் இது, கதை கட்டுரை கவிதை. இவற்றோடு உங்களுடைய சிரிப்பான பேச்சு, நல்ல பாடல். இன்றைக்கு நீங்க தர்ற பாடல் நாளைக்கு வரும், முன்பு எடுத்து வருவது போலயே. ஏனென்றால் இன்று பாடல் கொடுத்து கொண்டிருக்க முடியாது, அது சற்று எல்லாம் அறிவிப்பு துறையில் கொஞ்சம் களைப்பாக இருக்கும் என்பதற்காக நீங்க கொடுக்கிற பாடலை நாளைக்கு நாங்கள் அது அதுக்கென்ற அந்த நேரம் இனி குறிக்கப்படும். நேற்று கொடுத்தது இன்று வந்தது, அந்த நேரத்தை சரியாக குறிப்பிடுகிறேன் நான். நீங்க கேட்கலாம். முதல் கண்ணன் பாடல் ஒன்று கேட்போம். நீண்ட நாட்களுக்கு பின்பாக மீண்டும் உங்களை காட்டிலே, நீண்ட இல்லை, ஒரு ரெண்டு ஒரு அஞ்சாறு நாளா தான் இருக்கும். எங்களுக்கெல்லாம் நீண்ட நாளாக இருக்கிறது. இரண்டு நாட்கள் அப்பா வந்து நிகழ்ச்சி செய்திருந்தார், அது உங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. சரி, ஒரு பாடல் கேட்போமா? ஒரு நிமிடம், நான் நேரத்தை சொல்ல வேண்டும், இல்லாவிட்டால் இது மறு ஒளிபரப்புன்னு நினைச்சு கொள்வீங்க நீங்க. அதனால நேரம் சரியாக 10:09, அது இந்திய இலங்கை நேரம். 10:09 இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 12:39 பாருங்க, எல்லாம் தடுமாறுது. மன சோர்வு, உடல் சோர்வு, மனதில் உடம்பும் சோர்வாக இருந்தால் வார்த்தைகள் தடுமாறும் என்று சொல்லுவார்கள். பாடலை கேட்டுவிட்டு நான் உங்களோட பேசுகிறேன், சரியா?

சரியாக இப்பொழுது 10:14 அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக இப்பொழுது 12:44. என் அன்பு உறவுகள், சரி, நான் இன்று மேத்தா அவர்களின் சில கவிதைகளை எடுத்து வரப்போகிறேன். நல்ல வரிகள் பொருந்திய கவிதை. அதாவது, உள்ளம் ஒரு வெள்ளைத்தாள் என்ற தலைப்பின் கீழ் அவர் பல குட்டி கவிதைகள் போல எழுதியிருக்கிறார். அது அவையும் வாசிக்க நல்லா இருக்கு. அதுல ஒவ்வொரு நாங்க பார்க்கும்போது ஒரு ஒரு விஷயத்தை எல்லா மனிதர்களும் ஒரே கோணத்தில் பார்க்க மாட்டார்கள். இப்ப கையில் இருக்கிற விரல் விரல் அது அதே மாதிரி இருக்க முடியுமா? இது கட்ட விரல், பெரிய விரல், சின்ன விரல்னு நாங்க பார்த்துக் கொள்றோம். ஆனால் சில கவிதைகளாக இருந்தாலும், ஒரு காட்சியாக இருந்தாலும், ஒரு மனிதனுடைய நடைமுறையாக இருந்தாலும், ஒரு மனிதன் என்ன செய்து கொண்டிருக்கான், தூரத்திலிருந்து ஒரு மனிதன் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருப்பதை ஒரு 10 பேரை தூரத்திலிருந்து பார்க்க சொல்லுங்க. 10 பேருடைய எண்ணங்கள்லையும் அவன் செய்வது ஒவ்வொரு விதத்தில தான் அவருடைய மனதில் தோன்றும். இல்ல, அவர் ஏதோ ஒரு கல்லை தூக்கி எறிகிறார் என்றுவார் ஒருவர். அவர் சொல்ல, இல்ல இல்ல, ஒரு கல்லை, அவர் கல் மட்டுமில்லை, ஏதோ ஒரு மரத்தை கையில் எடுக்கிறார் என்று சொல்லுவார். அப்படி ஒவ்வொருவருடைய எண்ணத்திலும் பார்வையிலும் வித்தியாசங்கள் இருக்கும் மனிதரிடையே. ஒரே மாதிரி எல்லா மனிதர்களும் ஒரே ஒரு விஷயத்தை எண்ண மாட்டார்கள், பல கோணத்தில் தான் எண்ணுவார்கள். அதே மாதிரி தான் மனிதர்

0: அவருடைய குணம் அப்படித்தான், வித்தியாசமாகத்தான் எண்ணுவார்கள். நல்லது செய்வனை பார்த்து கெட்டவன் என்று சொல்லுவார்கள், கெட்டது செய்வனை பார்த்து நல்லது என்று சொல்லுவார்கள். அதனால இந்த நான் ஏன் இதை சொல்லுகிறேன்னா, இந்த கவிதையில எனக்கு புலப்படுகிறது சில விஷயங்கள், கேட்க ஆசையாக இருக்கிறது, அது எப்படி இருக்கிறது, அட எப்படி எழுதியிருக்கிறாரேன்னு. இதை வாசிக்கும் போது உங்களுக்கு ஏதோ ஒன்று தோன்றும், சரியா? உள்ளம் ஒரு வெள்ளைத்தாள் என்ற அந்த தலைப்பின் கீழ் அவர் சில சில விழுதுகளை எழுதியிருக்கிறார்கள். என் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். முதலாவதாக எனது நாகப்பன், என்னுடைய அன்பு உறவு நாகப்பன் தான் முதல்ல. அம்மா வருக வருக என்று போட்டிருக்கிறார். மற்றவர்களுக்கு இன்னும் சந்தேகமாக இருக்கிறது, என்ன வடலூர் ஆனந்தன் எழுதியிருப்பார், நாங்க டீ குடிக்க போயிட்டார் வேணுண்டா, ஒரே காலையில இருந்து பின்னரம் மட்டும் அவர் தானே இந்த தளத்தில இருந்து எல்லாம் எழுதுகிறார். நாகப்பன் வணக்கம், வருக வருக, மீராம் அவர்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் நாகப்பன் உங்களுக்கு. கதம்ப மண்டு போட்டதும் அவர் தான். விஜயராகவன், எப்படி இருக்கிறீங்களையா? திரும்ப திரும்ப உங்களுடைய பணிக்கு என் சிரம் தாழ்த்தி அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லொரு பணியில் இருக்கிறீர்கள், காலாகாலத்துக்கு அப்படி ஒரு பணி இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். நானும் சின்ன காலத்தில் அப்படித்தான் தாதியாக வரத்தான் எனக்கு ஆசையாக இருந்தது, அப்படி வர முடியாமல் போய்விட்டது. இப்ப நீங்கள் உங்களை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. இப்பவும் எனக்கு அந்த வேலையை கொடுத்தால் தாராளமாக செய்வேன். என்ற அவ்வளவு இன்னும் மற்றவர்களை சந்தோஷமாக, நோயுற்றவர்களை மட்டுமல்ல எல்லோரையும் பராமரிக்கும் தன்மை, சாந்தமாக சந்தோஷமாக முகம் கோணாமல் அன்பாக அவர்களை பராமரிக்க எனக்கு விருப்பம் என்றதை சொல்லிக்கொண்டு ஏதோ ஒன்று வேஷங்களை பல வருடங்களாக நான் பிறந்ததிலிருந்து நிறைய காலங்கள் கூடுதலாக எனது தாய் தந்தையரை தவிர வேஷங்களை எல்லாம் பார்த்து பார்த்து பார்த்து ஏமாந்து போன எனக்கு இந்த காட்டிலையில என் அன்பு உறவுகளின் பாசங்கள் இப்பொழுதுதான் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லலாம். திரும்பவும் சொல்லுகிறேன், வேஷங்களை எல்லாம் பார்த்து பார்த்து சலித்து யாரை பார்த்தாலும் நம்ப முடியாம இருக்கேன் அந்த தரத்தில் கொண்டு விட்டு விடுகிறார்கள் என்ற தரத்தில் இருந்த எனக்கு பாசங்களை இந்த என் அன்பு உறவுகளிடம்தான் நான் பார்த்தேன் என்று சொல்லலாம். சில உறவுகள் ஏதோ ஒரு வகையில தடம் மாறி போயிருக்கலாம், அது அவர்களுடைய அறியாமை என்று சொல்ல வேண்டும். என்னடா சரியாக அன்பை புரியாமை என் அறியாமை என்று சொல்ல வேண்டும் அவர்களுக்கு, அது ஒன்றும் சொல்ல முடியாது, செய்ய முடியாது. எல்லா மனிதர்களிடம் ஒரு சின்ன சின்ன ஒரு குறிக்கோள் தான் இருக்கும், எனக்கு இவர்களிடம் இதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன் என்று வருபவர்கள் இருப்பார்கள். எனக்கு நான் இவரிடம் அன்பைத்தான் எதிர்பார்க்கிறேன் என்பவர்கள் இருக்கிறார்கள். அப்ப இரண்டு வகை இருக்கிறது. அப்ப அதனால நாங்க யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. என்ன எண்ணத்தை இருந்து பெற வேண்டும், அதை பெற்றுவிட்டு போகலாம் என்பவர்கள் அன்போடு பழக மாட்டார்கள், பெற்றுவிட்டு அவர்கள் அன்பை மறந்து விடுவார்கள். அன்போடு பழகிறவர்கள் கடைசி வரை இருப்பார்கள், அவர்களுக்குத்தான் எப்பொழுதும் எல்லா பலனும் கிடைக்கும். அது அந்த தாராமுட்டை மாதிரி, தாராமுட்டை வாற ராமன் வாற நல்லா இருக்கிறேன் ஐயா, எப்படி இருக்கிறீங்க நீங்க? உங்களுக்கு உங்களோட அப்பாவை கொண்டு குடுத்தாச்சு, சரியா? கோடான கோடி நன்றி எனக்கு சொல்லாதீங்க. அப்பா சின்ன புள்ள மாதிரி அடம் பிடிக்கிறார் ஐயா, எந்த நாள் உங்களுக்கு தெரியாது. காலையில அதாவது நான் சொல்லுவேன், அப்பா ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி போதும், ஒரு மத்தியானம் ரெண்டு மத்தியானம் போதும் என்ற. இன்னைக்கு நாள் எனக்கு அசதியா நான் தூங்குறேன் ஐயா, எழும்பி சரி 6 மணிக்கு அம்மா நான் நேர்வே செய்யவாமா, அம்மா நான் போட்டாமா. அப்ப இருக்க யோசிச்சு பாருங்க, என்னண்டு என்னிடம் வந்து நிக்கிறார், தத்தி தத்தி தத்தி குழந்தை போலதான் நடக்கிறார். ஆனா வந்து அப்படியே கதவு நிலையில் அப்படியே பிடிச்சுக்கொண்டு நின்று, அம்மா நான் இன்னைக்கு நேர்விருப்பம் செய்வாமா, நான் தொட்டுக்கிட்டு என்னப்போ என்ன நடக்குது, எப்படி வந்தீங்கன்னா, இல்ல நேர்விருப்பம் நான் செய்ய 6 மணிக்கு வேணாம் போய் படுங்கப்பா, இதெல்லாம் இன்னும் நீங்க விளம்பி இனி அவருக்கு நிறைய இதுகள் இருக்கிறது, ஊசி போடணும், அதை செய்யணும், இதை செய்யணும், எல்லாம் சரியா செய்து முடியும், முடிவது இப்பொழுதுதான் அவருக்கு எல்லாம். அப்ப அவர் முதலே எழும்பி நின்று கொண்டு நிக்கிறார். அப்ப நான் இல்லையப்பா, கொஞ்சம் ஆறுதலா படுங்கப்பா வந்துட்டு செக் பண்ணி போட்டு திருப்பி படுத்த விட்டா பேரு சரியா சொல்ற. அம்மா புதிய புதிய நான் இன்றைக்கு செய்யவா
1: அம்மா பண்ணிட்டே இருந்திருக்காங்க.
0: இல்ல இல்ல அப்படிதான், ஆனா அவரு விடுறாரு இல்ல. அதனால இன்றைய கொஞ்சம் கொஞ்சம் கடுமையா பேச்சு வாங்கினார். காலையில நீங்க சொல்வலி கேட்கணும், நீ சொல்லிட்டேன், நான் சொல்லிட்டேன் சொல்வலி கேட்கணும்ப்பா, அல்லாட்டி நான் வீட்டை விட்டு ஓடிடுவேன். உடனே இப்படி இருந்து கொஞ்ச நேரம் இப்படி இருந்துட்டு என்னம்மா பின்ன என்ன, நீங்க உங்கள வருத்தி வருத்தம் திருப்பி நாம எப்படி ஏதாவது வந்துருமெண்டு சொன்னேன். இருக்கிற இதுல நான் வரப்போறேன்னு சொன்னா, அச்சா புள்ள நல்ல புள்ள நல்ல புள்ள நீங்க நல்ல புள்ள
1: போங்க.
0: நல்ல உற்சாகமா
1: இருக்கு
0: உங்களோட
1: பேசும்போது. இந்த மாதிரி இல்ல, இப்ப நல்லாவே இருக்கு. அவங்களுடைய குரல் கொஞ்சம் வளமாயிருக்கு, கொஞ்சம் தெளிவா பேசுற மாதிரி இருக்கு. ஐயா நான் புரிஞ்சுக்கிட்டேன், நல்லா பேசுறாங்க. பழைய மாதிரி இருந்த சொல்ல விட இப்ப நல்லா இன்னமும் நல்லா இருக்கு.
0: அப்பா நேற்று நிகழ்ச்சி செய்யும் போது நம்ம அப்பாவுடைய மகன் எடுத்திருந்தார், ஒரு மகன் தானே எடுத்திருந்தார். எடுக்கும் போது நான் சொன்னேன், அப்பா மகன்கிட்ட, அப்பா ஐயா உங்களுடைய அப்பா நிகழ்ச்சி செய்கிறார். அப்படியா கண்டார், நிகழ்ச்சி செய்யறேன். ஆனா சொல்வலி கேக்குறேன்ல, மூன்று நேற்று மூன்று மணித்தியானம் செய்தார், இன்னைக்கு செய்து கொண்டு இருக்கிற கெதிய நான் சொல்லி இருக்கிறேன். ஒரு மணித்தியானம், ஒன்றரை மணித்தியானம், ரெண்டு மணித்தியானத்துக்கு வந்துருங்கன்னு சொன்னேன். அவர் விடாம அவர் பேசுறேன்னு உடனே அவர் சொல்ற, பாவம் பாவம் விடுங்க வேண்டிய விடுங்க, அவர் பேசட்டு. இந்த உள்ளனால அவர் எவ்வளவு தவிப்பா இருந்திருப்பார், வந்து பார்த்தவே தானே, படுத்திருந்து கொண்டு கண்ணால கண்ணீர் விடுற, கண்ணீர் விடுவார். அந்த உங்களோட கதைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு அப்ப அவர்கள் பக்கத்துல இருந்து, அம்மா அப்பாக்கு இதேதான் ஞாபகமா இருக்கிறது என்றுட்டு கொஞ்சம் அவர் நான் குறைச்சோன்னு ரேடியோ நின்றுட்டு அவர் செய்ய அவர்கள் எல்லாம் பார்த்தாருங்க. ரெடியுன்றம்மாறாரு, வேற ஒன்றுக்கும் பேசுறேன், அவர்களோடையும் விளம்பி கொஞ்சம் பேசுறேன், சோர்ந்து சோர்ந்து போறாரு. அவர் ரேடியோ நின்றவன மட்டும் இப்படி
1: அர்ப்பணிச்சவங்களுக்கு எது நடந்தாலும் எனக்குத்தான்
0: ராமன், இந்த நிலை எனக்குத்தான் முன்பு இருந்தது. எனக்கு கண்ணு ரேடியோ, எனக்கு அப்பா நலக்குறைவு வந்த உடனே எனக்கு இந்த ரேடியோட கொஞ்சம் அந்த நாட்டம் இல்லாமல் அவரே அதை பார்த்து
1: பார்த்து போட்டு
0: இல்லாம போயிருந்த. அப்ப அதனால அவர் அதுலயே அப்படி ஊறி விட்டார். அப்ப அவர்கள் சொன்னார்கள், இல்ல தடுக்க வேணா அப்பா பேசட்டு, மகாவம் அப்பா அதுலதான் அவர் அவர்கிட்ட உயிரே இருக்குது, பேசட்டு
1: பண்றார்கள். படத்துல இவர் படத்துல அமாவாசம் படத்துல கொண்டு போயிட்டு இந்த கேரம் போர்டு வேட வைப்பாங்கல்ல, ஒரு படத்துல பாத்துருப்பீங்க நீங்க. அந்த கேரம் போர்டு அடிச்சு, அந்த கேரம் போர்டு வச்சு விளையாடும் போது கமலஹாசன சுத்தி தோந்துருப்பாங்க, அவர் ஆஸ்பத்திரியில சேர்த்திருப்பாங்க. இந்த கேரம் போர்டு சவுண்ட்
0: கேட்டோன்னா
1: அவர் எந்திரிச்சு வந்து
0: சொல்லிட்டு போட்டு ரெட்டு போடுவாரு. அந்த படத்துல அந்த கட்டிப்புடி வைத்தியம்,
1: ஆமா கட்டுப்படி வச்சு அது மாதிரி ஐயாவுக்கு வந்து உயிர் வந்து ஒன்றியத்தின் வானல இருக்குமா அது நீங்க தான் பாத்துக்கணும்
0: எனக்கு ஆறுதல் போல நான் நல்ல நித்திர கொள்ளுவேன் நல்ல இந்த வேலைகள் பார்க்கலாம் எதுவும் செய்யலாம் வெளியில் போய் சென்று வருவேன் மற்றது கொஞ்சம் ஆறுதலா இருப்பேன் படம் கூட பார்ப்பேன் அப்பா நிகழ்ச்சி செய்யும் போது. ஆனா இப்ப எனக்கு ரெட்டிப்பு வேதமாய் அப்பா நிகழ்ச்சி செய்யும் போது அவரை பாக்கணும் அவர்
1: என்ன
0: நடக்கணும் ரெட்டிப்பு வேலை அதனாலதான் நீங்க போவனா போவனா நித்திர உள்ள விடுங்கப்பா பேசுனது
1: பன்னெண்டு மணி வரைக்கும் நிகழ்ச்சி என்ன
0: இன்னும் ஒரு விடயம் அப்பா வந்து சும்மா இருக்கேக்லயும் நல்ல குறைவு வந்து நான் கொஞ்சம் சுகமாகி எழும்பி இருக்கும் போது நடக்க மாட்டேன் அந்த பேப்பரும் பென்னும் வைச்சுக்கொண்டு அத இந்த வானொலிக்குரிய நிகழ்ச்சிகளை எழுதி கொண்டு செய்கிறேன் ஆனா கொஞ்சம் எழுதணும்னு சொல்ற தலை சுத்தி எல்லாம் வருது இன்னும் செய்யுதுன்ற நான் சொன்னேன் இதைத்தான் செய்யறீங்கப்பா இதை நிப்பாட்டுங்கப்பா கொஞ்சம் கண்ணை மூடுங்கப்பா கொஞ்சம் மூடி கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க இல்ல இல்லன்ட்டு அதுல தான் இந்த பாட்டும் பதாவும் எல்லாம் பாருங்க எடுக்கிறாரு இல்ல ரொம்ப கஷ்டம் அது நிறைய நேரம் நிறைய நேரம் அதைத்தான் செய்கிறேன்
1: மூளைக்கு வேலை அதிகமா ரொம்ப
0: அதிகமா குடுக்கற கண்ணுக்கு
1: தெரியல
0: கண்ணுக்கு வேலை நிறைய
1: கண்ணுக்கு வேலை மூளைக்கு வேலை
0: வேலை குடுக்கற அப்ப அதனால என்ன செய்வது பாப்போம்
1: என்னுடைய
0: மனம் ரொம்ப வம்பி போச்சு எல்லாம் உலகத்துல எல்லாம் போச்சுன்னு தான் நினைச்சேன் இனி என்னவோ கண்டுட்டு தான் அப்பாவை பார்த்து பார்த்து பார்த்து அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சு ஒரு 5 நிமிஷம் கூட ஆறுதெல்லாம் ஒரு சேர்ல இருந்ததும் இல்லனா நின்று நின்று அப்பாவுக்கு பக்கத்துல அதன் பலன் எனக்கு கடவுள் தான் அதாவது கண்ணன் என்னது என் கண்ணன் தான்
1: கடவுள் நம்ம பக்கம் இருக்காருமா அதனாலதான் ஐயா வந்திருக்காங்க
0: நிச்சயம்
1: அது நான் தான் யோசிச்சு நடக்கும் ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்ம பக்கம்
0: இருக்காரு
1: நடந்துருச்சு
0: என் செல்வங்களுடைய பிரார்த்தனை ஒரு பக்கம் யாருக்கு என்னத்தை சொல்வதென்று எனக்கு தெரியும் யாருடைய போனும் எடுக்க விருப்பம் என்ன யாரும் எடுத்த உடனே எனக்கு அழுகதான் வருகிறது ஒன்றும்
1: பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரு வாரமா பண்ணிக்கிட்டே இருக்கேன் நீங்க எடுக்கல அப்பாவுக்கு என்னன்னே தெரியல எப்படி என்ன பண்றது அது இவ்வளவு தகவல் தொடர்பு சாதனங்கள் இருந்தும் ஒரு விஞ்ஞானம் வந்து ஒரு கைக்கு சூங்கி இருந்து அம்மாவோட பேச முடியல
0: இந்த வாழ்க்கையில போன் கையில இல்லாமல் நான் இருந்ததில்லை போன எப்பயும் வச்சிருப்பேன் நினைச்ச அப்படித்தான் இருந்தது போனும் கையும் தான் இந்த போனே எங்க இருக்குன்னு தெரியாம இருந்தது அப்பா நோய் எட்டி இருக்கு எனக்கு அந்த போன்ல அன்றைக்கு என்னுடைய வீட்டுக்கு எல்லாரும் வந்துட்டு சொன்னார்கள் இவனோட போனுக்கு மட்டும் அடிக்கவே கூடாது கால் பண்ணவே கூடாது கிடைக்கவே கிடைக்காது அந்த போனை வச்சுக்கூட தலையை சுத்தி எறியுங்க ஒன்றுமே எடுக்கலாமே இல்லை எனக்கு நான் யாரோட போன் காலும் நான் ரிசீவ் பண்ணல கொஞ்சம் எழும்பி எல்லாம் செய்யும் போதுதான் என் போனை தேடி பேந்து மெல்ல மெல்ல ஒருத்தருக்கும் என்ன செய்வது சரி அது ஒரு காலம் ஏதோ ஒரு சுழற்சி வந்து போய்விடும்
1: ஒரு காலத்தில் நமக்கு
0: அந்த திடீர் வந்து திடீர் அதை துணி உடனே அது ஒரு விதம் வந்தது சத்தி எடுக்கும் போது நான் இந்த வாந்தி எடுக்கும் போது நான் நினைச்சேன் இது சும்மா அந்த செமியா பாட்டுக்கு வர வாந்தி எங்களுக்கு எல்லாம் வரும் தானே ஏதாவது ஒண்ணும் பண்ணாத அந்த ஒண்ணும் சாப்பிடுது
1: இல்லையே
0: வந்துட்டு அவர் எடுக்கும் போது அதத்தான் நினைச்சு இருந்தேன். ஆனா அடுத்த அடுத்த நாள் பார்க்கும் போது அவருடைய கை கால்கள் முடியல எலும்பேல வந்து சொல்லிவிட்டார். அப்ப அதெல்லாம் ரொம்ப எத்தனையோ நிகழ்ச்சிகள் எத்தனையோ கஷ்டங்கள் அந்த படியால அவரை மெல்ல இறக்கி அதை கொண்டு போகும் அந்த அவ்வளவு நேரம் ஒரு அரை மணி தியானம் படிக்க ஒரு ஆறு படி இருக்கு அவரை மெல்ல மெல்ல மெல்ல
1: சொன்னீங்களா
0: எல்லா பிள்ளைகளும் வந்து உடனே வந்து விட்டார்கள் அல்ல இரவு எல்லாரும் வந்து அவர்களும் வந்து விட்டார் உடனே வந்து விட்டார். விஜய ராகவன் வாரார் பாப்பம் என்ன பாப்பம் உங்களுடைய பாடலை தெரிவு செய்து கொள்ளுங்க. உங்களோட பாட்டு நாளைக்கு தான் அந்த பாட்டு கிடைக்கும். நல்ல ஒரு பாட்டா கொடுங்க அது பதிவு பதிவு செய்யலாம். நல்ல கவிதை கொண்டு வாங்க கவிதை சொல்லலாம். ஒரு நிமிஷம் இவரை சந்திச்சுட்டு சொல்லுவோம் இல்லாட்டி அவர் பேசணும் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் நினைக்கிறேன் உங்களோடதான் நினைக்கிறேன். நாகப்பன் நீங்களும் இணைஞ்சு கொள்ளலாம் இணையுங்கோ. நாகப்பனும் கால் பண்ணி இருக்கிறார் நான் கவனிக்கவில்லை என பேச்சோடு இருந்ததுனால நாகப்பன் உங்களையும் எடுத்துக்கலாம் நாகப்பனையும் எடுத்துக் கொள்ளலாம்.
2: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் விஜயா எப்படி இருக்கிறீங்க ஐயா எப்படி இருக்கிறீங்க?
2: வணக்கம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறோம் நாங்க எல்லாரும் நான் அப்பா எல்லாரும் நல்லா
2: அம்மா
0: எல்லாரும் நலமா இருக்கும். நீங்க நலமா இருக்கிறீங்களா? உங்களை கொஞ்ச நாளா காணல என்ன நடந்தது இந்த தளத்துல
2: வணக்கம்
0: நாகப்பன் வாங்க
3: அம்மா வணக்கம்
0: உங்களுக்கு
3: வணக்கம்.
0: உங்களை நேற்று
1: காணையில்லாம்
3: ராமனையா வணக்கம் யாரு
0: மேலிடத்துக்கு போய் எங்கெல்லாம் போய் போய் வாழிங்களா அப்படித்தான் நாங்களும் போய் வந்தோம் இப்ப எல்லாரும்
3: எப்படி பாருங்க
0: வாழ்க்கைய பாருங்க எப்படி
2: அங்கெல்லாம் மடையெல்லாம் எப்படிங்க நாங்க பண்றது மடையெல்லாம்
3: எது
0: இந்தியாவிலேயே இந்த வெள்ளம் வராத மேட்டு பகுதி எந்த பகுதியே இருக்கும் எந்த பகுதியா
2: இமயமலை
0: இமயமலையை விடுங்க இமயமலை இமய
3: அது
0: மக்கள் வாழ்ற இடத்துக்கு
3: அது வந்து ராஜஸ்தானா தான் இருக்குமா ராஜஸ்தான் தான் இருக்கும்
0: இல்ல உங்க தமிழ்நாட்டுக்கு எந்த பகுதி தமிழ்நாட்டுக்குல
3: தமிழ்நாட்டுல எதையுமே சொல்ல முடியாது எல்லாமே சமமான பகுதி தான்
0: எல்லாம் சமம். அந்த பள்ளமா சில சில இடங்கள்ல வெள்ளம் ஆகுறது இல்லவா ஒரு கொஞ்சம் மழை பெய்ஞ்சாலும் சில இடங்கள்
2: சென்னை
3: இருக்கிறதுல அதிகமா வர்றது அடிக்கடி வரக்கூடிய சென்னையா தான் இருக்கும்.
0: சென்னை அது என்னன்னா அந்த டிரைனேஜ் எல்லாத்தையும் மூடிட்டாங்க மூடி மூடி வீடு
2: கட்டிட்டு கடைகள்
0: அதனால அது ஓடுறதுக்கு தண்ணி ஓடுறதுக்கு இடம் இல்ல
2: மே மாசமே மழை வரும் அக்டோபர் நவம்பர் மாசம் மழை வரும்போது மே மாசமே ரெடி பண்ணுங்க வடிகால் வசதி எல்லாம் பார்த்து எப்படி எந்த இருக்கு வருவாய் துறையும் அவங்களா செய்யணும்.
3: வரும்போதே நான் பதிவு போட்டேன் வருக வருக மீராமணி
0: அப்பா நேற்று சொன்னது.
3: அப்புறம் இல்ல அப்புறம் பாதியில டெலிட்
0: பண்ணிட்டேன்.
3: மறுபடியும் பார்க்கும்போது திரும்ப நீங்க நேரத்தை சொல்லவும் தான் சரி இன்னைக்கு தான் சொல்றாங்க அப்படின்னு தான் திரும்ப பதிவு போட்டேன். எப்படி பாருங்க
0: மறுபடியும்
3: வேண்டியிருக்கு.
0: இப்ப இந்த நிகழ்ச்சியை இன்னொரு நாளைக்கு போட்டா எல்லாரும் பார்த்து கொண்டிருப்பாங்க. என்ன மறுபடியும் இல்லைன்னு சொல்றேன் இல்ல
3: நாங்க நேரத்தை பாப்போம்ல
0: நேரத்தை பாப்பீங்க.
3: அதே நேரம் வரணும்ல
0: நிச்சயமா நிச்சயமா.
3: அது ஒரு 10:30 10 முக்காலுக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்க
0: பிள்ளைதானே
3: 10:10
0: பிள்ளை மணி 9 வந்தா
3: பிள்ளை
0: 9 வரும் அது
3: திருநேரம். அப்ப நீங்க என்ன செய்யணும் அதே 10:10 வர மாதிரி
0: போடணும் சரியா இருந்து அப்பதான் இல்ல
2: உடல்நிலை தகுந்த மாத்திரை மருந்துகள் ஊசிகள் நடைபயிற்சிகள் உடற்பயிற்சிகள் எல்லாமே செய்து கொடுத்துருக்கீங்க.
3: ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா.
2: பாட்டையும் போட்டு முடிக்கிறது 1:30 ஆயிடுச்சு. எல்லாருக்கும் பாட்டு 72 பாட்டு
0: அதான் நேற்று அந்த பாட்டு எல்லாம் அடுத்த நாள் கொடுக்கலாம் எழுதி வைங்கன்னு சொல்லிட்டு என்ன பாட்டு போட்டு கொண்டிருக்கோம்.
3: நானுமா நானு முந்தா நாள் தானே வந்தாரு நேரத்தெல்லாம் வரமாட்டாங்கன்னு நினைச்சு நான் தூங்கிட்டேன்.
0: நல்ல நிகழ்ச்சி ஒன்று போச்சு அந்த பொக்கிசம் நல்ல நிகழ்ச்சி
3: போச்சு.
0: நல்ல நல்ல நல்ல எல்லாரும் வந்தாங்க சொன்னாங்க பாட்டு அப்பா இன்ட்ரெஸ்ட்
2: ஆயிட்டீங்க.
0: அப்பா 9 வந்துருவாரு நான் தான் லேட் ஆகணும் ஒழிய அப்பா தண்ட 9 சொல்லிட்டார். நான் ஒவ்வொரு 9 தான் போறேன். 6 சின்ன
2: பிள்ளைங்க எங்க
0: உங்களோட நேர நேரத்தை செய்யணும் என்னட்ட சரியான வாக்குவாதமா இருக்கிறார். அதுல என்னடா இதுல வராதவர்கள் அங்க நிறைய பேர் எல்லாரும் தவிச்சு போவாங்கம்மா நேர நேரம் செய்யணும்னு நினைக்கிறேன். எனக்கு உங்க என்ன உடம்பு மட்டும் இல்ல மனமே இன்னும் சரியா இல்ல. அப்பா என்னன்னா நேர வேணாம்
3: இன்னொரு
0: விஷயம் என்னடா இப்ப அப்பா வந்து இப்ப 1:00 செய்வேன் வருவார் அப்படித்தான். அப்பா மட்டுமில்ல நானும் தான் எல்லாரும் அப்படித்தான். இந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு அந்த டைம் சரியா கட்டுப்படுத்த முடியாது. நேர்களுடைய வருகையும் அந்த பேச்சும் நாங்க எங்களை மறந்துடுவோம். அதுதான் நடக்கிறது. அப்ப அது அப்பானையும் குறை இல்ல உண்மையிலேயே.
2: அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத நிலையிலும் எல்லா நேர்களையும் உடனே விசாரிச்சு எல்லாரையும் விசாரிச்சாங்க. ஐயா அதான் ஒரு சிறப்பு. இதுல இடையில வந்து நான் நல்லா இருக்கேன் குணமாயிட்டேன் ஓரளவுக்கு குரல் எல்லாம் நல்லா இருக்கு ஓரளவுக்கு குரல் கொஞ்சம் பாதி 50% நல்லா ஆயிட்டு எல்லா அன்பு உறவுகிட்டும் பேசிட்டாங்க. ஐயா அதாவது இருக்கு
0: என்ன
2: செய்ய மாட்டாங்க
0: சொன்ன நாளெல்லாம் 6 சென்றாலும் என் அன்பு உறவுகள் எல்லாரையும் சந்திச்சு தான் மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் வந்து உங்களுக்குல என்ன
2: எத்தனை
0: இப்ப எங்களுடைய ராஜ்குமார் வந்திருக்கிறார். ராஜ்குமார், உங்களோட படம் இல்லாம அவர் சாமியாண்ட
4: படம்,
0: சாமியாண்ட படம் கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்குது எனக்கு.
4: அப்படி அப்படிங்களா?
3: சங்க தலைவர்
4: கொஞ்ச நாளைக்கு ஒரு வாரத்துக்கு நல்லவனாக்கலாம் பாக்குறேன்.
0: செல்வகுமார்
3: நல்லவர் இல்லமா, ரொம்ப நல்லவர்.
0: அத மாத்தி விட்டு அவர் கெட்டவன் ஆயிருவார் ஐயா.
4: நாகப்பண்ணையா சொன்ன மாதிரி இது மறு ஒழிப்பா இருக்குமோ யோசனை எல்லாரும் இருந்தேன். அப்புறம் நாகப்பண்ணையா பேசுறத வச்சுதான் இது இது லைவ் தான் நடிச்சுட்டு உள்ள வந்தேன். எனக்கா ஒரே
3: சந்தேகம்,
2: உலக அவசர தேதி சொல்லிட்டேன்.
4: ஆமா ஆமா, அதனாலதான் உள்ள வந்த கண்டே பிடிக்க
3: ஒரு இதுல எழுதியிருந்தமே வாட்ஸ்அப்ல
4: பாத்து பாத்தேன். அது பின்னாடிதான்
0: அப்ப நான் நேரத்தை மட்டுமல்ல டேட்டையும் சொல்லுவோம் இல்லையா?
3: இனிமேல்
4: நீங்க சொல்லணும் என்று 13 சொல்லி
0: சொல்லிடுறேன். வணக்கம் போட்டுக்க பாரு, வணக்கம் வாங்க ஐயா. பாரு அப்பா ஒரு
3: வணக்கம்
0: இல்ல காவாலி சிங்கம் வந்திருக்க.
4: என்ன அர்த்தம் அதுக்கு? காவலி
0: எங்களுடைய இந்த இலங்கையில இந்த விசில் அடிச்சு இந்த பெண்களை பாத்துக்க விசில் அடிச்சு அப்படின்னு காவாலியா
4: தெரியும்.
0: அந்த கூட்டமா கிண்டல் பண்ணி அந்த கூட்டமா நின்று காவாலிகள் போல பையங்கள் இருப்பாங்கல்ல, அதத்தான் காவாலி பசங்கன்னு சொல்றது. காவாலி பசங்க வெங்க
4: நாங்க எங்க பக்கம் மைனர்னு சொல்லுவோம்.
0: மைனர் சிங்கம் மேஜரா போனாலும் மைனர் தான் இருக்க மாறாது.
2: செந்தில விஜயன் சொல்லுவோம். யாரோட அக்கா மகன்? அண்ணனோட அக்கா மகன் ஒரு பாடல் இருக்குமே அம்மன் கோயில் கிடைக்காது. அந்த
0: காவலிதான் பாரக் வணக்கம்,
4: கடந்து போகும்
0: சந்தனராஜ் மாமா வணக்கம், ஜெயவர் சாதிக்க அண்ணா வணக்கம். அண்ணாவும் பிரார்த்தனைகள் அதில் செய்திருந்த பாப்பா ராமன், நீங்க ஒரு பாட்டு சொல்லுங்க. நாளைக்கு என்ன பாட்டு? நல்ல பாட்டா சொல்லுங்க. நாங்க பதிவு செய்து அதுக்கு ஒரு டைம் கொடுக்கறோம். நாங்க சரியான டைம் எடுத்துட்டு சொல்றேன். இப்ப 12 மணிக்கு உங்களுடைய நேர் நேரம், பதிவுல எழுதுற நேர் நேரம் வருகிறது, மாற்றப்பட்டிருக்கிறது. என்ன அதுல கதை பொன்னியின் செல்வன் இல்ல தானே? அதனால மண்டே, அதாவது திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை மட்டும்தான். சனி ஞாயிறு எங்களுடைய ஜெயசக்தி வேலை அவர்களுடைய கதை வரும். அதுல அவங்க 12:30 தான் வரும், 12:30 12 மணிக்கு நேர் நேரம் வரும். இந்த நிகழ்ச்சி எத்தனை மணிக்குன்றது அவருக்கு குறிப்பிட்டு, நாங்க நேற்று ஒரு இடத்துல எடுத்து வந்திருந்தோம், நாங்க குறிப்பிட்டுட்டு அதை எடுத்து வாரணேன்டா. இது எல்லோரும் கேட்கக்கூடிய ஒன்று. நான் நினைக்கிறேன் என்னண்டா, நாங்கள் இந்த கதம்பம் எடுத்து வருவதற்கு முன்பாக இந்த நிகழ்ச்சியை எடுத்து வந்தா உங்களுக்கு புரியும். நேத்தியான் கதம்பத்து பாடல் போல போகிறது, இனி கதம்பம் தொடங்கும் என்று நீங்க நினைப்பீங்க. அப்படி எடுத்து வரலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க?
3: அப்ப அந்த கதை நேரம்
0: கதை நேரம் சுயசுகத்தில எல்லாம் முன்னுக்கு கொஞ்சம் தள்ளி கொண்டு வரலாம், முன் பக்கத்துக்கு முன்னுக்கு அத எடுத்து வந்துட்டு, அல்லாட்டி இவர இத எடுத்து வந்துட்டு சுயசுகத்திர கதையொண்டு எடுத்து வந்துட்டு நாங்கள் இல்ல இப்பொழுது நான் ஜெயசக்திவேல் ஐயா அவர்களுடைய கதை கொண்டு வரேன். எங்களுடைய நிகழ்ச்சி தொடங்கும் முதல் ஒன்றொண்டா மீண்டும்
3: ஆமா இன்னைக்கு ஒரு கதை ஒளிபரப்பாச்சு.
0: மூன்று நாளா எடுத்து வருகிறேன், கதம்பம் தொடங்குவதற்கு முன்பாக ஜெயசக்திவேல் ஐயாவுடைய கதை எடுத்து வருகிறேன். அது 12 மணிக்கு போனது, இந்த நேரம் போட்டா இப்போ கேட்காதவர்கள் கேட்பார்கள் அல்ல, அதனால எடுத்து வருகிறேன். நல்லா இருக்கிறது நிச்சயமா. எங்க ராமனோட கதை சொல்லுங்க, சொல்லிட்டு உங்களோட கவிதையை சொல்லுங்க, மற்றவர்கள் கேட்கலாம். மீட்போடுங்க விஜயராகவன் ராஜ்குமார், அப்பதான் அவருடைய கவிதை தெளிவாக கேட்கும். எங்கே போடுங்க
1: பாட்டு வந்து கடவுள் அமைப்பு வைத்த நேரம் எனக்கும் கல்யாணம் அந்த பாட்டு.
0: அந்த பாட்டுல எந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கு?
1: எனக்கு அந்த பாட்டு பிடிக்கும், எல்லாமே வரையும் நல்லா இருக்குமா, பாட்டு கேட்கறதுக்கு
0: கேட்கறது நல்லா இருக்கு. குயில மாதிரி யானை மாதிரி
1: எல்லாரும் விரும்புற பாட்டு, எல்லாருமே அனைவரும் விரும்புற பாட்டு இருக்கு. பிடிக்கும்
0: நல்ல பாட்டு இல்லையா?
1: ஆமா நல்ல பாட்டு. கவிதை
0: கவிதை எடுத்து வாங்க. ராமன் அமைதியா இருந்து போட்டு கவிதை சொல்லிட்டு
1: சொல்லிடுவீங்களோன்னு ஸ்டார்டிங்ல ஐயா அதான் தெரிஞ்சு.
0: ராஜ்குமார் நான் போல நாகப்பண்ட பக்கம் நினைக்கிறேன், சரியா?
4: சரிங்கம்மா,
0: நீங்க விடுபடுங்க, நான் இப்ப நினைச்சிடுறேன் உங்களை. எங்க கவிதையை எடுத்து வாங்க.
1: சொல்லாமா?
0: எடுத்து வாங்க.
1: நலம் நாடி நல்கிவா தென்றல் காற்று, நாங்கள் நலமோடு இருக்கின்றோம் தென்றல் காற்று. நலம் நாடி நல்கிவா தென்றல் காற்று, நாங்கள் நலமோடு இருக்கின்றோம் தென்றல் காற்று. குறை இருந்தால் நிறை செய்வோம் தென்றல் காற்று, நாங்கள் இறை பாடி புதி செய்வோம் தென்றல் காற்று. குறை இருந்தால் நிறை செய்வோம் தென்றல் காற்று, நாங்கள் இறை பாடி புதி செய்வோம் தென்றல் காற்று. அன்பை சுமக்க வைத்த தென்றல் காற்று, நீ அமைதி காக்கலாமோ தென்றல் காற்று. அன்பை சுமக்க வைத்த தென்றல் காற்று, நீ அமைதி காக்கலாமோ தென்றல் காற்று. இன்பம் சுமக்க வைத்த தென்றல் காற்று, என் துன்பம் தந்திராது தென்றல் காற்று. இன்பம் சுமக்க அழுத்த தென்றல் காற்று, என் துன்பம் தந்திராது தென்றல் காற்று. கண்கள் கலங்குவதே தென்றல் காற்று, நாங்கள் கதி கலந்து நின்றோம் தென்றல் காற்று. கண்கள் கலங்குவதே தென்றல் காற்று, நாங்கள் கதி கலந்து நின்றோம் தென்றல் காற்று. உள்ளம் ஒருபோதும் தென்றல் காற்று, ஒன்று நினைப்பது என தென்றல் காற்று. உள்ளம் ஒருபோதும் தென்றல் காற்று, உண்மை நினைத்ததேனோ தென்றல் காற்று. நன்றிமா.
0: அருமை அருமை. இது அப்பாக்காக நீங்க எழுதிய கவிதையான ஒரு முறை நீங்க அதுல போட்டிருந்தீங்க.
1: அடுத்து
0: வரீங்களா?
1: காலை பொழுதின் கதிரவன், காலை பொழுதின் கதிரவன், என் கவலைகள் தீர்த்தவர் நீங்க. காலை பொழுதின் கதிரவன், என் கவலைகள் தீர்த்தவர் நீங்க. மாலை பொழுதின் மயக்கத்தில், என் மனதில் நின்றவர் தானோ. மாலை பொழுதின் மயக்கத்தில், என் மனதில் நின்றவர் தானோ. சோலை குயிலின் பாட்டால், சோலை குயிலின் பாட்டால், என் சோகங்கள் தீர்த்தது ஏனோ. சோலை குயிலின் பாட்டால், என் சோகங்கள் தீர்த்தது ஏனோ. இந்த ஏழை படும் பாட்டை நீர் தீர்க்கவில்லை யானோ. இந்த ஏழை படும் பாட்டை நீர் தீர்க்கவில்லை யானோ.
0: நீங்க அப்பாவுக்காக எழுதிய
1: ஓலை, ஓலை வரும் நாளை எந்த வேலை கண்டுகொள்வேனோ, ஓலை வரும் நாளை எந்த வேலை கண்டுகொள்வேனோ.
0: எனக்கு நீங்க ஒரு உதவி செய்ய வேண்டும். இந்த ஒவ்வொரு கவிதையையும் தனிப்பட்ட முறையாக நீங்கள் அப்பாவுக்கு எழுதிய கவிதைகள் எல்லாவற்றையும் நீங்க பதிவு செய்து எனக்கு அனுப்பணும், வாசிச்சு. நீங்க உங்களுக்கு அப்படி பதிவு செய்ய முடியாது என்று சொன்னா நீங்க சொல்லுங்க, நான் உங்களைய மற்ற கலையகத்துல எடுத்து உங்களை பதிவு செய்து எடுக்கிறேன். ஒன்றா ஒன்றா நீங்க வாசிக்க வச்சு நான் பதிவு செய்து எடுக்கிறேன். அதுக்கு ஒரு நாள் அப்பா இங்க
1: நீங்கள்
0: தோத்துட்டு எனக்கு சொல்லுங்க, நான் ஒரு நாள் வச்சே நீங்க வாசிக்க வாசிக்க அவளத்தையும் நான் பதிவு செய்து
1: எடுத்துறேன். சரியா? பத்தி நம்ம நேரில்
0: கண்ணன்
1: பாட்டு எழுதி வர்றா கண்டிப்பா வரும்.
0: வருதா?
1: கொஞ்சம் அதை கொஞ்சம் எழுதிருக்கேன், அதை மட்டும் கொஞ்சம் சொல்லிடுறேன்.
0: விஜயராகவன் போயிட்டார், பாட்டு சொல்லாம போயிட்டார், மீண்டும் வர வேண்டும். ராமன், நீங்க உங்களை நான் இந்த அடுத்த இணைப்புக்கு கூப்பிடுறேன், நீங்க இதுல கட் ஆகி கொள்ளுங்க. அதுல வாங்க எங்களுடைய ராஜ்குமார், நீங்க எனக்கு பாட்டு தாங்கோ, நாகப்பனும் பாட்டு தாங்கோ.
4: படம் அதர்மம்.
0: என்ன படம்? அதர்மம். அதர்மமா?
4: அதர்மம். அதர்மம். முத்துமணி, முத்துமணி பாடல் வரிகள். சின்னஞ்சிறு
0: பாடி காட்டுங்க.
4: அது எனக்கு ரஞ்சிதா வேணும், சும்மா நான் பாட மாட்டேன். எங்க நாகப்பிள்ளையா? வாங்க நம்மளே பெட்டு போடுறாங்க மேடம்.
0: ஒரு நிமிஷம் தாங்க, ஒரு நிமிஷம். வணக்கம், அடுத்த இணைப்புல இருக்குமே நண்பு உறவு யாரு? ஹலோ, எங்க பெண் குரல்
1: கேட்டு?
0: உமையால்.
1: உமையால்
0: உமையால் உங்களோட உமையால். அப்ப நான் நேற்று பதிவு அட் பண்ணிட்டு இதுக்குள்ள எடுத்து போடலாம் என்று நினைச்சது யாரோட நம்பர் அது? மகந்தியா?
1: என் மகன் நம்பர். என் நம்பர் மா?
0: சரி, அப்ப
1: என் மகனுடைய நம்பர்.
0: இது உங்களோட நம்பர்?
1: இந்த அனுப்பிச்சிருக்கேன் மெசேஜ் உங்களுக்கு, வாட்ஸ்அப்
0: எனக்கு அனுப்பி விடுங்க, நான் அந்த நம்பரை பதிவு செய்துட்டேன்.
1: அனுப்பிருக்கேன்மா.
0: சரி சரி,
1: அனுப்பிருக்கேன்.
0: உமையால் எப்படி இருக்கிறீங்க? உமையால் எப்படி இருக்கிறீங்க?
1: நன்றாக இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன், நல்லா இருக்கிறோம் நாங்க ரெண்டு பேரும். உங்களுடைய அன்பு, எல்லாருடைய அன்பாலும் நாங்கள் நல்லா இருக்கிறோம்.
1: ஐயோ, நீங்க உங்களோட குரல் எல்லாம் கேட்காம எங்களுக்கு எங்களால இருக்கவே முடியல. 20 ரொம்ப கஷ்டமா, நீங்க நேரத்து இருக்கணும்.
0: உமையால் ஒரு நிமிஷம் தாங்க. இந்த நாகப்பனும் ராஜகுமார் ராஜ்குமாரும் சொன்னாங்க, அம்மா உங்களோட குரல் முடியாதுகிறேன். இப்ப என்ன சொல்றீங்க பாருங்க, உமையால் சொல்றாரு உங்களுடைய குரல் கேட்காம எனக்கு இருக்கலாண்டு.
4: நீங்க கேட்ட பாடல் போடுவாங்கல்ல, அதெல்லாம் எங்க அக்காவோட சதி, நம்பிடாதீங்க.
0: உங்களோட வாட்ச்மேன் சொன்னார், ஐயோ உங்களோட குரல கேட்க இல்லாதம்மா நிறைய என்று சொன்னார். நீங்க சொல்றீங்க உங்களோட குரல் கேட்காம அப்ப என்று சொல்றீங்க, அப்ப இது என்ன? யார நம்புறது?
1: பாட்டு நம்ம இருக்க முடியவில்லை.
0: என்ன பாட்டு சொல்லுங்க உங்களோட பாட்டு?
1: ரோஜா மலரே ராஜகுமாரி. அந்த பாட்டு
0: நாகப்பன் சார், நான் ஒரு புது பாட்டு சொல்லுறேன், தெரியுமா அந்த பாட்டு உங்களுக்கு?
5: அந்த பாட்டு தெரியாது, தெரியாதுமா இதெல்லாம் தெரியாது.
0: இது புது பாட்டு, புதிய பாட்டு தெரியாதா உங்களுக்கு?
5: தெரியாதே,
1: இந்த
5: பாட்டு
0: இந்த புது பாட்டு தெரியாது பாருங்க. இவர் சொன்னா தான் புது பாட்டு தான் கேப்பேன் நாங்க இடமே ஆளுட்டு சொல்லிட்டீங்க. புது பாட்டு ராஜகுமார் தெரியுமா?
5: என்ன
4: பாட்டு?
1: நாங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி
0: பாட்டுமா? நீங்க பாட்டு கேக்குறீங்க, பாட்டு தெரியாதுன்றீங்க. இந்த பாட்டு பாடி காட்டுங்க.
5: இல்லம்மா கிளியரா கேட்கல. ரோஜாமலரி ராஜகுமாரி அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: சரி பாடி காட்டுங்க.
5: வீரத்திரு
0: பாடி காட்டுங்க.
5: ரோஜாமலரி ராஜகுமாரி ஆசை ஆசை கிளிய அருகில் வாராய்.
0: ரோஜாமலரி ராஜகுமாரி ஆசை மலர் அழகிய ராணி அருகே வரலாமா? என்ன அந்த பாட்டா?
5: ஆமாங்க ஆமாங்க
0: அதே அதே
5: ஆமாங்க.
0: சூப்பர் சூப்பர், நல்ல ஒரு பாடல், எல்லார் மனதையும் கொள்ளை கொண்ட ஒரு பாடல். நாங்கப்பும் கேட்காம இருந்தோம்ல, கேட்டு பாருங்க அந்த சீனையும் பாட்டையும். உண்மையா
1: நாளைக்கு
5: இந்த காலத்து பாட்டு வார்த்தையே புரியல. அந்த காலத்து பாட்டு ரொம்ப அழகாவும் நல்ல வார்த்தையாவும் இருக்கு. இந்த காலத்து பாட்டு ஏதாவது இருக்கா, மீனிங் இருக்கா?
0: ஓவர
5: இசை, ஓவர இசை ஏதோ கவி கவிதையை வந்து பாட்டா, அதாவது ரைட்டர் வந்து பாட்டா பாடிடுறாங்க இல்லீங்கம்மா? சந்தோஷம். நம்ம அந்த காலத்து பாட்டு எல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கு. எதுகை மோனை செயல் வடிவத்துல நல்லா இருக்கு. அதெல்லாம் கேளுங்கம்மா. இப்ப
0: பிறந்தவங்க இங்க இருக்கிறீங்க பாருங்க.
4: நாகப்பன்
0: நாகப்பன் ராஜ்குமார் மகாலிங்கம். என்ன ராமன் இதுல நல்லா பதிவு செய்யல போல இருக்கு. ராமன் ராமன் ராமன் உங்களுக்கு இருக்கா? நாகப்பன் ராமன் டைது இந்த எங்க எங்க ராஜ்குமார் சொல்லுங்க. உங்களுக்கெல்லாம் அந்த காலத்துல பாருங்க, நீங்க இந்த காலம் வந்து சொல்றீங்க. அம்மா சொல்றான் வணக்கம். நான் எங்களுடைய தாத்தா. வாங்க தாத்தா, வாங்க தாத்தா வாங்க.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம்மா வணக்கம் பேத்தி வணக்கம்.
0: இவரெல்லாம் அந்த காலத்துல பிறந்தவர், ஆனா இந்த காலத்து பாட்டு தாங்க கேக்குறாரு.
4: அகலங்கய்யா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ராஜ்குமார் ஐயா. வணக்கம் நாகப்பன் ஐயா. வணக்கம்
1: வணக்கம் ஐயா. மகாலிங்கம் ஐயா வணக்கம்.
0: பொல்லூண்டி நடந்தாலும் பொல்லூண்டி நடந்தாலும் இந்த காலத்து இளம் பாட்டில் காதல் பாட்டு தான் இவர் கேக்குறார். கேளுங்க என்ன மகாலிங்கம் தாத்தா?
4: ஆமா நாகம் போட்டு வீசுற மாதிரி காதல் பாடல் இணையத்துல கலக்கிட்டு இருக்கு.
0: என்ன பாட்டு?
4: நான் பாடினேன் அந்த பாட்டு.
0: என்ன பாட்டு?
4: அந்த இதுதான்
1: அந்த மைக்கேல் மாதர் காமராஜன் பாட்டு.
4: பாட்டுல
1: எத்தனை பேர் நடிச்சுட்டு இருக்காங்க தெரியுமா? அந்த
4: பாட்டுல
1: மகாலிங்க ஐயா நாளைக்கு உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க. எத்தனை கிளிப் அனுப்புறேன் பாருங்க நாளைக்கு.
4: ஆனா அத்தனை நல்லாதான் இருக்கு ஐயா, நல்லாதான் இருக்கு. ஆனா மனசுதான் தாக்கல.
1: ஒரே பாட்ட எத்தனை பேர் பாடுறாங்க, எத்தனை டிசைனா இருக்கு பாருங்க.
0: என்னுடைய இதுல பதிவு இல்ல போல இருக்கு. என்னடா நான் ராமன் என்று அடிச்சு வரல எனக்கு. பாப்போம் இதுல நினைச்சுக்கலாம்.
1: அவர் நம்பர் என்ன நம்பர் தெரியலையே.
0: இப்ப உங்களை எல்லாரையும் வச்சுக்கொண்டு நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். நான் இத நீங்க சரியா இதுக்கு என்ன சொல்றீங்கன்னு பாப்போம். இந்த எக்ஸாம் எழுதுறீங்கல்ல, அத பரீட்சை. ராமன் வணக்கம். ராமன் ராமன் நீங்க என்னுடைய என்னுடைய அந்த வெங்கடாசலபதி நம்பர் நீங்க பதிவு செய்து வச்சிருக்கீங்களா?
1: இருக்குமா? இருக்குமா?
0: அப்ப நான் அதுல என்ன, அது சரிதா ராமன் மட்டும்தான் வருது எனக்கு உங்களை காணலையே அதுல. சரி நான் இந்த ஒரு கேள்வி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த கேள்விக்கு நீங்க யார் யார் என்ன பதில் சொல்றீங்கன்னு பாப்போம். சரியா இந்த பரீட்சை நடக்குதல்ல, எக்ஸாம் நடக்குதல்ல, எக்ஸாம் நடக்குதல்ல, பிள்ளைகள் எல்லாம் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறாங்க எல்லாரும் சரியா. எழுதி கொண்டிருக்கும் போது பாத்து பாத்து எழுதுறத அந்த பேப்பர் எல்லாம் கொடுத்து பாப்பாங்கல்ல அவங்க, உண்டே முடிஞ்ச அவங்க எல்லாம் கிட்ட
4: வந்தோம்னா
0: அப்ப கிட்ட வந்து ஒரு பையன், ஒரு பையன் எழுதுற பையன் அவர் வந்து கேட்டார், என்ன செய்யற என்ன எழுதாம இருக்கிறான்னு கேட்டார் ஒரு பையனை பார்த்து. அவன் யோசிச்சு கொண்டிருக்கும் போது உடனே அவன் உடனே நிமிந்து பார்த்து அவன் கேட்டான், நீங்க யாருன்னு கேட்டான் அந்த பையன் அவரை பார்த்து. அப்ப உடனே அவர் சொன்னார், தான் யார் என்றத அந்த பையனுக்கு புலப்படுத்துற ஒரு வார்த்தையில சொல்ற சரியா.
3: அவரு மேற்பார்வையாளர் சொன்னாரு, நீ மேற்பார்வையாளர் மேலே பார்த்துட்டு போவது வேணும்.
0: அந்த பையன் அவர் கோபம் கொண்டு போறாருன்னு சொன்னா அந்த பையன் என்னத்த சொன்னான் என்றதை கேக்குறது தான். நீங்க பதிலடிச்சுட்டு எங்க பாத்தீங்க நீங்க, நானும் என்னத்துல பாத்துருன்னு தெரியல, நானே மறந்து போனேன். எங்கேயோ ஒரு படத்துல வந்தத படம்
3: இல்ல ஒரு புக்ல ஜோக்ல வந்தது,
0: ஜோக்ல வந்தது வந்தது. சரி எங்க உமையாள், உமையாள்
5: சொல்லுங்கம்மா.
0: எங்க நீங்க ஒரு ஒரு ஒரு விடுகதை சொல்லுங்க பாப்பா, உங்களுக்கு தெரிஞ்ச விடுகதை சொல்லுங்க, உங்க கண்டுபிடிக்கட்டேன். எங்க பாப்பா கட்டிக்காரி விடுகதைகள் தெரியுமா?
5: விடுகதை தெரியுமா?
0: ஒன்று சொல்லுங்க, இங்க இளம் பையங்க இருக்கிறாங்க சொல்லுவாங்க, துள்ளி குதிச்சு கொண்டு சொல்லுவாங்க. இங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு பேர் இருக்காங்க. எங்க மகாலிங்கம் கூட பாட்டை சொல்லுங்க.
5: கால் இல்லை அண்ணா,
0: கால் இல்லை
5: ஆனால் ஆடுவாள்,
0: ஆனா ஆடுவாள் யார் அவள் சொல்லுங்க பாப்பா.
5: ஆடுவான்,
0: ஆடுவான், கால் இல்லை ஆனால் ஆடுவான், அவன் இல்ல ஆடுறது அவன் ஆடுறான் சொல்லுங்க. மாலிங்க சொல்லிட்டார் பம்பரம் பண்றார்
5: இல்லம்மா.
0: ஐய நீங்க எழுதிட்டு
5: நாலு
0: பேரும் கண்டுபிடிக்கிறது, நீங்க சின்ன நர்சரி ஸ்கூல்ல படிக்கிற புள்ள மாதிரி டக்குன்னு சொல்லிட்டீங்க.
5: பாப்பா சொல்லிட்டீங்க பம்பரம் சொன்னீங்க,
0: இல்ல
5: அது இல்லன்னு சொல்லிட்டு
0: அது ஒரு ஆள் பம்பரம் வந்தார், மற்றவர் கண்டுபிடிக்கணும் இல்ல. அப்ப என்னன்னு சொல்லுங்க, என்னோட எடுத்து வாங்க,
5: என்னோட
0: எடுத்து வாங்க. வேற யாருக்கு தெரியும் மகளிங்க கூட பாட்டை சொல்லுங்க மகளிங்க.
4: அந்த பாட்டுதான் மைக்கேல் மதன காமராஜர் படத்துல, வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம்
0: வைக்காமல்
4: போனாலும் மல்லி வாசம் அது குத்தாள சுகம்.
0: சொல்லுங்க நீங்க.
5: பற்கள் இருக்கும் ஆனால் கடிக்க முடியாது,
0: பற்கள் இருக்கும் ஆனால் கடிக்க முடியாது சொல்லுங்க என்னண்டு.
3: அது கோம்பு, கோம்பு
0: என்னது,
3: சீப்பு,
0: சீப்பு, சீப்பு, சீப்பா,
5: கரெக்ட் கரெக்ட்.
0: அப்ப நாகப்பனுங்க பாப்பா, நாகப்பனுக்கு ஒரு ஒரு புள்ளிய போடும், நாகப்பனுக்கு ஒரு புள்ளி, நாகப்பனுக்கு ஒரு புள்ளி. எங்க நாப்பன் கூட பாட்டு சொல்லுங்க. இன்னொரு இன்னொரு பழமொழி எடுத்துருவாங்க.
3: அம்மா நானே என்னோட பாட்டு வந்து பாபு, பாபு திரைப்படம்மா.
0: பாபுல என்ன பாட்டு
3: உங்களுக்கு தெரியும்? பாட்டு என்ன பாட்டு?
0: பாபுல இதோ என்ன தெய்வம்,
3: அதே பாடல் தான்.
0: நல்ல பாட்டு. அப்ப என்ன நீங்க அந்த காலத்துக்கு போயிட்டீங்க? என்ன இது, இது யோசிக்க வேண்டியது.
5: இவன் வாளுக்கும் வையகமும் நடுங்கும் அவன் யார்? இவன் வாளுக்கு இவன் வாளுக்கு வையகமே நடுங்கும்
3: தேழு
5: அவன் யார்?
3: தேழுமா?
0: தேழு தேழு.
5: எல்லாம் கரெக்டா சொல்றீங்களே.
0: நாகப்பன் வந்தா சொல்லுவாருங்க அம்மா. ஐயோ அவர் யார் அந்த குரங்கு சொன்னது? குரங்கு சொன்னது யாரு?
4: நீங்க வந்து இல்ல நான் மகாலிங்க.
0: மகாலிங்க
4: குரங்கு, குரங்கு
0: குரங்குன்னு சொன்னீங்க.
5: ராஜ்குமார் சொல்லிட்டாராண்டவனுக்கு உடம்பெல்லாம் மரம்பு, அது என்ன? உயிர் இல்லாதவனுக்கு உடம்பெல்லாம் மரம்பு. நம்ம நித்தம் யூஸ் பண்ணறோம்
3: கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர்.
0: உயிர் இல்லாதவனுக்கு, உயிர் இல்லாதவனுக்கு உடம்பெல்லாம் நரம்பு.
1: கட்டிலுமா? கட்டில், கட்டில்,
0: கட்டில்,
1: கட்டில்.
0: இல்ல என்னன்னு அவன் கட்டில் பாருங்க. ராமன் என்னண்டு
1: கட்டில் வர? கட்டில்,
3: கட்டில். கைத்து கட்டில சொல்றாருமா? கைத்து கட்டில,
0: கைத்து கட்டில,
5: கைத்து கட்டில,
1: கயிறு கட்டில்.
0: நான் அப்ப ஃபாரூக் கணக்கு உடம்பெல்லாம் நரம்பு.
4: கைத்து
0: கட்டலாம் சரியா?
5: இல்ல
0: இல்ல, யார் சொன்னது கரெக்ட்? மகாலிங்க நீங்க வச்சிருக்கிறத கரெக்ட் கரெக்ட் நீங்க பூத்த கூடாது. பாவம் அவன் பயந்துருவான். இதான் கரெக்ட்.
4: அந்த அம்மா வாய் விட்டு சொல்லிடுவாங்களா? இல்லன்னா
0: ஒரு
4: படத்துல சொல்ற மிரட்டி கேப்பாங்க, சொல்லிடாதீங்க. அடிச்சு கேப்பாங்க. என்னடா அதான் அடிச்சே கேப்பாங்க. சொல்லாத
0: சொல்லாத. சரி எங்க அடுத்தது அம்மா சொல்ல அடுத்துவாங்க. அதே அப்ப அம்மா வச்சிருக்கலாம். இனி வாங்க பாரும் என்ன மைனர்.
6: வணக்கம்மா, வணக்கம்.
0: மைனர் சிங்க
4: வெத்தல, வெத்தல, வெத்தலை.
0: சரியா? சரியா?
5: என்ன
0: வெத்தலையா?
5: விடை இல்லம்மா, விடை வேணாவா? அந்த விடுகதை,
0: விடுகதை. நீங்க முதல்
4: சொன்னாங்க
0: என்ன
5: கூட
0: உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியும் தானே? நீங்க சொல்லாதீங்க. அவர் சொல்ற வெத்தலையாண்டு.
5: இல்ல இல்ல இல்ல,
3: என்ன கேள்வி என்னம்மா?
0: அதாவது
3: என்னன்னு தெரியல.
4: உயிர் இல்லாதவன்,
0: உயிர் இல்லாதவன் உடம்பெல்லாம் நரம்பு.
5: அடுத்தது சொல்லுதா விடுகதைய?
4: அதே ஓடுது, அதே
0: முடியும்.
6: வணக்கம், வணக்கம், வணக்கம்.
4: நன்றி.
6: அம்மா இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள்.
0: என்ன ஐயா சொல்லுங்க?
6: அல்ல அந்த அவங்க ஏதோ சொன்னாங்க
7: எமர்ஜென்சி நர்ஸ்.
6: ஆமா, அதே மாதிரி இன்றைக்கு வந்து இன்னொரு முக்கியமானது வந்து இன்று உலக புறா அணியாத தினம், உலகெங்கும் அக்டோபர் 13 தேதி அனுசரிக்கப்படுகிறது. மார்பக புற்றுநோய் குறித்த சிரிக்க வேண்டாம், மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை உருவாக்கும் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பெண்கள் புறா அணிய இயலாது என்பதால் அவர்களது உண்மையான உணர்வுகளை உருவாக்கும் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது.
0: பாருங்க நியூஸ்ல எத்தனையோ விஷயம் அவர் சொல்லி கொண்டு
7: போறேன். ஸ்ரீகாந்த் இறந்திருக்காரு, அதை சொல்லிருக்கலாம்.
6: அது ரேட்டு ரேட்டு ரேட்டு சொல்லிட்டாயா?
8: அம்மா யார் யாருக்கு எது எடுத்தாலும் அவத்தனமா எடுத்துக்குவாங்க.

0: வந்து அதை கிளியர் பண்ணி விட்ட பிறகு அந்த மார்பகம் மாதிரி அதே பிரா செய்து கொடுக்கறாங்க. ஒரு பக்கம் உண்டான இரண்டு பக்கம் உண்டான இருக்கிறது
1: அவர்கள் தையல்ல அதே மாதிரி ஒரு வருது
0: இல்ல அப்படியே பிரா விக்கிறது அந்த மெடிசன்
1: அப்படியே
0: ஸ்பஞ்ச் இதை வச்சு செய்யறாங்க. அது எத்தனையோ பேர் நான்
1: பாத்துருக்கேன்.
0: அது இல்லாத நாளண்டு என்னண்டு இவங்க கொண்டாடினாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அதாவது அது அது போட முடியாமல் இருக்கிறவர்களும் இருப்பார்கள். சில சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த மார்பக புற்றுநோய் என்பது சில பேருக்கு அது ஆறாமல் எத்தனையோ மாதக்கணக்கு வருடக்கணக்காக
1: இருக்கிற மார்பக புற்றுநோய் வர்ற காரணம் என்ன தெரியுமாங்கம்மா உங்களுக்கு?
0: என்ன சொல்லுங்க பாப்போம்.
1: சரியா குழந்தைங்களுக்கு பால் கொடுக்காது. பால் கொடுத்து பின்பு அதை மசாஜ் பண்ணி விடாம இருக்கிறது இந்த காரணத்தினாலதான் மெயினா வந்து மார்பக புற்றுநோய் வருதான்.
0: தாய்ப்பால் கட்டிப்பட்டிருந்தா
2: அடிக்கடி
1: பால் அதே மாதிரி பால் வந்து குழந்தைங்களுக்கு இல்லாம நிப்பாட்டும் போது அதுக்குள்ள இயற்கையான ஒரு வைத்தியங்களும் செய்து கொள்ளணும். இல்லன்னா அது மார்பக புற்றுநோய வளரதுக்குரிய கட்டிப்பட்டுடுச்சுன்னா பால் கட்டி எப்படி பால் திண்ணில கட்டி போயிட்டுனா கட்டி கட்டியா வந்துருதோ அதே மாதிரி மார்பகத்திலையும் கட்டி உருவாகி கேன்சர்
0: ஆயிடுச்சு.
1: சில பேருக்கு முடிஞ்சிடும், சில பேருக்கு முடிஞ்சிடும், சில பேருக்கு இல்ல. அது மார்பக புற்றுநோய்னா வெட்டி எடுத்துட்டா சரியா போயிடுது.
0: நிறைய
1: பேர் எங்க ஊர்ல ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு மூணு பேர் இருக்காங்க
0: அவங்களுக்கு
1: மார்பக புற்றுநோய் எடுத்திருக்கு. ஹீமோ குடுக்கல இருக்க, ஹீமோ கொடுக்காம மறுப்பூசி போட்டு லேசர்
0: பண்ணினாலும் அந்த லேசர் வந்து கொடுப்பாங்க. ஆரம்பத்திலே செய்யணும். அது வந்து புற்றுநோய் என்பது நாங்கள் எந்த இடத்துல எப்ப வருதுன்னு தெரியாது. இப்ப நாங்க வந்து எங்கட எனது தாயாருக்கு முதல்ல நாக்குல வந்தது. அதை இப்ப என்ன எப்படி வந்ததுண்டா, நீங்கள் இந்த உணவுகள் சாப்பிடும் போது மீன் முள்ளு இருக்கு இல்லையா, அல்லாட்டி கரவாட்டு முள்ளு, மீன் முள்ளு அல்லது ஏதாவது உண்டு நாக்குல குத்தினால் நீங்க அதை குத்திட்டு தானே கண்டுட்டு இப்படி தட்டி போட்டு போகக்கூடாது, கவனமா இருக்கணும். அது இருந்து கொண்டு அதனாலதான் ஏற்படுறது. அது ஏற்பட்டது எனது தாயா இருக்கு. அப்ப நாக்கு அப்படியே வெட்டி எடுத்தார்கள் அரவாசி அப்படியே ஒரு பக்கத்தால எடுத்து. அப்ப வந்து லேசர் தான் கொடுத்திருக்காரு.
1: ஒரு 10 வருஷமா தான் ஹீமோ வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி
0: அதுக்கப்புறம் அந்த சரி மாறிட்டது என்று நாங்கள் இருக்கும் போது எனது தாயாருக்கு குணல் கேன்சர் அதாவது பெருக்குடல்ல வந்தது. அது எங்கேயோ ஒரு இடத்துல அது புலப்படத்தான் இருக்கும். அது
1: ஹீமோ எதுல தயாரிக்கிறாங்கன்னு தெரியுமாமா?
0: அது எனக்கு தெரியா ஐயா. நான் எனக்கு ஹீமோண்டா எனக்கு பிடிக்காதுண்டா இல்ல அந்த ஹீமோ குடுக்கறதால. இப்ப பாருங்க ஹீமோ இல்லாமலே அந்த நாட்கள்ல இந்த புற்றுநோய்க்கு அந்த லேசர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சுகமானவங்க நீண்ட நாள் இருந்திருக்கிறாங்க. அது ஹீமோவால ஹீமோ கொடுக்க கொடுக்க முடி கொட்டி ஆக்கள் எல்லாம் வருத்தப்பட்டு சரியான ஒரு ஒரு கஷ்டமான ஒரு நிலை ஹீமோ கொடுக்கற ஆக்களுக்கு கொடுத்து சரியா கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டு கடைசியில ஒரு கொஞ்ச காலம் தான் வாழ்றாங்க ஹீமோ கொடுக்கறவங்க. அது அது ஏன் கொடுக்கறாங்கன்றது எங்களுக்கு தெரியல. அது கொடுக்கும் போது அதனுடைய வேதனை சொல்லி
1: நாட்கள் கூட்டி அதால தர முடியுமா ஒழுங்கி நாட்களை இது பண்ண முடியாது.
2: மொத்தமா குணமாக்க முடியாது. நாள் வேணா
0: இருக்கலாம்
2: உடனே போறவங்க கொஞ்ச நாள் கழிச்சு.
1: ஆமா அந்த அந்த மருந்து எதுல இருந்து கண்டுபிடிக்கிறோம்னா நம்ம நேயர்கள உள்ளவங்க இப்போதைக்கு உள்ளவங்க கிட்ட இருந்து எடுக்கிறாங்கம்மா அவங்க உடல்ல இருந்து.
0: என்னதுல இருந்து?
1: நம்ம நேயர்கள் ஒருத்தருடைய நாமத்துல இருக்கு அந்த பேரு. அந்த பேர்ல

0: கொண்டு எடுக்க போடுற அந்த மருந்து
1: பாருங்க அங்கேயும்
0: விஷயத்துல
1: இருந்து பாருங்க நாகப்பன் அங்கேயும் உங்களை தான் இழுத்து கொண்டு வர்றாரு பாருங்க.
0: நாகத்துல இருந்து எடுக்க நல்ல பாம்புல இருந்து எடுக்கப்பட்ட விஷத்திலிருந்து ஹீமோகுளோ தயாரிக்கிறாங்க.
1: இப்ப இவர் வந்து அந்த பிராவ கொண்டு வந்ததாலதான் இப்ப இதை நீடிச்சு கொண்டு போகுது. இல்ல செய்திய கேட்டவர் பாருங்க எது இவற்ற மூலையில டக்குண்டு அப்படியே பதிஞ்சு நின்ற
2: கண்டு பதிமூணாவது
0: அந்த பால் கட்டி ஆரம்பத்திலே வந்து கரைக்கக்கூடிய தன்மை வந்து மல்லிகை பூக்கு உண்டுமா.
1: என்ன செய்ய
0: பால் நிப்பாட்ட போறோம்னு மல்லிகை பால் நிப்பாட்டுறான்னு ஒரு பெண்கள் வந்து நிப்பாட்டினா அம்மா நிப்பாட்டுறாங்கன்னா நிப்பாட்டி மறாநாள் மல்லிகை பூ வந்து வச்சு கட்டிக்கணுமா. மல்லிகை பூவை தொடுத்து அத வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த அணிகலத்துல உள்ளார வச்சு கட்டி இறுக்கி கட்டி வச்சிருந்தா அது வந்து அந்த பால் கட்டி கட்டி விடாம இத இருக்கு. இது வந்து நடைமுறையில இருக்கு.
1: நல்ல நல்ல இதெல்லாம் கேட்டு வச்சுக்கோங்க. என்னன்னா உண்மையா இதெல்லாம் பகடியான விஷயம் இல்ல தெரியாது. இப்ப சில நாட்டு வைத்தியங்கள் நாட்டு முறைகள் தெரியாது. ஆனா இப்ப நகரத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. எல்லாம் முடிஞ்சு போயிட்டு அவங்க அப்படி போவாங்க. அவங்களுக்கு தான் கூடுதலாக மற்ற இன்னொரு விஷயம்
3: அந்த
1: வணக்கம் வணக்கம் செல்வகுமார் வணக்கம்
3: வணக்கம்
1: எப்படி இருக்கிறீங்க?
3: அனைவருக்கும் வணக்கம்.
1: எப்படி இருக்கிறீங்க?
3: அன்பு உறவுகள் அனைவருக்கும் நலமா இருக்கேன்.
0: வணக்கம் வணக்கம்
3: வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம். ஐயா வந்து முக்கியமான தகவலை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு ரேடியோல கேட்டுக்கிட்டா
1: இருந்தேன்.
3: மகாலிங்க ஐயா
1: சொல்லுங்க.
2: ஐயானா வேற
3: யாரும் இந்த பக்கம் வேற யாரும் இருக்கா? இன்னொருத்தர் படம் தெரியாம இருக்கு யாருன்னா?
1: அதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது. அது அழகான ஒரு சின்ன பொம்பளை பிள்ளை
3: அப்படியா? இல்ல இல்ல மகாலிங்க ஐயா மகாலிங்க ஐயாவை தான் சரி படம் இல்லாம வச்சிருக்காரோன்னு பாத்தேன். வேற ஒண்ணும் இல்ல வேற ஒண்ணும் இல்ல. அவர் சொன்ன தகவல் வந்து
2: படம் வந்து தெரியாதா?
3: தெரியல.
1: இல்ல இல்ல இவர் விட்டு மாலிங்க மாதிரி இவர் விட்டு விட்டு விட்டு போட்டோ எடுக்கிறாரு பாருங்க. அது பணம் இல்லாம இருக்கிற யாரு கேக்குறாரு? அது அழகான ஒரு சின்ன பொம்பளை புள்ள அந்த கதையை விட்டுட்டு
3: ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இருக்கட்டும். அதை பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்ல ஒரு முக்கியமான தகவல் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு.
1: ரோஜா மகள் அது.
3: ஓ அப்படியா? சரி சரிமா
2: உங்களுக்கும் நல்ல விஷயமா அது.
3: வணக்கம் ஐயா வணக்கம்.
0: ஒண்ணு ஒண்ணு கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கணும், ஒண்ணும் இல்லன்னா அனுபவிச்சு தெரிஞ்சிருக்கணும். அது ரெண்டுமே
1: இல்ல
3: இல்லம்மா. அதத்தான் கேட்டேன். என்ன சொல்றாரு இப்ப மல்லிகை பூ வச்சுக்கோங்க இந்த மாதிரி இடத்துலன்னு சொல்றாரு. அது எப்படின்னு தான் தெரியலன்னு. அதுதான் என்ன செய்யறது? ஏன்னா மொட்டை தலையில கொண்டு போய் மல்லிகை பூ
1: வச்சிருக்கீங்க. நீங்க மடிவா கேட்காம வந்துட்டீங்க. உள்ள வரும்போது சொல்லி முடிஞ்ச அதாவது
0: நீங்க விவரமான பெண்கள் கிட்ட அதுவும் குழந்தை பெற்றவங்க கிட்ட நீங்க கேட்டு பாருங்க. அவங்க அந்த மல்லிகை பூவை
1: இல்ல மகாலிங்க நீங்க கோவிட்டாங்க அவர் உள்ளுக்குள்ள இங்க
0: பாருங்க.
1: நான் சொல்றேன் அவர் உலங்கையில இரண்டா அவர் எந்த பண்ணைக்கு நீங்க மிழுது சொன்னதை அவர் கேட்கல. மல்லிகை பூ வைக்கிறாங்கன்னு சொன்னதை மட்டும் கேட்டுட்டு உள்ளுக்கு வந்துட்டார். அது வரும்போது அவர் சொன்னார் அது எப்படி வைக்கிறேன். அதை சரமா கட்டி அந்த இப்ப இவர்
0: சொன்ன
1: குண்டு மல்லிய சரமா கட்டி ஃபாரக் சொன்ன அந்த பிராவுக்குள்ள வச்சு போடுவாங்க.
0: அணிகலங்கள்னு
1: சொன்ன
0: உள்ளாடையில உள்ளாடையில வைக்கணும்.
1: உள்ளாடையில இப்ப
3: புரிஞ்சதா?
1: அது எப்படி
3: இவருக்கு
1: மொட்டை
3: தண்ணியில
1: எப்படி
3: அதுதான் அதுதான்
0: மருத்துவர்கிட்ட போய் பெண் மருத்துவர் என்ன செய்யணும்
3: ஒரு தடவை வந்தாரு. அப்பா வந்து ஒரு இது கேட்டாரு, யோகாசனம் தெரியுமா அப்படின்னு. அது எல்லா யோகாசனமும் தெரியும், ஒரு இது அப்பா சாஸ்தாங்கமா உழுவுறத பத்தி சொன்னாரு. அது தெரியல நாகப்பன் ஐயாவுக்கு. அவர் விளக்கமா சொல்லும் போது இப்ப எல்லா டீட்டெயிலும் அவருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டாரு. என்ன கேக்குறாரு நாகப்பன் ஐயா
1: பாருங்க சரி, இப்ப அந்த பிராவுக்கு சரியான தமிழ் என்ன எங்க பாப்போம். எங்க அந்த புத்தகங்கள்ல பெரிய பழங்காலத்து அந்த அரச இதுகள்ல எல்லாம் இருக்குது. உண்மையான தமிழ் என்ன பிராவுக்கு சொல்ல வேணாம் நாகப்ப, உங்களுக்கு தெரியும்.
3: சரி அவருக்கு இல்லாம தெரியுதா பரவாயில்லையே, நல்லா கை தேர்ந்துட்டாரு.
1: இல்ல உண்மையா பாக்கணும். எங்க நீங்க இவ்வளவு சொல்லுங்க, எங்க எங்கட ஃபாரம் சொல்லுங்க, இவ்வளவு இதுல இன்ட்ரெஸ்டா
0: வந்து. அதுக்கு அதுக்கு அதுக்கு முந்தைய ரவிக்கைக்கு வந்து சொல்லுங்க.
2: அதுக்கும் சொல்லலாம்,
0: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க நீங்க அதுக்கும் சொல்லுங்க.
3: இதுக்கு முதல் நீங்க சொல்லுங்க ஐயா, இதுக்கு நீங்க முதல் சொல்லுங்க. அதுக்கு அப்புறமேட்டு சொல்லலாம். மாத்திருபூஷத்தை உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கோமே, நீங்க இதுக்கு முதல் சொல்லுங்க.
2: யாருக்கும்
1: நாகப்பன் கூடுதலாக இந்த கடல் புறா, பொன்னியின் செல்வன் இதெல்லாம் கேட்கிறேன் வருது. அது அழகாக இருக்கு, அழகாக நீங்க புலப்படுத்துறதுக்கு எழுதுறதுக்கு அதுல வருது. கேட்டீங்களா, சரியா கண்டுபிடிச்சிட்டாரு பாத்தீங்களா. அவ இது
0: மாதிரி
1: ரவிக்கைங்கிறது
0: நம்ம இப்ப நடைமுறை பாஷை, தமிழ் பாஷை கச்சை தான். அது மார்பக கச்சை தான்,
1: மார்பக கச்சை, மார்பு கச்சை
0: ஆண்கள் மறைக்க வேண்டிய, அதாவது மரும உறுப்பை அணிவிக்கக்கூடிய ஆடைக்கு பேர் என்ன?
2: சரி சொல்லுங்க, யாருக்கா தெரிஞ்சு சொல்லுங்க, நான் சொல்றேன்.
0: தெலுங்குமார்
1: தெலுங்குமார்
2: சொல்லுங்கோடு
0: ஜட்டிக்கு பேர் தான் லங்கோடு.
2: இங்கிலீஷ் பேர் மாதிரியே இருக்கு.
1: அதானே பாரம்பரிய லங்கோடு வந்து ஆங்கிலம் நினைக்கிறேன்.
0: ஏமா மாவீரர்கள் லங்கோடு வந்தார்கள் அந்த கணக்கு.
2: அதத்தான் நான் சொல்லலன்னு பார்த்தேன்.
3: சொல்லி
2: தம்பிங்க, நான்
3: சொல்லிட்டு என்ன அப்புறம்
2: செல்வகுமார் ஐயாவுக்கு ஒரு பிள்ளி.
1: சரி, இப்ப பாரு எல்லாருக்கும் கூட பாட்ட சொல்லுங்க. நான் இப்ப உமையால் நீங்க உங்களுடைய பழமொழி அந்த என்ன விடுகதைய கேட்க போறேன் அந்த எல்லாரும் சொல்றதுக்கு. செல்வகுமார்
2: ஆன்சர் யாருக்கு தெரியும், ஆன்சர் யாருக்கு தெரியும்,
1: உமையால் இருக்கிறீங்களா நீங்க
2: சொல்லுங்க சொல்லுங்க. அவங்க தூங்கி ஆறு மணி நேரம்
1: இல்ல இல்ல இல்ல இந்த சின்ன பசங்க பேசுறதுன்னா காதல இருக்காங்க, இவங்க ஆராயறாங்க, அது பரவாயில்லை, அது அப்படிதான் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் நாங்க கொச்சப்படுத்தாம ஆராய ஒழிக்கிட்டா அது அழகாக பேசி முடிச்சிடணும். கொச்சப்படுத்த இல்ல
2: சரி சரிங்கம்மா. அந்த கேள்விக்கு பதில் தெரியுமா யாருக்காவது?
1: எங்க உடம்பெல்லாம் நரம்பு உயிர் இல்லாதவன்.
2: அது யாருக்கு தெரியும் நான் சொல்லவா?
3: மாட்டி விடுவதே வேலையாக போச்சு. அவர் ஒதுங்கி நின்னாரு. ஞானி அவரு, ஞானி ஞானி சாணி இல்ல ஞானி இல்ல ஞானி
1: அப்படின்னு சொல்லக்கூடாது. அவ்வளவும் எல்லாம் தரமான
3: மருத்துவம்
1: சாணி. அது எத்தனை விஷயங்களுக்கு பாவிக்கிறோம் நாங்க. சரி எங்க சொல்லுங்க செல்வகுமார்.
3: என்ன என்ன
1: உடலெல்லாம் நரம்பு செல்வகுமார் வாய் விட்டு மனசார பேசல. யார் இந்த சின்ன பொண்ணு, யார் இந்த சின்ன பொண்ணு? இப்பதான் வணக்கம் அம்மா. சரியா பக்கத்துல வாக்குமாரிங்க இருக்கிறாங்க.
2: இல்ல இல்ல அவர் என்ன தெரியுமா நினைச்சிருப்பாரு, நம்ம கடையில இருக்கிறத விடவா அப்படின்னு நினைச்சிருப்பாரு.
1: நீங்க
2: சின்ன பிள்ளைங்க இல்ல
1: அங்க கடையில வேலை செய்யற ஒரு பொண்ணு சரியான மெல்லி மெல்லிதா இருந்துதான். உடல் சரியான மெலிஞ்சு கொஞ்சம் தகதகண்டு இல்லாம சரியான வாட்டமா இருந்த புள்ள. இப்ப இவர் எத்தனை மாதம் இப்ப நீங்க வேலைக்கு போய் செல்வகுமார்? செல்வகுமார் கொடுத்த பிரியாணி தெரியுமா?
2: பிரியாணி இல்ல தக்காளி, தக்காளி பிரியாணி,
3: தக்காளி பிரியாணி.
1: மஞ்சளாமா வணக்கம். மஞ்சளாமா
3: நாக்கமா? நாக்கமா
1: இல்ல
3: வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் அம்மா வஞ்சலம்மா வணக்கம் வருக வருக.
1: எங்க உமையாளம்மா?
3: வணக்கம்.
1: அது நாக்கில்ல, நாக்குன்ற நாக்கில்ல உயிர் இல்லாதுன்னு சொல்லி இருக்கிறாரு.
3: அது நாக்குக்கு உயிர் இருக்கு, நாக்குக்கு உயிர்.
2: எனக்கு எனக்கு புள்ளி கொடுத்துருங்கம்மா. அது பாய்.
1: பாயா உமையா?
2: நீங்க பாயா உண்மைதான் தெரியும். நீங்க பாய்
1: இல்ல நாங்க ஒவ்வொரு நாளும் நாங்க
2: பண்ணதுமோ
1: எல்லாரும் ஒவ்வொரு
3: நாளும்
1: உபயோகிக்கிறோமா?
4: இல்ல இல்ல இல்ல உபயோகிக்கிறது இல்ல.
1: என்ன
4: வீட்டு
1: பதில சொல்லிடாதீங்க. இவர் விட்டு விட்டு
3: இல்ல இல்ல ஒன்லி சொன்னாங்க. அதுக்கு என்ன அதுன்னு சொன்னா தானே தெரியும்.
1: ஒன்லி ஒன்லி அங்கால என்ன
2: வலை வலை மீன் வலையா?
1: குடை
4: கரெக்ட்.
1: கரெக்ட். எனக்கு ஒரு புள்ளி.
4: கரெக்ட்.
1: மீரா குட்டிக்கு ஒரு
3: புள்ளி.
1: மீரா குட்டி
3: குடையா?
1: மீரா
4: குடி
1: குடை சரிதானே?
3: எதுக்கு குடை தானேம்மா?
2: மீன்மலை விரிச்சு பிடிக்கிறது மீன்மலை.
1: மீன்மலை மீன்மலை
2: எனக்கு மூணு புள்ளிமா, மூணு புள்ளி.
3: எதுக்கு மூணு புள்ளி? ஒரு புள்ளி தாங்க.
1: இல்ல நீங்க வரவங்க சொல்லிட்டாருங்க, சொன்னாருங்க பொய்யெல்லாம் சொல்லாம. அங்க உமையாளம்மா
3: மூணு புள்ளியா?
1: உமையாளம்மா அடுத்தது சொல்லுங்க.
4: ஐம்பது நாலு இருக்கு, அது என்ன?
1: என்னண்டு என்னண்டு?
4: ஐம்பதுக்குமா நான்கு இடுக்கு, நான்கு இடுக்கு இருக்கு.
2: கை விரல் விரல்
1: கை விரல்
2: விரல்
4: கிளாச் கருவல்ல கண்டுபிடிச்சிட்டீங்களே.
1: இவரோட இருந்தா நாங்க யாருமே பதில் சொல்லலாங்க. அவர் என்னத்தையும்
3: சொல்லுங்க.
4: வெட்டி பார்க்க முடியாது, தொச்சு பார்க்கலாம் வெட்டி பார்க்க முடியாது.
1: அது என்ன? வெட்டி பார்க்க முடியாது. அது என்ன?
3: வெட்டி பார்க்க முடியாது.
1: எட்டி பார்க்க முடியாதா?
3: எட்டி பார்க்க முடியாதாமா? எட்டி பார்க்க முடியாதா?
1: மலை.
3: அப்ப இது இது வந்து மகாலிங்க ஐயா தான் சொல்லணும்.
1: மலை மலை தொட்டு பார்க்கலாம் எட்டி பார்க்க முடியாது.
3: அது என்ன?
1: பனைமரம் தென்னமரம்
3: தென்னரம்
1: நானும் கிணறு எட்டி பாக்கலாம். இல்ல
2: கிணறுனால எட்டி பாக்குறதும் கிணறு.
3: தொட்டு பார்க்க முடியாது. இல்ல அது கிணத்து போய் எங்க தொட்டு பாக்கி எட்டி பார்க்க முடியும். மகாலிங்கதான்
5: எட்டி பார்க்க
1: முடியல. இந்த இடையில பாருங்க, உங்க பாட்டு சொல்லுங்க.
5: கன்னடா கன்னடா ரோஜா அம்மா, கன்னடா ரோஜா இல்ல காட்டு ரோஜா.
1: காட்டு ரோஜா
5: சின்ன சின்ன கண்ணுக்கு, சின்ன சின்ன கண்ணுக்கு
3: என்ன வேண்டும்?
5: சின்ன சின்ன கண்ணுக்கு என்ன வேண்டும்?
3: அம்மா என்னுடைய பாடல்
1: மாறு
5: எம்ஜிஆர் இல்ல எஸ்எஸ்ஆர்.
3: எஸ்எஸ்ஆர் தான், எஸ்எஸ்ஆர் நல்ல பாடல்.
5: நாளைக்கு எட்டு மணிக்கு வருது? பன்னெண்டரை மணியா?
1: இல்ல இல்ல
3: ரெண்டு மணி, ரெண்டு மணிக்கு ஒன்றையில இருந்து ரெண்டு மூணு மணிக்குள்ள வரும்.
1: இருக்கலாம். அப்படியே ரெண்டுக்கு வந்தது செல்வகுமார்.
5: ஆமா ஆமா
3: ஆமா ஆமா கேட்டேன்.
1: அப்ப சரி, அப்ப சரி, அப்ப சரி, அப்ப சரி, அப்படி அப்படி சரியா? ஓகே செல்வகுமார் சொல்லுங்க உங்களோட பாட்டு.
3: அம்மா எனக்கு வந்து வந்தொன்று வந்தது வா வென்று சொன்னது அந்த பாடல். மஞ்சுளா
1: மாறிக்கிறாரு இந்த பாட்டு.
3: இல்லையே இந்த பாடல் நான் தான்
1: கேட்டிருப்பேன்.
5: வந்தது
1: வந்தது
3: அது
5: வணக்கம் மஞ்சுளாமா, வணக்கம் சொன்னே.
1: இவ்வளவு நேரமா சொல்லி எல்லாம் சொல்லி முடிஞ்சது. இப்ப
5: இவ்வளவு
1: சரி, இப்ப விஜயராகவனுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு சொல்லுங்க. விஜயராகவனுக்கு
5: கண்ணன் பேர சொல்ல சொல்ல
1: இல்ல கண்ணன் என்னும் மன்னன் பேரை பாருங்க. இதையும் பிள்ளையாத்தான்
5: சொல்ல சொல்ல
1: கண்ணன் பேரை சொல்ல சொல்ல
3: பூவாய் மாறும்.
1: அவருக்கு ரஜினிகாந்த் பாட்டு அப்படியாடுங்க.
3: ரஜினிகாந்த் பொன்றியில் தாளந்து
1: அண்ணாமலை
3: அது வேணாமா? இந்த பாட்டை போடுங்க.
1: இன்னைக்கு
3: டிராபிக் பத்தி பேசினது
5: பொன்றியில் தாளம்பு.
1: என்ன என்ன பாட்டு? என்ன பாட்டு? கொண்டை
3: கொண்டையில் தாளம்பு. அது நல்லா இருக்கும் பாட்டு, சூப்பரா இருக்கும்.
5: அண்ணாமலை
1: எந்த வருஷம் பழைய
6: படமா?
1: இல்ல செல்வகுமார் பாடினார் பாருங்க, அந்த பாட்டுங்க பாருங்க செல்வகுமார். செல்வம் செல்வம் நீங்க பாடுங்க செல்வம். போடையா கடதாசி என்று ஓடிட்டாருங்க பாவம் கடவுளே. அந்த கடதாசிய பாருங்க பாப்போம். போடையா
6: இல்ல போடையா ஒரு கடுதாசி, அந்த பொட்டிக்குள்ள போடையா ஒரு கடுதாசி, அந்த பாட்டு தானே?
1: அப்படியா சரியா அம்மா அது
6: ஒரு கடுதாசி எல்லாம் பெண்ணோட நிலைமையை
1: யோசிக்கணும். பொட்டியோட போனையா கடுதாசியா பாருங்க, பொண்ணோட மன என்ன என்னம்மா அது போனையா ஒரு இந்த பொண்ணோட நிலைமையை யோசி பாருங்க. இவர் பாருங்க அந்த பாட்டுல பொட்டி கொண்டு போன
6: பாட்டு கண்ணன் வராதுக்கு அந்த பாட்டு
1: வந்துட்டாரா கண்ணன்? கண்ணன் வந்துருக்கா?
6: கண்ணனுக்கு போட்டிருக்கேமா.
1: சரி போடும். சரி எங்க உமையா
2: கண்ணனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட், ரீப்ளேஸ்மெண்ட்
6: கண்ணன்.
1: உமையா
4: சொல்லுங்க,
1: அடுத்த சொல்லுங்க சொல்லுங்க அடுத்த சொல்லுங்க.
2: சரிமா
1: என்ன
4: நடப்பால்
1: யானை
4: அம்மா அம்மா படுத்திருக்க மகள் ஓடி தெரிவாள்.
1: அம்மா படுத்திருக்க மகள் ஓடி தெரிவாள், அது என்ன? எனக்கு எங்கேயோ அன்றைக்கு யாரோ ஒரு நாள் கேட்ட ஞாபகம் இருக்கு.
5: பூசணி பூசணி பூசணி கொடி
1: பூசணி
5: கொடியா?
1: பூசணி
5: கடந்து போகுது அது இல்ல.
1: அம்மா படுத்திருக்க
4: மகள் ஓடி தெரிவாள்
1: தெரிவாள்
4: மகள் மகள்
6: இதுதான் சொல்லுவாங்க.
1: மகள் பூசணி கொடி இல்ல, என்ன
4: பூசணி கொடி இல்ல,
0: வெற்றில கொடி
3: அம்மி குழவி, அம்மி குழவி
1: அதுதான். அதே அதே அம்மி குழவி செல்வகுமாருக்கு. அதே அப்பா செல்வம்
5: பண்ணி முன்னாடியே வந்ததுனால அவர் சொல்லி
1: செல்வகுமார். அடுத்தது அடுத்தது அடுத்த சொல்லுங்க
4: அம்மா. மூன்று பெண்களுக்கும் முகாம்,
1: மூன்று பெண்களுக்கும் ஒரே முகாம, ஒரே முகாம். இல்ல செல்வகுமார் சொல்றாரு பாருங்க, மூன்று பெண்களுக்கும் ஒரே முகாம், ஒரு பெண் ஒரு பெண் காட்டிலே, ஒரு பெண் ஆட்டிலே, மற்ற பெண் வீட்டிலே. இப்ப செல்வகுமார் சொல்லுவார்
3: பள்ளி ஓணம் முதல
1: முதல சரி
4: முதல எதுல இருக்கு
1: கண்ணீர் கண்ணீர்
3: கண்ணீர் கண்ணீர்
1: காட்டுல இருந்து
4: காட்டுல
3: காட்டுல ஓணான் இருக்கும்
4: பள்ளி இருக்காதா
1: பள்ளி
3: பள்ளி வந்து நம்ம இதுலதான்
1: வீட்டுல
3: வீட்டுலதான் பள்ளி இருக்கு.
4: சரிங்க சரிங்க
1: அப்ப நீங்க என்ன நீங்க என்னத்த வீட்டுல இருக்கீங்க உமையால்
4: சொல்லுங்க வீடு கட்டி விசிறி மட்டும் இடம் இல்லை.
1: என்னண்டு என்ன சொல்லுங்க
4: விட்டம் விட்டம் விட்டம் போட்டு வீடு கட்டியும் விசிறி மாட்ட இடம் இல்லை.
1: விட்டம் போட்டு வீடு கட்டியும் விசிறி மாட்ட இடம் இல்லை.
4: இடம் இல்லை
5: இடம் இல்லை.
1: சிலந்தி வலை
2: சிலந்தி வலையா சிலந்தி
1: வலை
4: இல்லை இல்லை இல்லை
2: செல்வகுமார் நினைக்கிறாரா
1: செல்வகுமார காணியில மீட் போட்டு இங்க
5: போயிட்டேன்
3: இருங்க ஆனந்த மட்டும் தேடிட்டு இந்த வைங்க நம்பர காணா எங்க போட்டு போனவே மாட்டி விட்டான் இன்னைக்கு என் பையன் எல்லாமே மாறின மாதிரி இருக்கு.
1: சரி சரி நீங்க
3: சரிம்மா சரிம்மா ஜட அது சொல்லவா ஜட சொல்லவா
1: சொல்லுங்க
3: மூக்கு
1: மூக்கா
3: மாவு கட்டிட்டாங்களோ என்ன
1: கடவுளே என்னடா இது, நான் பெத்த செல்வம் இவ்வளவு அறிவாளியா வந்துட்டானே ரெண்டு சந்தோஷம்
0: ஓபன் பண்ணி உலகங்களா.
1: ஆனந்தன் வணக்கம். வணக்கம் பாட்டு சொல்லுங்க ஐயா. என்ன பாட்டு?
7: ஒரு பாடலை கொடுக்கணும். நான் மாந்தோப்பில் நின்றிருங்க அந்த பாடல் கொடுத்துருங்க.
1: எதுக்கு நின்றீங்க?
7: ஒரு வாரமா
1: அதுக்குதான் வர போறேன் கதை. அது நீங்க கை கட்டினது வாய் கட்டேன்னு சொன்னீங்கல்ல, அது அது நீங்களும் பாத்தீங்களா? யாரு ஆனந்தனும்
7: சொல்லுங்க.
1: ஆனந்தம் பாத்தீங்களா அந்த படம், மாந்தோப்பு படம்?
7: படம் பார்த்தேன். படம் மாந்தோப்பு நின்று இருந்தாங்க எங்க வீட்டு பிள்ளை தானே.
1: இல்ல அந்த
0: படத்துக்கு
1: போட்டிருக்கு உங்களுக்கு போட்டதை நான் அவருக்கு அனுப்புங்க.
0: ஆனந்தனுக்கு
1: போடுங்க. நீங்க சொன்னதுல ஒரு தப்பும் இல்ல. அந்த அந்த கையும் அந்த மகங்கையும் யாருடைய சொல்லுங்க பாப்போம். நான் அங்க வந்திருந்த போது எங்க திரு பாலக்காட்டுல இருக்கிற ஒரு கிருஷ்ணன் கோயிலுக்கு பக்கத்துல அந்த மாமரம் அப்படி காய்ச்சி குலுங்கி கொண்டு வந்தது. நான் இப்ப அதுல போய் நின்று அட்டி இவ்வளவு மாங்க, அது ஒரு பெரிய ஒரு மாளிகை வீடு, அந்த வீட்டுக்கு பக்கத்துல மதிலுக்கு பக்கத்தால இன்னைக்கு வெளியில வந்திருந்தது. ஐயோ சரி, அது மாசையா இருந்தது, புடுங்க கூடாதானே சும்மா அப்படியே ஒரு படம் எடுப்போம் வந்து அப்படியே அதை பிடிச்சு கொண்டிக்க அந்த வீட்டுக்காரன்
0: வீட்டுக்கார
1: இல்ல வீடு கேளுங்க வீட்டுக்காரன் வந்து கிடுக்கிறேன் ஓடி வந்து சொன்ன பரவாயில்ல உனக்கு தேவையான இப்ப நீங்க பறிச்சு கொண்டு போங்க அவ்வளவுதான். என்ன மஞ்சளா?
0: நீங்க பறிச்சிட்டீங்க எனக்கு வாய்க்கு கிடைக்கல. நம்ம கடையில நீங்க பறிக்கிறத பார்த்தாலே எனக்கு ருசியா ருசியா இருக்கு.
1: எனக்கு ஆசை இருந்தது ஆனா என்ன பறிக்கலாமா கூடாதா அப்படி பறிக்கிறதுக்கு யோசிக்கல, பணத்தை எடுக்க சொன்னேன். அதை பார்த்துட்டு அவருங்க
0: இருக்கம்மா யாரு அந்த ஆசை வந்ததுன்னு நான் சொல்லவா? காரணம் உங்க வீட்டு கொள்ளையில பக்கத்து வீட்டு கொள்ளையில அந்த மரம் நிறைய காய்ச்சி தொங்கும். அப்ப பக்கத்துல வீட்டுல இருந்துகிட்டே நீங்க பறிப்பீங்க. அந்த ஞாபகத்துல உங்களுக்கு அந்த பறிச்சு பாக்கணுங்கிற எண்ணம் பல வருஷம் கழிச்சு வந்துருக்கு.
1: அது எங்க நல்ல விதமா சொல்றீங்க, கதவா பறிச்சேன்னு சொல்றீங்க. அங்க வீட்டுக்கு
0: அதாங்க, அதான் சொன்ன பக்கத்து வீட்டுல இருக்கிறத திருட்டுத்தனமா பறிக்க முயற்சி பண்ணீங்க. அப்படி பறிக்கும் போது அந்த நினைவு வந்து இங்கேயும் அப்படி பறிச்சேனா தப்பு, கோயில் இருக்கிறதுனால தப்பு, தொட்டு வச்சு பாப்பமே நினைச்சீங்க.
1: இல்லமா நீங்க அந்த நாள்ல அது அவ்வளவு கஷ்டப்பட்டு மூன்று நாளா அதுக்கு ஐடியா போட்டு ஒரு வளையம் மாதிரி அதுல தடிக நீட்ட கட்டி அதுக்கு ஒரு நெட்டொண்டு கட்டி அதை தச்சு சத்தம் போடாம நெட்டு கிளம்பு தான் தானே கிளம்பு தான் தொம்புண்டு கேக்குமில்ல இரவு போல அப்படியே அந்த மதிலோட போய் நின்று அப்படியே
0: அதை ஒரு ஆளு பாத்துக்கிட்டு பாக்குறாங்களான்னு பாத்துக்கிட்டு
1: அதான் அதுவும் இருட்டுக்குள்ள இருட்டுக்குள்ள போக பயந்த எனக்கு களவுண்டு வந்த உடனே அந்த இருட்டுக்குள்ள போய்
0: ஆண்டான். அது ஆமா
1: அம்மா
4: அருமிளகு சிம்பு கொத்தளத்து பெண்கள் அவை
1: அவரோட பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு கமெண்ட் போடுங்க.
4: ஆடை அசிந்தவரு அருமைக்கு சிந்தி வர கொத்தளத்து பெண்கள் எல்லாம் கூடி குழவையிட அவையாவை குழவை ஊதுவாங்களே கன்னியாகுமரி பக்கம் ஒரு மாதிரி சவுண்ட் கொடுத்தாங்களே அவையாவை
1: அது என்னன்னு கேக்குறீங்க? ஆனை அசைந்து வர என்ன மிளகு கொட்டி கிடக்க அருமிளகு
4: அருமில் சிந்தி வர
1: சிந்தி வர அடுத்தது
4: கொத்தளத்து பெண்கள் எல்லாம் கொத்தளத்து பெண்கள் எல்லாம் கூடி குளறையிட
1: கொத்தளத்து பெண்கள் எல்லாம்
0: குளறையிட
1: குளறையிட
4: அவள் அவள்
1: அவள் அவள் யாரா அல்லாட்டி அவள்
4: இது அது அவை யாவை கேக்குறேன்
1: யாவை என்று கேக்குறீங்க நீங்க
7: என்னது என்னன்னு கேக்குறேன்.
1: ஓ அவை யாவை என்று கேக்குறேன். ஆணை அசைந்து வர
4: அருமிளகு சிந்தி வர
1: சிந்தி வர
4: கொட்டளத்து பெண்கள் எல்லாம் கூடி குழவையிட குழவையிட அவை அவை
1: அவை யாவை கண்டு
7: கட்டிருக்கலாம்.
1: அப்படி முடிஞ்சாத்தான் எடுத்திருப்பேன். நீங்க ஒரு
7: பக்கத்தாவை
1: எங்க அது என்ன பொருளா உங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. அது என்ன பொருளா?
4: இல்லம்மா விடுகதைதான்.
1: இல்ல விடுகதை சரி, அது
0: என்ன
1: அது பொருளா என்ன? அது இடமா பொருளா?
0: அதாவது
1: ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமா. ஆணைக்கு ஒரு விஷயம் அப்படியே இருக்கா?
0: இல்ல
1: நான் சொல்றேன் நான் சொல்றேன் நான் சொல்றேன் நான் சொல்றேன் நான்
4: சொல்றேன்
1: என்னண்டு இயற்கை மூணு பதில் வரணும்.
0: ஒண்ணு அருவி
4: அருவிலாம் இல்ல இடிமலை எல்லி மலை
7: மின்னல்
0: ஆனந்தன் இருக்காரா?
1: ஆனந்தம் கொண்டு
7: வருவாரா? யோசிச்சுதான் இருக்க. நானும்
3: என்ன விடுவதை கொஞ்சம் சொல்லுங்க, கொஞ்ச நேரம் வெயிட் தூங்க. நம்மளுக்கு காட்டி எவ்வளவு பேர் வெயிட் பண்றா, தூக்கம் வருதுங்க சொல்லுங்க. அறிவுலாம் இருக்கிறா
0: அவங்க தொலைபேசிய
1: இல்ல, அவங்கள இல்ல யாருடையோ கலகல வேண்டது. எங்க உமையா இன்னொன்று எடுத்து வாங்க.
4: இன்னொன்று எனக்கு ரொம்ப
1: ஒன்று சொல்லிட்டு போவேன். நாளைக்கு நாளைக்கு உங்களுக்கு சாக்லேட் தரேன், ஒரு சாக்லேட்
4: தரேன். அம்மா இங்க சொல்லு, மாமா போட்ட பந்தல், மாமா போட்ட பந்தல் மறுபடியும் பிரிச்சா கந்தல். இது எல்லாருமே சொல்லுவாங்க, மாமா போட்ட பந்தல் மறுபடியும் பிரிச்சா
0: கந்தல் போட்ட பந்தல் மறுபடியும்
3: மாமா போட்ட பந்தல் மறுபடியும் பிரிச்சா கந்தல்.
1: மாமா வந்துட்டார் வாங்க. இல்ல இல்ல, சந்தாவான் மாமாய் வந்துட்டார் சொன்னோன்னு மாமாய் வந்துட்டார். அவர்கிட்ட கேட்கலாம்,
0: மாமா சொல்லு.
1: மாமா போட்ட பந்தல் அங்க
0: துணி துணி துணி துணி துணி
1: ஒரு நிமிஷம் மாமாவை வந்துட்டேன். அது எப்படி மாமா இந்த விடுகாத வேலைக்கு சரியா மாறீங்க? மாமா போட்ட பந்தல் மறுபடியும் பிரிச்சா கந்தனா
3: தலைவர் இருக்காரா இல்லையா? இல்ல இல்ல ராஜ்குமார்
1: நடராஜரே
3: வணக்கம்.
1: அம்மாக்கு தூக்கம்
3: வரும்.
1: மறுபடியும்
3: கண்டல் மாதிரி
1: ஜடையா
4: கந்தலா மாமாவா போடுறாரு
1: அதான் ஜடைய மாமாவா
3: நெசவு நெசவு நெசவு
1: நெசவு நெசவு அதாவது அப்படியா அல்லது தையல் தையல் தையல்
4: இல்ல
1: இல்ல
4: இல்லம்மா
1: மாமா போட்ட பந்தல் இல்ல. அம்மா இது எங்க நாங்க ஒரு நாளும் பாவிக்கிறோமா இல்லாட்டி பண்றோமா ஏதாவது ஒரு கொஞ்சம் இது
3: தூக்குனாங்க ஒரு இதா?
1: இல்ல இல்ல இல்ல
7: அம்மா
4: சொல்லுட்டா
2: சிலந்தி வளைமா?
1: இல்ல
2: சிலந்தி
1: கண்டுபிடிக்காம
4: சிலந்தி சொன்னாரே
1: சரியா?
2: சொன்ன
1: முதல் மாமா வந்து நிக்க நான் சொன்னேன் சிலந்தி வலை.
6: நீங்க சொல்லும் போது இப்பதான் முடிச்சிருக்காங்க.
5: மறுபடிக்கு ரெக்கார்டிங் வேன் பண்ணி மாறுங்க.
2: புள்ளி போட்டு மறந்துடாதீங்க. புள்ளி போட்டு
1: எனக்கும் போட்டுட்டேன்.
6: நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அந்த அம்மா சொல்லவே இல்ல. நானும் தான் சொல்லி விளையினேன். அந்த அம்மா கேட்கல. மாமா வேற
1: சொல்லிட்டாரு.
2: என்ன சொன்னாரு?
1: சிலந்தி வேலை மாமா சொன்னார்.
6: எல்லாருக்கும் சொல்லும் போது ஒருவேளை வேற என்னமா சொல்றாங்க
5: சொல்றீங்க.
1: பொறங்க பொறங்க ஒரு தடவை பேசுங்க. நாகப்பன் உங்களுக்கு எத்தனை புள்ளி என்ன சொல்லுங்க.
2: எனக்கு தெரிஞ்சு நான் அஞ்சு அஞ்சு இருந்து
0: மகாலிங்க மூணு
6: மகாலிங்க செல்வகுமார் நாலு
1: யாத்திய பக்கம் கட்சி கட்சியன் சொல்றேன் கேக்குறேன். யாத்திய பக்கம் கட்சி
0: கட்சியன் பாருங்க
1: மாமாட்டுக்குறட்டான
0: என்ன சத்தம்
1: கேக்குதுன்னா போடுங்க. சரி மாமா உங்கட மாமா இவ்வளவு நாள இவ்வளவு நேரம் வயசானவங்க தான் பாட்டு சொன்னாங்க. எல்லாம் பழைய பாட்டு. நீங்க ஒரு பாட்டு சொல்லுங்க மாமா. நல்ல நல்ல பாட்டு
0: நல்ல பணம் பழை பாப்பம்
1: அப்படிங்கிறது எனக்கு பிடித்த ரோஜா பூவை எடுத்து செல்லலாமா. பறித்து பறித்து
0: இல்லன்னா வேற யாருக்காவது நண்பர்களுக்கு வேணும்னு கேளுங்க. அவங்களுக்கு ஒரு பாடல் போடுங்க. எல்லாரும் சேர்த்து மாதிரி மொத்தமா ஒரு பாடல் போட்டு விட்டுருங்க.
1: இது நாளைக்கு இந்த பாட்டு இது நாளைக்கு உங்களுடைய பாடல்.
6: கடைசி அலா வந்திருக்காரு
1: செல்வகுமார். நீங்க உங்களை ஒரு மீட் போடுங்க. உங்களை ஒரு மீட் போடுங்க செல்வகுமார். ஒரு மீட் போடுங்க செல்வம்.
6: மீட் போடுமா
1: நீங்க போடுங்க. ஆனந்தன் இல்ல இல்ல உங்கட பக்கம் இல்ல உங்கட பக்கம் இல்ல. இப்ப
0: நீண்டடிச்சேன்
1: இல்ல பாப்ப போறங்க யாட்ட பக்கம். அப்ப செல்வகுமார் எடுங்க உங்கட மீட் எடுங்க செல்வகுமார்.
6: என்ன
1: சரியான சத்தம். நீங்க எங்க போறீங்க? நீங்க பயணம்
2: செட்போன்
1: நீங்க பயணத்துல பயணம் போறீங்களா எங்கயாவது செல்வம்?
6: இல்லையம்மா வீட்டுலதான் இருக்கேன்.
1: அவர் உடனே வந்துட்ட.
5: இரவும் பகலும் ஓய்வு இல்லை, படுத்தால் எழுப்ப ஆள் இல்லை, அவள் யார்?
1: இரவும் பகலும் மணிக்கூடு மணிக்கூடு
2: நாங்க தமிழ் பிள்ளையா இருந்தாலும் பேசுறது சர்வதேச வானொலி இல்ல. யாரோ ஒருத்தர் கேட்டு இருப்பாங்கல்ல,
5: ஆண்டுக்கு ஆண்டு ஆண்டுக்கு ஆண்டு வரும் வரி, அடுத்து அடுத்து வரும் வரி, அது என்ன?
1: ஆண்டுக்கு ஆண்டு வரும் வரி, அடுத்து அடுத்து வரும் வரி.
5: பிப்ரவரி பிப்ரவரி
1: யார் சொன்னது? யார் சொன்னது?
5: இன்னொன்று
1: கொண்டு
5: ஜனவரி பிப்ரவரி
3: அடித்தாலும் உதைத்தாலும் அழுக மாட்டான், அவன் யார்?
1: செல்வகுமார்.
2: செல்வகுமார்
1: தான்
5: தெரியல. உயிர் இல்லாத உயிர் இல்லாத நீதிபதி ஒழுங்காக நியாயம் சொல்கிறார், அவர் யார்?
2: தராசு.
5: தராசு அப்பா அட்டி அட்டி ஸ்பாட்ல அடிக்கிறார்.
3: ஆயிரம் அறைகள் கொண்ட பிரம்மாண்டமான மிட்டாய், அது
1: என்ன?
5: உலகமெங்கும் படுக்கையிலிருந்து உலகமெங்கும் அழைகிறாள், அவள் யார்?
1: உலகமெங்கும்
5: இல்ல இல்லை
1: வானம் இல்ல உலகம் அங்கும் படுக்கை.
5: உலகம் எங்கும் படுக்கை எரித்து உறங்காமல்
2: அழைக்கிறார்.
5: கண்டுபிடிச்சலாம்.
2: அலை கடல்.
1: என்ன?
5: இல்ல இல்ல இல்ல உறங்காமல் அழைகிறாள். அழைகிறாள் அது யாரு? அழைகிறது
1: காற்று.
5: வெரி குட் வெரி குட் வெரி குட். மாலை
2: சொன்னாங்க
1: ஒரு நிமிஷம் மஞ்சுளா அம்மா வந்து சொல்றா, சொல்லுங்க.
8: நீ அவங்க சொன்னது கண்ணி இல்லாதவன் கண் இழந்தவருக்கு வழிகாட்டுவான். அவன் யார்?
1: கண் இல்லாதவன் கண் இழந்தவருக்கு வழிகாட்டுவான். அவன் யார்?
0: கண்ணாடி
2: இல்ல குச்சி. அந்த
1: மாமா.

0: அது இல்லையா
1: சரியான விலை யாரு சொன்னது?
2: சந்தனராஜையா கடைசியில நாங்க என்ன பார்க்கணும் எங்களுக்கு எத்தனை புள்ளி
1: கொடுத்துருக்கீங்கன்னு? உதை உதை வாங்கி உதை வாங்கி ஊருக்கு சேரி சொல்வான் அவன் யார்? கடிதம்.
0: வெரி குட்.
1: இல்ல இல்ல இல்ல தவறு, தவறான விடை.
3: என்ன
4: உதை வாங்கி உதை வாங்கி ஊருக்கு
1: தேடி சொல்வான். தம்பியா?
0: தம்பி
1: இல்ல இல்ல
3: அது இல்லையா. உதை வாங்கி
0: சைக்கிள் சைக்கிள் சைக்கிள்
1: இல்ல இல்ல
2: சைக்கிள் சைக்கிள் என்ன செய்தி சொல்லுது? உதவ வாங்கும் சைக்கிள் என்ன செய்தி சொல்லுது?
4: மணி மணி
1: இல்லம்மா
4: இல்ல
1: தவறான பதில்.
3: வாங்கி ஊருக்கெல்லாம் செய்தி
4: சொல்லுவான்.
3: கடிதம் தான்
4: சொல்லுவான்.
2: உதவாங்கணும்ல அப்படின்னா ஊருக்கு செய்தி சொல்லும். உதவி
4: சொன்னேன்
1: நான் வச்சிருக்க விடை வரணும் எனக்கு. அவரானது
2: மேல மேல
4: மத்தளம்
2: மத்தளம் மத்தளம்
1: இல்ல தவறு.
2: மத்தளம்
0: தரதான் முரசு முரசு
4: முரசு அதான் சரி.
1: இல்ல நெருங்கி நெருங்கி வந்துட்டீங்க ஆனா தவறான விட.
4: முரசு
0: மேலமா மேலம்
1: இல்ல
0: மைக் மைக் மைக் மைக் டெஸ்டிங் மைக்
4: முரசோட சம்பந்தது அதுக்கு வேற பேர் தேடுங்க. முரசு
0: முரத்தலமா
4: மத்தளமும் இல்ல மத்தளம் வேற மத்தளமா
1: இல்ல இல்ல
4: ஊருக்கு இது சொல்ல
1: தமிழோடு தேடுவோம். தமிழோடு தேடுவோம்
4: தமிழ்ல தேடும்
1: தமிழ் எத்தனை வார்த்தை தமிழ்ல தேடி பார்க்கணும்.
5: நீங்க
0: கொதிக்கும் கிணற்றில் கொதிக்கும் கிணற்றில் குதித்து குண்டாகி வருவான் அவன்.
4: பணியாரம் பணியாரம்
3: அப்பளம்
0: இல்ல இல்ல
3: அப்பளம்
0: இல்லை இல்லை
3: அப்பளமே நகை
0: இல்ல
4: இல்ல குண்டாகி வருவான். பணியாரம் இல்ல இதல்ல அப்பளம் இல்ல வேற என்ன?
3: போண்டா இல்ல அவருக்கு
0: இல்ல இல்ல எல்லாம் நிக்கிறீங்க பக்கத்துல நிக்கிறீங்க. இல்ல
1: சுதயம் சுதயம்

0: பணியாரங்க அதிர்ஷம்
1: இல்ல ஏன்னா கொதிக்கும் குண்டாவில்லையா என்ன சொல்றீங்க?
2: கொதிக்கும் கிணற்றில் கொதித்து குண்டாகி வருவான்.
3: பூரி பூரி
2: போட்டால் விரியும் போட்டால் வடியும்
4: போட்டால் விரியும் எடுத்தால்
3: வயிற்றில் விரல் சுமப்பான், தலையில் கல் சுமப்பான். அவன் யார்? மோதிரமா?
1: பாதையும் கேட்கல சொல்ல.
4: வயிற்றில் விரல்
3: சுமப்பான்,
4: தலையில் கல்
3: சுமப்பான். யார் மோதிரம் சொன்னது?
0: மாமா. மாமா பயந்து எழுதி
2: இரு கொம்புகள் உண்டு மாடு அல்ல, வேகமாய் ஓடும் மான் அல்ல, கால்கள் உண்டு மனிதன் அல்ல, அது என்ன? மறுபடியும் சொல்றேன், இரு கொம்புகள் உண்டு மாடு அல்ல, வேகமாய் ஓடும் மான் அல்ல, கால்கள் உண்டு மனிதன் அல்ல, அது என்ன? இதுக்கு முன்னால ஒரு ஆள் சொன்னாங்க அந்த விடைய.
3: அப்படியா?
1: சொன்னாங்க
2: இல்ல உமையா அம்மாவுக்கா யாருக்கும் சொன்னாங்க, ஆனா அது இல்லைன்னு வந்துச்சு. அது இதுக்கு
3: இரு கொம்பு உண்டு, ஆடு ஆடா ரெண்டு கொம்பு,
2: இரு கொம்பு வந்து மாடு இல்ல, மாடு இல்ல, ஆடு மாடு இல்ல, இல்ல இல்ல
4: கொடுக்க.
2: வேகமா ஓடும் மான் அல்ல, வேகமா ஓடும். கால்கள் உண்டு மனிதன் அல்ல.
4: என்ன என்ன கலவா இருக்கும்?
2: அது எல்லா கலர்லயும் இருக்கும். அது வந்து இயற்கையில செயற்கை தான்.
4: செயற்கை
2: பட்டமா?
4: மணிக்கூடு
2: எல்லாம் இருக்கும்.
4: மணிக்கூடா?
2: இல்ல இல்ல இல்ல, வீட்டுல எல்லாம் இருக்கும்.
4: வீட்டுல எல்லாம் இருக்கும்.
0: என்ன சொல்லுங்க, இன்னொரு சொல்லுங்க.
4: பள்ளி
2: இரு கொம்புகள் உண்டு. யார்
4: சைக்கிள்?
2: வெரி குட்,
4: வெரி குட், வெரி குட்.
3: ஆனந்தன்
4: இப்படித்தான் நீங்க புள்ளி எடுத்தாலும் எந்த புள்ளிதான்
1: நிறைய எடுத்து பிடிக்க முடியாது.
2: இடி அம்மா, இடி இடிக்கும் மின்னல் மின்னும் மழை பெய்யாது.
4: இடியடிக்கும் மின்னல் மின்னும் மழை பெய்யாது.
2: சூப்பர் சூப்பர்.
4: இடியடிக்கும்
2: மழை பெய்யுது இப்ப எங்களுக்கு. நல்லது நல்லது. அப்ப அதுக்கு அதுக்கு ஒரு விடியோ
4: தான்
1: சொல்றேன்.
0: உருவமில்லாதவன் தொன்னதை திரும்பிக் கொள்வான், அவன் யார்?
4: உருவம் இல்லாத
1: எதிரொலி எதிரொலி எதிரொலி
4: எதிரொலி யார மாமா சொன்னது முதல் எதிரொலி
1: மஞ்சுளாமா சொன்ன மாதிரியே தெரியுது உங்களுக்கு.
2: ஒரு அரை வினாடி அம்மா முடிக்கிட்டாங்க.
3: மஞ்சுளாமா
2: மாலிங்க ஐயா சொல்லிடுறேன், எப்போதும் மழையில் நனைவான் ஆனால் ஜூரம் வராது, ஜூரம் வராது, எப்போதும் வெயிலில் காய்வான் ஆனால் ஏதும் ஆகாது.
1: கொடை கொடை
3: கொடை கொடை
2: ஆஹா ஸ்பாட்ல அடிச்சிட்டாரு.
3: ஆமாதான்
1: மார்க் போட்டு
4: நான் சரியா தான் நடப்பேன்.
2: தொட்டால் பேசுவான், தொடாமல் அழுவான், தொட்டால் பேசுவான். அவன் யார்?
3: தொடாமல்
4: அழுவான்,
2: அழுவான். வெரி குட், வெரி குட். மஞ்சுளாமா
4: மஞ்சுளாமா கொண்டு தொட்டால் அழுவான், அது அடிக்கும் தானே. இல்ல டெலிபோன்
2: தன்மேனி முழுவதும் கண்ணுடையாள், தன்னிடம் சிக்கியோரை சீரழிப்பாள், அவள் யார்?
4: திடீர் போறாள்
2: இல்லை,
3: முள்ளு முள்ளு
2: இல்லை, இல்ல செல்லாது செல்லாது. கொழு தரவா?
4: இது வந்து ஒரு பலகாரம்
2: சொன்ன விடியதான். அவங்க வேற மாதிரி சொன்னாங்க. வேற மாதிரி
1: சொல்லுங்க. மீன் வள மீன் வள
4: மீன் வள
2: சூப்பர் சூப்பர்.
4: அவருக்கு வந்துருச்சேன்.
1: ரெண்டாவது ரெண்டாவது ஆன்சர் நானும் அதே சொல்லிட்டோம்மா.
4: சரி மஞ்சுளாமா சொல்லுங்க. இனி உங்களோட விடுகதை
2: மனம் இல்லை, காய் உண்டு இதை இல்லை, பட்டை உண்டு கட்டை இல்லை, கன்று உண்டு பசி இல்லை, அது என்ன? இலை உண்டு இலை உண்டு கிளை இல்லை, பூ உண்டு மனம் இல்லை, காய் உண்டு விதை இல்லை, பட்டை உண்டு கட்டை. யார்
4: சொன்னாங்க?
5: முத்துக்கோட்டைக்குள் மூன்று பேர் புகுந்தார்கள், புகுந்தவர் வரவில்லை, போர் நடந்து ரத்தம் கொட்டது, அது
3: என்ன?
2: வாயிலே தோன்றி
1: சிரிப்பு சிரிப்பு
2: அப்பா
4: என்ன சொல்லுங்க
2: வாயிலே மறைவு
4: சிரிப்பு. அடுத்தது
2: வேற யாரும்
4: சொல்ல
2: போறீங்க?
4: எங்க
3: அக்கா சிறப்பு
4: குளத்தாரு, அது நெருப்பு கறி கறி நெருப்பு. ஃபாரூக்
2: அம்மா கொண்டு
4: அம்மா கொண்டு அம்மா கொண்டு மீரா
3: குட்டிக்கு காற்றை குழைத்தவன் வானம் பாடுவான் அவன் யார்
4: காற்றை
1: புல்லாங்குழல் புல்லாங்குழல்
4: கடவுளை
3: அதேதான்
4: நாகப்பன் அடுத்தது
2: ஓடெடுப்பான் பிச்சை ஒரு நாளும் கண்டறியான் தீர்த்த கரை
4: சேர்வான்
2: இல்ல பக்கத்துல இருக்கீங்க தேட நடக்குங்க நாளும் படுக்கும் போது அவை இல்லை
4: சிப்பி
2: இல்ல வெரி குட் மாமா
4: கொண்டு
3: அங்கெல்லாம்
1: போட்டு கொண்டு வந்துருங்க ஒரு வழியா சரியா
2: உங்களுக்கு உங்களுக்கு சொந்தமான சொந்தமானத ஒன்று ஆனால் உங்களோட
1: இருங்க முதல்ல
3: நிறுத்தி
2: வேற எதுக்கு
4: போறேன்
2: பார்க்கத்தான் கருப்பு ஆனால் உள்ளமோ சிவப்பு நமக்கு தருவதோ சுறுசுறுப்பு அது என்ன
3: பார்க்கத்தான்
2: கருப்பு கருப்பு ஆனால் உள்ளமோ சிவப்பு நமக்கு தருவதோ சுறுசுறுப்பு
4: பேரிச்சம்பழம்
2: இல்ல
3: என்ன பொருள் சாப்பிட பொருளா வேற ஏதாவது பொருள்
2: சாப்பிட பொருள் தான்
4: இது பார்க்க கருப்பா இருக்கும்
2: பார்க்க கருப்பா இருக்கும் உள்ள சிவப்பு நமக்கு தருவதோ சுறுசுறுப்பு அதை
4: கேட்டீங்கன்னா
2: காப்பி யார்
4: சொன்னது
2: டீ
1: முன்னாடி இருக்காங்க
5: செய்ததை செய்யும் குரங்கும் அல்ல சிங்காரிக்கு உதவும் சீப்பும் அல்ல
3: கண்ணாடி
5: சரி சரி
4: மாமா
3: உதயன் பேர் கொண்ட வந்தால் காந்தி சிரிப்பார் இவர் யார் நல்ல நல்ல நல்ல கவனிங்க உதயம் பேர் கொண்ட வந்தால் காந்தி சிரிப்பார் அது யார்
2: சூரியன்
3: காந்தி சிரிப்பார்
4: காந்தி
3: நோட்டு ரூபாய்
2: நோட்டா நோட்டாரு
3: சரியா யாரோ பாதி விடை சொன்னாங்க இன்னொரு விடை சொல்லல உதயன் வந்தால் காந்தி சிரிப்பார் சிரிப்பா சிரிக்குமா சூரியன்
4: இல்ல காந்தி சிரிப்பார்னு சொன்னீங்களே
3: அம்மா காந்தி சிரிப்பார்
1: சூரியகாந்தி
4: சூரியகாந்தி
2: இன்னொன்று சொல்ற கையை வெட்டுவார் கழுத்தை வெட்டுவார் ஆனாலும் நல்லவர் அவர் யார்
1: டெய்லர்
6: அவளை வச்சு காப்பீடு போட்டுருக்கலாம், நீங்க கவலை வச்சு காப்பீடு
7: போட்டுருக்கீங்க.
4: நீங்க கேட்ட கேள்விக்கு ஆனந்தன் என்று சொன்னாலும் நீங்க எனக்கு பரிசு தரணும், ஏன்னா நான் அதன் சொல்லி இருப்பேன். சரியா?
8: அதுதான் அழகு அழகு படுவான், இவன் இல்லை அவமானப்படுவான். அவன் யார்?
4: உடை.
8: சரிமா,
4: சரியா?
2: எவ்வளவு முயன்றாலும் அவனை கடிக்க முடியாது, அவன் இல்லாமல் உணவே இல்லை.
1: தண்ணி தண்ணி தண்ணி
2: தண்ணி தண்ணி ஓகே தண்ணி ஓகே
1: தான்
2: வயசான பலருக்கு புதிதாக ஒரு கை, அது என்ன கை?
1: வலுக்கை.
2: இன்னொன்று இன்னொன்று ரெண்டு பதில்
8: நம்பிக்கை.
2: இல்ல
1: நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை இல்ல.
2: அது எல்லாருக்குமே
1: ஒண்ணு வழுக்கை
2: இன்னொன்னு
4: சொல்லுவாங்க.
8: படுக்கையா?
4: படுக்கையா?
2: இல்ல இல்ல இல்ல
1: இல்ல. நம்மளோட ஒண்ணு வழுக்கை, இன்னொன்னு வந்து
8: முதுமை. முதுமையா?
4: இல்ல இல்ல, அது கை என்று வரணும்.
1: சரியான சொல்லிருக்காரு,
4: சரியான
1: இல்லம்மா. ஒண்ணு நான்
4: சொல்லிருக்கேன்.
2: நீலவால் குதிரையின் வால் ஓட ஓட குறையும்.
1: முழுசா
2: சொல்லணும்.
8: அதுதான்
2: சொல்லிருக்கீங்க. தையல் ஊசி
4: எனக்கு
2: பாதை திருடினால் காத்து பாடுவான்.
4: ரேடியோ.
1: ரேடியோ போட்டி. ரேடியோ
2: எல்லாருக்கும்.
4: மாமா
2: நீண்ட குருவிக்கு வாயுண்டு வயிறில்லை. வால் நீண்ட குருவிக்கு வாயுண்டு வயிறில்லை.
8: பட்டம்.
2: இல்ல.
8: வால் நீண்ட குருவிக்கு வயிறு.
4: ட்ரெயின். ட்ரெயின். ட்ரெயின்.
2: இல்ல
8: இல்ல, அதுக்குதான் வயிறு இருக்க.
4: அதானே
2: வாயு மட்டும்தான்.
4: வாயு.
2: வால் நீண்ட குருவிக்கு வால், வால் நீண்ட குருவிக்கு வாயுண்டு வயிறு இல்லை. வாயிருக்கு வயிறு இல்லை. வால் நீண்ட குருவி, அது என்னன்னு சொல்லணும்.
4: அது நாங்க பாவிக்கிறோமா?
2: ஓம்.
4: எல்லா வீட்லயும் இருக்கா?
2: இருக்கு. சொன்ன போறீங்க இப்போ.
8: வால் நின்னத்தி விளக்கு தெரியா? என்ன விட்டு வயிறு உண்டு?
4: இல்ல
2: வயிறு.
8: நெருப்பு.
4: இது இது லோகத்தானதா?
2: என்ன சொல்லிருக்கீங்க?
4: பாக்குவட்டி
2: இல்ல
3: இல்ல
2: வெரி குட். சரி அடுத்து
3: சொல்றேன்.
4: ஒட்டு
2: திண்ணையில் பட்டு பாவாடை.
4: ஒட்டு திண்ணையில் பட்டு பாவாடை
2: இல்ல.
4: ஒட்டு திண்ணையில் பட்டு பாவாடை
2: நான் தான்
4: பாய்.
2: பெண்கள் சம்பந்தப்பட்டது. அணிகலன்
4: அணிகரன் அது. ஒட்டு திண்ணையில் பட்டு பாவாடையா?
1: தோடு தோடு.
2: சூப்பர் சூப்பர்
4: சூப்பாடி.
1: காதல காதல மாற்ற தோடு.
4: கடவுளே
3: எப்படி அது?
1: பெண்கள் பெண்கள் சம்பந்தமாக
2: பட்டு பாவாடை.
4: ஒட்டு ஒட்டு ஒட்டு திண்ணையில்
2: பட்டு பாவாடை.
4: தோடுல தான் இருக்கு.
2: தோடு தான் தோடு.
4: அதாவது இருக்கிறேன் கதோரம் நூலாக்கு
3: பட்டு அது ஒட்டு ஒட்டு திண்ணையில் பட்டு பாவாயின்னா பட்டு சொல்லுங்க.
4: பட்டு துணி
2: பட்டு பாவாடை.
4: பட்டு பாவாடை
2: சரி எப்படி உங்க அதுமே வச்சுக்கீங்க? கீழையும் மேலையும் மண்ணு.
4: கீழையும் மேலையும் மண்ணு.
2: கீழே நடுவுல அழகான பொண்ணு.
1: கீழையும்
4: மேலையும் மண்ணு நடுவுல அழகான பொண்ணு.
1: அதான் தஞ்சாவூர் வண்டி எடுத்து
2: மேல இல்ல.
4: கீழே
1: வைரமா? வைரமா
4: வைரம் இல்ல.
2: தங்கம் சொல்லக்கூடாது.
4: கீழையும் மேலையும் மண்ணு அழகான பொண்ணு.
2: அந்த கடலை மாதிரிதான் வரும். ஆனா வேற
4: கடலை மாதிரி வரும்.
1: எனக்கு தெரிஞ்ச கடலை தான் சொல்லுவாங்க.
2: அதே மாதிரி
4: மஞ்சள்.
2: இதுவரை
4: மஞ்சள் மஞ்சள் மஞ்சள்
2: மஞ்சள். யார்
4: சொன்னாங்களா
2: அவங்களுக்கு?
3: சொன்ன
2: நேரத்துக்கு மஞ்சளா அம்மாவுக்கு மஞ்சள் செடி. ஓகே. சொன்ன நேரத்துக்கு தொண்டை கிளிய கத்துவான். மூணு யார்
4: சொன்ன நேரத்துக்கு தொண்டை கிளிய கத்துவான். அலாரம்
2: கத்துவான்.
4: அலாரம்
2: அம்மாவுக்கு ஒரு புள்ளி. பூவோடு பிறந்து நாவோடு கலந்து விருந்தாவான் மருந்தாவான் அவன் யார்?
4: பூவோடு கலந்து நாவோடு
2: தேன். தேன் சரி.
4: தேன் மாமாக்கு.
2: நூல் நோர்க்கும் நெசவாளிக்கு கட்டிக்கொள்ள துணி இல்லை.
7: நானும்
4: சொன்னேன்
1: சொல்லிட்டேன் சிலந்தின்னு
7: சொல்லிட்டேன்.
2: சரி சரி. வாயிலிருந்து நூல் போடுவான் மந்திரவாதியும் இல்லை, கிழக்கு கிளை தாவுவான் குரங்கும் இல்லை.
1: யார் சொன்னாலும் பேர சொல்லிட்டு சொல்லுங்க.
2: குண்டுமணி இல்ல நாபம் குண்டுமணி இல்ல அம்மா தேங்காய் இல்ல
1: சொல்லாதீங்க வேண்டாம். யாரெல்லாம் திட்ட முன் நினைக்கிறவங்க திட்டிக்கலாம்.
2: நான் அதுக்கேற்ற மாதிரி இடைய கிடப்பாரு. இப்ப நீங்க பேர
4: அப்ப
2: வந்து நான் இப்ப எல்லாரும் பேர் சொல்லுங்க. ஏன்னா அப்பதான் சேர்த்து திட்ட முடியும். வீட்டுக்கு வந்து இருந்தாலும் வரவேற்க ஆள் இல்ல. பேரோட சொல்லுங்க.
1: செருப்பு செருப்பு
2: செருப்பு
1: நூறு பேர் சொல்றாரு
4: அம்மா நொங்கன்னு சொன்னே நான் உனக்கு உழங்கிட்டு உடனே வேணா வேணா
7: நண்பர் ஒன்று பயம்.
1: பெண்ணின்
7: நிறம் இது உண்டு.
2: மறுபடி சொல்லுங்க.
7: வீரன் இது உண்டு பெண்ணின் நிறம் இது உண்டு.
1: சரியா
7: வில் வேத புருவம் இது உண்டு. வீரனிடம் இது உண்டு பெண்ணிடமும் புருவம் புருவம் புருவம் புருவ
4: இல்ல வீரனிடம் இது உண்டு பெண்ணிடமும் இது உண்டு. அதானே வால் வால் வால் கண்
7: வால் எங்க இருக்கு
4: வால் விழி
7: விழி வால் விழி
4: இல்ல அது
7: வால் விழின்னு இல்ல
4: அதுவும் இல்லையா. வீரனுடாம இருக்கான் பொண்ணிடம் இருக்கான் இது எதாண்டு பாருங்க.
7: ஆண்மை
2: அதுல மாணிங்க அதுல
3: இதுக்கும் அதுக்கும் பொருத்தம் உண்டு. ஒரு எழுத்து மாத்தி
2: வீரம்
3: வீரன் கையில் இது உண்டு, பெண்ணிடமும் இது உண்டு. ஒரு எழுத்து மாறும், ஒரு எழுத்து மாறும்.
2: அம்பு
3: அம்பு
1: இல்ல, அம்பு எல்லாம் வராது.
4: கத்தி புத்தி.
3: அம்பு
4: கத்தி புத்தி. கத்தி புத்தி
3: என்ன கத்தி?
1: இல்ல
3: கத்தி புத்தி
4: அவன் கையில கத்தி, இவோட கையில புத்தி.
1: இல்ல இல்ல,
3: மூணு எழுத்து சொல்லு, பெண் இடத்துல ரெண்டு எழுத்து சொல்லு.
2: ஓ அப்படியா?
3: சொன்னா எனக்கு புள்ளி உண்டா?
4: அம்பு இல்ல, அம்பு வேலண்ட அம்பு இருக்குது. சரியா?
3: வீரன் வீரன் கையில் உண்டு, பெண் இடத்தில் இது உண்டு.
4: அம்பு சரியா?
3: இல்ல
1: இல்ல, தப்பு தப்பு
4: தப்பு.
3: இப்ப சொன்னாரா? அது பேரு தவறு.
4: இப்ப சொன்னது
3: சொன்னாரா? அதே பேரு மாறி வரும்.
4: அதே மாறி வரும்.
3: செருப்பு
1: இல்ல,
3: என்னங்க பொண்ணு கிட்ட இருக்கிறது தெரியாதா உங்களுக்கு?
4: பொண்ணு
3: கிட்ட என்ன இருக்கும்?
1: அதான் என்ன இது கூட தெரியாது. என்ன செஞ்சு உங்களுக்கு
4: போனாலும்
2: தண்ணி போட்டாதான் மப்பு.
4: கண் இல்ல, வேற இடம். அழகா இருக்குமா பண்ணிட்டு இருக்கிறது?
3: ரொம்ப இத ரொம்ப ரசிப்பாங்க.
4: முடி
3: இல்ல,
2: ரொம்ப
3: ரசிப்பாங்களாம் பண்ணிட்டு
4: இருக்கிறத. அது என்ன?
2: ரெண்டு எழுத்து சொல்லுதான்.
1: பொன்
3: பல்ல, அது
1: பொன் பொன் பொன்
3: பொன்னு சொல்ல.
4: விளையாட்டுக்கு என்னத்தை இவர் புள்ளியா சொல்றாரு தெரியாது, பாப்போம். பொண்ணிட்ட பார்த்து நீங்க ரசிச்ச, மிகவும் விரும்பி பார்த்த ரெண்டு எடுத்து சொல்லுங்க. அப்ப வீரன் என்ன வச்சிருக்கான்?
3: வீரன் இடையா வச்சிருப்பான்.
1: இடையில
2: வச்சிருப்பேன்.
3: பெண்ணுக்கு ரெண்டு, ஆணுக்கு மூணு.
1: திரும்ப சொல்லுங்க.
2: கண்டுபிடிச்சாச்சுங்க
4: இடை சரி. இப்ப நீங்க வீரண்டியா கண்டுபிடிங்க, வீரனுக்கு மூண்டா
7: அவனுக்கு தொடையா
4: தொடையா இல்ல இல்ல இடை சரி இடை சரி பண்ணிட்ட நீங்க ரசிக்கிறது இடை
1: இல்ல இல்ல தப்பு தப்பு ரெண்டு எழுத்து மூணு எழுத்துக்கு வராதுமா அதெல்லாம் வராது.
4: தலைக்கும் பிடிக்க வேண்டாம்
1: அப்படி இல்ல இல்ல அப்படி இல்ல இல்ல
7: இல்லையா
4: இல்லையா மாமா இல்லையா இல்ல
7: பாத்தா ரசிக்கிறதும் ஆச்சரியப்படுறதும் உண்டு.
1: ஆச்சரியம் வெற்றி
4: இல்ல அந்த கையில இருக்கான் வீரன் வீரன் கையில
1: முடி முடி முடி
4: முடி நான் சொன்னேன் அவர் இல்லையாண்டே
7: முடி என்ன
1: காப்பு காப்பு காப்பு
4: ஆச்சரியப்படுறதா பொண்ணுட்டு இருக்கிறது கண்டா பசிக்கன்
7: பார்க்கு சொன்னதுல சம்பந்தப்பட்டது பார்க்கு சொன்னதுல சம்பந்தப்பட்டது
4: காப்பு காப்போடையா
1: இல்ல முடி சொன்ன முடியல சம்பந்தமா இருக்கு முடியல இல்ல அது சடை சடை
4: ஜடை ஜடை
7: கையில வச்சிருக்கிறது
4: சரியா ஜட சரியா
7: கிட்ட தடை
1: ஜடை சரிமா ஜடை சரிமா இன்னும் வந்து ஆண்கள்ட்ட இருக்கிறது வந்து படை வீரன் இருக்கிறது வந்து
7: மூன்று எழுதி சொல்ல படை வீரன்
1: ஒரு கருவி ஒரு கருவி
4: படையத்தாங்க சரி என்ற படை எத்தனை எழுது
1: இல்ல
7: படை சொல்ல படை சரியா படை படை சரி
1: ஜடை சரிமா இடத்துல இருக்கிறது மூன்று எழுத்து வந்து அதுக்கு பொருந்து நாப்புல வரணும்.
4: இவர் சொல்றாரு என்ன
7: பின்னக்கூடியதா அதுவும் பின்னக்கூடியது
4: பின்னக்கூடியதா
1: அதான் ஒண்ணு ஒண்ணு வந்து ஜடை
4: ஜடை அது பின்னக்கூடியது அது ஆண்டுட்டே இருக்கிறதும் பின்னக்கூடியது
1: அது எனக்கு மார்க் அது எனக்கு மார்க்
7: அது அம்பு வில் வில் அம்பு வில் அம்பு அது பின்னக்கூடிய அது அம்பு பின்றது இல்லையா
1: அம்புல எப்படிங்க பின்னுவாங்க நீங்க வேற
7: வில்லு வில்லு வில்லு வளர்ச்சி பின்றது தானே வளர்ச்சி அதிகாரி கிட்ட இருக்கும் அதிகாரம் அதிகாரத்துல உள்ளவங்கிட்ட இருக்கும்
1: ஒன்னு வந்து ஜடை இன்னொன்னு
7: அதிகாரிகள் எவ்வளவு கிட்டக்க வந்துட்டீங்க ஜாக்கி தகுந்த மாதிரி ஒரு எழுத்து வராதா ஈட்டி ஈட்டி ஈட்டி ஈட்டி ஈட்டி தண்டனை கொடுக்க மாட்டாங்களா நடுரோட்ல வச்சு
1: கயிறு கயிறு கயிறு
4: சமுக்கு
1: சாட்டை சாட்டை
7: சாட்டை சூப்பர் சூப்பர் சாட்டை
4: ஜடைக்கு
8: நீங்க ஈஸியா சொல்லுங்க பம்பர சுத்த உதவுன்றீங்கன்னா நான் சொல்லி
7: போட்டாக்குனேன். நான் அதையும் சொல்லிட்டேன், இது பயன்படுத்துவாங்க ஒரு பொருளுக்கு விளையாட்டு பொருளுக்கு.
4: பம்பரம்
1: சொல்லிருக்கணும், பம்பரம் சொல்லிருக்கணும்,
5: பறப்பது எப்படி, கல்வி வளர்வது எப்படி? காற்றாடி பறப்பது எப்படி, கல்வி வளர்வது எப்படி?
7: காற்றால், காற்றால்
5: கற்றால் இல்ல,
8: கற்றல் கற்றல் கற்றல்
5: இல்ல,
8: காற்றாடி
1: பட்டம்
8: பட்டம்
7: பட்டம் பட்டம் சரி
8: பட்டம் இல்லையா
5: இல்ல இல்ல, காற்றாடி பறப்பது எப்படி, கல்வி வளர்வது எப்படி?
8: நூல் நூல்
1: நூல் நூல்
4: அதேதான்
1: மாமா தொட்டுட்டாரா பாருங்க,
4: மாமா
1: தாண்டி தொட்டுட்டாரா
8: தாண்டி
5: தர பாருங்க. நான் யார் என்று தெரிந்த பிறகு நான் நானாக இருக்க மாட்டேன். நான் யார்
4: என்னண்டு என்னண்டு
5: நான் நான் நானாக இருப்பேன். நான் யார் என்று தெரிந்த பிறகு நான் நானாக இருக்க மாட்டேன். நான் யார்
1: அது நான் தான்
4: நானாக நான் இல்லை மஞ்சு
1: இல்ல இல்ல அது நான்
7: தான் விடு
5: தெரிந்தால் பிறகு நான் நானாக இருக்க
1: மாட்டேன். அது உயிர் இல்லாத பொருள், உயிரெல்லாம் இல்ல, அதுக்கு
7: நிழல் நிழல் நிழல்.
5: இப்ப கேட்டு அத பத்தி சம்பந்தப்பட்டது
7: என்ன கேட்டுக்கிட்டு இருக்கோம், ரேடியோ
5: இப்ப இல்ல அதுக்கு விடுகதைக்கு எதிர்ப்பதமா எதிர்ப்பதமா இல்ல
1: இல்ல விடை விடை விடை
7: விடை
5: இல்ல இன்னொரு வார்த்தை
7: இடையோட இன்னொரு வார்த்தை
1: சேர்க்கணும்.
8: விடுதலைக்கு விடுதலைக்கு வேறு பேரு, விடுதலைக்கு வேறு பேரு, அதான்
5: அப்படி வச்சுக்கலாம்.
8: விடுதலைக்கு விடுதலை
1: விடையா புதிர் புதிர்
8: புதிர் புதிர்
5: ஆமா ஆமா
7: நான் தான் சொன்னேன், நான் தான் சொன்னேன்,
1: நல்ல சத்தமா சொல்லணும்
4: பட்டினியா இருக்கும் அங்க.
7: ஆமா ஆமா அப்ப மறந்துட்டேன்.
8: மஞ்சுளாமா அவ்வளவு நேரம் நிக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமா பாராட்டுக்கிறோம்.
4: மஞ்சுளாமா நிப்பாப்பா
5: எங்களோட அம்மா முடியலன்னா நான் அம்மன் கேட்டேன். லைவ்ல வந்துட்டு உடனே கொஞ்சம் பரவாயில்ல ஆயிடுச்சு.
4: அதுக்கு
1: நீங்க வந்ததுக்கு
4: என்ன
7: சொல்றீங்க? இந்த ஆஸ்பத்திரியில நோயாளி வந்தா வியாதி தீரும், டாக்டருக்கே வந்தா
4: டாக்டர் இல்ல இல்ல. இப்ப இந்த கிளினிக்ல கம்பவுண்டரா வச்சுக்கிறது ஃபாரூக், அவர் கேக்குற கேள்விய கேட்டே உங்களுக்கு எல்லாம் தேந்திரும். அவர்
7: சொல்றாங்க டாக்டருக்கும் வியாதிப்பு.
4: இப்ப நான் ஒவ்வொரு தடவை சொல்லி என்ன போறேன் சரியா? மஞ்சள் அம்மா
1: எனக்கு சொல்லுங்க.
4: மஞ்சள் அம்மா மூன்று, ஆனந்தன் மூன்று, சரியா? ஃபாரூக் நாலு, ஃபாரூக் செல்வகுமார் மூன்று, தூங்க முதல் மூன்று எடுத்துட்டு போயிட்டாரு அவரு. மகாலிங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு, சரியா? மற்றது
1: எட்டு,
4: அடுத்த மூன்று பேருக்கு தான் போட்டி. ரெண்டு நாலு ஆறு
1: போட்டி,
4: பத்து பதினாறு மாமா.
7: பதினாறு
4: சரியா?
7: அடுத்தது
4: என்ன
7: சேர்த்திருந்தாங்க நான் எங்க
3: போயிருப்பேன்.
4: மீரா அம்மா ஐம்பத்தி ஒன்பது.
3: அப்ப ஐம்பத்தி ஒன்பது கேள்வி போய் வந்திருக்கா
4: மீரா அம்மா? ஐம்பத்தி
1: இல்ல, அந்த ஐம்பத்தி ஒன்பது என்ன தெரியுமோ மார்க் போட்டது
4: இல்ல. மீராமா மீராமா ஐம்பத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி நாலு.
1: அது மீரா தெரியல,
4: மீராமா ஐம்பத்தி நாலு, ஐம்பத்தி நாலு, அதுல ஐம்பத்தி ஒன்பது உங்கட எல்லாம் மிச்சம் தான் எந்த
1: சுட்டதான் சுட இதுல சுட்டதான் சுடாது அதெல்லாம்
4: அதாவது நீங்க எடுத்ததெல்லாம் நான் எடுத்த மாதிரி, அதனால ஐம்பத்தி ஒன்பது உங்களையா இருந்தாலும் எந்த அதோட அந்த ஐம்பத்தி நாலு என்ன மிச்சம் எதுன பாருங்க எத்தனை எடுத்திருக்கேன்.
1: கணக்கு தெரியல, கணக்கு தெரியலம்மா,
4: கணக்கு தெரியவே இல்ல.
7: எனக்கு பரிசு தாங்க
4: இப்ப வந்து ஒரு பாட்டு எல்லாரும் நான் சேர்ந்து சூஸ் பண்ணணும்.
3: உங்களுக்கு பாட்டா போடுங்கம்மா.
4: எனக்கு பிடிச்ச பாட்டா?
6: படம் படம் வந்து குமரி பெண். நீயே சொல்லு
8: பாடல்.
6: நீயே சொல்லு,
4: நீயே சொல்லு. இல்ல எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, அதுக்குள்ள எனக்கு பிடிச்ச பாட்டை நான் எடுத்து வரேன். சரி, இவர் சொல்றார், நீயே சொல்லு.
6: நான் சொல்லிட்டேன்.
4: இவர் சொல்றார், நீயே சொல்லு. ஓகே,
6: நாகப்பன்,
4: இது ஃபாரூக். மாமா சொல்லுங்க, மகாலிங்கம் சொல்லுங்க.
6: மாமரத்து
8: மஞ்சுளம்மா,
6: அது இது என்ன, இது என்ன படம்? கொலுசு கொலுசு மருது வண்டியா?
4: இல்ல,
6: பழைய படம், பழைய படம்.
4: முகம் பாக்குது மஞ்சுளா அம்மாட. அடுத்த யாரு? நாங்க நானந்த.
6: காலங்களில் அவள் வசந்தம்.
4: காலங்களில் அவள் வசந்தம்
8: இருக்கார.
6: பாட்டு இல்ல, எழுப்பி விட்டுருங்க. விட்டுருங்க, விட்டுருங்க. எழுப்ப முடியாது, தூங்கிட்டா தூங்கிட்டா எழுப்ப முடியாதுல்ல. இதயம் தானே, இதயம் தூங்கினா எழுப்ப முடியாதுல்ல. ரிஜெக்டட், ரிஜெக்டட்.
8: அதே பெண் புத்தி முன் புத்தி போல்றது.
6: நாகப்பன் பெண் புத்தி
8: முன் புத்தி முன்
6: புத்தி
8: பாட்டு போடுங்க.
6: எப்படி பாட்ட கேக்குறாரு பாருங்க. பாட்டியா பாட்டியா பாட்டி பாட்டி பாட்டி நீங்க எழுதுறீங்க பதிவுல. நாகப்பனா தங்கையப்பனானு கேக்குற பாட்ட பாருங்க. எங்க வீட்டு பிள்ளைமா, எங்க வீட்டு
8: பிள்ளை
6: மாட்டுக்கார வேலன், மாட்டுக்கார
4: வேலன். அடுத்தது சொல்லுங்க. எல்லாரும்
6: இதையும் பாக்கலாம், இதையும் பாக்கலாம். என்ன வருது?
4: பாப்போம். எல்லாரும் ஆசையா நீங்க
6: மலர் வர
4: போகுது. அத எப்படி சொல்லுங்க? இதையும் பாக்கலாம் சொல்றீங்க நீங்க. நினைக்கிறீங்க நான் மாமாட பாட்டு தான் எடுத்து வர போறேன். நான் குலுக்கி எடுக்கிறேன்.
8: குளிக்கிறீங்களா?
6: பாக்கலாம், பாக்கலாம். உலுக்கி எடுக்கிறங்கிற பேர்ல எங்கெல்லாம் உலுக்கி எடுக்கிறீங்க,
2: கொலுச்சு சத்தம் கேட்கலாமா?
4: கேட்ட பாப்போம். இதுக்கெல்லாம் எனக்கு பிடிச்ச பாட்டு, எனக்கும் பிடிச்ச பாட்டு. நேரம் சரியாக 1:12, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியா 3:42. என்ன பாட்டு?

0: படிச்சுன்னு படிச்சுன்னு பேசினேன். அப்புறம் கொஞ்சம் ஆமா ஒரு மூணு நாளைக்கு எனக்கு ரொம்ப வேலை அதிகம், மூணு நாலு நாளைக்கு ஒரு நாலு நாளைக்கு ஃப்ரீயா இருப்பேன். ரெண்டு பேரும் ஐயப்பன் கோயிலுக்கு போறாங்க அப்பாவும் மகனும்.
1: கவர்ந்த
2: பாடல் மற்றது மஞ்சள் அம்மா நீங்க கிட்ட இருந்தா நாங்க வந்து உதவி செய்ய தந்திருக்கோம். அத மனசுல நினைச்சு கொள்ளுங்க, உங்களுக்கு எல்லா கஷ்டமான வேலையும் ஈஸி
3: ஆயிருக்கும் தெரியுமா.
2: இல்ல மஞ்சுளா போனா முதல் முதல் நான் கனவு கண்டேன் அங்க வர நேற்றிரவு வந்து எல்லாரோடய அந்த ஒன்று கூடல் கண்டு வந்து கனவு அது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. அந்த கனவு ஆசையா இருந்து ஒளிச்சு பார்த்தா கனவு ஐயா
1: ரெண்டு நேரான பகுதி எதுன்ட்டு
0: கூட ஏறி உடஞ்ச
2: உங்க வீட்டுக்கு வரமா ஏறி
0: உடஞ்ச? எங்க ஊர் பக்கத்துல ரெண்டு பக்கம் ஏறி, ஆனா எந்த ஏறி உடஞ்சாலும் எங்க ஊர் சேதாரம் ஆகாது.
2: அது எப்படி
0: உடஞ்சிச்சுனா எங்க பக்கம் தண்ணி வராது, வேற ஊருக்கா எங்க அம்மா ஊர் பக்கமா போயிடும் சோழ வரும்.
2: சரி நாங்க இந்த பாட்டை கேப்போம். இப்ப அதுக்கு முன்பால இந்த பாட்டோட விடைபெற போறோம், எல்லாரும் விடைபெற்றுக் கொள்ளலாம்.
4: அனைவருக்கும் அனைவரும் நன்றி. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது, விடுதலை அருமை
2: ஆனந்தமான ஆனந்தனுக்கும் அன்பான நாளை சந்திக்கலாம். நாளைக்கு நாளைக்கு அப்பாவுக்கு தடை, நாளைக்கு கட்டி வைக்கிறது அப்பா.
4: நாளைக்கு
2: தான் அப்பா வருவாரு இனி சிறுவர் பூங்காக்கு.
4: உங்களுக்கு
2: ஆறு மணி வரப்போதும் அந்த கால நேரம் தான் அப்பாட அந்த சரியான மருந்துகள் கொடுத்து இன்ஜெக்ஷன் போட்டு அவர் அந்த காலையில எழும்புறப்ப அந்த திடீரென்று எழும்ப முடியாது. முந்தி மாதிரி இருந்து ஆறுதல் அவருக்கு கொஞ்சம் பூஸ் கொடுத்து அவரை பார்த்து எல்லாம் செய்து நல்லா விட்டாதான் தேர்ந்து அவர் வர்ற. அப்ப அதுக்கு டைம் காணாது. அவர் அந்த காலையில
0: தூங்குறார்
2: கூட.
0: நானே எழுந்து நடக்கும் போது முதல்ல அந்த சோற பிடிச்சிருந்தாமா நடக்கிறேன். கொஞ்சம் ஒரு பத்து அடி நடந்தப்பதான் நல்லா
4: தூக்கத்துல இருந்து அதாவது நம்ம
0: கால் வலி வந்து மாதிரி இருக்கு, முட்டி வலி வந்ததுலேருந்து தான் மாதிரி ரெண்டு வருஷமா.
2: சொல்லுங்க ஆனந்த என்னண்டு தூக்கத்துல இருந்து உடல வாங்கி ஓடக்கூடாது. நீங்க அங்கேயும்
4: கொஞ்ச நேரம் அது ஒரு எழுந்து உட்காந்து கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி அதன் பிறகுதான் நம்ம எழுந்திருச்சு நடக்கணும் போகணும். எழுந்துட்டு உடனே
2: இருந்தாலும் இல்ல இருந்தா இல்ல நல்ல சரியான இரண்டு மூன்று தடவைகள் நான் அந்த எட்டு படி விழுந்திருக்கிறேன். எப்படியா அப்பா வேலைக்கு போவார் இல்ல அந்த டிரைவிங்க்கு, அப்ப நான் இங்க தூங்கி கொண்டிருப்பேன். நான்
4: உங்க
2: தூங்கி கொண்டு இருக்க அப்ப உங்களோட நேரம் எல்லாம் இல்ல அப்ப அந்த நாட்கள்ல ஆக கிளம்ப மட்டும்தான். அப்ப அப்பா காலையிலேயே போயிடுவார். அப்பா அப்ப காலையிலேயே போனா இப்படித்தான் ஒரு முறை ஒரு பார்சல் வந்தது, ஏதோ லெட்டர் ஒரு கடிதம், அதை கையெழுத்து போட்டு எடுக்கணும். பெல் அமர்த்த அப்பா சொல்லிட்டு போன ஞாபகம் எனக்கு இருந்தது, வருவான் அதை கையெழுத்து போட்டு எடுக்க. ஆனா நான் நல்ல தூக்கம், அந்த பெல் அமர்த்த சத்தம் கேட்டு ஐயோ வந்துட்டாருன்னு ஓடி போய் நான் போனதுதான் எனக்கு தெரியும். அந்த படியில இறங்குறது எனக்கு தெரியல, பட்டாமட்டு போய் முன் கதவோடுதான் விழுந்தேன். அந்த சத்தத்திலேயே அவன் பயந்துட்டான். அவன் நின்று வாட்டேபன் அவன் தட்டுறான். எனக்கு எதுவும் முடியல, இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி சரியான அடிபட்டுருச்சு. அப்பயும்

0: எலும்பி இப்படி புடிச்சுக்கோன்னு என்ன என்ன விழுந்துட்டேன். அவன் சரி கையெழுத்து போட்டு எடுத்துட்டு ஓகேயா ஓகேயான்னு கேட்டான். அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் இருந்தான். ஆனா நல்ல பல கைகால் முறையில தலை அடிபடையில முதுவும் அந்த இது தப்பிட்டேன்.
1: என்ன காரணம் யானை சொன்ன மாதிரி சத்தம் போட்டுருக்கோம்.
0: இல்ல அந்த கதவுல அவன் இப்படி பெல் பண்ணிட்டு இப்படி கொஞ்சம் தட்டுனா அப்ப நான் போய் தொப்பட்டு விழுந்தோன்னு எங்களுக்கு ஏதோ கோபம் வந்து நாங்க அடிக்கிறவா கொண்டா அவன் தள்ளி உண்மையா நோவுது. பேந்தான் பாக்கையில கை காலெல்லாம் நடுங்குது. ஒரு மாதிரி லெட்டரையும் எடுத்துக்கொண்டு படியில கொஞ்சம் இருந்துட்டு ஏறி வந்து சோபால போனையும் எடுத்து வந்து சோபால இருந்து கொண்டு அப்பா கிட்ட அழுகுறேன். இல்ல அம்மா அப்பா வரும்போது எனக்கு நல்லா இருக்குது உடம்பு, ஆனா சும்மா அழுகுறேன். அவர் வாங்கிட்டு ஓடி வர அதெல்லாம் நான் நினைச்சு பார்த்தேன். அப்பா ஏதாம படுத்திருக்கும் போது சும்மா படுத்திருந்தேன். நாங்க தலகிடி என்று சொன்னாலே ஓடி போய் அங்க பக்கத்துல அந்த சூப்பர் அப்படி நல்ல டீ அந்த பன் அந்த டோனட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு ஓடி வருவேன். அப்பா அந்த வேலைக்கு போறேன் கொண்டு கொண்டு அம்மா இந்த இந்த ரெண்டு தடவை அப்ப
1: அதெல்லாம்
0: என்னண்டே பக்கத்துல இருக்கு பக்கத்துல இருக்கு பக்கத்துல இருக்கு இரவுல அப்பா தூங்கின பிறகு எனக்கு அப்பா கொஞ்ச நாள் கட்டுப்பாடு விதிச்சிருந்த டீ ஹோட்டல்ல ஒன்னும் குடிக்க கூடாது முதல் இந்த கொரோனா வர முதல் நான் பேசாம இருந்து இருந்து சரி வாங்கி எல்லாம் குடிக்கிறேன். அப்பா தூங்கும் 8 மணிக்கு எல்லாம் தூங்கினோன்னு அந்த இருட்டுக்கு நான் என் காரை எடுத்துக்கொண்டு போய் அதுல ட்ரை த்ரூல வாங்கினது வீட்டுக்குள்ள வந்திருந்து குடிச்சிட்டு கப்ப ஒழிச்சு வைக்கிறது. ஏன்னா அந்த காவேஜ்ல மேல போட்டா தெரிஞ்சிருமே இல்ல வந்துட்டு அதெல்லாம் நினைச்சு பாப்பேன் நினைச்சு பாப்பேன். அப்படியா
1: நீண்ட நாளுக்கு பிறகு இனிமையாகவும் இணைந்து எங்களை எல்லாம் மகிழ்த்த வானொலி இயக்குனர் மீரா அம்மா அவர்களுக்கும் எங்களை தில்லியத்துடன் எப்போதும் வரவேற்கும் இணை இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் கலந்து கொண்ட ஏனைய தொகுப்பாளர்களுக்கும் பயனாளர்களுக்கும் எனது நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். தூக்கத்துல பேசினார் இவர் உங்களுக்கு எல்லாரும் முழங்கிக்கிச்சா தூக்கத்துல தெரிஞ்சு மாமா விட பாருங்க. மாமா
2: வணக்கம். இதுவரை மீண்டும் உற்சாகமுடன் கதம்ப நிகழ்ச்சியை நடத்தி தந்த இயக்குனர் பிரமிராம் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை சுவைபட நெறிப்படுத்தி நிகழ்ச்சி அலங்கரித்த அத்தனை அன்புகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஐயா சுந்தரேஸ்வரன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த நேயர்கள் நெஞ்சங்கள் அனைவருக்கும் இந்த விடுமுறையோடு பல்வேறு விஷயங்களையும் பேசிட்டு இருப்போம். மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்களோடு விடைபெறுவது உங்கள் செல்வை சந்தனராஜ்.
0: நன்றி மாமா. நன்றி தூக்க கலக்க இல்ல சரி அடுத்தது பாப்போம் எங்க அடுத்தது பாரம்
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRF மொன்றியல் தமிழ் வானொலி கனடா கழகத்தில் இருந்து 24 மணி நேர தமிழ் சேவையில். இதுவரை தாங்கள் கேட்டு நிகழ்ந்தது கதம்பம் நேரலை நிகழ்ச்சியில் கல்சூழல் நிகழ்ச்சிகள் கவிதைகள் செடுகதைகள் கேட்டு மகிழ்ந்தீர்கள். என்னுடன் நிகழ்வினை சிறப்பித்த அன்பு ஐயா நாகப்பன், மகாலிங்கம் ஐயா, மாமன் அசந்தனராஜ், வரலூர் ஆனந்தன், அம்மா மஞ்சுளா அம்மா, மீரா அம்மாள் மற்றும் அப்பா சிந்தனை செல்வன் அவர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பர்களுக்கும், உலக நிலையத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றும் நன்றியும்
0: நானும்
4: சொல்லிட்டேன்.
3: தூங்கிக் கொண்டிருக்கின்ற செல்வகுமார் ஐயா அவர்களுக்கும், கவிஞர் ஐயா ராமன் அவர்களுக்கும், தலைவர் ராஜ்குமார், சுமா அம்மாள் மற்றும் இணைந்து சிறப்பித்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு சிந்தனை செல்வம் அப்பா மீண்டும் சிறப்போடு நலமாக மீண்டும் திரும்பி வந்து நிகழ்ச்சியினை சிறப்பிக்க சிறப்பாக நடத்தி கொண்ட இயக்குனர் மீரா அம்மா அவர்கள் வந்து நிகழ்வினை சிறப்பித்தார்கள். நேரம் போனதே தெரியவில்லை. அம்மா அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவிக்கொண்டு உங்களிடம் இடைபெறுவது ஃபாரூக் சகோதரர்கள். நன்றி, வணக்கம்.
0: அப்பா உங்களுக்கு ஒரு பேர் வச்சுக்கிற மைனர் செஞ்ச மட்டும் அத மாத்த மைனர் குஞ்சு
4: ஹெல்மெட்
3: போட்டுக்கணும்.
0: சரி, எங்க நாகப்பன் விட
1: பாருங்க,
0: நீங்க விட
1: பாருங்க.
5: இதுவரை நேரம் எம்டிஆர் பண்பலையில் அம்மாவின் நிகழ்ச்சி கேட்டு மிகவும் சந்தோஷமும் மகிழ்ச்சியுடன் கேட்டுக் கொண்டிருந்தேன். நன்றி, வணக்கம். அம்மா அனைவருக்கும் நன்றி,
0: வணக்கங்கள்.
5: ஆமா, அப்படியே அப்பாவுடன் பேசணும்னு நினைக்கிறேன், ஆனா எப்ப பேசுறதுன்னு தான் தெரியல எங்களுக்கும்.
0: எடுத்து பேசுங்க அப்பா, தங்க பேசுங்க. இத கேளுங்க, மஞ்சுளா அம்மா உந்தி பேச மாட்டா இப்படி தொடர்ச்சியா. இப்ப பாத்தீங்களா எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட், தொடர்ச்சியா சொல்லி முடிச்சுட்டேன். ஒரு இதுவும் இல்லாம
4: ட்ரைனிங் வந்து எம்டிஆர்ல இல்ல, எம்டிஆர் கிளினிக் வந்து எம்டிஆர்ல.
0: நான் பண்ணுங்க, நீங்க விட பண்ணுங்க.
4: இதுவரை நேரமும்
0: இன்றைய
4: தினம் விடுகதை புது நிகழ்ச்சி இடம்பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அன்புறவர்களுக்கும், கேட்டுக்கொண்டிருந்த ஏனைய அன்புறவர்களுக்கும், நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்திய மீராம்மா அவர்களுக்கும், கேட்டுக்கொண்டிருக்கும் சிந்தனை செல்வன் ஐயா அவர்களுக்கும் வணக்கமும் நன்றியும் கூறி விடைபெறுவது கோயம்புத்தூர்லிருந்து ஏஆர் நாகப். நன்றி அம்மா.
0: நன்றி, நன்றி. நேற்று நாகப்பன் நீங்க அப்பாட்ட வரையலன்னா, நீங்க வரையல தானே?
4: ஆமா, தூங்கிட்டோம் நேரத்துல.
0: அப்பா என்னடா நிகழ்ச்சி முடிச்சிட்டு வெளியில வரும்போது இப்படி சின்ன பிள்ளை மாதிரி நடந்துச்சு. நேற்று நாகப்பன் வந்தார், இன்றைக்கு பாவம் அவருக்கு பேசும்போது மெதுவா தான் பேசுனேன். நேற்று இன்றைக்கு கொஞ்சம் அவருக்கு ஓய்வு வேணும் போல இருக்குன்னு சொல்லி கொண்டு வர அதே அவர் கண்டுட்டு
4: வாங்க. நான் வந்ததே சொன்னேன்மா, என்ன சொன்னேன், நேத்து நிகழ்ச்சி நடந்தது சரி, இன்னைக்கு நடக்காதுன்னு
0: நினைச்சேன். நீங்க தூங்கிட்டீங்க அப்பா, நீங்க
5: நான் கூட அப்புறம் பார்த்தா அப்பா பேசிட்டு வர 11 மணி 10:30 தான் வச்சேன் வீட்டுல, ஏதாவது சாமி கும்பிட்டோம். இந்த சாமிகள்லாம் வந்து எங்க வீட்டுக்காரர் இந்த வருஷம் முதல் முறை போட்டிருக்கனால கன்னி சாமின்னு அவங்க எல்லாம் வந்து பூஜை பண்ணிட்டு சாப்பாடு செஞ்சு போட்டோம். அதுவே 10 மணிக்கு மேல ஆயிடுச்சு அவங்க கிளம்புறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து வைக்கலான்னு பார்த்தா அவரு வெளியே ஆள்ல பத்துருந்தாரு. சரி, மெதுவா வச்சு கேட்டா அப்பா பேசிருந்தாரு. ஐயோ, நேத்து வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு இருக்காருன்னு நினைச்சேன், ஆனா நான் பேச முடியல. அவர் வேலையை ஆள்ல பட்டுருந்தாரு, கேட்கும் நான் பேசுங்கன்ட்டு நான் அம்மனு கேட்டு பத்து.
0: என்ன சாமி சொன்னீங்க?
4: கன்னிச்சாமி
0: இந்த முறை போடுறாங்க அவங்க.
5: அவர் வந்து கோயில பாக்கணும்னு கேட்டிருக்கிறாரு, மாலை போட்டாதான் நீ உள்ள வந்து சாமி பாக்க முடியும்னு சொன்னாங்கன்றதுனால போட்டுனாருமா. எங்க பையன் இது 6வது வருஷம்
0: போறான், விரதம் இல்லாம இருந்துதான் போகணும். எப்படி இருந்தாலும் ஐயப்பனோட விளையாடக்கூடாது யாரும் சும்மா பகுதிக்கு.
4: எந்த சாமியோட
0: மோகன் காட்டுது, எல்லாரும் விடைபெற்றுக் கொள்ளுங்க. சரியா,
4: நன்றி.
0: உங்களுடைய பாடல் எல்லாருடைய பாடலும் காற்றலைக்கு வருகிறது. அது எல்லாரும் விரும்பி தேர்வு செய்து எடுத்ததுதான் எங்களுடைய மஞ்சுளா அம்மாவோட பாட்டு. அது மனதை இனிமையாக கொண்டு வரக்கூடிய ஒரு பாடல், எத்தனை தடவை கேட்டாலும் அழுக்காத ஒரு பாடல். நாளைய தினம் நல்ல ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பாக எடுத்து வரக்கூடியதாக கொண்டு வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு இணைந்த சிறப்பத்தை என் நண்பர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த என் நண்பர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, உலகளாக இருக்கும் எல்லா மக்களுக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தையும் கொடுக்க வேண்டும் என்று, அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, என் உறவுகள் எல்லோரையும் அன்போடு விடைபெற்று விடைபெறுவது உங்கள் அன்பு மீராம்மா. நன்றி வணக்கம். பாடலை கேட்போம். அடுத்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக மறு ஒளிபரப்புகளை கேட்கலாம். நன்றி வணக்கம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை.

0: என்றொரு இன உள்ளு, தமிழன் என்றொரு இன உள்ளு, தனிய அவர் பொரு குணவுண்டு, தனிய அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அந்த அவனது வழியாகும், அந்த அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர்.

பழமை போல என்றும். தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் உங்கள் பாடல் கேட்க இருக்கின்றோம். பாலைவன சோலை திரைப்படத்திலிருந்து பௌர்ணமி நேரம் பாவை ஒருத்தி என்று ஆரம்பிக்கும் இனிமையான அந்த பாடல். இன்று அந்த பாடலை நீங்கள் தந்தவேளை உங்களோடு இணைந்து தமிழ் செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முக பிரியா இவர்களோடு எடப்பாடி வெள்ளாண்டி வலசு துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் செவி மடுக்கின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல் பாலைவனச்சோலை திரைப்படத்திலிருந்து பௌர்ணமி நேரம் பாவை ஒருத்தி என்று.

அன்பு கூர்ந்து நீங்கள் அனுப்பி வைக்கும் பாடல்களுள் அடுத்து வரும் இனிமையான பாடலை தர இருக்கின்றார். இன்றைய நாள் வணக்கத்தை கூறி தினமும் போல கேட்டு அனுபவி ராஜா அனுபவி திரைப்படுத்து பாடல் ஒன்றை தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். மயிலை பட்டாபி அவர்களே, உங்களோடு இன்றும் உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, கண்ணன் சங்கரி, வெங்கடேஷ் சுதா, குமார் அருணா, ஆகாஷ் ஹரிஹரன் மற்றும் ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலமுகுமார், ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல், முத்துக்குளிக்க வாரிகளா என்ற வரியெடுத்து.

இனிமையாக ஒலிக்கும் இந்த பாடல்களை மீண்டும் நாங்கள் தொடர வேண்டும் என்று தருகின்றார்கள். அன்புடனே திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா அவர்களும், ஜெயவீரபாண்டியன் கௌதமன், லட்சசாரா மதுசூரி, சிவசங்கரன் நெப்பவி, நரமுகிகள் தமிழ் இனியாள் இவர்களும் இணைந்து ஒரு பாடல், சோலை புஷ்பங்களே என்ற பாடலை, இங்கேயும் ஒரு கங்கை என்ற திரைப்படத்திலிருந்து

0: மூன்றும் நீண்ட கால உறவு. நாகப்பட்டினம் நாகூர் ஜெகவர் சாதிக்கு ஒரு பாடல் தருகின்றார், பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே என்ற பாடலை. இந்த பாடலை நாகூர் நாகப்பட்டினம் ஜெகவர் சாதிக் நீங்கள் கேட்கும் வேளை வளமை போல இன்றும் உங்களோடு இணைந்து உங்கள் உறவுகளாக முகமது யூசுப், முகமது ஏற்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், அவர்களோடு கதீஜா, ஷஹானா பர்வீன், நஷீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் உலகத் தமிழர்களோடு கேட்கின்றார்கள் ஒலிக்கின்றது பாடல்.
1: பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர்.

பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே, உம்மை புரிந்து கொண்டாள், உண்மை தெரிந்து கொண்டாள் இந்த பூவை.

அடுத்து வரும் பாடல்களோடு இன்னமோர் பாடல். மாடிவிட்டு மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து கேட்டுப்பார் கேட்டுப்பார் என்று வரி எடுத்து பாடுகின்றது தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையம் ரவிச்சந்திரன் உங்களுக்காக.

0: நா என்பதை முதல் எழுத்தாக ஆட்சியரே நடி தமிழ் எழுத்தாக
1: ஆனா என்பதை முதல் எழுத்தாக ஆட்சியரே

0: அவர் முன்னே வெளியிடல் அம்மா ஏமா
1: அம்மா
0: பாப்பா.

தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் நேயர் நேயர்களுக்கான பாடல்கள். தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புமனத்திலிருந்து திருமதி அனுஷா கிருஷ்ணன் அவர்களும் அனந்தராமன் அம்மா விஜயம் இவர்களும் தரும் பாடல்களாக ஒலிக்க இருக்கும் ஒரு பாடல், அரைச்ச சந்தனம் மணக்கும் குமுங்கம் அழகு நெத்தியிலே என்ற பல்லவியை கொண்ட பாடும் நிலா டாக்டர் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலிலே சின்னத்தம்பி என்ற திரைப்படத்திலிருந்து கேட்கின்றோம்.

இவர் கேட்டுவிட்டால் மீண்டும் திருபுவனம் தஞ்சாவூர் மாவட்டம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும் உலக உறவுகளோடு கேட்டு மகள விரும்புவார். அந்த வகையில் அவர் விரும்பும் பாடலாக இன்று வருகின்றது இசை அரசரின் குரலில் 10 மாதம் சுமந்து பெற்றாள் என்ற வரியை தமிழின் ஆணை திரைப்படுத்த பாடல் கேட்போமா?

ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே தொடர்ந்து பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கும் வேளையில் அடுத்து வரும் பாடலை தருகின்றார் எங்களுடைய சிதம்பரம் வண்டிகே சிலுவை சந்தனராஜ் அவர்கள். இன்று அவர் தரும் பாடல் ஈழமணி திருநாட்டின் தமிழிசை பாடல்களுள் ஒரு பாடலான இலங்கை என்பது நம் தாய் திருநாடு என்று அற்புதமாக பாடும் நீண்டகாலத்து பாடல்

உனக்கு இருக்கும் இன்னும் ஒரு பாடல், என்னோடு வா என்ற பரணி திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை எங்களுடைய நீண்டகால உறவு, எங்கிருந்தாலும் ஓடி வந்து இணைந்து தன் உறவை பலப்படுத்திக் கொள்ளும் அன்பு ஜோர்ஜ் வளைகுடா அம்மன் கோயிலிருந்து கேட்கும் வண்ணம் ஒலிக்கின்றது.

0: இறுதியாக வந்து நிகழ்ச்சி நிறைவு கொண்டு வரும் பாடலாக ஒன்ன தொட்டு என்ன தொட்டு என்ற டூரதி திரைப்படுத்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை நிகழ்ச்சியிலே எப்பொழுது வந்தாலும் இறுதி பாடலாக கேட்க வேண்டும். எல்லோருடைய பாடல்களையும் நாங்கள் கேட்டு மகிழ்ந்து விட்டோம். அதனால் இறுதி பாடலை தருங்கள் என்று அன்போடு கேட்டு கொள்ளும் அன்பு ஏ ஆர் நாகப்பன் அவர்கள் கோவை மாநகரம் கணபதி பகுதியிலிருந்து வந்து கேட்கும் வேளையில் அவரோடு இணைந்து என் உமா மகேஸ்வரி, என் நந்தினி ஆகியோரும் இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல் இறுதி நிகழ்வாக இறுதி பாடலாக.
1: தமிழன் என்றொரு இன உள்ளு, தமிழன் என்றொரு இன உள்ளு, தனிய அவர் பொரு குணவுண்டு, தனிய அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தும் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
0: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேயரா. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறுகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்ற செய்தியை கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல கேட்கும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்வோம். முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் அடி தேவலோகரதியே என்ற முதல் வரியை கொண்ட பாடல். ரகளபுரம் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் இங்கிலாந்து நாடு அருள் மோகன்.

இருப்பதை மறைத்து வைத்தாய் என்ற தர்மசீலம் திரைப்படத்து பாடல் ஒன்று இரண்டாவதாக ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை வளமை போல என்றும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து டிரான்சி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

மீண்டும் ஒரு பாடல். இளமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியில் இருந்து ஒலிக்க இருக்கின்றது. விஜயராணி நீங்கள் தந்த பாடல். குமார விஜயம் திரைப்படத்திலிருந்து சிறந்த ஒரு பாடல் கன்னி ராசி என் ராசி என்று வரியெடுத்து பாடுகின்றது.

0: என் உள்ளம் அறிந்த உண்மை இது
1: உள்ளம்

0: சன்னியாசி பொருந்தாவிட்டால் சன்னியாசி.
1: இந்த வரிசையிலே அடுத்து வரும் பாடலை தருகின்றார் கனடா மொன்றியாலிருந்து தனுஷன். துளி துளியாய் என்ற வரி டோரதி என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

சாந்தினி அவர்களும் அல்பர்டா மாநிலம் கனடாவிலிருந்து ஒரு பாடலை காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து என்ன பார்வை உந்தன் பார்வை என்று பாட வைக்கின்றார்.

நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடாவிலிருந்து ஒலிக்கும் சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள். ஒலிக்கின்ற பாடல்களோடு மீண்டும் ஒலிக்க வரும் பாடல்கள் கனடா வான்கூவர் மாநிலம் வசந்தி தந்த பாடல். நினைவு ஒரு பறவை என்ற வரி கொண்ட சிவப்பு ரோஜாக்கள் திரைப்படுத்து பாடல் ஒலிக்க வைக்கின்றார். நாங்கள் இணைவோம், கேட்டு மகிழ்வோம்.

வரும் பாடலும் கனடா வான்கூவர் மாநிலத்திலிருந்து இளவரசி நீங்கள் தந்துவிட்ட பாடல். அந்த பாடல் ஜானி என்ற திரைப்படத்திலிருந்து காற்றில் எந்த கீதம் என்று வரி எடுத்து பாடுகின்றது.

தொடரும் பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். முதலில் வருகின்றார் நீண்ட கால உறவு மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டம் கேவிஸ் அவர்கள். வாராது வந்த நாயகன் என்ற பாடல் தாலாட்டு பாடவா என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து தந்திருக்கின்றீர்கள். இதோ ஒலிக்கின்றது.

அவரை தொடர்ந்து வரும் பாடலும் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்திலிருந்து தினமும் வந்து பாடலை கேட்பவர் அவர் கேட்கும் பாடல் அத்தனையும் வித்தியாசமாக இருக்கும். ஏய் ஓடு ஓடு தடையின் எல்லாமே நீங்கி ஓடு என்று ஆர்கே நகர் என்ற திரைப்படத்து பாடலை தருகின்றார். ஏய் ஓடு ஓடு என்று பாடுகின்றது அந்த பாடல்.

அடுத்து வரும் பாடல் எங்கள் எல்லோருக்கும் பழக்கமான பரீட்சை மாணவர் அத்தினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா. பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது என்ற பாவ மன்னிப்பு திரைப்படத்தை இன்று ஜோடியாக கேட்டு மகளில் பாட வைக்கின்றார்கள்.

இப்பொழுது தொடர இருக்கும் பாடல் சிங்காரபூமி சிங்கப்பூர் மகலிங்கம் தந்த பாடல். பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்திலிருந்து தெரிவித்தது கேட்டிருக்கின்றார். கேட்டுக்கொடி உரிமை மிகளம் என்று பாடுகின்றது அந்த பாடல்.

கை தட்டாமல் தட்டு மடி. சந்திரமதியை காட்டில் விட்டு பாட சொல்லட்டா, சங்கதி எல்லாம் புட்டு புட்டு போட சொல்லட்டா, சங்கதி எல்லாம் புட்டு புட்டு.

கண்ணை போலே எண்ணியிருந்து காதல் பேசம்மா, எண்ணியதெல்லாம் பேசி பேசி ஆசை தீரம்மா, கேட்டுக்கோ

0: அவரை தொடர்ந்து ஒரு பாடல் நெஞ்சில் என்ன என்ற பை டூ என்ற திரைப்படுத்த பாடலாக கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரிலிருந்து வளமை போல என்றும் நிரேஷன் ஐரோப்பிய மண்ணிலிருந்து தந்திருக்கின்றார்.
1: கனவுகள்,
2: இதயங்கள்,
1: மனசுகள்,
2: உணர்ச்சிகள்,
1: வாழ்க்கை,
2: காதல்,
1: நட்பு,
2: எல்லாமே பை டூ தாங்க.
1: எஸ், ஒன் பை டூ இல்லாத வாழ்க்கையே இல்லை.

மன்னன்றால் என்னவள் ஞாபகம் வருமல்லவா? அவர் ஒரு பாடலை இன்று இனிமையான பாடலை தந்திருக்கின்றார். ஈழமணி திரு நாட்டில் இருந்தாலும் எங்களை மறவாமல் எங்கள் நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் அவர் ராஜ ரிஷி திரைப்படுத்த பாடல் என்றேன். பாடல் மாதவம் ஏன் என்று பாடுகின்றது என்னவள், நீங்கள் தந்த பாடலாக.

வணக்கம். மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா.

அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று அறிய வைத்த அன்பு தமிழும் தந்தை எல்லாம் வல்ல இறைவா உன் கரம் என் கரம் கூப்பி உன் முன்னே சிரம் தாழ்த்தி தாழ்பணிந்து வணங்கி இன்றைய தன்னாளிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே கதம்பத்தில் வந்து இணைய வைத்த வல்லமைக்கு மீண்டும் நன்றி கூறி உலகளாவை இருக்கும் என் முகம் தெரிந்த தெரியாத அன்பு உறவுகளே உங்கள் அனைவரையும் வருக வருக என்று மொன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்திற்கு வரவேற்று காற்றலையில் இணைந்து வருகின்றேன். கலையகத்திலிருந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

அன்பு உறவுகளே, உங்களிடம் நலம் நாடி நாங்களும் நலம் என்று கூறி அன்போடு இணைந்து கொண்டு நாங்கள் இணைவோம். இன்றைய கதம்பத்திலே 6478746415 என்ற எண்களோடு இன்றைய நாள் 2026 ஆண்டின் 10வது மாதத்தின் 3வது நாளை கண்டுபிட்டோம். நீங்கள் இரவு நேரமாகிவிட்டது உங்களுக்கு, எங்களுக்கு இப்பொழுது முற்பகல்தான். இந்த நாளையிலே இது காரிக்கிழமை, உங்களுக்கு இளமணி திருநாடு தென்னகத்தில் 9:06 என்று காட்டும் இந்த இரவு முன்னிரவு வேளையிலே எங்களுக்கு இப்பொழுதுதான் முன்பகல் 11:36 என்று காட்டுகின்றது இந்த நாளிலே. இங்கிதமான இந்த நாள் இப்பொழுது 13 பாகை வெப்பநிலையாக காட்டும் வேளையிலே நாங்கள் வெளியே சென்றாலும் அந்த 13 பாகையைத்தான் நாங்கள் உணரக்கூடிய வெப்பம். இது அதிக பெரிய வெப்பம் அன்றில்லை, இது படிப்படியாக குறைந்து இன்று இரவு 3 பாகை வரை செல்லும். கடந்த நாள் இரவும் நல்ல குளிராக இருந்தது. இருப்பினும் இன்று பகல் பூராவும் நல்ல வெயில் இருக்கும், வெளிச்சம் இருக்கும், பூமியை நோக்கி சூரிய பகவானின் கரம் அழகாக தெரிக்கும் என்பதை எழுதியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே எங்கள் 15 மணித்தியாலம் எல்லாம் கண்ட எங்களுக்கு இப்பொழுது 12 மணித்தியாலம் கூட முடியாது, 11:24 வரை தான் இன்று பகல் இருக்கும், படிப்படியாக குறைகின்றது என்று நாளாந்தம் கூறிக்கொண்டு வருவேன். நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியாக எங்கள் பொழுது குறைந்து கொண்டு போகின்றது. இரவு நேரத்தை நோக்கி நீண்ட நேர இரவு நாங்கள் காண இருக்கின்றோம். நல்ல நாள், அற்புதமான நாளாக இருக்கும் இந்த வேளையிலே. சிறப்பாக நாங்கள் அனைவரும் இருக்கின்றோம், நீங்களும் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் உங்கள் நேரத்தை நான் அப்படியே கொண்டு வந்து இணையத்தோடு இணைத்து உங்களுக்கு பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சி என்பதை தெரிவிக்கும் அன்பு உறவு கிருஷ்ணன் அவர்கள் முதலிலும் அடுத்து ஜெகபிரசாதிக் அவர்களும் எங்களுக்கு தெரிவித்தபோது வணக்கம் கூறியிருக்கின்றார்கள். வருகவென்று அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவருக்கு வணக்கம் கூறிக்கொண்டு உங்கள் அனைவரையும் அன்போடு இணைத்து ஒலிக்க இருக்கும் மிகவும் துல்லியமான நிகழ்வு இன்றைய நாள் நிகழ்வு எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஜனரஞ்சகமாக நடைபெற இருக்கும் இந்த நிகழ்வு இதுதான்.

என் கேள்விக்கு என்ன பதில் என்று கேட்டு பாடும் இந்த பாடல்தான் இன்றைய நிகழ்ச்சியின் ஆரம்பமாக இசையாக எங்களுக்கு தந்து எங்களுக்கு அறிவுறுத்துகின்றது. அதனால் நீங்கள் அனைவரும் எங்கள் கேள்விக்கு என்ன பதில் என்ற பாடலை கேட்டவுடன் இன்று பாட்டுக்கு பதில் பாட்டு என்று தெரிந்து கொள்கிறோம். அதை முன்கூட்டியே எங்களுக்கு திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும் ஜெகவர் சாதிக் அவர்களும் தளத்திலே தந்து விட்டார்கள். பாட்டுக்கு பதில் பாட்டு, இந்த பாட்டுக்கு பதில் பாட்டை நாங்கள் கொண்டு வருவதற்கு எல்லோரும் ஆயத்தமாக இருக்கின்றீர்கள். எங்கள் நியதி ஒரே நியதி தான், பழைய நியதி தான். அந்த நியதியை பின்பற்றி கொண்டு நாங்கள் இன்று ஊடாடுவோம். நீங்கள் இப்பொழுது பாட்டுக்கு பதில் பாட்டு தர வேண்டும் என்று கேட்டால், அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு, எந்த பாட்டுக்கு பதில் பாட்டு தர வேண்டும் என்ற ஒரு வினா இருக்கின்றதல்லவா, அந்த பாட்டுக்காக நான் ஒரு பாடலை தர இருக்கின்றேன். அந்த பாடலை கேட்டு அதில் வரும் முதல் வரியிலே உள்ள முதல் நான்கு பதங்களையும் எடுத்துக்கொள்வோம் என்று வெறும் பாடலிலே. அந்த நான்கு பதங்களிலும் ஏதாவது ஒரு பதத்துக்கு நீங்கள் பாடலை கொண்டு வரலாம். கொண்டு அதிலிருந்து தொடர்ந்து நாங்கள் மொத்தம் 200 பாடல்களை கண்டு மகள வேண்டும், குவிக்க வேண்டும். எத்தனை உறவுகள் வருகின்றீர்கள், எத்தனை பாடலை தருகின்றீர்கள் என்று பார்ப்போம் என்று. எந்தெந்த திரைப்படத்தை ஞாபகத்தில் கொண்டு வருகின்றீர்கள், எந்த பாடலை சரியாக ஞாபகத்தில் கொண்டு வருகிறீர்கள், தயவுசெய்து நீங்கள் வந்து இணையும் போல எந்த பாடலுக்கு பதில் பாட்டு தருகின்றீர்கள் என்ற வரியை ஒரு தடவை குறித்து கொள்ளுங்கள், கவனித்துக் கொள்ளுங்கள், கூறிக்கொள்ளுங்கள். கேள்விகள் நாங்கள் வினாக்கள் தொடுத்து உங்கள் நேரத்தை வீணடிக்க மாட்டேன். நீங்கள் வந்து எந்த பாடல் இந்த பாடல் என்று கூறும்பொழுது சரியா பிள்ளையான் நான் ஆம் என்று சொன்னவுடன் நீங்களாக சென்று விட்டு மீண்டும் அழைத்து கொள்ளுங்கள். விரைவாக வந்து எங்கே இருக்கு நீங்கள் இன்று உங்கள் சக்தியை பயன்படுத்தி குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நாங்கள் பாடல்களை குவிப்போம். அதற்காக இப்பொழுது எல்லோரும் நலமாக இங்கிதமாக இருக்கும் வேளையிலே நாங்கள் ஆயத்தமாகிக் கொள்வோம். இன்றைய நாள் நன்றி நன்மைகளை காண்பவர்களோடும் நாங்கள் இணைந்து, துன்பங்களை கண்டவர்களோடு இணைந்தும் பகிர்ந்து கொள்வோம். வாழ்த்துக்களையும் துயரங்களையும் பகிர்ந்து கொண்டு வாழ்த்துக்கள். இப்பொழுது பாடல் தர இருக்கின்றேன். அந்த பாடல் எந்த பாடல் என்று நன்றாக கவனித்து கேட்டுக்கொண்டு அந்த பாடலில் முதலில் வரும் வரியிலே நான்கு பதங்கள், அந்த நான்கு பதத்திலும் நீங்கள் ஏதாவது ஒரு பதத்துக்கு முதலில் கொண்டு வாருங்கள். எங்கே ஆயத்தமா? 1, 2, 3 பாடல்.

ஆறு பதங்கள் வந்திருக்கின்றது. இரு பறவைகள் மலை முழுவதும் இங்கே அங்கே பறந்தன என்ற அந்த வரியிலே எந்த பாடல் உங்களுக்கு எந்த வரி சுலபமோ அந்த வரி பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். இணையுங்கள் மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. உங்களுக்காக இந்த பாடலை ஒலிபரப்பி நீங்கள் போட்டியிலே கலந்து பாடலை குவித்த பின்பு எண்ணிக்கைகள் முடிந்த பின்பு அறிவிப்பதற்கு முன்பு உங்களுக்கான பாடல்கள் காத்து கொண்டிருக்கும். அதனால் நீங்கள் பாடலும் ஒன்று கேட்டுக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். எங்கே பார்ப்போம் யார் முதலில் வரப்போகின்றீர்கள். தொடர்கின்றது மீண்டும் பாடல்.

0: முதல் வந்த நேயரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நலமாக இருக்கின்றோம் கிருஷ்ணன். உங்கள் பெயரை கூறியிருக்க வேண்டும், வாழ்த்துக்கள். உங்கள் பெயர் பதியப்படுகின்றது. நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா கிருஷ்ணன்?
1: நலமாக இருக்கிறேன் ஐயா,
0: வாழ்த்துக்கள். அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: வெயில் தான் ஐயா,
0: வெயில் தான். வெயில் மகிழ்ச்சியோட வரவேற்பு என்றால் வெயில் கிடைப்பது அறிவு. இப்ப வெயிலோ வெயில் என்று கூறும் காலம் வர இருக்கின்றது என்று அழைக்கின்றார்கள். பார்ப்போம். பாட்டுக்கு பாட்டும் பதமும் கேட்டீர்களா?
1: கேட்க முடியவில்லை ஐயா. போயிருந்தா
0: வாழ்த்துக்கள். மறுவழிவரப்பிலே கேட்போம். உங்களுடைய நேர் நேரம் கேட்டீர்கள் தானே? நேர் நேரம் உடம்புற விருப்பம் எல்லாம்
1: வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துகள். பாடல் நீங்கள் நிகழ்ச்சியாக கேட்ட வேண்டும். நிகழ்ச்சியை பற்றி ஏதாவது குறிப்புகள் தர வேண்டும். அப்பொழுது மீண்டும் மெருகூட்டிக் கொள்ளலாம். இப்பொழுது நாங்கள் போட்டிக்கு வருவோம். என்ன பாடலை நீங்கள் முதல் பாடலாக தரப்போகின்றீர்கள்?
1: இருமணம் கொண்ட திருமண வாழ்வி.
0: வாழ்த்துக்கள். அப்படி ஒன்று இருக்கா, இருமணம் கொண்ட திருமணம்? ஆமாம் ஆமாம், அது உண்மைதானே. இருமணம் மனம் கொண்டால் தானே திருமணம் பெறும் இல்லையே ஐயா? இருமணம் கொண்ட திருமண வாழ்க்கை. வாழ்த்துக்கள். ஓடி சென்று மீண்டும் அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். அடுத்த பாடலாக தருவதற்கு எங்களுடைய தேவா வருகின்றார். வணக்கம் தேவா. வணக்கம் வணக்கம் வணக்கம் தேவா. வணக்கம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சூலம் படத்துல இருந்து இரண்டு உள்ளம் நான் தானா அந்த பாடல?
0: என்ன படம் ஐயா? திருச்சூலத்துல இரண்டு உள்ளம் நான் தானா அந்த பாடலா? எப்படி வரும்?
2: ஆமாயா.
0: இரு கண்டாக்கு ரெண்டு தாரு. பார்ப்போம். இரண்டு உள்ளம் நான் தானா. வாழ்த்துக்கள். நல்லது. மீண்டும் ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். இரண்டு உள்ளம் நான் தானா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? அடுத்த பாடலை கிருஷ்ணன் தான் தரப்போகின்றார். வணக்கம் கிருஷ்ணன். வாருங்கள், தாருங்கள் உங்கள் பாடலை.
1: பறவைகள் பலவிதம்.
0: வாழ்த்துக்கள்.
1: ஒவ்வொன்றும்
0: வாழ்த்துக்கள். மீண்டும் வாருங்கள். பறவைகள் பலவிதம். அடுத்த பாடலை தருவதற்காக இன்று அங்கே எல்லோருக்கும் காற்றலை நன்றாக இருக்கின்றது. நேரம் கிடைக்கும் என்று எண்ணுகிறேன். புரட்டாதிச்சன் விரதம் எல்லாம் முடிந்து வீட்டுக்கு வந்திருப்பீர்கள். அடுத்த பாடலை தருவதற்கு யார் வரப்போகின்றீர்கள்? தேவா, எங்கே உங்கள் அணைப்பு வர வேண்டும்? வேற காணவில்லை. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். தாமதமாகாமல் வர வேண்டும் நீங்கள்.

0: பிணைந்து விட்டார் தேவா. வணக்கம் தேவா, கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
1: பறவைகள் பறவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம்.
0: நல்ல பாடல். ஆனா அந்த பாடலை கிருஷ்ணன் பாடிவிட்டு போகின்றார், சொல்லிவிட்டு போகின்றார். இன்னும் ஒரு பாடல் தாருங்களேன்.
1: பறவை
0: வேற ஏதாவது கொண்டு வாருங்கள். பறவை இரு இரு பறவைகள் மலை முழுவதும் இங்கி அங்கே என்றெல்லாம் பதம் வந்திருக்கின்றது. இரண்டு மனம் வேண்டும் என்று பாடுறது எப்படி இருக்கும்?
1: இரண்டு மனம் நல்ல பாடல்.
0: இரண்டு மனம் வேண்டும். வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள். இணைந்து கொள்ளும் சிறப்பு உங்களிடம் இருக்கின்றது. அடுத்த பாடலை கொண்டு வர வருகின்றார் சந்தனராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம் சந்தனராஜ்.
1: வாழ்த்துக்கள்.
0: இருமனம் கொண்டு சேர்ந்து இனிமையான பாடல். இப்பொழுது மகள் ஷியாமலா குதித்து விட்டார். வணக்கம். வணக்கம் ஷியாமலா. வணக்கம். எப்படி மகளே?
2: மலையோரும் மயிலே விளையாடும் குயிலே, அந்த பாட்டு.
0: அப்பா, அதெல்லாம்
2: தேவா பாடின பாட்டு வந்து இரண்டு கைகள் நான்கான் அந்த பாட்டு.
0: அந்த பாடல. நன்றி மகளே திருத்தத்துக்கும், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மலையோரம் மகளே என்ற இனிமையான பாடல் இருந்து நலமா இருக்கின்ற.
2: மலையோரம் மயிலேப்பா.
0: மயிலே மயில்
2: மலையோரம் மயிலே.
0: எனக்கு என்ன அங்க உங்க ஊர்ல மயில் இருக்கிறது மலை மயிலோரம் மகளே என்று வந்து நலமா இருக்கின்றீர்களா?
2: இருக்கிறப்பா, கொஞ்சம் நல்ல குறைவு தான்ப்பா. நீ வர முடியாதுன்னு நினைச்சேன்.
0: என்ன நடந்தது?
2: கொஞ்சம் உடம்பு முடியல, பார்த்தா சிலிண்டர் மாத்தினா. சிலிண்டர் தூக்கிட்டு போனா பூர்த்திக்கு ஒரு மாதிரி கை வலி தாங்க.
0: சிலிண்டர் பிடிச்சதா? சிலிண்டர்
2: தூக்கி
0: படுத்து எதையும் தாங்க இதயம் பண்ண உற்சாகமாக ஓடி வாருங்கள். பாட்டுக்கு அதில் பாட்டு சின்ன அதெல்லாம் மாறிவிடும். வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பு உங்களுக்கு. வாழ்த்துக்கள். எங்கே கிருஷ்ணா ஓடிவாங்க, உங்கள் பாடலை தாருங்கள்.
3: வணக்கம் ஐயா. மயிலே மயிலே பூங்குயில்.
0: அட, மயிலுக்கு ஒரு பாடல் கொண்டு வாருங்களா. மயிலே மயிலே மயிலே மயிலே பூங்குயிலேயா? பூங்குயிலா? மயிலே மயிலே பூங்குயில். வாழ்த்துக்கள்.
3: வாழ்த்துக்கள்.
0: மயிலே மயிலே உன் தோகை எங்கே? பூங்குயில் இல்லையா? வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் தேவா. அவரை போகின்றார். எங்கே சந்தன்ராஜ் வந்து விட்டார், கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
4: மலைநாட்டு மச்சானையா?
0: அட்ரா சாக்கியண்டா, மலைக்கு கொடுத்து
4: விட்டாங்க.
0: மலைநாட்டு மச்சானை அழைத்து விட்டீர்களே. மலைநாட்டு மச்சான் நல்ல மச்சானையா? அவன் நல்ல பஞ்சவம் இல்லாதவங்களே. வந்து விட்டார் ஞானசேகரன் என்று. வணக்கம் ஞானசேகரன்.
5: வணக்கம் அப்பா. இனி நண்பகல் வணக்கம்.
0: நண்பகல் தந்த மகனே, உங்களுக்கு நானும் உங்களுக்கு இரவு வணக்கத்தை தருகிறேன். நலமாக இருக்கின்றீர்களா?
5: நலமாக உள்ளேன்ப்பா.
0: சிறப்பு. மழை பொழிந்ததா நாச்சியார் கோவிலே? பாட்டுக்கு பதில் பாடுக்கு என்ன பாடலை? இந்த
5: மலையோரம் மாங்குருவின் ஒரு பாட்டுப்பா. எங்க தம்பி?
0: வாழ்த்துக்கள். மலையோரம் மாங்குருவிய கொண்டு வாழ்த்துக்கள். மலையிலே தான் நல்ல ஒரு மலையோரம் தான் நாடுகிறார்கள். வாழ்த்துக்கள் மகனே. வாழ்த்துக்கள். மலையோரம் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்கு ஒரு ஆறுதல் கிடைக்கின்றது. அடுத்த பாடலை தருவதற்காக ஓடி வர இருக்கின்றார். நான் நினைக்கின்றேன் தேவா பாடலை தேடிக்கொண்டிருக்கின்றார், அழைக்கின்றார். தேவாவுக்கு அழைப்பு கிடைக்கும். தேவா வரலாம். இரண்டு பாடலை கொண்டு வந்து விட்டார். நல்ல பாடல்கள் கொண்டு வாருங்கள். அடுத்த பாடல் மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணி கனடா கலையகம். இப்பொழுது சந்தன்ராஜ் உங்கள் இணைப்பு கிடைக்கின்றது. தாருங்கள் உங்கள் பாடலை சந்தன்ராஜ்.
4: மாங்குயிலே பூங்குயிலே.
0: கரகாட்டக்காரன் மாங்குயிலே பூங்குயிலே. மாங்குயிலும் நல்ல குயில், பூங்குயிலும் நல்ல குயில் தான். இரண்டையும் வளைத்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுக்கு எந்த இதுலேயும் ஆனால் ஒரு குயிலை தான் ஏற்றுக்கொள்ள முடியும், இரண்டு குயிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இருப்பினும் குயில்கள் இரண்டும் சண்டை போடுவது இல்லை தானே. வாழ்த்துக்கள். மொன்றியல் தமிழ் வானொலிக்கு அடுத்த பாடலை தர வருகின்ற பாட்டு போட்டியில் ஜாமடா. வணக்கம் ஜாமடா.
2: மலையே உன்னில் இல்லைப்பா, வானொலியே எடுக்கலப்பா இங்கே.
0: அப்படியா? என்ன நடந்தது?
2: ஆமா, அதான் முதல் பாட்டுக்கே நான் சொல்றேன்ப்பா.
0: இது எதிர்க்கட் எதிர் எது?
2: மலையே உன் நிலை எண்ணி பாறை, அந்த பாட்டு.
0: சாக்கியண்டார மலையே உன் உயிர்.
2: அடுத்து வானொலி எடுக்கிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாட்டு தான் சொல்லிட்டு இருப்பேன்.
0: ஓ மலையே. உங்க வானொலி கேட்பது சிரமமா இருக்கோ? நன்றி நன்றி நன்றி. மலையே உன் விலை என்ன பாறாய், எளிமையான பாடல். உன் விலை என்ன பாறாய், நல்லதொரு பாடல். ஆண்டுகள் கடந்தாலும் இனிமையான பாடல். அடுத்த பாடலை தருவதற்காக இப்பொழுது கிருஷ்ணன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். கிருஷ்ணனுடைய அழைப்பை எதிர்பார்க்கிறேன் நானும். சந்தன்ராஜ் நீங்களும் அழைக்கலாம், தேவா நீங்களும் அழைக்கலாம், சியாமலா நீங்கள் நால்வர் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது நால்வர் விளையாடி கொண்டிருக்கும் வேளையிலே அடுத்த தடவாக யார் வரப்போகின்றீர்கள்? உங்களுக்கு வலைத்தளம் சரியாக இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை, ஏனென்றால் அழைப்புகள் தாமதமாக இருக்கின்றது, என்ன காரணம் என்று புரியவில்லை. இப்பொழுது யார் வரப்போகின்றீர்கள்? மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே கலந்து கொண்டிருக்கும் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வு விறுவிறுப்பாக இருக்கும் வேளையில் வலைத்தளம் சிலருக்கு தடை செய்கின்றது போல் தெரிகின்றது, அழைப்புகளை காணவில்லை. எங்களில் பிழையுண்டோ உங்களில் பிழையுண்டோ எனக்கு தெரியவில்லை, அப்படி நான் கூறக்கூடாது, எங்களில் பிழை என்று கூறிக்கொள்ளுகின்றேன். நான் பேசுவது உங்களுக்கு சரியாக கேட்கின்றது, வானொலி வரவில்லை என்று மகள் கூறுகின்றார். நான் பேசுவது உங்களுக்கு கிடைக்கவில்லையா? நேரம் சரியாக 11:51 முற்பகலை எங்களுக்கு காட்டுகின்றது. விரைவில் நண்பர்களை நாங்கள் தொட்டுவிட்டோம். நீங்கள் இரவு நேரம் 9:21 இருக்கின்றீர்கள். காலம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. எங்கே அழைப்புகள் ஒன்றையும் நான் இணைக்க முடியவில்லை. ஒரு தினம் உங்களுடைய அழைப்புகள் வரவில்லை. இப்பொழுது ஷியாமலா வருகின்றார். ஷியாமலாவை இணைத்து விடுவோம். வணக்கம் ஷியாமலா.
2: அப்பா
0: வணக்கம்.
2: மலை மலை மருத மலை மலை மருத மலை அந்த பாட்டு
0: சிறப்பு சிறப்பு மலை மலை மருத. உங்களுக்கு வானொலி கிடைப்பது அரிதா குறைவாக இருக்கிறதா? அவர் சென்று விட்டாள், உடனே சென்று விடுவாள். சரியான பாடலண்டே அவளுக்கு தெரியும். மருத மலை சரியான பாடலண்டே பொழுது தெரியும். அடுத்து சந்தன்ராஜ் வந்து விட்டீர்கள். உங்களுக்கு உங்களுடைய பாடலை தாருங்கள். சந்தனராஜ்
4: பூங்குயில் ராகமேயா, பூங்குயில் ராகமே.
0: வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்ல அவதரத்துல இருக்கிறார் அவர். பூங்குயில் ராம சரியான விதிலே இருக்கின்றார். வாழ்த்துக்கள். இக்கட்டான நிலையிலும் ஓடி வந்து நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்கு இணைந்து கொள்ளும் சந்தன்ராஜ் அவர்களே உங்களுக்கு நன்றியை கூறும் வேளையிலே அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? என்ன காரணம்? கிருஷ்ணன் உங்களுடைய அழைப்பை காணவில்லை நின்றன. உங்களுடைய இணைப்பு சரியாக இருக்கின்றதானே? வலைத்தளம் சரியாக வேலை செய்கின்றது தானே என்று தெரிந்து கொண்டேன். எங்கே ஓடி வாருங்கள். பாடல்கள் தெரியவில்லையோ? சில சமயம் இப்படித்தான், இப்படித்தான் வெறும். அங்கே அடுத்த பாடலை தருவதற்காக மீண்டும் சியாமலா வந்துவிட்டார். கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை. வாழ்த்துக்கள் சிறப்புகள் கொண்டு வாருங்க.
2: பூங்குயில் ராகமே யாரு பாடினது எனக்கு தெரியல. ராகங்கள் 16 உருவான வரலாறு.
0: சிறப்பு சிறப்பு உடனே தொடுத்து விட்டார். ராகங்கள் 16 அற்புதமான பாடல். இங்கே கிருஷ்ணா அழைத்து விட்டு சென்று விட கூடாது. உங்கள் அழைப்பு வந்து விட்டது. தாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை.
3: திருமணமாம் திருமணமாம் திருவெங்கும் ஊர்வலம்.
0: வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. உங்களுக்கு வலைதளத்தில் சிறப்பா அல்லது என்ன என்ன சிரமம் இருக்கின்றதா?
3: அதெல்லாம் ஒண்ணு இல்லை, இடையில ஒரு போன் கால் வந்து.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓடிவார். உங்களுக்கு அழைப்புகள் அதிகமாக வருகின்றது, அதை தவறப்படாதீர்கள். முக்கியமான அழைப்பாக இருக்கலாம். திருமணமாம் திருமணமாம் தெருவங்கம் ஊர்மலமாம் இனிமையான பாடல். நீண்ட நாளை பின்கொடுக்கின்ற அந்த பாடலை சந்தன்ராஜ் வாருங்கள், கொண்டு வாருங்கள்.
4: 16 பிள்ளை
0: பாவம் ஐயா, கடந்த முறையும் கூறினாங்க ஐயா
4: 16
0: இல்ல 2 பிள்ளை 3 பிள்ளைன்னு பேசிட்டாங்களோ. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். 16 17 பிள்ளையம்மா உலக கொடுமை ஐயா இதெல்லாம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் இணைந்து கொண்டு. எங்கே தேவா, ஓய்வெடுத்து விட்டீர்களா அல்லது உங்களுக்கு வலைத்தளம் கிடைக்கவில்லையா, இணைப்பு கிடைக்கவில்லையா? பாடல்களை நினைத்து கொண்டு வாருங்கள், ஓடி வாருங்கள். எங்கே கிருஷ்ணன் உங்கள் பாடலை தாருங்கள்.
3: 16 நிறையாத பருவ மங்கை.
0: அது பொல்லாத உங்களை பழைய படி துவங்கிட்டாங்கப்பா. 16 வயதை பிடிக்கிறார். இவரும் வந்து விட்டார் 16 வயதுக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். 16 நிறையாத, அது நிறையாத ஐயையோ 16 நிறையாத. இப்பொழுது சந்தன்ராஜ் நீங்கள் தரும் பாடலை கேட்போம், கொண்டு வாருங்கள்.
4: பிள்ளை தமிழ் பாடுகிறேன்யா, ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன்.
0: இது வழக்கமாக எங்கள் கிருஷ்ணன் தரும், நீங்கள் கொண்டு வந்து விட்டீர்கள். பிள்ளை தமிழ் பாடுகிறேன். வாழ்த்துக்கள். தலைவர் வர முடியாமல் இருக்கிறார் போல் தெரிகின்றது. எங்கே சியாமலா தாருங்கள் மகளே உங்கள் பாடலை.
2: அப்பா பிள்ளை தமிழ் பாடுகின்றேன், பிள்ளைக்காக பாடுகின்றேன்
0: என்றுதான் சந்தன்ராஜ் பாடியிருந்தார். நீங்கள் இன்னொன்று தாருங்க. ஏதாவது அந்த வரிகளுக்கு ஒரு பாடலை தருங்க. 16 தந்தார்கள். பருவ என்று 16 வயதுல.
2: பதினாறு வயது வந்து மயிலை வெயில் அது படித்தாங்களாப்பா?
0: 16 வயதுல வரவில்லை.
2: பதினாறு வயது வந்து மயிலே மயிலே என்ன பாடா படுத்துது,
0: பாடா படுத்துதா, பதினாறு வயது வந்து வாழ்த்துக்கள் வந்து மயிலே பாடா படுத்து அடி குயிலே குயிலே வாழ்த்துக்கள். இப்பொழுது சந்தன்ராஜ் அவர்கள் தர இருக்கின்றார்கள் பாடலை, கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
4: பருவமே புதிய பாடல் பாடியா?
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பருவமே புதிய பாடல் பாடு, பழைய பாடல் வேண்டாம், வாழ்த்துக்கள். புதிய பாடலை இனிமே உண்டு நினைக்கின்றேன். இப்பொழுது கிருஷ்ணன் தர இருக்கின்றார், கிருஷ்ணனுக்கு இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா முகுந்தா, ஓடி வாருங்கள். எங்கே மகனே ஞானசேகரன் உங்களை காணவில்லை. தேவா அன்பரே, ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் என்று கூறுங்கள். இந்த அபாயங்கள் எல்லாம் கடந்துவிடும், நீங்கள் வரலாம் வானலைக்கு. அடுத்த பாடல் யார் தரப்போகின்றீர்கள்? உங்களுக்கு தான் சந்தர்ப்பம். ஞானசேகரன்டவுடன் அழைத்தவுடன் வந்து விடுவார். அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றார் கீதையிலே கண்ணன். இப்பொழுது கண்ணன் கிருஷ்ணன் வந்துவிட்டார், வந்துவிட்டார் கிருஷ்ணன். வணக்கம் கிருஷ்ணா. கிருஷ்ணன்
3: வணக்கம். ஐயா
0: வணக்கம்.
3: பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன்.
0: சரியான உண்மை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, மீண்டும் பாருங்கள். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், வாழ்த்துக்கள். அருமையான பாடல். பிள்ளைக்கு தந்தை ஒருவன். அங்கே சியாமலா நீங்கள் வரலாம் தானே, உங்கள் பாடலே தரலாம் தானே.
2: அப்பா மயிலே மயிலே உன் தோகை எங்கே, அந்த பாட்டு.
0: அந்த பாடல் வந்து விட்டது போல் இருக்குதம்மா. முடிவதில்லை. வாழ்த்துக்கள் சிறப்பு, வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் ஞானசேகரன் வந்துவிட்டார், கொண்டு பாருங்கள் ஞானசேகரன். உங்கள் பாடலை மகனே.
5: தமிழுக்கு பெயர்
0: வாழ்த்துக்கள். நான் நினைத்தேன் இந்த பாடல அந்த முதல் பருவமே தமிழ் என்றதோடு தமிழுக்கும் அமுழ்து என்று. அருமையான பாடல். தமிழுக்கும் அமுழ்து என்று பெயர். வாழ்த்துக்கள். தமிழுக்கும் அமுது என்று பெயர். சிறப்பு சிறப்பு, இனிமையான பாடல். அதற்காக இப்பொழுது கிருஷ்ணன் தரப்புகின்றார் ஒரு பாடல். கிருஷ்ணன் நீங்கள் இந்த பாடலை தரப்புகின்றீர்கள்.
3: இளமையிலும் பூங்காற்றையா?
0: அது தோகை இளமையில் என்பதற்கு நீங்கள் இளமையிலும் என்று கொண்டு வருகிறீர்கள், அப்படித்தானே? வாழ்த்துக்கள் சிறப்புகள், மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் என்ன பாடலை யார் தரப்போகின்றீர்கள் என்று பார்க்கின்றேன். அழைப்பு கிடைக்கவில்லை எனக்கு. இங்கே நான் பேசுவது உங்களுக்கு சரியாக கேட்கின்றதா பிள்ளைகளே? நீங்கள் கூறிக்கொள்ள வேண்டும். நான் சில சமயம் எழுத்து கேட்பது பார்ப்பது எல்லா சக்தி எல்லா முறை நேரத்தில் செய்யும் பொழுது வாய் மை அந்த ஒலிபெருக்கை விட்டு அங்காரி சற்று விளையினாலும் என்னுடைய ஒலி உங்களுக்கு வராது. இருப்பின் நான் உன்னிப்பாக அதை கவனித்து செய்கின்றேன். பிள்ளை இருந்தால் உடனடியாக எனக்கு உங்கள் பேச்சு வரவில்லை என்று கூறிக்கொள்ள வேண்டும். அடுத்த பாடலை தருவதற்காக கூட இருக்கிறார் ஷியாமலா. இப்பொழுது வந்து விட்டார். வணக்கம் ஷியாமலா. ஷியாமலா உங்கள் பாடலை தாருங்கள். ஷியாமலா உங்களை இணைத்து விட்டேனே இல்லையா? இணைத்து விட்டேன். வணக்கம் ஷியாமலா.
2: அப்பா அமுதே தமிழே அழகிய மொழி, அந்த பாட்டு
0: சிறப்பான பாடல். வாழ்த்துக்கள் மகளே. அமுதே தமிழே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், இனிமையான பாடல். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? ஓடிவர வேண்டும். மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே 2026 ஆண்டின் 10வது மாதத்தின் 3வது நாள் காரிய கிழமை இப்பாட்டுக்கு பதில் பாட்டு இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது கிருஷ்ணன் தேவா மீண்டும் சந்தன்ராஜ் சியாமலா ஞானசேகரன் இவர்கள் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வேளையில் வருபவர்கள் யாரும் வரலாம். எல்லோருக்கும் திறந்த முறையிலே உரிமையான வானொலி இலக்கம் 647-8746-415. இணையுங்கள் இணையுங்கள், உங்களுடைய பாடலை தாருங்கள். இப்பொழுது யார் தரப்போகின்றீர்கள்? இருவர் போட்டியிடுங்கள், மூவர் போட்டியிடுகின்றார்கள். கிருஷ்ணனுக்கு கிடைச்சிருக்கிறது வேறு. பாருங்கள் கிருஷ்ணன்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
3: மனம் ஒரு குரங்கு.
0: அப்படியா? யாருடைய மனம் ஐயா? யாருடைய மனம்?
3: மனித மனம் ஒரு குரங்கு.
0: அதுக்கு நீங்களும் நானும் அடங்குகிறோம் பார்த்தீர்களா? அது கூடாது. வணக்கம். மனம் ஒரு குரங்கு. வாழ்த்துக்கள். இதை சொன்னவனும் மனிதன் தான். எங்கே சாமடா நீங்கள் என்ன கூற போகிறீர்கள்?
2: அப்பா அழகிய கண்ணே உறவுகள் நீ, அந்த பாட்டு.
0: சிறப்பு சிறப்பு, உதிரிப்பூக்கள், அழகிய கண்ணே. இந்த பாடலை என்னுடைய அருள் கேட்டிருந்தார் போல் இருக்குது. அழகிய கண்ணே. வாழ்த்துக்கள் சிறப்பு. அடுத்த பாடல் மகனே ஞானசேகரன் நீங்கள் தான், உங்களுடைய இணைப்பு கிடைத்து விட்டது.
4: வணக்கம்.
0: வணக்கம்.
4: வணக்கம் அப்பா. அழகிய கண்ணே
0: அந்த பாடலை இப்பொழுது சியாமலா மகள் பாடிட்டு போகிறார். நீங்கள்
4: கண்ணே கலைமானே.
0: வாழ்த்து
4: கண்ணே கலைமானே.
0: சிறப்பான பாடல். கண்ணே கலைமானே, கலைஞருடைய கவிஞருடைய கடைசி பாடல். கண்ணே கலைமானே.
4: நன்றி.
0: வாழ்த்துக்கள் மானே. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது மீண்டும் சந்தனராஜ். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ். உங்கள்
4: வணக்கம். அழகிய ஒருத்தியா.
0: இலங்கை குழம்பு எல்லாம் கொண்டு வருகின்ற இலங்கை என்பது என்ற பாடலை அழகி ஒருத்தி வாழ்த்துக்கள் சிறப்பான பாடல் அழகி ஒருத்தி அப்போ அதுவும் வந்து இந்தியாவில இருந்து போயில இலங்கையில அடித்தவா அந்த திரைப்படத்தை கிருஷ்ணன் கொண்டு வாருங்க.
3: வணக்கம் ஐயா. கண்ணே கலைமானுக்கு பாட்டுக்கு பதில் பாட்டு ஐயா, மானே தேனே கட்டிபுடி.
0: ஓ அப்படி வருகின்றீர்கள். மானையும் தேனையும் கட்டிப்பிடிக்கும், மானத்தை கட்டி பிடித்தா ஓடி விடும், தேனை கட்டி பிடித்தா ஒட்டி விடும் இல்லையா. மானே தேனே கட்டி வாழ்த்துக்கணும் மீண்டும் பாருங்க, நல்ல பாடல். மானே தேனே கட்டிப்பிடி இதெல்லாம் அவங்களுடைய தலைவர் வந்தா தலைவர் ஆரம்பம் இந்த பாடலு. எங்க சியாமலா வாரங்கள் உங்கள் பாடலை?
2: அப்பா குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன் அந்த பாட்டுப்பா.
0: யார் சொன்னம்மா? வாழ்த்துக்கள். குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன், குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன். சந்தன்ராஜ்
4: மானத்தினை கட்டிப்பிடின்னு கிருஷ்ணன் தலைவர் பண்ண கட்டிப்பிடி கட்டிப்பிடி போடுறோம்.
0: அதான் அவர் கட்டிப்பிடிய கூப்பிட்டு விட்டா அஞ்சனுடன் தலைவர் நினைத்து நீங்கள்
4: நன்றி வணக்கம்.
0: வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ் அவர். கட்டிப்பிடி கட்டிப்பிடினா கண்டபடி கட்டப்பிடி கட்டிப்பிடினா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கட்டிப்பிடி கட்டிப்பிடிதான். எங்க சேமலா நீங்களும் என்ன பாடல் தர போறீர்கள்?
2: அப்பா ஞானசேகரன் பாட்டுக்குப்பா, கண்ணி மானம் கெட்டு போச்சு அந்த பாட்டுப்பா.
0: ஓ ஞானசேகரன் பாட்டுக்கு கொண்டு பாருங்க.
2: கண்ணே கலைமானே பண்ணாங்களப்பா.
0: கண்ணி மனம் கெட்டு போச்சு வாழ்த்துக்கள். கண்ணி மனம் கெட்டு போச்சு சியாமலாவின் பாடல் வாழ்த்துக்கள். நல்லது நல்லது நல்லது நல்லது நல்லது நல்லது நல்லது. அடுத்த பாடல் யார் தர போகின்றீர்கள்? கிருஷ்ணன் கொண்டு வந்து காத்து கொண்டிருக்கின்றார். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. வணக்கம்.
3: கண்ணிலே இருப்பது என்ன கண்ணி இளமானி,
0: கண்ணிலே இருப்பது என்ன கண்ணி இளமானி. ஓடியாருங்க ஓடிவாருங்க. கண்ணிலே இருப்பதை அதை சொல்லியாச்சு, அவங்க தட்டி தூசி தட்டிப்பாரு. கண்ணில பெரிய காந்தம் இருக்கு ஐயா, தான் வேறு ஒன்றும் இல்லை. எங்க ஞானசேகரன்? ஞானசேகரன் உங்களை இணைத்து
5: மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்.
0: வாழ்த்துக்கள். அது சரியான உண்மை. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், அவன் ஆக வேண்டும்.
5: வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி நன்றி. இந்த பாடலாம் எங்களுக்கு பக்தி விளக்கி சிறந்த பாடல்கள் இல்லைவா. எங்கே அடுத்த பாடல தருவது மகள் சியாமலாவா கிருஷ்ணனா?
3: கிருஷ்ணன்
0: கிருஷ்ணன் கொண்டு வாருங்க.
3: கண்ணி கண்ணி பருவம் அவள் மனதில் என்ன நினைப்பாளோ.
0: இந்திரா என் செல்வம் அற்புதமான ஒரு பாடல், நாகரீகமான உடல் பாடல். கன்னி பருவம் அவள் நாகரீகமாக காதலை வெளிப்படுத்தும் பாடல். கன்னி பருவம் அவள் நல்லது நல்ல நல்ல நல்ல பாடல். எங்கே சியாமலா உங்கள் பாடல் தாருங்க.
2: அப்பா கண்ணே கலைமானை பாட்டுக்குப்பா, கண்ணே பாப்பா என் கனிமுத்து பாப்பா.
0: வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல், செல்லமான பாடல். கண்ணே பாப்பா என் கன்னிமுத்து பாப்பா. சிறப்பு மகளே சிறப்பு. எங்க கிருஷ்ணா இதற்கு என்ன பாடல் தர போகின்றீர்கள்? என்ன பாடல் நீங்கள் இப்பொழுது தரப்போகிறீர்கள்?
3: கன்னி ராசி என் ராசி.
0: ஓ அப்படி
3: ரிஷப காலை ராசி.
0: அப்படி நீங்க கன்னி ராசியா? கன்னி ராசி என்ற அல்ல ரிஷப காலை ராசி. என்ன ராசி? வேண்டாம் சொல்ல வேண்டாம். கும்பம் கொட்டோ கொட்டு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்க அடுத்த பாடல் யார் தரப்போகின்றீர்கள்? ஓடி வாருங்கள். மூன்றாம் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில நாங்கள் இணைந்து கொண்டிருக்கிறோம். பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்விலே இங்கே பல உறவுகள் வந்து இணைந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிலருக்கு இணைப்பு கிடைக்கவில்லை, இருப்பினும் விடாப்பிடியாக வருகின்றார்கள். இப்பொழுது வருகின்றார் மகள் சியாமலா. மகளே சியாமலா இணைத்து விட்டேன் உங்களை.
2: அப்பா ராசிதான், கை ராசிதான், முகமே ராசிதான்.
0: அப்படியா? அட்டேங்கப்பா, அது கும்பராசி கன்னி ராசி ரிஷபராசி இல்லாமல் ராசிதான், நல்ல ராசிதான். வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல் எந்த வரியிலே தான் பாடல் இல்லை எங்கள் தென்னகத்து திரைப்புற துறையிலே. கிருஷ்ணா இப்பொழுது என்ன
3: கொண்டு கண்ணி ஒருத்தி மடியில் காலை ஒருவன் இருக்காங்க ஐயா.
0: இது இல்லாத பழக்கமான கூடாத பழக்கம் ஐயா. வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த கவிஞர் எல்லாம் கொரும்புக்காரர் தானே. வாழ்த்துக்கள். இப்பொழுது நாங்கள் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருப்பது ஒன்றியல் தமிழ் வானொலியின் கனடா கலையகத்தின் கதம்பத்திலே ஒலித்துக் கொண்டிருப்பது பாட்டுக்கு பதில் பாட்டு. கிருஷ்ணன் மீண்டும் ஒரு பாடல் கொண்டு வந்து கொண்டீர்கள் வாருங்கள்.
3: கண்ணே உன்னால் நான் அடையும் கவலை கொஞ்சமா, அதை கண்டு சும்மா இருக்க உனக்கு கல்லு நெஞ்சமா.
0: அது கூட உலக கலங்கைக்கு அது கல்லு நெஞ்சா இருக்கலாமா என்ன? கண்ணே உனக்கு கல்லு நெஞ்சமா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு பாடல் கொண்டு வருவது யாராக இருக்கலாம்? அது மொன்றியல் தமிழ் வானொலி காட்டிக் கொண்டிருக்கின்றது. உறவுகளை எல்லோரும் இணைகின்றீர்கள், யாருக்கு வழி கிடைக்கின்றது என்றுதான் பார்க்க வேண்டும் இந்த நிகழ்ச்சியில். ஏனென்றால் ஒரு தொலைபேசியில் ஒரு வழியிலே அழைத்து கொண்டிருக்கின்றார். ஒரு வழியில் எல்லோரும் போகும்போது நுழைவாயில் கடினமாகத்தான் இருக்கும். அதை பொறுமையோடு காத்து கொண்டிருந்து ஓடி வந்து தருகின்றீர்கள் பாடல்களை, வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கும் வேளையில் சந்தன் ராஜ் நுழைந்து விட்டார். வணக்கம் சந்தனராஜ்.
4: வணக்கம்.
0: கடந்த வாரம் தந்திரி அதுக்கு உங்களுடைய தொலைபேசி ஒரு தடவை நடுங்கிறது ஒருவன் ஒருவன் முதலாளி முதலாளியும் தொழிலாளியும் முறையாளா இருக்கின்றார்கள். எங்கே கிருஷ்ணன் நீங்கள் தாருங்களே உங்கள் பாடலை.
3: மலர்களை போல் தங்கை உறங்குகின்றார்.
0: அப்படியா? மலர்கள் என்ன உறங்கும்? மலர்களை போல் தங்கை உறங்குறார்னு கண்ணதாரன் சொல்லிவிட்டார். சரி, வாழ்த்துக்கள். அவ்வளவு மென்மையாக இனிமையாக மற்றவர்களை வேடிக்கை பார்க்க வைத்தங்க. சந்தன் ராஜ் உங்கள் பாடல்.
4: ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டாலியா?
0: இப்பதானியா ஒருவன் எனக்கு ஒண்ணு, அதுக்கு ஒருத்திட்டு போயிட்டீங்களா?
4: நன்றி,
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டா ஒருவன் ஒருத்தையே நினைச்சாலும் சரி ஒருத்தி ஒருவன். எங்கே சாமலா உங்கள் பாடலை தாருங்கள் மகளே.
2: அப்பா ஒருவன் மனது ஒருவன் ஒருவன் ஒரு அழிப்பானாலப்பா ஒருவன் மனது உண்பதுடா அதில் ஒளிந்து கிடப்பது என்பதுடா அந்த பாட்டு
0: உண்மைதான். நம்ம எண்பதுல இப்ப 160 போச்சம்மா. ஒருவன் மனது உண்பதுடா. எங்க மாமா சந்தன் ராஜ் கொண்டு வாருங்கள் நீங்கள்.
4: நினைத்தாலே இனிக்கும்.
0: அப்படியா? அதான் உண்மைதான் சொன்ன பாடல் அப்படித்தான். நினைத்தாலே இனிக்கும், நினைத்தாலே இனிக்கும், நினைத்தாலே இனிக்கும். எங்கே கிருஷ்ணன்? அது கசக்காத ஒரு பொழுதும். கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள்.
3: வணக்கம் ஐயா. நினைத்து நினைத்து பார்த்தேன்.
0: என்னது ஐயா? நினைத்தது யாரோ நல்ல பாடல். நினைத்தது யாரோ நான் தானே. சந்தன்ராஜ் நீங்கள் தான் தர வேண்டும் உங்கள் பாடலை. சந்தனராஜ் இணைத்து
4: விட்டேன்.
0: மூடிக்கொள்ளுங்கள், தேவையில்லை, பார்க்க வேண்டாம். திறந்து பாருங்கள், மூடி திறவுங்கள். எங்கே அடுத்த பாடலை தருவது எங்களுடைய கிருஷ்ணன். கிருஷ்ணன் தாருங்கள் உங்கள் பாடல். நினைத்து பார்த்து நீங்கள் இப்ப என்ன செய்தீர்கள்? கொண்டு வாருங்கள்.
3: நீதானா இதை நினைத்தது?
0: இப்ப நீங்க தானே நினைத்த அடுத்தவங்களை பழி போடுறீங்களே.
3: வாழ்த்துக்களை.
0: அந்த பாடல் சிறப்பான மாயாபத்தர் பாடல் அல்லவா? இல்ல இல்ல வேற பாடல். எங்கே சேமலா கொண்டு பாருங்க.
2: அப்பா கண்கள் எங்கே சென்றன அங்கே அந்த பாட்டுப்பா.
0: வாழ்த்து கர்ணன் தானே. கண்கள் எங்கே இனிமையான பாடல். சென்றன அங்கே, எங்க கண் போச்சோ அங்க போயிடும் நினைவெல்லாம். இப்பொழுது வர வேண்டியது யாரா இருக்கலாம் என்றால் சந்தன ராஜ்யத்தான் எதிர்பார்த்து. இல்லை ஞானசேகரன் வருகின்றாரோ, இல்லை தேவா வருகின்றாரோ, இல்லை கிருஷ்ணன் வருகின்றாரோ, இல்லை சியாமலா வருகின்றாரோ. சியாமலா தான் வந்திருக்கின்றார். மாலை வாருங்கள், கொண்டு வாருங்கள் பாடலை.
2: அப்பா கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால்.
0: ஓ சுப்பிரமணியபுரம்.
2: கண்கள் இரண்டால் சுப்பிரமணியபுரம்.
0: சுப்பிரமணியபுரம் கண்கள் இரண்டால். அப்பா ஓரளவுக்கு தெரியும் என்றாலும் சில உள்ளதால் மட்டும்தான். எங்கே சந்தன் ராஜோட வாருங்கள்.
4: கண்களா ஊஞ்சலாயா?
0: அதுண்டா உண்மைதானே. அப்படி சொல்லாட்டு ஐயா, அப்படி சொல்லுன்னு அடிக்கிறது அந்த கண். கண்களா ஊஞ்சலா, தால் ஆட்டுது அந்த ஊஞ்சல் பார்க்கும் பொழுது, அதுதான் கண்களா ஊஞ்சலா. சேமலா உங்கள் பாடல் கொண்டு வா.
2: கண்வழி புகுந்து கருத்தில் கலந்த மின்னொலியே என்ன.
0: கண்வழி புகுந்து மின்னொலியே என்ன மயக்கம். கண்கள் பாடல் மறந்து போய்விட்டது. அடுத்த பாடல் கிருஷ்ணன் தரப்போகின்றார். கிருஷ்ணா உங்கள் பாடல் என்ன பாடலா இருக்கும்?
3: வணக்கம் ஐயா. கண்கள் இரண்டும் விதி விளக்காக.
0: விடி விளக்கா இருக்கலாம் விழிப்பு. கண்கள் இரண்டும் விடி விளக்கா எரியுது. அடையா அப்பா கண்கள் இரண்டும் விடி விளக்கா, கண்ணை மூடவே இல்லை அவ்வளவு பிஸிய. கண்கள் இரண்டும் விடி விளக்கா வணக்கத்தோடு தந்த பாடல் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. கண்கள் இரண்டும் அந்த வழியில்தான் சந்தன்ராஜ் தன்னுடைய பாடலை கொண்டு ஓடிவாரு. கொண்டு வாருங்கள்
4: சந்தன்ராஜ்.
0: அவர் கண்கள் இரண்டும் முடி விளக்காயிரியே நீங்கள் கண்ண மூடி யோசிக்கிறீங்களா ஐயா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஒளி மூடி யோசித்தாலுங்கே அங்கேயே நீதான். கிருஷ்ணா வாருங்கள்.
3: வணக்கம் ஐயா. இரு கண்கள் போதாது ஐயா.
0: ஏன் ஐயா?
3: அப்படியும் ஒரு பாட்டு இருக்கு.
0: எப்படி இருக்கு?
3: இரு கண்கள் போராது, இரு கண்கள் போராதுன்னு ஒரு பாட்டு இருக்கு.
0: அங்கால மூக்கு இருக்கு, காது இருக்கு, அதுல கொண்டு வரலாம். இரு கண்கள், இரு கண்கள். அப்ப இறைவனிடம் சென்று மூன்றாவது கண்ணை வாங்கி வேண்டும் வந்து பார்க்கலாம் தானே. வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். சந்தன்ராஜ் உங்கள் பாடலை தாருங்கள். உங்களை இணைத்து விட்டேன் சந்தன்ராஜ் அவர்களே. வணக்கம்
3: ஐயா. கண்களும் கவி பாடுதே,
0: கண்களும் கவி பாடுதே. சிறப்பு சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள் மீண்டும் பெற வேண்டும். இப்பொழுது மகள் சியாமலா கொண்டு ஓடி வருகின்றால் பாடலே கொண்டு வர.
2: அப்பா கண்களும் கவி பாடுதே அந்த பாடுவா.
0: அப்படித்தான் இப்பொழுதுதான் கிருஷ்ணன் சுட சுட பாடியிருந்தார். நீங்களும் புரிந்து தாருங்கள்.
2: கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம்.
0: கெட்டிக்காரே கெட்டிக்காரே, வாழ்த்துக்கள் உடனே எடுத்து விட்டால். கவிதை கேளுங்கள், வாழ்த்துக்கள் இனிமை. எங்கே சந்தன்ராஜ் நீங்கள் என்ன பாடல் தரப்போகின்றீர்கள்?
4: கேளுங்கள் தான்.
0: ஆமாம் ஆமாம், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். இனிமை இனிமை, அற்புதமான பாடல். கேளுங்கள் தரப்படும், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்கு எல்லோரும் இணைகின்றார்கள், முண்டி அடித்து கொண்டு இருக்கின்றார்கள். யாருக்கு கிடைக்கப் போகுது என்று பார்ப்போம். ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணியிலே கிருஷ்ணன் வந்து இணைந்து விட்டார். கிருஷ்ணா கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை. கிருஷ்ணன்
3: கேளாய் மகனே, கேளொரு வார்த்தை.
0: அப்படியா? அவ கேளுங்கள்னு நீங்க கேளாய் என்று வந்து விட்டீங்க. நெய்யாம இது மாறு கேளாய் மகனே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கேட்கிறோம் அப்பா கேட்கிறோம். அடுத்த பாடல் சந்தன்ராஜ் நீங்கள் தரும் பாடலா இருக்கின்றது. என்ன பாடல் தருவீர்கள்?
4: வார்த்தை தவறி விட்டாய்யா,
0: இதெல்லாம் சொல்லி போட்டு கேளுங்க வார்த்தை
4: பாத்தீங்களா?
0: சும்மா கேளுங்க சொல்றதான் வார்த்தையை தவறி விடுகிறார். என்னையா வார்த்தை தவறி விட்டாய் கண்ணம்மா, பாரதியாருடைய பாடல். எங்கே மீண்டும் சந்தன்ராஜ் நீங்கள் தான் தரப்போகின்றீர்கள். கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. மீண்டும் ஒரு பாடல் இணைத்து விட்டேன் சந்தன்ராஜ் உங்களை.
4: என்ன பாடல்?
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வார்த்தை ஒன்று சொல்லிவிட்டா சொல்லிவிட்டா, வார்த்தை ஒன்றும் சொல்லிவிட்டால் சொல்லிவிட்டாய், சொல்லிவிட்டா சொல்லிவிட்டா. இப்பொழுது கிருஷ்ணன் தரப்போன்றார் ஒரு பாடல். கிருஷ்ணா உங்கள் பாடலை கேட்போம்.
3: வணக்கம் ஐயா. வார்த்தை நானடி கண்ணம்மா, வர்ணம் எட்டு நீதான் அடி செல்லம்மா.
0: சாக்கியண்ணா போட்டி தானப்பா, வார்த்தையிலே எத்தனை பாடல் வருகிறது. வார்த்தை வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சியாமலா தரப்போகின்றார். கொண்டு வாருங்கள் சியாமலா.
2: அப்பா கண்ணம்மா கனவில்லையா அந்த பாட்டுப்பா.
0: இது விஸ்வத்துலாச்சி என்னம்மா?
2: ஆமா பாமா பாமா,
0: நல்ல பாடல் கண்ணம்மா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். விஸ்வத்துலாச்சி நல்ல பாடல் அந்த பாடல். ஓகே, அடுத்த பாடல் யார் தரப்போகிறீர்கள்? கொண்டு வாருங்கள். இனிமையான பாடல் எல்லாம் இன்று கலந்து கொண்டிருக்கின்றது. கேட்க கேட்க கேளாத பாடல்கள் வருகின்றது. எங்கே சந்தன்ராஜ் பாருங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை.
4: கண்ணம்மா கண்ணம்மா ஒன்று நான் சொல்லலாமா ஐயா?
0: சொல்லலாம், அது ஒன்றில் நீங்கள் 1000 சொல்லுங்க. ஒன்று அதை ஒன்றும் சொல்ல, நல்ல கண்ணம்மா நல்லது. கண்ணம்மா கண்ணம்மா ஒன்று மாற்றி ஒன்று சொல்லவா. எங்கே அடுத்த பாடல் தருவதற்காக யார் வரப்போகின்றீர்கள் என்று பார்க்கின்றேன். இங்கே 3 பேர் அழைத்து கொண்டிருக்கின்றீர்கள். அதில் முதலாவதாக சியாமலாவின் அழைப்பு கிடைக்கின்றது. கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை.
2: அப்பா கனவுகளே கனவுகளே காலம் எல்லாம் வாரிடும் அந்த பாட்டு.
0: அப்படியா? காலம் எல்லாம் கனவு வந்து என்னம்மா செய்யறது?
2: எங்கப்பா தூக்கமே வர மாட்டேது.
0: அப்ப என்ன எங்கனா வரும்? அதுதான் இப்படி அழைக்கின்றீர்கள். கனவு வந்தாலாவது மறந்து தூங்கி விடலாம். வாழ்த்துக்கணும்னாலே. எங்கே கிருஷ்ணன் உங்கள் பாடல்.
4: காலங்கள் மழை காலங்கள்.
0: ஓ காலங்கள்
4: நன்றி.
0: காலங்கள் மழை காலங்கள் சியாமனாவுடைய பாடலுக்கு வந்திருக்கிறது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கே இப்பொழுது கிருஷ்ணன் நீங்களா யாருடைய பாடலுக்கு என்ன பாடல் தருபவர்கள்? கிருஷ்ணன் கிருஷ்ணன் உங்களை இணைத்து விட்டேன் தானே. என்ன பாடலை தரப்போவர்கள்? இன்னும் முனையவில்லையா? கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள்.
3: காலம் இது காலம் இது கண்ணுறங்கும் மகளே.
0: கடந்த வாரம் சொன்னீர்கள் தான், இந்த வாரம் தூங்கத்தான் சொல்கிறீர்கள். காலம் இது காலம் இது கண்ணுறங்கும் மகளே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வேறு ஒரு காலம் வந்தா பெண்கள் தூங்கவே நேரம் இல்லாமல் இருக்கும். பாவம் தானே அவர்கள். எங்கே சந்தன்ராஜ் உங்கள் பாடல்.
4: காலமே நீ எழுந்தியா கடவுளை தொழுது. காலமே நீ எழுந்து கடவுளை தொழுதியா.
0: ஓ அப்படியா? காலமே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல், கேளாத பாடல் என்று கேட்கின்றோம். வாழ்த்துக்கள். எங்கே அதிலே வல்லவர் தான் சியாமலா தாருங்கள் உங்கள் பாடலை.
2: அப்பா காலம் இது காலம் இது கண்ணுரங்கு மகளிர் அந்த பாட்டு.
0: அப்படி இப்பொழுது கிருஷ்ணன் இப்போ சுட சுட பாடி விட்டு சொல்லுகின்றார்.
2: கண்ணுரங்கு கண்ணுரங்கு இதெல்லாம் வர பாட்டுப்பா.
0: எனக்கு நித்திர வர பாக்குது, நீங்க உடனே சொல்ல உடனே கண்ணுரங்கு வாழ்த்துக்க மகளே. எங்கே கிருஷ்ணா, எங்கே உங்களோட பாடல்?
3: வணக்கம் ஐயா. காலங்களே காலங்களே காதலி செய் பாடுங்களே.
0: அப்படி செய்ய பாடியிருக்கீங்களா நீங்கள் காதலி செய்?
3: பாட பாட ராகம்.
0: ஓ அப்படியா, காலங்களே காலங்களே வாழ்த்துக்கள் ஓடிவாருங்க. நீங்களானே நினைப்பது யாரோ ஒன்று சொல்லிவிட்டு நீங்கள் ஒன்று சொல்லிவிட்டு எல்லாம் மாறிவிட்டீர்கள். ஓடிவாருங்கள். அடுத்த பாடல் தருவதற்காக யார் வரப்பு கொண்டீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையிலே இணைப்புகள் போட்டியாக இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒரே வழி, ஒரு வழியில் வந்து நுழைவதென்றால் கடினம்தான். ஒரு ஒரு தடவை எல்லோரும் கூறினீர்கள், எத்தனை அழைப்புகளை அழைத்தாலும் கிடைப்பது அரிதாக இருக்கின்றது என்று. 200 பாடல் என்றால் எத்தனை, 2000 அழைப்புகள் வேண்டும் எங்களுக்கு. சாமலா கொண்டு வாருங்கள்.
2: அப்பா காதல் சிறகை காற்றில் விருத்த அந்த பாட்டுப்பா.
0: அருமையான பாடல். ஓடிக்கொண்டு கோடி காலத்தில் கொண்டு ஓடி வந்து விட்டார். வாழ்த்துக்கள். காதல் சிறகை காற்றில் விரித்து வானவீதியில் பறக்கவா. இனிமையான பாடல். பாலும் பழமும் இங்கே. அடுத்த பாடல் கிருஷ்ணனுடைய பாடலா இருக்கலாம்.
3: நான் சந்தித்தேன் நீ ஆயிரத்தில் ஒருவன் ஐயா.
0: ஐயா போற வாரதானே வேலை ஆக்களை சந்திக்கிறதா வேலை நீங்கள். உன்னை நான் சந்தித்தேன், நல்ல பாடல். உன்னை நான் காதல் கடிதம் தீட்டவே வானம் எல்லாம் காகிதம். நீளம் அது சொல்லி அடங்காது. காதல் கடிதம் தீட்டவே. இப்பொழுது கிருஷ்ணன் அதற்கு ஒரு பாடல் தருகின்றார். என்ன பாடலா இருக்கும் இந்த பாடலுக்கு கிருஷ்ணா?
3: வணக்கம் ஐயா. உன்னை ஒன்று கேட்பேன்.
0: நான் ஒன்றும் சொல்ல
3: மாட்டேன்.
0: உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும் என்று கேட்கிறேன். நான் எப்படி உண்மை சொல்லுவேன்? உண்மை சொல்லுவேன், நான் சொல்ல மாட்டேன். உன்னை ஒன்று கேட்பேன், அது வந்து உண்மை சொல்ல வேண்டும். என்னை பாட சொன்னால் என்றுதான். எங்கே பாப்போம் சியாமலா கொண்டு வாருங்கள்.
2: பாப்பா காதல் சொல்வது உதடுகள் அல்ல கண்கள் தான்.
0: பாடல் சாக்கியண்ட அற்புதமான பாடலம்மா. காதல் சொல்வது கண்கள் உதடுகள் அல்ல தானே. காதல் சொல்வது உதடுகள் அல்ல. வாழ்த்துக்கள். இப்பொழுது சியாமலா வந்து விட்டு சென்றவுடன் சந்தன்ராஜ் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ். சந்தன்ராஜ்
4: சொல்லாமலே யார் பார்த்ததியா?
0: அதுதானே சொல்லாமலே பாக்குறாங்க. என்னம்மா சொல்லுமா? சும்மா பார்வையால சொல்றாங்களா? தான் சொல்லாமல் பார்வையால சொல்றாங்களா? சொல்லாமலே சொல்லாமலே பக்கத்து வீட்டுக்கார பார்த்ததோ. எங்கே சாமலா கொண்டு வாருங்கள்.
2: அப்பா காதல் வெண்ணிலா கையில் சேருமா சொல்லு பூங்காற்றி அந்த பாட்டு.
0: அப்பா காதல் வெண்ணிலா கையில் சேருமா. சேர்ந்தால் கசக்கி போட்டு விட்டுருவாங்க ஐயா, எல்லாத்தையும் எல்லாம் துளைச்சி விடுவாங்க. எங்கே கிருஷ்ணன்
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
3: உதடுகளில் உனது பெயரை ஒட்டி கொண்டது ஐயா.
0: ஏன் ஐயா அது அவ்வளோ சிக்கலான பேர், பசை போல இருக்கு ஐயா. அதுதான் உதாடுகளில் உனது பேர். அவங்க வந்து கம்மா என்ன அந்த என்ன மட்டும் அந்த மிட்டாய் சாப்பிட்டுட்டாரு, அதான் ஒட்டுது. வாழ்த்துக்கள். எங்கே சாம் இப்பொழுது யார்?
4: வெண்ணிலவே வெண்ணிலவே நல்ல நாள் பார்த்து ஐயா.
0: ஏன்னா சும்மா வந்தா ஆயிட்டு கொள்ள மாட்டீங்களோ? நல்ல நாள் பார்த்தா அது எப்படியாவது வரலாம் தானே, எப்போ நாளும் வரலாம் அந்த வெண்ணிலவே வெண்ணிலவே நல்ல நாள் பார்த்துவா. எங்கே சாமடா நீங்கள் தாருங்களேன் உங்கள் பாடலை.
2: அப்பா காதல்ல

0: ஆமாம்.
1: வெள்ளி நிலா முற்றத்திலே. எங்களை விட தங்க நிலா வந்தது ஐயா. வாழ்த்துக்கள். எங்கே சாமலை கொண்டு வாருங்கள்.
0: அப்பா காதல் காயங்களே நீங்கள் ஆறுங்களில் அந்த பாட்டுப்பா.
1: சும்மா இருக்குமா, காதல் காயத்தை எல்லாம் உண்டாக்கி கவலைப்படுறாங்க என்னம்மா? சரி, வாழ்த்துக்கள். காதல் காயங்களே இனிமையானது. இப்ப சந்தன்ராஜ் தரப்ப உண்டார் ஒரு பாடலை.
2: காதலித்தால் ஆனந்தம், கண்ணடித்தால் ஆனந்தம்,
1: ரெண்டும் ஆனந்தமா? ஒன்று ரெண்டும் ஆனந்தமா இருக்கு ஐயா. காதலித்தாலும் ஆனந்தம், கண்ணடித்தாலும் காதல், கண்ணடித்தால் ஆனந்தம், காதலித்தால் ஆனந்தம் இல்லையா? காதலிச்சு போட்டுதான் கண்ணடிக்கிறாங்க. எங்க சேவடா
0: காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன்.
1: பாடல் காதல் திரைப்படத்தில் தானே ஜாமடா அந்த பாடல். பரத் அந்த சந்தியா. காதல் வந்தால் இல்லை, ஈரமோ ஈரம் அந்த படம் இன்னும் இயற்கையாக இருக்கணும். காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, கடற்கரையில் இருக்கிறது தானே. காதல் வந்தால்
2: பொய்யாடா, காற்றடைத்த பையாடா.
1: எப்படி சொல்லுவீங்க நீங்கள் காத்தடைச்ச பையன் மூச்சு போனா
2: அவுட்டுன்னா
1: போயிரு போயிரு போய் போய் காயமே இது பொய்யடா. வாழ்த்துக்கள். அங்கே அடுத்த பாடல் சந்தன்ராஜ் உங்களுடைய பாடல். உணைத்து விட்டேன் சந்தன்ராஜ் மூளை. சந்தன்ராஜ் உங்களை இணைத்து விட்டேன் ஐயா. என்ன நடந்தது உங்களுக்கு? வணக்கம் சந்தன்ராஜ்.
2: சொல்லி சொல்லி வந்ததில்லை.
1: ஓ, சொல்லி சொல்லி
2: நன்றி
1: வந்ததில்லை. பாட்டு செந்தமிழ் பாட்டு. எங்கே சேமலா நீங்கள் தாருங்களேன் உங்கள் பாடலை.
0: அப்பா காதல் வானிலே, காதல் வானிலே அந்த பாட்டுப்பா.
1: கவனம் தொலைவேசி டிங்ன்னு காது ஆயத்தம் போல் இருக்கின்றது. காதல் வானிலே, காதல் வானிலே. வாழ்த்துக்கள். எங்கே கிருஷ்ணன் உங்கள் பாடல்.
2: சொல்லித்தரவா உந்தன் பார்.
1: அதுல நீங்கள் கேட்டீங்க, சொல்லித்தரவா சொல்லித்தரவாவோ இல்ல சொல்லித்தரவாவோ? என்ன பாடல்?
2: சொல்லித்தரவா சொல்லித்தரவா.
1: ரெண்டு ரெண்டு தரம் சொல்லி தரணும். ஏன்னா அவங்க வந்து கேட்காது சரியாக. ஒருக்கா சொல்லித்தரவா, இன்னொரு சொல்லித்தரவா,
2: ஒரே மாதிரியா வந்து
1: சொல்லித்தரவா. நீங்கள அதில் கட்டிக்காரன் தானே, சொல்லித்தரவா சொல்லித்தரவா. வாழ்த்துக்கள். எங்கே சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள்.
2: வானிலே தேனில ஆடுதையா.
1: அப்படியா, வானிலை வந்து வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் எட்டி பிடிக்க வேண்டும். வானிலே தேனிலா ஆடுதே ஆடுதே. இனிமையான பாடல், வார்த்தை அலங்காரங்கள். எங்கே மீண்டும் சந்தன்ராஜ் உங்கள் பாடலான் கொண்டு வாருங்கள்.
2: சொல்லவா கதை சொல்லவாயா?
1: அதன் அவர் சொல்லித்தரவா, நீங்க சொல்லுவாண்டு சொல்லவா அல்லது சொல்லித்தரவா? சொல்லவா அல்லது சொல்லித்தரவா? சொல்லவா சொல்லவா காதல். கிருஷ்ணன் வந்து விட்டார் மீண்டும். கலகலப்பா இருக்கின்றது பாருங்கள் கிருஷ்ணா. நாங்கள் 100 பாடல்
2: சொல்ல போறேன், கதை சொல்ல போறேன்.
1: அவர் கதை சொல்லுவானு நீங்க கதை சொல்ல போறேன் ஆயத்தப்படுத்தி விட்டீர்கள். கதை சொல்ல கதை சொல்ல போறேன், கதை விடு கதை சொல்ல போறேன். வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். நாங்கள் 100 பாடலுக்கு கிட்ட வந்து விட்டோம், இன்னும் 100 பாடலுக்கு வரவில்லை. ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை யார் தர போகின்றீர்கள்? மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கலையகம் கனடா. எங்கே சந்தன்ராஜ் நீங்கள் தாருங்கள்.
2: விடுகதையா இந்த வாழ்க்கையா?
1: சரி, கதை என்று தொட்டா காணும். விடுகதையா இந்த வாழ்க்கை, விடுகதையா இந்த வாழ்க்கை. வாழ்த்துக்கள். அதான் நேற்றைய பாட்டு மதம் அழகா கூறியிருக்கின்றது.
2: இதெல்லாம் நினைத்தேன் வந்தாய் 100 வயது ஐயா.
1: ஐயா நான் என்ன வரல? அப்ப நீங்கள் என்ன நினைக்க இல்லை? அதுதான் சரியா. வேற யாரையும் நினைச்சு விட்டு, வேற யாரையும் நினைச்சு விட்டீர்கள். நினைத்தேன் வந்தாய் 100 வயது, தேன் தந்தாய் சுமந்ததை. எங்கே மாமா சந்தன்ராஜ் தாருங்கள். சந்தனராஜ் உங்களை இணைத்து பல காலம் ஆகிவிட்டது, நீண்ட நேரம் ஆகிவிட்டது. சந்தன்ராஜ் உங்களை இணைத்து பாடலை தாருங்கள்.
2: வணக்கம் ஐயா. இந்த பூமியே எங்கள் சாமி அம்மா ஐயா.
1: ஆமா, அதெண்டா உண்மைதான் ஐயா. இந்த பூமியே எங்கள் சாமி அம்மா, இந்த பூமியே எங்கள் சாமி அம்மா. வந்திணைகின்றார் யாம் இருக்க பயமேன் சரவணன் அவர்கள். வணக்கம் சரவணன். வணக்கம்.
3: கதை கதையாம் காரணமாம்.
1: இப்ப இங்க எல்லாம் சும்மா சொல்றாங்க என்னையா? சும்மா கதை கதையாம் காரணமானு போயிடுறாங்க கதை. என்னையா நலமா இருக்கின்றீர்களா?
3: நலமாக நலமாக மகிழ்வே.
1: என்ன செய்தி ஏது மலையை பற்றி?
3: இல்லை இல்லை,
1: வரவே இல்லை. பொத்துக்கிட்டு வானவண்டெல்லாம்

0: நீங்கள போட்டுனாலும் தொலைவில்லையா? சரி, வரும் வரும், அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். வாழ்த்துக்கள், நலமா இருக்கின்றீர்கள் தானே?
1: சரி சரி
0: சரி, அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். இப்பொழுது அடுத்த பாடலை சேருவது கிருஷ்ணன். கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள்.
2: நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான்.
0: நான் சும்மா தான் சொன்னேன் 100 பாடல் வரப்போனா நினைச்சதை நடத்தி விட்டீர்கள். 100வது பாடலை தந்து விட்டீர்கள். நினைத்த வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கெட்டிக்காரன் நினைத்ததை நடத்தியே வாழ்த்துக்கள். சாதனை தான் எங்கே சந்தனாய் தாருங்கள்.
3: 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுங்க.
0: இப்பதான் 100 பாடலை 100 வருஷம் கொண்டு வாழ்த்து தந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். 100 வருடம் இந்த பொண்ணு மாப்பிள்ளையும் வாழட்டுமா. 100 வருடம் இந்த மாப்பிளையும் பொண்ணும் தான். கிருஷ்ணா கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை.
2: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து.
0: ஓ, அப்ப நீங்க 100வது பாடல் தெரியல. பொய்யா, அதை அழைத்து விடட்டுமா?
2: மீண்டும் முதல் பாருங்க.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்க சொன்னதெல்லாம் பொய் என்று விட்டு போறாரு அவர். எங்க சந்தன்ராஜ் பாருங்கள்.
3: ஆமாயா, மாப்பிள்ள வர்றாரு. மாப்பிள்ள
0: இப்ப இப்ப வந்த கிருஷ்ணன் தானே, அவர் மாப்பிள்ள இல்லையே.
4: காலத்தில் அழியாத காவியம் தரவல்ல இந்த பாட்டுப்பா.
0: காவியம், காலத்தில் அழியாத காவியம் தரவல்ல. என்ன நடந்தது வலைத்தளத்துக்கு? உங்களுக்கு சுணக்குறதா கிடைக்குது இல்லையா? ஓடிவிட்டார். எங்கே சந்தன்ராஜ் வாருங்கள். நல்லது, ஒரு பாடல தந்து விடுங்க.
3: போய் சொல்லக்கூடாது காதலியா.
0: அவர் சொன்னாலே போய் சொல்ல
3: போகணும்.
0: ஓ, காதலி தான் போய் சொல்லக்கூடாது. காதலன்னு சொல்லலாம என்ன? போய் சொல்லு, போய் சொல்லக்கூடாது காதலி. சரவணா, எங்கே உங்களுடைய 2வது பாடல் கொண்டு வாருங்கள். சரவணன்
5: வாராய் நீ வாராய்.
0: இது அந்த மந்திரிகுமாரி பாடலா? வாராய் வாராய் நீ வாராய் இருக்கிறது. வாராய் நீ வாராய், நல்ல பாடல். நீ வாராய், சூப்பர், இனிமை. வாழ்த்துக்கள் திருச்சி லோகநாதன் ஐயா அவனுடைய பாடல். எங்கே கிருஷ்ணா வாருங்கள்.
2: வணக்கம் ஐயா. மாப்பிள்ளைய பார்த்துக்கடி மைனா குட்டி.
0: ஓ, இப்பவுமா? அவர் சும்மா தான் சொன்னார் உங்களை மாப்பிள்ளை. இப்பவும் மாப்பிள்ளை என்ன இருக்கும்? மாப்பிளைய பாத்துக்கடி மைனா குட்டி. வாழ்த்துக்கள், சிறப்பு. என்ன கருத்து பாடல் இல்லையா? எங்கே ஞானசேகரன் அழைத்தார், அதை விட்டு சந்தன்ராஜ் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
3: மைனா மைனா குருவியா?
0: ஓ, மைனா மைனா குருவியா. எங்கிருந்து தேடுகிறீர்கள் ஐயா அப்படியான பாடல் எல்லாம்? மைனா மைனா மைனா. எங்கே ஞானசேகரன் தாருங்கள் உங்கள் பாடலை. களை பிடித்து விட்டது.
4: நான் யார், நான் யார், நானும் தெரிந்தவன் யார் யார்.
0: நாச்சியார் கோயில் ஞானசேகரன் தான். முயற்சி எடுத்து வந்து விட்டீர்கள். மீண்டும் கொண்டு வாருங்கள் சரவணன் உங்கள் பாடலை. சரவணன், யாம் இருக்க பயமேன் என்று கூறுவேன், என் பேருந்து பயம் என்ன தயக்கம். ஓடி வாருங்கள் சரவணன். உங்களை இணைத்து விட்டேன் சரவண. சரவணன், உங்கள் இணைப்பு இடையூறு தந்து கொண்டிருக்கிறதா? வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் சரவணன். சரவணன் இப்பொழுது ஞானசேகரன் இல்லை, இப்பொழுது கிருஷ்ணன். வாருங்கள் கிருஷ்ணன்.
2: குட்டியாடு தப்பி வந்தா குள்ள நரிக்கு சொந்தம் ஐயா.
0: ஏன் ஐயா?
2: அது பாசவலை.
0: குட்டி ஆடு தப்பி வந்துட்டு ஆடு நினைந்து ஊனே அழுகிறதா? பட்டுக்கொட்டியாட்டு கருத்தை பார்த்தீர்களா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஞானசேகரன் கொண்டு வாருங்கள் மகனே உங்கள் பாடலை.
4: யார் அந்த நிலவு? அந்த பாடல்
0: நல்ல இரவு இந்த நேரத்தில் நல்ல ஒரு நிலவு. யார் அந்த நிலவு? வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு. பாடியும் காட்டி விட்டார். எங்கே அடுத்த பாடல் சந்தன்ராஜ் உங்களுடைய பாடல் தாருங்கள்.
3: அழகு குட்டி செல்லையா?
0: அழகு குட்டி செல்லம், நல்ல பாடல். அழகு குட்டி செல்லம், குட்டி செல்லம், அழகு குட்டி செல்லம். வாழ்த்துக்கள் எங்கே சரவணன் தருங்கள் உங்கள் பாடலை. சரவணன் கண்டவுடன் இங்கே மப்பு போடுறது ஐயா. நல்ல வெயிலா இருந்தது, இப்ப மப்பா இருக்கின்றது. அப்ப அங்கே மழை வரப்போகின்றது. வாழ்த்துக்கள்.
5: ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு.
0: அது இப்ப யானைக்குட்டி, யானையும் பெரிய முட்டை போட்டுதாம் ஐயா. ஆட்டுக்குட்டி முட்டை போட கோழி குட்டி போடுது. கோழி குஞ்சு குட்டி போடுது. வாழ்த்துக்கள். எங்கே ஞானசேகரன் உங்களுடைய பாடல்.
4: நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாது.
0: அப்படியா சொல்லிட்டுதா சொல்லிட்டுதா? ஏன் ஐயா அதை சொல்லுது? வாழ்த்துக்கள் நிலவை. சும்மா அன்போடு தானே பார்த்து அதுக்காச்சும் இப்படி சொல்லலாமா? நிலவை பார்த்து வானஞ்சுன்னு அதை தெரியாம சொல்லிவிடுதுன்னா அது திருநீல கண்டருடைய வாக்கியத்தை இது சொல்லுது. நிலவை எங்கே கிருஷ்ணா நீங்கள் என்ன பாடல் திறப்ப கொண்டீர்கள்?
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது
0: ஐயா. அந்த பழைய வேண்டாம் ஐயா. அந்த நாள் ஞாபகம் இப்போ வந்து என்னையா ஆடவே முடியாது பாடவே முடியாது ஐயா. என்ன ஐயா நீங்கள் அந்த நாள் ஞாபகம் வந்ததே வந்ததே. வாழ்த்துக்கள் வரட்டும் வரட்டும். இந்த நாள் புதிய நினைவுகள் வரட்டும். எங்கே சந்தன்ராஜ் உங்கள் பாடலை சந்தனரா
3: அழகனும் கவிதையா ஆயிரம் வரைந்தான் கடவுளினும் ஒரு கவிதம்.
0: அவர் பாபா பெரிய ஆள் ஐயா. சும்மா ஒரு கவிதை ரெண்டு கவிதை ஆயிரம் கவிதை வரைந்து விட்டார் அழகனும் கவிதை. சும்மா ஒன்று ரெண்டோடைய உலகம் இந்த பாடுபடுது ஆயிரம் என்றால் சந்தனராஜ் போறவன் உடனே ஞானசேகரன் பிடித்து விட்டார் இடத்தை. ஞானசேகரன் கொண்டு வாருங்க.
4: நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம்? நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம்?
0: ஒரு கோபம் இல்லை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். வாழ்த்துக்கள். இப்பொழுது சரவணன் தரப்பு உண்டார் ஒரு பாடலை சரவணாவின் பாடலை கேட்போம். சரவணா யாம் இருக்க பயமே கொண்டு
5: வாருங்க. கைய பிடிச்சான்
0: என்னையா என்னையா?
5: அந்த மாப்பிள்ளை காதலிச்சான் கைய பிடிச்சாங்க.
0: நல்ல மண்டு தானே இணைச்சு கைய பிடிச்சிட்டானா? அந்த மாப்பிள்ளை காதலிச்சான் கைய பிடிச்சான். சும்மா இருக்க மாட்டாங்களே ஐயா. அவங்க காதலிச்சா மட்டும் விடுவாங்களா? அந்த மாப்பிள்ளை காதலிச்சான் கைய பிடிச்சான். பாத்தீங்களா? நாங்கள் நல்ல பிள்ளைன்னு இருந்தோம், அது மாப்பிள்ளை கைய பிடிச்ச மாப்பிள்ளையா பண்ணுவோம். அங்க சந்தன்ராஜ் குறுங்கள்
3: கையில வாங்கினே கையில போடல
0: வந்துட்டுதான் வளையோடி அதேங்களாப்பா. கையில வாங்கினா பையில போடல, கையில வாங்கினா பையில போடல, அது கிடையாது அது காணாம போய்தான். கல்லாப்பட்டிங்க இருக்கு பாருங்க, கல்லாப்பட்டிங்க போட பழகுங்க, கையில வாங்கி பையில போடாதீங்க. இங்க ஞானா உங்கள் பாடல தரங்க மகனே.
4: நாலாம் நாளாம் திருநாளாம் நம்பிக்கை நங்கைக்கு மனநாளாம்.
0: ஓ நல்ல பாடல். நாளாம் நாளாம் திருநாளாம். வாழ்த்துக்கள். இது வந்த மாதிரி ஒரு ஞாபகம் இல்லை இல்லை, வந்த மாதிரி ஞாபகம் இருக்குது பார்ப்போம். இல்லை இல்லை வரவில்லை. எங்கே கிருஷ்ணன் கொண்டு வாருங்க உங்கள் பாடலை.
2: வணக்கம் ஐயா. அந்த புறத்தில் ஒரு மகாராணி.
0: அப்படியா? அப்ப அதுக்கு அடுத்த புறத்துல யாரு இருக்கிறது? தோழியா
2: அனிசியா?
0: அந்த அனுசியா அனுசியா இருக்க. வாழ்த்துக்கள் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். எங்கே சரவணன் கொண்டு வாருங்க.
5: கை கை கை மலர் கை.
0: ஓ அப்புறம் கை கை கை கை மலர் கை. இது தை தையோ மலர்கை. அதன் பின்பு படுக்கை. அதான் வாழ்த்துக்கள். எங்கே சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள்.
3: கையில காசு வாயில தோசையா?
0: அட்ரஸ் சாக்கியன்ற. கையில காசு வாயில தோசை. சுந்தரலிங்கம் வாயில தோசை. நல்ல பாடல் இந்த பாடல். இப்பொழுது ஞானசேகரன் தருகின்றார் ஒரு பாடலை கொண்டு வாருங்க. ஞானசேகரன்
4: அந்த நிலாவதான் கையில பிடிச்சாங்க.
0: அது முதல் மரியாதை ஐயா. அந்த நிலாவை கையில பிடிச்சு முதல் ஆம்ஸ்ட்ராங்க முதல் இவங்க பிடிச்சு விட்டாங்க நிலாவை. எங்கே கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன் உங்கள் பாடலை.
2: வணக்கம் ஐயா. கை வலிக்குது கை வலிக்குது மாமா.
0: இது சொல்றதுக்கு ஆ வணக்கம் ஐயா ஆ கை வலிக்குதா? என்ன ஐயா இது? ஏன் ஐயா கை வலிக்குது? ஒத்தாசை செய்யுங்க பாவங்களை ஐயா. எனக்கு தெரியும் கை வலிக்குது கை கல் கை வலிக்குது கால் வலிக்குது இல்லை கை வலிக்குது கை வலிக்குது கை வலிக்குது கை வலிக்குது. அடுத்த வாரம் சந்தன்ராஜ் நீங்கள் தரங்க.
3: கை வலிக்கிறாய்யா
0: அந்த வாரம் கை கை கை
3: வந்துட்டு
0: எதுக்குத்தான் பாடல் இல்லை கட்டிக்கார தலைவர் இருந்த மாதிரி கை கை கை வைக்கிறா. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் ஞானசேகரன் தரப்போகின்றார் கொண்டு வருங்க. ஞானசேகரன்
4: மலர் கொடுத்தேன் கை குலுங்க வளையலிட்டேன்.
0: கொடுத்துட்டீங்களா கொடுத்துட்டீங்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மலர் கொடுத்தேன் வாழ்த்துக்கள் சிறப்பு. அடுத்த பாடல் சந்தன்ராஜ் நீங்கள் தான் சிறப்பு கொண்டீர்கள்.
3: வணக்கம் ஐயா. முதல்ல வந்து கை கை வைக்கிறாயா இப்ப மாத்திருவையா? வை வை கை வை வைத்தால்
0: வாழ்த்துக்கள் சிறப்பு சிறப்பு. எங்கே கிருஷ்ணன் வருகின்றார் ஒரு பாடலோடு கொண்டு வாருங்கள்.
2: கையிலே வளையலாம் கலகலன்னு ஆடை ஆடையிலே.
0: உங்களோட கையில வளையலாம் ஆடுறத பாத்துட்டீங்க. இவர் இவருக்கு ஆசை பத்தி யோசிக்கல. கை கை வை வைன்னு கையில வளையலே ஆடுது பிடிச்ச பிடியில. கையிலே வளையலன்னு கலகலன்னு ஆடுது உங்களுக்கு. கையிலே வளையவியொன்னு இந்த பாடல் கேட்டிருக்கீங்க நீங்கள். கையிலே வளவியெல்லாம் கலகலன்னு ஆடையிலே. ஜம்புதாளம் போடையிலே தண்டையிலே தலங்கையிலே ஜம்புதாளம்
5: மலர்களை போல் தங்கை உறங்குகிறார்.
0: அது வந்து விட்டது அந்த பாடல். வேற பாடல் தாருங்களே.
5: மலர்களே மலருங்கள்.
0: மலர்களே ஆயிரம் மலர்களே மலருங்கள் அப்படித்தானே வரும் அந்த பாடல். ஆயிரம் மலர்களே நினைக்கிறேன். ஆயிரம் மலர்களே மலருங்கள் அப்படியெல்லாம் அவை வரும். சரவணன் மலர் கோட்டத்தை அதையும் தந்துட்டார்கள். சரி அடுத்த பாடலை கொண்டு ஓடுவார்கள் பார்ப்போம். இப்போ சந்தனராஜ் சிறப்பு கொண்டார். சந்தனராஜ் தாருங்கள்.
3: வளையோசை கலகலவன கவிதைகள் படிக்குதியா?
0: வணக்கம்
2: ஐயா. கையோடு கை சேர்க்கும் காலங்களே.
0: அதெல்லாம் உண்மைதானே. எப்படி எல்லாம் நடந்தா கையோடு கை சேர்க்கிறது? அது சண்டையிலயும் கையோடு கை சேர்ப்பார்கள் ஐயா, காதலையும் சேர்ப்பார்கள் இல்லையா?
2: ஆமா.
0: வாழ்த்துக்கள். கையோடு கை சரவணன். வணக்கம் சரவணன். நீங்கள் முதல் பாடல் சேரவில்லை, ரெண்டு பாடல் சரவணன். இப்பொழுது
5: மலருக்கு தென்றல் பகையானால்
0: ஒன்று, இப்பொழுது இன்னொரு பாடல் தாருங்க பாப்போம். இன்னொரு பாடல்
5: மலருக்கு தென்றல் பகையானால்
0: ஒன்று. முதல் வந்து மலர்களே மலருங்கள் என்ற ஒரு பாடல், ஆயிரம் மலர்களே மலருங்கள் தான் இருக்கிறது பாடல்.
5: ஆமா, அந்த பாடல் இந்த பாடல் வச்சுக்கலாம்.
0: வச்சுக்கலாம். அந்த பாடல் தான் இந்த பாடல். அப்ப இப்ப வந்த ஒரு பாடலை தாருங்களேன், இன்னொரு சான்ஸ் உங்களுக்கு.
2: மலருக்கு தென்றல் பகையானால் பாட்டுக்கு பதில் பாடல் ஐயா, பகை கொண்ட உள்ளம் துயரத்தில் இல்லம்.
0: அதண்டா உண்மை ஐயா, பகை கொண்ட உள்ளம் துயரத்தில் இல்லம். அற்புதமான பாடல். சிறப்பு சிறப்பு.
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. ஞானசேகரன் நீங்கள் தர வேண்டும் இப்பொழுது பாடலை கொண்டு வாருங்கள். ஞானா உங்களை இணைத்து விட்டேன் மகனே, உங்களை இணைத்து விட்டேன். ஞானசேகரன் இணைத்து விட்டேன். யார் மந்தி கொண்டு வர போகிறீர்கள்? ஞானசேகரன் வாருங்கள். ஞானசேகரன்
4: கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், யாருக்காக கொடுத்தான்?
0: அப்படியா? எல்லாம் மக்களுக்காக தான் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். தொடுத்ததெல்லாம் கொடுத்தான். வாழ்த்துக்கள். இப்பொழுது ஷியாமலா வந்திருக்கின்றார். ஷியாமலா என்ன பாடலோடு வந்திருக்கின்றீர்கள் கொண்டு வாருங்கள் ஷியாமலா உங்கள் பாடலை. ஷியாமலா
1: அப்பா செண்டலோடு உடன் பிறந்தால் செந்தமிழ் பெண்ணால் தான்.
0: நீண்ட நேரம் காணவில்லை, என்ன தலைவாட்டு விட்டதோ? தென்றலோடு
1: இல்லப்பா, போன் வந்துருச்சுப்பா.
0: ஓ, தென்றல் போட்டி நேரத்தில் என்ன போனு பழைய என்ன பழைய வெற்றியை புற வேண்டும் இல்லவா? தென்றலோடு உடன் பிறந்தால் போட்டியாக இருக்கின்றது. ஒரு இவ்வளோ ஆண்களோடையும் ஒரு பெண் சிங்கம் ஊடாடி கொண்டிருக்கின்றது. சரவணன் கொண்டு வாருங்கள்.
5: இல்லம் சங்கீதம்.
0: அப்படியா? சில இடத்துல இல்லம் சண்டை பிடிக்கிற இடமா இருக்குது ஐயா, அதையும் சங்கீதம் தானே. என்ன வாழ்த்துக. இல்லம் சங்கீதம். ஞானசேகரன் உங்கள் பாடல். இணைத்து விட்டேன் ஞானசேகரா.
4: தென்றல் வந்து என்னை தொடும்.
0: ஓ, வாழ்த்துக்கள். நாங்கள் போய் தொடையில்லாத அதான் வந்து தொடும். எங்களை வாழ்த்துக்கள். தென்றல் வந்து என்னை தொடும். சிறப்பு. அடுத்த பாடல் மகள் சாமலா ஓடி வந்து விட்டாள். மீண்டும் கொண்டு வாருங்கள் சாமலா.
1: அப்பா மலர்களே நாதஸ்வர உங்கள் அந்த பாட்டுப்பா.
0: சிறப்பு. நாதஸ்வரத்தையே வாசித்து விட்டீர்கள். கெட்டிக்காரியர் கெட்டிக்காரியர். மலர்களே நாதஸ்வரங்கள் இனிமையான பாடல். எங்கே கிருஷ்ணன் நீங்கள் தர வேண்டும்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: கொடுத்தாலும்
0: ஐயா,
2: கொடுத்தாலும் கொடுத்தாண்டா நல்ல இடம் பார்த்து கொடுத்தாண்டா.
0: அப்படியா? அவங்க நல்ல இடமா திருபவனம்? கொடுத்தாலும் கொடுத்தாண்டா நல்ல இடம் பார்த்து கொடுத்தாண்டா. சிறப்பான பாடல். அடுத்து வருவது சந்தனராஜ் என்ற பாடல். எங்கே சந்தனராஜ் வாருங்கள்.
3: நாதஸ்வர ஓசையிலேயா?
0: நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகிறான். ஓசையிலே தேவி நடமாங்கு. சியாமலா உங்கள் பாடலை நாங்கள் எதிர்பார்த்தோம் மகளே, வாருங்கள் கொண்டு வாருங்கள் தாருங்கள்.
1: அப்பா நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகிறான்.
0: அதைத்தான் இப்ப பாடிவிட்டு போகின்றார் சந்தன்ராஜ். நானும் அதை உச்சரித்து பார்த்தேன். அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள்.
1: தேவன் செய்த வீணை அதில் தேவி செய்த நான் அந்த
0: பாடுவாள். வாழ்த்துக்கள். தேவன் செய்த வீணை நாதஸ்வரம் போல வந்து நன்னன் அந்த பாடலும் இருக்கு. அங்கே தேவன் செய்த வீணை நல்ல பாடல். அடுத்த பாடலை யார்த்தார்கள்? சந்தன்ராஜ் சிறப்பு கொண்டார் போல் தெரிகின்றது. வந்து விட்டார், இணைந்து விட்டார் சந்தன்ராஜ். சாருங்கள் உங்கள் பாடலை. விருப்பம் இந்த பாடல் எங்கட ஜோஜு. நேரம் சரியாக 12:40 தொட்டு விட்டேன். நீங்கள் அப்படி அறிந்து கொள்ளுங்கள். சரவணன் வந்து விட்டார். பாருங்கள் சரவணா உங்கள் பாடலோடு.
5: தேவனே என்னை பாருங்கள்,
0: தேவனே என்னை
5: என்னை பாருங்கள்,
0: சிறப்பு
5: அவங்கள்
0: சிறப்பு. நாளைக்கு பாடுவோர் பாடலாம் ஆயத்த பசங்கள். சிறப்பு சிறப்பு. கிருஷ்ணன் பாருங்கள். கிருஷ்ணன்
2: கிருஷ்ணன்
0: வணக்கம்.
2: அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி.
0: அடுத்து அதுக்கு அடுத்த சிவகாமி மட்டும் சொல்லல, அதோ அந்த சிவகாமி சிவகாமி தான் சொல்லணுமோ?
1: வாழ்த்துக்கள்.
0: எங்கே ஞானா உங்கள் பாடலை தர வேண்டும் மகனே?
4: தென்றலுக்கு என்றும் வயது 16 என்றும்.
0: அதெண்டா உண்மை வந்து விடுது மீண்டும் 16. தென்றலுக்கு என்றும் வயது 16. இட இவரே 16 தானே, அதனால அவருக்கும் 16 வாழ்த்துக்கள் ஐயா.
4: நன்றிப்பா.
0: என்றும் 16. எங்கே சந்தன்ராஜ் நீங்கள் தர வேண்டும், கொண்டு பாருங்கள் சந்தனராஜ். இணைத்து விட்டேன் சந்தன்ராஜ் உங்களை, பாருங்கள் தாருங்கள்.
3: தென்றலுக்கு
0: குளிராயும் இருக்கு சூடாயும் இருக்குது யாரோ. ஞானா உங்கள் பாடலை தாருங்கள் மகனே.
4: கிருஷ்ணன் பாட்டுக்கு வா. சொல்லடி அபிராமி. நன்றி வணக்கம்.
0: சுடர் வருமோ வானில சொல்லடி. பாருங்கள் பராசக்தியையே இப்படியா உருக்கி கேட்கிறார்கள். அன்பு பாசம் பக்தி விசுவாசம். சொல்லடி அபிராமி. எங்கே சாமலா நீங்கள் தாருங்களேன்.
1: அப்பா தென்றல் என்னை முத்தம் விட்டது.
0: ஒரு ஓடை நதி ஆகிறது, அதனால தான் அது முத்தம். இல்லை இல்லை. தென்றல் என்னை முத்தம் விட்டது ரகுவரன் கதாநாயகனா நடிச்ச படம். எங்கே கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள்.
2: வணக்கம் ஐயா. சிவகாமி சிவகாமி ஐயா.
0: ஐயோ இப்ப முதல் சிவகாமிட்ட சொல்ல சொல்லி படி இப்ப சிவகாமி சிவகாமி தலையில அடிக்கிறீங்களோ. சிவகாமி சிவகாமி வாழ்த்துக்கள் சியாமலா. அந்த பாடல் வந்து ஒரு ஓடை நதியாகிறது. நான் சிங்கப்பூரில் 4 வருட காலம் வாழ்ந்த காலத்தில் பார்த்த ஒரே ஒரு திரைப்படம் அதுதான். ஒரு திரைப்படம் போவதில்லை, ஒரே அதை மறக்க முடியாது. எங்கே சியாமலா பாருங்கள்.
1: அப்பா தென்றல் காற்றும் அன்பு பாட்டும் மங்கை வாழ்வில் ஏது.
0: நல்ல பாடு நல்ல பாடு. தென்றல் காற்றும் அன்பு பாடு நல்ல பாடு, மனக்குமுறலான பாட்டு. இனிமே அடுத்த பாடலை நீங்கள் தர வேண்டும் அரசலை குப்பன் அவர்கள்.
5: தென்றல் உறங்கிய போதும்.
0: ஓ கண்கள் திங்கள் உறங்கிய போதும். கண்கள் உறங்கிடுமா? உறங்காது இல்லையா? சரி மீண்டும் பாருங்கள். தென்றல் உறங்கிய போதும் திங்கள் திங்கள் உறங்கிய போதும். இனிமையான பாடல். வணக்கம் ஞானசேகரன்.
4: கிருஷ்ணன் படுக்குவா. சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை.
0: ஓ காதலோவியம் சங்கீத ஜாதிமில்லை.
4: நன்றி அப்பா.
0: நன்றி நன்றி. இனிமையாக இருக்கின்றது பாடல், சிறப்பாக இருக்கின்றது. சியாமலா கொண்டு வாருங்கள்.
1: அப்பா தென்றல் தென்றல் வந்து பூக்கள் செல்லிருக்கின்றது அந்த பாடல்.
0: ஓ தென்றல் வந்து பூ கொடுக்குது. தென்றல் வந்து பூ
1: ராசிப்பா.
0: வாழ்த்துக்கிழமை. சிறப்பு சிறப்பு சிறப்பு. எங்கே சந்தன்ராஜ் பாருங்கள்.
3: தென்றல் காட்டும் திங்கள் பாட்டும்.
0: ஓ நீங்கள் அப்படி வருங்கள் பாட்டு பாட போகுதோ. தென்றல் பாட்டும் வாழ்த்துக்கள். தென்றல் பாட்டும் கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள்.
2: வணக்கம். அடி ராக்கம்மா கையை தட்டு புது ராகத்தில் மெட்டுக்கட்டு.
0: அடி ராக்கம்மா அடி ராக்கம்மா கையை தட்டு அப்படி வருது. அடி ராக்கம்மாவா ராக்கம்மாவா?
2: அடி ராக்கம்மா.
0: ஓ இப்ப அடி என்ற இங்க வந்தது ராக்கம்மா இங்க வந்த
2: பாடல். சொல்லடி அபிராமி.
0: அப்படியா
2: சொல்லடி அபிராமின்னு பாடல் வந்தது. அந்த பாடல்
0: வந்தது சொல்லடி என்ற முழுச்சொல்லிதான் வந்தது. சொல் அடி. சரி போடுவோம். என்ன செய்யறது தெரிஞ்சாக்களா கிடக்கிற மாதிரி பார்த்து போடுவோம். உள்ளதே கொடுத்து விடுவோம் ஐயா. போதும் ஐயா, போதும் ஐயா, உங்களோட சங்காதம் போதும் ஐயா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரவணன் வாருங்கள். சரவணா, என்ன ஐயா?
5: முல்லை மலை மேலே.
0: சிறப்பான பாடல் ஐயா. அடங்க அப்பா, முல்லை எந்த பாடலை கொண்டு வருவீங்களா ஐயா? சங்கீத முல்லைக்கு வாழ்த்துக்கள். ஓ முல்லை மலர் மேலே மொய்க்கும் மண்டு போலே. முல்லை மலர் மேலே என்னுடைய பாடல், இனிமையான பாடல் அந்த பாடல், சரித்திரங்கள் படைத்த பாடல்கள். வாழ்த்துக்கள் ஞானசேகரன், கொண்டு வாருங்கள்.
4: சாமலா பாட்டுக்கு பா, காட்டினிலே வரும் கீதம்.
0: ஞானசேகரன், நலமாக இருக்கின்றீர்கள் தானே? உடல்நல குறைவேதம் அப்படி இருக்குதுன்னா
4: கொஞ்சம் உடல் உபாதை, உடல் உபாதை கொஞ்சம் இருக்கு பாருங்க. அப்புறம்
0: கவனம் எடுத்துக்கொள்ளுங்க, கவனம் எடுத்துக்கொள்ளுங்க தானே.
4: சரிப்பா, சரிப்பா, நன்றிப்பா.
0: சுகம் வரும், உடம்பை கவனித்துக் கொள்ளுங்கள். நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த பாடலை தருவது சந்தனராஜ், கொண்டு வாருங்கள். சந்தனராஜ்
3: தென்றலோடு உடன் பிறந்தால் செந்தமிழ் பெண்ணையா.
0: சிறப்பு, தென்றலோடு உடன் பிறந்தால், தென்றலோடு உறன் தென்றலோடு உடன் பிறந்தால் செந்தமிழ் பெண்ணால் வாழ்ந்த ராஜராஜ சோழன். எங்கே சரவணன் கொண்டு வர வேண்டும் உங்கள் பாடலை?
5: போவதெங்க
0: என்னையா?
5: முல்லைப்பூ பல்லக்கு போவதெங்க.
0: அது முல்லைப்பூலையும் பல்லக்கு செய்யறாங்களே என்ன? ஓ முல்லைப்பூ பல்லக்கு, பல்லக்கு பார்த்துருக்கீங்களா? என்ன
3: செந்தமிழே வணக்கம் ஐயா.
0: செந்தமிழே வணக்கம், செந்தமிழே வணக்கம். பாடலை கேட்டுக்கொண்டு எழுதிக்கொண்டு அவர்களுக்கு தடுமாற்றமாக இருக்கின்றது என வர வேண்டும் என்றால் நான் அவர்கள் நுழைய முடியாமல் இருக்கின்றோம் என்று எழுதுகிறார்கள். நான் என்ன செய்ய முடியும்? ஒரு வழிதான் வைத்திருக்கின்றேன் போட்டிக்கு, அந்த வழியில எப்படி வந்து நுழைந்து விட வேண்டும் நீங்கள். எங்கே பாருங்கள்,
4: தமிழ் தேன்மொழியால், செந்தமிழ் தேன்மொழியால்
0: சிறப்பு, சிறப்பு, நன்றி. செந்தமிழ் தேன்மொழியால், செந்தமிழ் தேன்மொழியால் அவள் நிலாவென சிரிக்கும் மரம்.
5: வணக்கம் ஐயா. வணக்கம், பலமுறை சொன்னேன் ஐயா.
0: அப்படியா? ஒரு முறை சொன்னாலே காணும் கிருஷ்ணா. பலமுறை எனதுக்கு வாழ்த்துக்கள் மீண்டும் வந்து சொல்லுங்கள். வணக்கம், வணக்கம், பலமுறை சொன்னேன், வணக்கம், பலமுறை சொன்னேன். வாழ்த்துக்கள் உடனே வந்து விட்டார் அவர் சொன்ன பாடலுக்கு. இப்பொழுது மொன்றில் தமிழ் வானொலியில் காத்து கொண்டிருக்கின்றோம். மீண்டும் கிருஷ்ணனுக்கு தான் அழைப்பு கிடைத்திருக்கின்றது. வாருங்கள் கிருஷ்ணா. ஞானசேகரன் கொண்டு வாருங்கள் ஐயா உங்கள் பாடலை. ஞானா
4: வணக்கம் அப்பா. சந்தன் ராஜ பாட்டுக்குப்பா. வணக்கம், வணக்கம், வணக்கம் அந்த பாட்டுப்பா.
0: அந்த பாடல் தான் கிருஷ்ணன், வணக்கம் பலமுறை சொன்னேன் அந்த பாடல் இல்லையா? அப்படியே வரும் அந்த பாடல். வணக்கம், வணக்கம் இந்த பாடு வந்து மேல்நாட்டு மருமகள். சரி சரி சரி,
4: மேல்நாட்டு மருமகள். நன்றியப்பா, நன்றி.
0: வணக்கம், வணக்கம், வணக்கம். மேல்நாட்டு மருமகள், உள்நாட்டு மருமகள் சொல்ற அளவே இல்லை, வெளிநாட்டு மருமகள் சொல்றாள். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா.
5: தேன்மல்லி பூவே, தேன்மல்லி பூவே.
0: ஓ வணக்கம் தேன்மல்லி பூவே என்று எழுதுவா, இல்ல தேன்மல்லி பூவே என்று எழுதுவா? வணக்கம் சந்தனராஜ். ஓ குழப்பம், சந்தனராஜ் இல்லை, ஞானசேகரன் வருகின்றார்கள். ஞானா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. ஞானசேகரன்
4: அப்பா
0: வாருங்கள். என்ன பாடல் சந்தன்ராஜ் எடுப்போம். சந்தன்ராஜ் இருவருடைய இணைப்பு சிக்கல், அதனால்தான்
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா. சீன சீன படத்துல இருந்தியா?
0: வணக்கம் வணக்கம் வணக்கம்
3: அண்ணனுக்கு ஒரு வணக்கம் வணக்கம் வணக்கம் சீனுக்கு வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். இப்பொழுது எங்களுடைய யாம் இருக்க பயமே வருகின்றார் சரவணன் கொண்டு வாருங்கள்.
5: ஏன் சிந்ததே வனம்
0: அப்படி பாடிவிட்டார் எங்களுடைய கிருஷ்ணன். வேறொரு பாடல்.
2: சரி வேறொரு பாடலோடு வருகிறது.
0: தேன் உண்ணும் வண்டு மாமலரை கண்டு பாடல் போடுவோம். என் வீணா அந்த தேன் உண்ணும் மாட்டு நீங்க நல்ல பையன் அதனாலே தேன் தருகிறேன். வாழ்த்துக்கள். இப்பொழுது கிருஷ்ணன் வந்து விட்டார் கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா.
5: வணக்கம் ஐயா. சங்கீத மேகம்.
0: அது என்ன செய்த
5: சங்கீத மேகம் என்ன செய்யும் பாடலும்
0: அப்படி பாடுமா? இப்படி மழையாக பாடுமா?
5: ஆ சங்கீதமா பொழியும் ஐயா.
0: பொழியுமாடா பொழியுமா? சரி நான் பெய்யுமாடா. சங்கீத வானம் சிந்திந்தும் வேளை தேன் சிந்துமாமையா? அங்க சந்தன் ராஜ் கொண்டு வாருங்கள்.
3: தேன் பூவே பூவே வா தென்றல் தேடையா
0: பாடல். தேன் பூவே பூவே வா இல்லையா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேன் பூவே பூவே வா பூவே பூவே. அடுத்த பாடல் யார் சிறப்பு கொண்டீர்கள்? அடுத்த பாடல் எங்கே ஞானசேரன் கொண்டு வாருங்கள்.
4: பூவே பூச்சூடவா
0: பூவே பூச்சூடவா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பூவே.
4: அப்பா இன்னொரு பாட்டு தரலாமாப்பா? இன்னொரு பாட்டு தரலாமாப்பா?
0: தாருங்கள் தாருங்கள் தாருங்கள்.
4: வானத்தை பார்த்தா பூமியை பார்த்தா மனுஷன் பாக்கல.
0: நீங்க உங்களே பாத்துக்கணும். நீங்க மனுஷன் தானே?
4: ரெண்டு பாட்டுமே கிருஷ்ணன் பாட்டுக்கு தாப்பா கொடுத்த. ரெண்டு பாட்டுமே கிருஷ்ணன் பாட்டு தாப்பா. நன்றி அப்பா. நன்றி.
0: சிறப்பு இடைவெளி நிரப்பல் சரி நன்றா இருக்குது. வானத்துக்கு வந்து சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கிறது. எங்கே அடுத்த பாடல் சாமலா நீங்கள் தர போறீங்க. கொண்டு வரணும் உங்கள் பாடலை.
1: பூவே நீ ஆடவா புது பல்லவி நான் பாடவா. அந்த பாட்டு
0: எங்க சந்தீர்கள் உலக நேரமும் பூவே
3: நீங்கள்தான்
0: தருகின்றீர்கள். உங்கள் பாடலை தர வேண்டும் கிருஷ்ணா.
5: வணக்கம் ஐயா. இளைய பூவே வரந்தரும் வசந்தமேயா.
0: பெரிய பூத்தரா? இளைய மூத்த பூத்தரமா? தான் மூத்தது மூத்த பூ. இளைய பூத்தந்தரமா? இளசா பார்த்துதான் கேட்கிறேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்க ஞானா உங்கள் பாடலை தாருங்க மகனே.
4: பூவைத்த பூவைக்கு பூக்கள் சொந்தமா.
0: மீண்டும் அந்த பாடலே கேட்டு கடந்த முறையும் கேட்டீர்கள். பூ வைத்த பூவைக்கு பூக்கள் சொந்தமா. ஞாபகம் இருக்குதா?
4: நன்றி அப்பா. நன்றி.
0: கேட்டீர்கள். பாடல் நல்ல பாடல். அடுத்த பாடலை தந்து விட்டவுடன் உடனே மகள் சியாமலா ஓடி வந்து விட்டார். வணக்கம் மகளே சியாமலா.
1: அப்பா மழை தருமோ என் மேகம் அந்த பாட்டு பாடிட்டாங்களா?
0: நிச்சயமா தரும் உங்களுக்கு அந்த மழை. மழை தருமோ மகள் நிச்சயமா தரும் உங்களுக்கு மழை. கவலைப்படாதீர்கள். மழை தருமோ என் மேகம். எங்கே சந்தனராஜ் உங்கள் பாடல் என்ன பாடலா இருக்கும் என்பதை அறிய விரும்புகிறோம். பாருங்கள் தாருங்கள்.
3: இளைய மனம் அழைகிறது ஐயா.
0: இளைய மனம் அழுகிறதா? பாவம் தான் அது. இளைய மனம் மூத்ததைத்தான் நீங்கள் சிரிக்க வைத்தீர்கள். இளைய மனம் அழுகிறது. இது ஒரு சின்ன மனம் என்னுடைய மனம் அதனால தான் அழுகிறது. இந்த பாடல் அப்படித்தான் வரும். எங்க ஞானசேகரன் கொண்டு வாருங்கள். ஒரு கருத்து ஞானசேகரன்
4: கிருஷ்ணன் பாட்டுப்பா. வசந்தத்தில் ஓர் நாள்
0: ஆஹா
4: மனவரை ஓரம்.
0: அடேங்கப்பா அது வசந்தத்தில். வசந்தத்தில் ஒரு நாள் மனவரை ஓரம் நடந்ததப்பா. நல்ல வேலை திருமணம் நடைபெறவில்லை என்று வருகிறது. வாழ்த்துக்கிழங்க சந்தன்ராஜ் தாருங்கள்.
3: மேகம் அந்த மேகம்.
0: ஓ இப்ப வானம் அந்த வானம் இப்ப மேகம் வானம் வானம் அருகில் வானம் இது மேகம் அந்த மேகம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என்ன வரிகள்? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் ஞானசேகரன் திறப்பு உண்டர் இல்லை சியாமலா திறப்பு உண்டு. சியாமலா கொண்டு
1: மனமே முருகையின் மயில் வாகனம்பா.
0: ஓ அப்படியா? அப்ப மனம் சிந்தையாருடைய வாகனம் தெரியாது. மனமே முருகனின் மயில் வாகனம். ஞானா கொண்டு வாருங்கள்.
4: வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள்.
0: அட்ரஸ் அவைகின்றாரம் வசந்த கால நதிகளிலே. வசந்த காலம் அந்தாதி பாடல். வசந்த கால நதிகளிலே. வாழ்த்துக்கள். வைகை நதி. எங்க கிருஷ்ணா தருங்கள்.
5: வணக்கம் ஐயா. அந்த பிள்ளை அங்கு தூங்குது, இந்த பிள்ளை இங்கு இயங்குது ஐயா.
0: எதுக்கு ஐயா இயங்குது? சிறப்பு. ஒரு தாய்படும் பாடு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். விட்டாங்களா பாவிகள்? எங்கே சந்தனராஜ் கொண்டு வாருங்கள். ஓ ஓ, தொலைபேசியாக பார்க்கின்ற சந்தன்ராஜ் வாருங்கள். வரவில்லை. உங்களை இணைப்பு
3: வைகை நீராட வானில் தேரோடையா?
0: ஓ, வைகை நீராட வானில் தேரோடுது. வைகை நீராட வானில் தேனோட நல்ல பாடல். பாடல் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் தருவது ஞானசேகரன். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன் உங்கள் பாடலை.
4: நதியின் வெள்ளம் கரையில் நெருப்பு.
0: ஓ அப்படியா?
4: இரண்டுக்கும் நடுவே இறைவனின்
0: நன்றி அப்பா. நதியின் வெள்ளம் கரையில நெருப்பு. ஓ, என்ன என்ன காலம். நதியின் வெள்ளம். சாமடா நீங்கள்
1: அப்பா. நதிக்கரை ஓரத்து நாணல்கள் அந்த பாட்டுப்பா.
0: வளைந்து கொடுக்குமா? நதிக்கரை ஓரத்து நாணல்கள் இல்லைன்னா முறிந்து விழுந்துவிடும். மதிக்கதை நல்ல புத்தி உள்ள ஒரு தாவரம் அது. நதிக்கரை ஓரத்து நாணல்களே என்னங்கிறதை சொல்லும். கிருஷ்ணன் வாருங்கள்.
5: வைகை நதி ஓரம் நான் பாடுவேன்.
0: அப்படியா? வைகை நதி ஓரம்
5: பொன்மாலை
0: நேரம் அதுதானே நான் பாடுமென்னு ஓரம். சிறப்பு எழுதிக்கொண்டே நடத்த பாடலை சந்தன்ராஜ் நீங்கள் தர வேண்டும். உங்கள் பாடலை எதிர்பார்க்கின்றோம். வந்துவிட்டார் தாருங்கள் சந்தன்ராஜ். அது நீளம் அல்லவா, அதனாலே அவங்க சொல்ல கொண்டு வர கஷ்டப்பட்டு நீங்க கொண்டு வந்து விட்டீங்க. நதியே நெயில் நதியே வாழ்த்துவள். அடுத்த பாடல் இப்பொழுது தருவது ஞானசேகரன்.
4: வைகைக்கரை காற்றே வஞ்சிதனை பார்த்தா சொல்லு.
0: ஓ, தூரம் நின்று போச்சு. வைகைக்கரை காற்றே நம்பியார்கள் அந்த பாடலை கொடுத்துருக்காங்களா? அதுல அந்த திரைப்படம் பார்த்தீங்களா தானே? அந்த பாட்டை பாடலை நம்பியார் நம்பியார் நம்பியார் நடிக்கிறார். அதுல சிறப்பு. வாழ்த்து.
5: என் வாழ்க்கை புதுப்பாதை
0: கண்டேன். ஆனா எதுவும் தோணாமல் தடுமாறு நின்றான். புதுப்பாதை வந்தவுடன் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அடுத்தது ஷியாமலா உங்கள் பாடல் தான் மாலே. கொண்டு வாருங்கள் ஷியாமலா. நினைத்து விட்டேன் மகளே சியாமலா உங்களை. என்னம்மா நடந்தது? நேரம் சரியா 12:57 முடிவடைக்கு 3 நிமிடம் தானே இருக்கின்றது. கொஞ்சம் பாடலாம் இருக்கு. விரைவில் வாருங்கள். கொண்டு விட்டு பாருங்கள். நாங்கள் அந்த எங்களுடைய எல்லையை அடைய போகின்றோம். சியாமலா உங்களுக்கு சிக்கலில் இருக்கின்றீர்கள். என்ன பண்ணுறது இல்லை. இப்போ ஞானசேகரன் வந்து சிக்கல்படுத்துகிறார். இல்லை ஞானா கொண்டு வாருங்கள். ஞானா உங்கள் பாடலை.
4: வாழ்க்கை ஓடம் வழங்குகின்ற பாடம்
0: பூம்புகார். உங்களுக்கு விருப்பமான பாடல் வாழ்க்கை என்னும் ஓடம். வாழ்த்துக்கள். நல்ல பாடல் வாழ்க்கை என்ன.
4: நன்றியப்பா. நன்றியப்பா.
0: சுந்தராம் பழமாவுடைய பாடல் வாழ்த்துக்கள். எங்கே இப்பொழுது வருகிறது கிருஷ்ணனா இருக்கின்றது. கிருஷ்ணா கொண்டு வரல். என்ன சியாமனா உங்களுக்கு தடை வந்து விட்டதா? சொல்லுங்கள் கிருஷ்ணா என்ன பாடல். வணக்கம்.
5: என் மனசை பறி கொடுத்து உன் மனதில் இடம் பிடித்தேன்.
0: ஏனையா பறி கொடுத்து இடம் பிடிச்சிங்க? சும்மா பிடிச்சிக்கலாம் தானே. அவ்வளோ கடுமையாக இருந்ததோ வெளியே ஜாஸ்தியாக போடுது. என் மனசை பறி கொடுத்து. வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ். உங்கள் பாடல் சந்தன்ராஜ்.
3: அந்த வானமும் அந்த வானமும் இந்த பூமியும்.
0: அந்த வானமும் இந்த பூமியும். வாழ்த்துக்கள் சியாமடா. என்ன நடந்த சியாமடா? என்ன நடந்த உங்களுக்கு தடை ஏற்பட்டு விட்டதோ?
1: வைகரையில் வந்தால் வருவேன்.
0: இந்த பாடல் சரி. முதலாவது வந்த ஒரு பாடல் தாருங்களேன். இன்னொரு பாடல்
1: வைகை நதியோ
0: வந்து விட்டது. அந்த பாடல் வந்து விட்டது. வந்து விட்டது. இன்னொரு பாடல் வேற வைகை என்ன பாடல் நடந்தரல இத்திரும்
1: நதி. அப்ப நதியில பாடுறோம்பா.
0: ஆமா கொண்டு வாருங்க.
1: நதி நதியில் ஆடும் பூவனம் வந்து
0: விட்டது. சிறப்பு. நதியில் ஆடும் பூவனம். வாழ்த்துக்கள். இனிமே கட்டிக்காரி. அடுத்த பாடல் கிருஷ்ணனுக்கான பாடல். கொண்டு வாருங்க கிருஷ்ணா உங்கள் பாடல். வர வேண்டும் கிருஷ்ணன்.
5: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: வணக்கம். என்னருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவது.
0: நான் வர மாட்டேங்க உங்களுக்கு அருகையில், ஒரே அனுசியாவை கூப்பிடுங்க, அனுசியாவை கொடுப்பீங்க. என்ன அருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சொல்லு, அவ்வளோ தரசித்தோ அந்த பாடலை கேட்கும் பொழுது ஞானசேகர நினைவில் இணைப்பில் வருகின்றீர்கள். உங்களை இணைக்கப் போகின்றே, நினைத்தாலும் வருகிறேன். சந்தன்ராஜ் இணையப் போகின்றார். வணக்கம் சந்தனராஜ் அவர்களே.
3: நீராடிவா தென்றலே.
0: ஓ, வாழ்த்துக்கள். நீராடிவா தென்று வாழ்த்துக்கள்.
3: நன்றி வணக்கம்.
0: வாழ்த்துக்கள். நீராடிவா தென்றது. அடுத்த பாடல் நேரம் சரியாக வருகின்றது. பாடல்களும் தொகை சரியாக வருகின்றது. கிருஷ்ணா தாருங்கள்.
2: வணக்கம் ஐயா. நீ சிரித்தால் நான் சிரிப்பேன் சிங்கார கண்ணே.
0: எங்க சிரிங்க கட்டிக்காரன். நான் சிரித்தோன்னு நீங்களும் சிரிக்கிறேன். நீ சிரித்தா நான் சிரிப்பேன். அடுத்த பாடலை தருவது என்னுடைய சந்தனராஜன். நீங்கள் இணைப்பை துண்டிக்க வேண்டும் கிருஷ்ணா. அடுத்த பாடலை தருவது சந்தனராஜ். கொண்டு வாருங்கள் சந்தனராஜ் உங்கள் பாடலை.
3: கண்ணே மணியே முத்தையா.
0: கண்ணே
3: மணியே
0: முத்தே அருகில் வந்து விட்டோம். அடுத்தது பாடல் ஞானசேகரன் தருகின்றார். இறுதியான பாடலை சரியான நேரம் வந்துவிட்டது. ஞானசேகரன் கொண்டு வாருங்கள்.
4: நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன். அந்த பாட்டு.
0: ஓ, நீ வர வேண்டும் என எதிர்பார்த்தேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
4: நன்றி அப்பா. நன்றி.
0: நம்மள உங்கள் பாடலை தர முடியுமா? இல்லை, எவ்வளவு தர முடியவில்லை. சரியாக ஒரு மணி நேரமும் எங்களுடைய பாடல் 200வது பாடலும் நிறைந்து விட்டது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் என்று கூறாமல் பாடல்களை தொடர்ந்து இருக்கின்றது. எண்ணிக்கைகள் பார்க்க இருக்கின்றேன். எண்ணிக்கைகள் பார்த்துவிட்டு உங்களுக்கு யார் அதிகமான பாடல் தந்தார்கள் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலித்து கொண்டிருக்கும் என் கேள்விக்கு என்ன பதில், பாட்டுக்கு பதில் பாட்டு.

இனிமையான பாடல்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் சந்தர்ப்பம் உங்களுக்கு இப்பொழுது எண்ணிக்கையில் வானொலியில் வந்து இணைந்த அன்பு உறவுகளின் பாடல்கள் தொடர்ந்து எண்ணிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையில் எண்ணிக்கையில் இருக்கும் வேளையில் இந்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருங்கள். விரைவில் உங்களுடைய விடை கிடைக்கும். யாருக்கு அதிக பாடல், யாருக்கு குறைந்த பாடல், யார் வெற்றி பெறுகின்றார்கள் என்பதை தெரிய தருகின்றேன். அடுத்த பாடலையும் கேளுங்கள்.

இனிமையான பாடல்கள் தொடர்ந்து ஒலிக்க கேட்டும் பாக்கியம் பெற்றவர்கள் நாங்கள். 1, 2, 3 என்று அடுத்தடுத்த பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம் என்று 200 பாடல்களை கொண்டு வந்து குவித்த அன்பு உறவினர்கள் இணைந்த பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்விலே உலகளாவை இருந்து அந்த நகைச்சுவையோடு கலந்த அந்த பாடல்களை ஒவ்வொரு பாடல்களையும் நினைவூட்டி கொண்டிருந்தீர்கள் எங்களுக்கு. எங்கிருந்தெல்லாம் பாடல்களை காலங்கள் நேரங்கள் பாராமல், இது முதல் பாடல், இது ரெண்டாவது, எப்போது வெளிவந்தது என்று என்னால் எப்போவோ வெளிவந்த பாடலும் இப்போ வெளிவந்த பாடலும் இடையிலே வெளிவந்த பாடலும் என்று கலந்து உங்கள் சிந்தனையில் உதித்த வரிகளை கேட்டவுடன் அந்த பதங்களுக்கேற்ற பாடல்களை கொண்டு வந்து விதம் விதமாக தொடுத்து விட்ட உங்கள் இந்த

அம்மா இயங்கி கொண்டிருந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த வேளையிலே அன்பு ஞானசேகரன் உடல்நலக் குறைவு இருந்த வேளையிலும் பணி முடிந்து வந்து மருந்து மாத்திரை எடுத்துக்கொண்டும் வந்து இணைய வேண்டுமென்று அவரால் முடியவில்லை என்பதை நான் உணர்ந்து கொண்டு தான் கேட்டேன். மகனே, உங்களுக்கு உடல்நலம் சரியில்லையா என்று. அவ்வளவு தூரம் அவர் இல்லைண்டா உற்சாகமாக இன்னும் அதிகமான பாடலை சேர்ப்பார். இருப்பினும் அவரும் சிறப்பாக பாடலை தந்திருக்கின்றார். அடுத்து தேவா, ரெண்டு தடவை அழைத்தார், மூன்றாவது தடவை அவருக்கு இணைப்பு கிடைக்கவில்லை. பாவம், நின்று விட்டார். அவருடைய வலைத்தளத்தினுடைய வலிமை அவ்வளவுதான், அவர் தொடர்ந்து வருவதில்லை, குறைவு தானே. அடுத்து இருந்துவிட்டு ஓடி வந்தார் சரவணன். சரவணன் வந்து விடாப்பிடியாக தானும் இணைந்து சிறப்பிக்க வேண்டும் இந்த நிகழ்ச்சி என்று நினைத்து சிறப்பித்தார். இங்கே மூவருக்கு மும்மூலமான போட்டி, மும்முனை போட்டி நடைபெற்று கொண்டிருந்தது. போட்டியிலே ஒரு சிலருக்கு இடையிலே வந்த தடையினால் சறுக்கல் இருந்தாலும் எல்லோரும் நாலு பாடல், ஐந்து பாடல், மூன்று பாடல் வகையிலே வித்தியாசமாக எடுத்திருக்கின்றார்கள். கிருஷ்ணன், சந்தன்ராஜ், சியாமலா மூவரும். இதில் தேவா இரண்டு பாடலை தந்துவிட்டு ஓய்வு பெற்றுக்கொண்டார். சரவணன் 14 பாடலை தந்திருக்கின்றீர்கள். ஞானசேகரன் முடியாத நிலையிலும் 26 பாடல்களை தந்திருக்கீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வந்து இணைந்தது பிந்தித்தார். இருப்பினும் இடையிலே சில உங்களுடைய நோய் காரணமாகவும், அடுத்து உங்களோட வலைத்தளம் பல தடவைகள் தடைகளை பட்டு கொண்டிருந்தது. இல்லையென்றால் நீங்கள் இன்னும் பாடலை தந்திருக்கலாம். மொத்தம் 26 பாடல்களை தந்திருக்கின்றீர்கள். அதைத் தொடர்ந்து அடுத்து பணியோடு இருந்தும் இடையூர் இருந்தும் எத்தனையோ அந்த இழைப்புகள் அங்கே காணவில்லை காணவில்லை என்று நான் அழைத்து விட்டு கொண்டிருந்தேன். சந்தன்ராஜ் அவர்கள் மொத்தம் 47 பாடல்களை தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மூன்றாவது இடத்தில் இருக்கின்றீர்கள். அடுத்தது வந்து கிருஷ்ணன். கிருஷ்ணன் விடாபிடியாக இருந்தபோது அதுக்குள்ள ஒரு அழைப்புகளும் அவருக்கு வந்து கொண்டிருந்தது, அந்த தடையும் இருந்தது. ஒரு சில இணைப்புகள் என்னிடம் வந்து தடையாகவில்லை, அவருக்கு கிடைக்காமல் இருந்திருக்கின்றது. அவருக்கு அங்கே பணியும் வேறு பராக்கு இருந்திருக்கின்றது. பராக்கு என்ற தெரிந்தானே, வேறு விடயங்கள் அவர்களுடைய தொழில்கள் இருந்திருக்கலாம். அந்த வகையிலே அவரும் குறைந்தது 54 பாடல்களை தந்து இரண்டாவது இடத்தில் இருக்கின்றார். கெட்டிக்காரன் என்ற பெயரையும் பெற்றுக்கொண்டு. சியாமலா ஆரம்பத்திலிருந்து வந்து ரயிலே ஒரு சிறு தடை இருந்தாலும் வந்து வந்து பாடல்களை தந்து அவர் 57 பாடலை தந்து மூன்று பாடல் அதிகரம் கூடுதலாக தந்து முதலாவது இடத்தில் இருக்கின்றார். முதலிடம் சியாமலா, இரண்டாவது இடம் கிருஷ்ணன், மூன்றாவது இடம் சந்தன்ராஜ், நான்காவது இடம் ஞானசேகரன், அடுத்து சரவணன், தேவா. இவர்கள் முறையே தொடர்ந்து இறுதியிலிருந்து ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் இந்த ஞான தேவா சரவணன் இருந்தால் மேலும் பாடலை தந்திருக்கலாம். ஆனால் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை விடாமுயற்சியுடன் போராடி இவர்கள் 3-4 பாடல்கள் வித்தியாசத்திலே முதலாம் இரண்டாம் மூன்றாம் இடத்தை பெற்றிருக்கின்றார்கள். மீண்டும் இரண்டாவது தடவையும் சியாமலா தன்னுடைய முதலாவது இடத்தை தக்க வைத்தமைக்கு என் வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நெருங்கி வந்த கிருஷ்ணன், நெருங்கி இருக்கின்ற சந்தன்ராஜ், உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திக்கலாம். இப்பொழுது உங்களுக்கான பாடல்கள் ஒலிபரப்ப இருக்கின்றன. நீங்கள் விரும்பிய பாடலை வந்து கேட்கலாம், சில குறிப்புகளை கூறலாம். இல்லையென்றால் நானே தெரிவு செய்து உங்களுக்கு பாடலை தருகின்றேன். இதில் ஏதாவது கூற வேண்டியிருப்பால் உடனடியாக வாருங்கள். நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. நாங்கள் இன்றுதான் நேரமும் எங்கள் பாடலின் கணக்கும் சரியாக வந்தது. நான் நிறுத்தும் நேரமும் நீங்கள் தந்த தொகை, எங்கள் நாங்கள் இட்டுகின்ற தொகையை மட்டிவிட்டோம். வாழ்த்துக்கள், இறைவனுக்கு நன்றி. வாழ்த்துக்கள் அங்கே ஓடி வாருங்கள். யார் வரப்போகின்றீர்கள்? பாடலை கொண்டு வாருங்கள், உங்களுக்கு விருப்பமான பாடலை.

0: முதலாவது வித்தியாளர் மீண்டும் வந்தவுடன் மகிழ்ச்சியோடு வருகின்றார். வணக்கம் அனுஷியா. வணக்கம்
1: அப்பா சியாமலா.
0: வணக்கம் சியாமலா, வாழ்த்துக்கள். வா, மாறி கூறிவிட்டேனோ? அதாவது அந்த சந்தோஷத்தின் மிகுதியால் வாய் தடுமாறி வந்து வணக்கம். எல்லோரும் மகள் தான். வணக்கம்.
1: மகள் தானே சொல்ல வந்தாலும்
0: சொல்லுங்களம்மா. தடைப்பட்டு வருகின்றது. காரணம் என்னன்னு ஏதோ தடை இருக்குது உங்களுக்கு போல. அவர் கொடுத்து விட்டால் சில தடைகள் எடுத்து விடுவார்கள். அவரோட பேசுங்கள் ஒரு தடவை. உங்களுக்கு வருகின்றது. நாங்கள் பேசுவது பாடல்கள் ஒழிப்பது உங்களுக்கு கேட்கவில்லை. அதாவது உங்களுக்கு

0: ஆமாப்பா, நீங்க மகளை இணைத்து விட்டேன்னு சொல்றீங்க, அப்பெல்லாம் எனக்கு கிடைக்கவே இல்லப்பா, ஆல்ரெடி எனக்கு கட் ஆயிடுதுப்பா அது.
1: நீங்கள் பேசும்போது கேட்டுன்றது இங்கே நாங்கள் பேசுவது உங்களுக்கு வேற சாமதமாகிறது அல்லது கிடைக்குது இல்லைன்னா நீங்கள் ஒரு தடவை உங்களுக்கு விநியோகஸ்தரிடம், யார் உங்களுக்கு விநியோகம் பண்ணினார்களோ அவரிடம் கேளுங்கள், அந்த கண்ட்ராக்டரிடம்.
0: எனக்கு சரியா தெரியல,
1: இன்கமிங் ட்ரபிள் ஆயிருக்குன்னு கூறும், இன்கமிங் ட்ரபிள் அண்டு உங்களுடைய அவுட் கோயிங். நீங்கள் பேசுவது வெளியே போவது செல்லுகிறது, உங்களுக்கு உள்ளே வருவது இன்கம், அந்த கோள்கள் உங்களுக்கு தடையாக இருக்கணும். ஒரு தடவை என்ன வேறு ஒலி அலைகள் குறுக்கிடலாம, வானலையிலே அலைந்து தானே வருகின்றது கிடையாது.
0: ஒரு தடவை நான் பேசுறது கொடக்கூடாது கேக்குது, ஒரு தடவை நீங்க பேசுறதே எனக்கு புரியல கொடக்கூடாது, என்ன பேசுறது கத்தகு, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு.
1: இருந்தும் குருடன் பெண்டாடி அடித்தவரை அடித்து விட்டீர்களே,
0: வானொலியே எடுக்காம முதல் பாடலை வச்சு
1: என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு? சரி, இப்பொழுது உங்களோட ஒலி வரவில்லை எங்களுக்கு. சரி, மீண்டும் அழையுங்கள். அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? கிருஷ்ணன், சந்திரராஜ், யார் வரப்போகிறீர்கள்? ஞானசேகரன், தேவா, சரவணன் ஆகியோர் வந்து இணைந்திருந்தீர்கள். ஆறு உறவுகள் 200 பாடலை தந்து வெற்றியை மீட்டிக் கொண்டிருக்கும் வேளையில உங்களுக்கான பாடல்களை ஒலிபரப்பலாம் என்று முதல் வந்தவரும் பாடலை தரவில்லை, அடுத்தது யாராக இருக்கலாம்? சரி, இப்பொழுது நாங்கள் தேவாவுக்கு ஒரு பாடலை கொடுத்து விடுவோமா, இல்லை இந்த பாடலை கேட்போம்? பாருங்கள், ஓடி வாருங்கள், கொண்டு ஓடி.

0: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் கிருஷ்ணன், வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்?
0: வணக்கம், நான் நல்லமா இருக்கேன்.
1: நீங்கள் எங்களோடு இணைந்து கொண்டு இன்னொருவருக்கு கோல் கொடுத்து விட்டு அவர்கள் இருக்கின்ற அவர்களை எடுத்து விட்டு பார்த்தீர்களா? மூன்று பாடல்கள் சிறப்பாக இருந்தது. உங்களுடைய அழைப்பும் பாடல்களும் சிறப்பாக இருந்தது என்று வடிவாக செய்தீர்கள். ஆனால் இடையிலே உங்களுக்கு தடை ஒன்று வந்திருக்கின்றது. உங்களுடைய பணியோடு சம்பந்தமானது மிகவும் முக்கியமானது தான். அதனால் ஒரு ரெண்டு பாடல்கள் குறைய வந்து விட்டது உங்களுக்கு. அவருக்கு உங்களுக்கு மூன்று பாடல் தான் வித்தியாசம். சிறப்பு நிலவா கடிகாரம் கடிகாரம் கடிகாரம் வாழ்த்துக்கள் கூறுங்கள். வேற என்ன எப்படி இருந்தது நிகழ்ச்சி?
0: நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது, கேட்க இனிமையா இருந்தது.
1: அதுதான் எழுதி கொண்டிருக்கின்றார். என்னவென்றால், இது ஒரு பாடலை கேட்டு பாடலை கொடுத்து ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு பொருளை கொடுத்து ஒரு சொல்லை கொடுத்து பேசி கொண்டிருக்கிறத விட இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கின்ற எழுதுகிறார்கள். இந்த பாடல் 200 பாடலின் வரிகளையும் கேட்டிருக்கின்றார். 200 பாடல்களை நினைவு கொண்டோம் நாங்களும். சிறப்பு சிறப்பு.
0: எங்களை விட உங்களுக்கு தானே ஐயா சிரமம் அதிகம், அதை நினைவுபடுத்தி சொல்லுவது.
1: அது விடுவாங்க ஐயா, கணக்கு விடுறாங்க ஐயா, கவிஞர்கள் ஞாபகம் சிந்தனை அதுக்காகத்தான் சிறப்பு. ஆரம்பத்தை விட கிருஷ்ணன் எவ்வளவு பெட்டர், இப்ப எவ்வளவு கட்டிக்காரன். தடைகள் இல்லைன்னா மேலும் சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்ன பாடல் இன்று? 200 பாடல்களுக்கு மன்னிக்கப்படும், 54 பாடலை குவித்த உங்களுக்கு அந்த 54 விட வேறு என்ன பாடல் உங்களுக்கு விருப்பம்?
0: படம் வந்து பாவை விளக்கு.
1: அது பாவை விளக்கு, அதுலயே என்ன பாடல்?
0: காவியமா நெஞ்சில் ஓவியமா.
1: அப்படி ஒரு பாடல். முதல்வரிய பாடங்களே அந்த பாவியமா ஓவியமா, அவற்றை குரல்ல பாட வேணும்.
0: காவியமா நெஞ்சில் ஓவியமா அதன் ஜீவியமா தெய்வீக காதல் சின்னம்மா காவியமா. நன்றி ஐயா.
1: கிட்டு ஜெயராமன் போல வாழ்ந்துக்க காவியமா அவர் பாடுவார். அவற்ற குரல் யாருக்கும் இல்லை. ஒரு தடவை மலேசிய வாசுதேவன் முயற்சி செய்தார் ஒரு பாடல்லையா, அது முழுமையாக
0: மணிப்பூர் மாமன்னர்.
1: ஆமாம், அது முழுமையாக்கவில்லை என்றால் அவருக்குரிய குரல் அவருக்கு தானே. ஒவ்வொரு தரம் வந்து குரலே முத்திரை பதித்திருக்கின்றார்கள், அதை நாங்கள் மாற்றி அமைக்க முடியாது. போல வரலாமே தவிர அதாகவே மாற முடியாது இல்லையா?
0: அந்த பாடல் நல்லா இனிமையாக
1: தான் இருந்தது. அவற்றே இனிமை தான், ஆனால் இவற்றே தான் அவர் முயற்சி பண்ண இவற்றைய போல இவற்றை ரசனை அதில் வராது. இந்த ஆள் ஆள் இசையமைப்பாளரும் கூட தானே, இசை சித்திர அல்லவா அவர் இல்லையா? சிதம்பரம் சி எஸ் ஜெயராமன் அவருடைய பேர், சிதம்பரத்தை சேர்ந்தவர். அதனால்தான் சந்தன்ராஜ் இப்படியோ நல்லது. உங்களுக்கு காவியமா நெஞ்சில் ஓவியமா என்ற பாடல் இரண்டாவது வெற்றியாளரை வந்து சிறப்பித்து மீண்டும் இன்றைய நிகழ்ச்சியை நீங்கள் சிறப்பித்தீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
0: பங்கு பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஐயா.
1: நன்றி. முதலாவது வந்த பெண் சிங்கத்துக்கும் வாழ்த்து கூற வேண்டும். நாங்கள் அது பெண்குட்டியா ஓடியிருந்து எவ்வளவு தடை இருந்தும் வந்து பண்ணப்பட்டார். வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி. மீண்டும் பெற வேண்டும். நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவாக சியாமலா ஓடி வருகிறார். சியாமலா உடனே இணைத்து விட வேண்டும், இல்லையெண்டா சென்று விட. வணக்கம் சியாமலா. சியாமலா வந்தவுடன் பாட்டை கூறிவிட்டு மீதி, சியாமலா வந்தவுடன் பாடல் என்ன என்று கூறிவிட்டு பேசுங்க.
2: பாட்டை முதல்ல சொல்லிடுறேன்.
1: ஆமா சொல்லுங்க.
2: செந்திருப்பு படம் பா.
1: அதுல என்ன பாடல் மேலே?
2: சிறப்பாக இருந்தது.
1: இருந்தும் அதுக்குள்ளே இவ்வளோ தூரம் சுற்றமாக வாழ்ந்துவாங்க. காரணம் என்ன பண்ணால், அந்த களஞ்சியம் அந்த ஒரு வரியை தந்தவுடனே இத்தனை பாடல் ஞாபகத்துக்கு வருதுன்னு என்ன கோர்வைகள். கடிகாரு மீண்டும் பாருங்க. உடம்பை பார்த்துக்கோங்க. செந்துரப்பு ஏற்றப்படுது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்போ மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையிலிருந்து நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளும் பாட்டுக்கு பதில் பாட்டு ஒலித்ததல்லவா. அதிலே வெற்றியை பெற்றவர்கள் வரும்பொழுதில் அடுத்த வெற்றியாளர் மூன்றாவது வெற்றியாளர் அவர்கள் சந்தனராஜ். வணக்கம் சந்தன்ராஜ்.
3: நெடுமூச்சு
1: விட்டு பேசலாம் நாங்கள். அங்கே நீங்கள் அட்டாவதானியாக இருந்து பட்ட பாடு நான் அறிவேன். நான் மட்டுமே இணையத்தில் காசு கேட்டுக்கொண்டு எல்லா இருக்கும் தெரியும். இருப்பினும் அந்த ஞாபகம் அந்த பாடலை தரும்போது யாருக்காக தருகிறது, யாற்ற பாடல் வந்துவிட்டது, அடடட என்ன ஞாபகங்கள். இது எல்லோருக்கும் இப்படியான சிறப்பம்சம் பெறுவது கிடையாது. உங்களுக்கு இந்த வலையத்தை இணையதளம் இணையதளம் சரியாக இருந்தது. இடையிலே நான் பல தடவை கூவி அழைத்தேன், சந்திரராஜ் உங்களை இணைத்து விட்டேன், எங்கே சென்றுவிட்டேன். தடைகள் பல
3: இணையதளம் சரியா,
1: உங்களுடைய இணையதளத்துக்கு ஏனே இருவருடைய இணையதளம் இறுக்கமாக இருந்தது. அவர்கள் வரும்போது உங்களால் வர முடியாமல் இருந்தேன், நான் கவனித்து பார்த்தேன். அங்கே அங்கே ஒரு உங்களுடைய அங்காடியில் ஒரு பிரச்சனைகள், அங்கே பல விடயங்கள் ஓடிக்கொண்டிருந்தேன். அதே இவ்வளவு ஞாபக சக்தி வந்து கொண்டு வருவதற்கு ஒரு தனித்திறமை வேண்டும். நல்லது சந்திரராஜா. இருப்பினும் சொல்லது போல் நீங்கள் எத்தனை 47 பாடல் அடி அப்பா, 47 4 பாடல் தான் உங்களுக்கு இடைவெளி, அவ்வளவுக்கும் உங்களுக்கு இடையிலே. என்ன பாடல ஒளிபரப்போம் உங்களுக்காக? எத்தனை 47 பாடல், அந்த 47 அதிகமாக இன்னொரு பாடல் என்ன பாடலா இருக்கும்? 47 இல்லாத பாடல்
3: மலர் மலர்களிலே அவள் மல்லிகை அப்படிங்கிற திரைப்படத்தில் இருந்தா?
1: அதுதான் நானே மலர்களில் மல்லிகைன்னு பாடப்போறது. என்ன பாடல் அது?
3: பூவே மல்லிகை பூவே.
1: ஓ, உங்க மல்லிகை பூ விருப்பமோ?
3: மல்லிகை பூனா எல்லாருக்கும் விருப்பம் தான்.
1: இல்ல நீங்க அறியா, மல்லிகை பூ கல்யாணம் பண்ற ஒரு பாடலை தருவீர்கள் பாட்டுக்கு. எனக்கு பத்திரிகை அனுப்பி இல்லைன்னு நகைச்சுவை கூறுவன். மல்லிகை பூவே மல்லிகை பூவே என்ற பாடல் ஐயா.
3: ஆமாங்கய்யா,
1: மலர்களே மலருங்கள் என்ற திரைப்படம். வாழ்த்துக்கள்.
3: மலர்களிலே அவள் மல்லிகை.
1: ஓ, மலர்களிலே அதிலே ஒரு மல்லிகை. மலர்களிலே அவள் மல்லிகை. மலர்களில்
3: நிச்சயமாயா நம்முடைய பெண்சிங்கத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும் ஐயா. மற்ற நண்பர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரைவில். நன்றி, வணக்கம்.
1: இந்த சிரமத்தில்
3: உங்களுக்கும்
1: சிரமத்தின் மத்தியிலும் அந்த இணைஞ்சி இணைந்து எங்கள் நிகழ்ச்சியை சிறப்பித்ததற்கு நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நன்றி, நன்றி. இப்பொழுது எங்களுடைய தேவா ஒரு பாடல், 2 பாடல் தான் தந்திருந்தார். அதிலே ஒரு பாடலை அவருக்காக அவர் ஓடி வந்து சிறப்பித்து உற்சாகத்தை கொடுத்து விட்டு சென்று விட்டார். அவர் வந்து விட்டார்னா அடுத்த உறவு வந்து விட்டாரே என்று நாங்கள் எவ்வளோ 2வது நேராக வந்திருந்தாரே அவர். வாழ்த்துக்கள் தேவா, முழித்து கொண்டிருப்பீர்கள் என்று தெரியும். இதோ உங்களுக்காக ஒரு பாடல், நீங்கள் 2வதாக தந்த பாடல், முதல் பாடல்.
4: Amazon Music now includes audiobooks.
5: Marshall's buyers have a very particular.
1: ஓ, இப்படி எல்லாம் பாடுகின்றதோ தேவாவின் பாடல்? இல்லை இல்லை, தேவாவின் பாடல் இணைந்த கைகள் திரைப்படுத்த பாடல், 2 கைகள் என்ற பாடல் வருகின்றது. அந்த பாடல் இப்பொழுது ஒலிக்க இருக்கின்றது.

இனிமையான அந்த பாடல் இணைந்த கைகள், இணைந்த கைகள் திரைப்படுத்த பாடல் முதலில் அவர் வரிதந்த வேளையிலும் இல்லை சொல்லு மாறினாலும் உடனே ஓடி வந்து அதை சியாமலா திருத்தி அந்த பாடலை நிவர்த்தி செய்த வேளையில், இதுதான் சகோதர பாசங்கள், எங்கள் உறவுகளுக்குள்ளே உள்ள அன்பு ஒற்றுமையான விடயம். அடுத்து வரும் பாடல் யாருக்காக தரலாம் என்று எண்ணும் வேளையில் அந்த பாடலை ஞானசகரனாக்க ஒரு பாடலை தருவோம் என்று, இல்லை சரவணனுக்கு தருவோம் என்று எண்ணுகின்றேன். அவர் கேட்ட பாடல்களுள் ஒரு பாடலை எடுத்து, ஏனென்றால் அவர் வருவார் என்று பார்த்தேன் வரவில்லை, வருவதற்கு அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்காமலும் இருக்கலாம், ஆதலால் அவருக்காக அவர் தந்த பாடல்கள் மொத்தம் 14 பாடல்கள், அதிலே ஒரு பாடலை தெரிவு செய்து அவருக்காக ஒலிபரப்புவோமா என்று எண்ணிக்கொண்டு இந்த பாடலை அவருக்காக தருகிறேன். உத்தமன் திரைப்படுத்த பாடலாக இருக்கின்றது அவர் தந்த பாடல். அவர் தந்த பாடலை தேடி எடுத்து அவருக்காக கொடுக்கின்றேன். அவர் தந்த 14 பாடல்கள் ஒரு பாடலாக, அந்த பாடல் இந்த பாடல் உத்தமன் திரைப்படத்து பாடலே நீங்கள் ஞாபகம் இருக்கின்றோ தெரியவில்லை, இதோ அந்த பாடல்.

வரிகளும் குரலும் இசையும் இணைந்து வந்த ஒரு அற்புதமான பாடல். எனக்கு என் கலை வாழ்க்கையில் என்னால் மறக்க முடியாத பாடல். எனக்கு எங்கு சென்றாலும் இந்த பாடல் என் பெயரை கூறும் வகையில் அங்கே முத்திரை பதித்திருக்கின்றேன் என்ற பெருமை எனக்கு இருக்கின்றது. வாழ்த்துக்கள். இந்த வழியிலே அடுத்த பாடல் சரவணா இனிமையான ஒரு பாடலை தந்த வழியிலே அடுத்து வரும் பாடல் அன்பு மகன் ஞானசேகரன் நீங்களும் ஓடி வந்து 26 பாடலை இந்த உடல்நிலை குறைந்த நேரத்திலும் வலைத்தளம் சிறப்பில்லாத வேளையிலும் காலநிலை சரியில்லாத வேளையிலும் வந்து இணைந்து சிறப்பித்து எங்கள் நிகழ்ச்சிக்கு மெருகூட்டி இருக்கின்றீர்கள். நீங்கள் தந்த 26 பாடல்களுக்கும் ஒரு பாடலை தெரிவு செய்து ஒலிக்க வைக்கட்டுமா? இதுவோ அந்த பாடல். அந்த பாடல் சரியில்லாமல் இசைத்தட்டு சரியில்லை. என்னடா இந்த பாடல்கள்!

1958 ஆண்டு திரைக்கு வந்த மாலையிட்ட மங்கை திரைப்படத்திலே இசைக்கனவே பிறந்த ஐயா டி ஆர் மணிகவன் ஐயா டி ஆர் மகாலிங்கம் அவர்களின் குரல் இணைந்த ஒரு காவிய பாடல் அல்ல, சாதனை பாடல் என்றுதான் கூட வேண்டும். கண்ணதாசன் ஐயாவின் வரிகள், அற்புதமான வரிகளுக்கு மெல்லிசை மன்னர்கள் இசை கொடுத்து மேலும் மெருகூட்டி இன்று மொன்றியல் தமிழ் வானொலியில் 26 பாடல்களுக்கு ஒரு பாடலை தந்து எங்களை மகள வைத்த ஞானசேகரன், நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். இனிமையான பாடல் கேட்க கேட்க இன்றைக்கும் இந்த பாடல் அழியாத காவிய பாடல். வாழ்த்துக்கள் கூறும் இந்த வேளையிலே இவர்கள் இணைந்து வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வலி சேர்த்து சென்ற மூவர்கள் என்ற பாடலை முதலில் தந்து அடுத்து வரும் பாடலை தருகின்றேன். இவ்வளவு இடர்கள் மத்தியிலும் இருந்து எங்களுக்கு சில ஆலோசனைகளை கூறி வளர்ச்சியிலே அக்கறையும் ஊக்கமும் கொடுத்து வரும் உங்கள் அன்பு சந்தன்ராஜ் அவர்களை அட்ட அவதானி என்று உங்களை கூறுவேன். அந்த அவதானியாக இருந்தோன்று நீங்கள் 47 பாடலை தந்து போதாதென்று மீண்டும் ஒரு பாடலை தருகின்றீர்கள், கேட்க வேண்டும் என்று அந்த பாடல் பூவை செங்குட்டுவன் அவர்களுடைய இசையிலே ஒலிக்க இருக்கின்றது. மலர்களிலே அவள் மல்லிகை என்ற திரைப்படம் என்று கூறினீர்கள். பூவே மல்லிகை, பூவே மல்லிகை என்றால் உங்களுக்கு அலாதி விருப்பம். வாழ்த்துக்கள். இதோ வாசத்தோடு வருகின்றது அந்த பாடல், பாசத்தோடு தருகின்றேன்.

பூவை செங்குட்டுவன் அவர்களுடைய இசையிலே 1979 ஆண்டு திரைக்கு வந்த மலர்களிலே அவள் மல்லிகை பாடலை தந்திருக்கின்றார்கள். அன்பு உறவுகளே, நாங்கள் விநியோகங்கள் செய்யும் பொழுது விநியோகஸ்தர்களை தேடிச் சென்று பாடல்களை நாங்கள் கிளை கொடுத்து வாங்கி வந்து ஒலிபரப்பு செய்த வானொலி, அதன் பின்பு இருபட்டுகளிலே வந்து அற்புதமான படைப்புகளை பெற்று ஒலிபரப்பிய எங்களுக்கு இப்பொழுது வலைத்தளத்தின் மூலம்தான் நாங்கள் பாடல்களை எடுக்க வேண்டியிருக்கின்றது. அந்த வலைத்தளங்களே வரும்பொழுது இப்பொழுது அதிசிறந்த அதால் எல்லோரும் பாராட்டப்படுகின்ற ஒரு கண்டுபிடிப்பு AI என்றது, அதாவது வந்து செயற்கை நுண்ணறிவு. அந்த நுண்ணறிவை வைத்து இப்பொழுது பாடல்கள், நடிகர்கள், குரல்கள் எல்லாவற்றையும் அவர்கள் கொப்பி அவர்கள் பிரதி ஒரு ஒரு அமைப்பை அமைத்து இந்த குரல்களில் எவ்வளோ வில்லங்கங்களை செய்கிறார்கள். ரசிக்க முடியாமலும் சிலவளை இருக்கின்றது. ஒன்றும் எது சரி எது புளியன்றது என விளம்பரத்தை அழகாக போடுவார்கள். இங்கே அங்கே பார்த்தால் அது ஒரு தரமான சிறந்த ஒரு விநியோகஸ்தர்களாக தான் இந்த பாடல் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது. என்ன நடந்தது எனக்கு அந்த பூரண திருப்தி இல்லை. இந்த பாடல் வந்த குரலில் ஜானகி அம்மாவும் ஜெயச்சந்திரனும் பாடியதாக எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் குரல் எங்களுக்கு தடுமாற்றமாக இருக்கிறது. என்ன கிடைத்ததை தந்தேன் இந்த வேளையிலே, இனிமையான ஒரு பாடல், அது என் காற்றலைக்கு வரவில்லை. சந்தன்ராஜ், உங்களுக்கு என்னுடைய நன்றி. அந்த வேளையிலே 54 பாடல்களை அளித்தது போதாதென்று விருப்பமாக ஒரு பாடலை கிருஷ்ணன் அவர்களும் வந்து 2வது இடத்தை பெற்று, சந்தன்ராஜ் அவர்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு, 3வது இடத்தை பெற்று மற்றவர்களை ஊக்குவித்து நிகழ்ச்சியை அலங்கரித்ததற்கு மீண்டும் மீண்டும் நன்றி கூறிக்கொண்டு, அன்புடன் எங்களுடைய கிருஷ்ணன் அவர்கள் 54 பாடலை தந்திருந்தார், அது போதாதென்று தனக்கு விருப்பமாக இன்னொரு பாடலை பாவை விளக்கிலிருந்து பாடியும் காட்டி கேட்டிருந்தார். அந்த பாடலை ஒரு தடவை கேட்போம். அரை நூற்றாண்டு கடந்து வந்த பிரபலம் வாய்ந்தவர்களுடைய பாடல் கேட்போமா?

இசை சித்தரர் சி எஸ் ஜெயராமன் ஐயா அவர்களோடு இணைந்து பாடியது இசை அரசி பி சுசீலா அம்மா அவர்கள். பல விருதுகள் தேடிச் சென்று அடைந்த கவிஞர்களுக்குள்ளே திலகமாக திகழ்ந்தவர் ஆன மருதகாசி ஐயா அவர்கள் அவர்கள் புரிந்த வரிகளுக்கு திரை இசை திலகம் என்று விருது பெற்ற கே வி மகாதேவன் ஐயா அவர்கள் இசை கோர்த்துவிட இவர்கள் பாடி மகிழ்ந்தார்கள். இன்றைக்கு 66 வருடங்களுக்கு முன்பு திரைக்கு வந்த பாடல். இனிமையான இந்த பாடலை இன்றும் அழியாத காவிய பாடலாக நாங்கள் கேட்டு மகிழும் வண்ணமும், உங்கள் எதிர்கால சந்ததிகள் கேட்டு மகிழும் வண்ணமாக நிலைத்து நிற்கும் இந்த பாடல்களை எல்லாம் கேட்டு மகிழும் பாக்கியம் ஒன்றியல் தமிழ் வானொலியில் கிடைக்க கேட்டவர் எங்களுடைய அன்பு கிருஷ்ணன் அவர்கள் கொடுத்த 54 பாடல்களுக்குள்ளே மிகச்சிறந்த பாடலாக அவருக்கு தெரிந்தது. எங்களுக்கும் அப்படித்தான் தெரிகின்றது. பாவை விளக்கு திரைப்படுத்த பாடல் எல்லோருடைய பாடலும் கொடுத்து விட்டாச்சே. இன்று இவ்வளவு தொகையான பாடலை தந்து முதலாவது இடத்தை பெற்ற அன்பு மகளை சியாமலா எதிர்பார்க்க என்னுடைய பாடல் எங்கே என்று அவருக்கு தெரியும். இந்த குறைந்த பாடலை தந்தவர்களுக்கும் ஒரு பாடல் இருக்கின்றது, வந்து இணைந்தவர்களுக்கும் ஒரு பாடல் இருக்கும் என்று நான் வாக்கு கொடுத்திருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அப்படித்தான் நிறுத்தி கொண்டு வந்தது. அவர்கள் சலிப்படையாமல் இருக்க வேண்டும், அவர்களுடைய பாடலை முதலில் கொடுத்து வெற்றியாளரை இறுதி வரை எல்லோரும் நினைக்க வைக்கும் வண்ணம் இன்று முதலாவது இடத்தை பெற்ற அன்பு மகளே ஷியாமலா உங்களுக்கு பிரத்யேகமான வாழ்த்துக்களை கூறுகின்ற ஒரு சோதனை திறவில்லை சொல்லியால ஆளில்லை என்று ஒரு பாடல் செந்துறப்புவே திரைப்படத்தில் தந்தீர்கள் அல்லவா. அந்த பாடல் நாங்களெல்லாம் இருக்கின்றோம், உங்களுக்கு இருக்கின்ற சோதனைகளை கூறுங்கள். சோதனை இருந்தால்தான் சாதனை படைக்கலாம் மகளே. சோதனை வருவது என்பது சாதனைக்கு அறிகுறி. நீங்கள் ஒரு வெற்றியாளர். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. முதலாவது இடத்தை பெற்று சிங்கங்களோடு வந்து ஒரு பெண் சிங்கமாக போராடி வந்த உங்களை வாழ்த்தி கொண்டு உங்கள் ஞாபக சக்தி திறமைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மகளே. ஒருவர் முதலிலே வந்து தேவா ஒரு பாடலை தந்து அந்த ஒரு வலி ஒரு வரி அவருக்கு ஞாபகத்தில் இருக்கவில்லை, மாறி பொருளை சொல்லி தந்து விட்டார். உடனே நீங்கள் உங்கள் பாடலையும் தந்து அவருடைய பாடலையும் திருத்தி கொடுத்தீர்கள். கட்டித்தனம் அதெல்லாம் உண்மையிலே எல்லோருக்கும் அது அமையாது. வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நீங்கள் கேட்ட பாடல் இப்பொழுது இறுதி பாடலாக வந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றது. அந்த பாடல் சோதனை தீரவில்லை எங்கே அந்த பாடலை கேட்டுத்தான் பார்ப்போமே.

இறைவன் படைப்பில் எத்தனை நிலைகளை நாங்கள் காணலாம். அதிலே சோதனை, அதை கடந்து விட்டால் சாதனை. இந்த சோதனை வரும்போதெல்லாம் நாங்கள் ஒன்றை நினைக்க வேண்டும், எங்களுக்கு யாராலும் கொடுக்கப்படுவதில்லை. யாராலும் கொடுக்கப்படுவதாக இருந்தால் அது ஆண்டவனின் தீர்ப்பாகத்தான் இருக்கலாம். முன் செய்த பிரவியினுடைய கர்ம வினைகளை போக்கத்தான் இந்த பிரவி எடுத்து வந்தோம். மானிட பிரவி ஆறு அறிவுகளோடு, அந்த ஆறு அறிவுகளில் சிந்தித்து பார்க்கும் பொழுது முன் செய்த வினைகள் தீவினைகளின் பயனாக அந்த பாவங்கள் கர்மங்கள் அழிந்து போவதற்காகத்தான் துன்பம் வருகின்றது. எவ்வளவுக்கு எவ்வளவு துன்பம் வருகின்றதோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்ம வினைகள் எங்கள் மீது சுமத்தப்பட்டிருந்து அவை கழிந்து கொண்டு போகின்றன என்று நாங்கள் மகிழ வேண்டும். இந்த சோதனைகள் தீர்ந்து விட்டால் அது சாதனை, அதன் பின்பு வேதனைகள் இருக்க மாட்டாது. சோதனை, சாதனை, வேதனை இவையெல்லாம் எங்கள் வாழ்க்கையின் அம்சங்களில் ஒன்று. அதற்காக துவண்டு விடக்கூடாது. சோதனை வரும்பொழுது ஏன் வருகின்றது, எப்படி வருகின்றது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இதில் சொல்லி அளவு இப்போ புத்தனிலே காந்தியிலே அவர்களெல்லாம் தத்துவங்களை கூறிவிட்டு சென்றார்களை வெற்றியெல்லாம். புத்தன் கூறியிருந்தார், மூப்பு, பிணி, சாவு, இந்த மூன்றும் உண்மை. அதே போன்று நோய், பிணி என்பது நோய். அதே போன்று மன துன்பம், கர்மவினைகள், சோகங்கள் பல பெறலாம். புத்திர சோகம், தந்தை சோகம், தாயின் சோதம், சகோதர சோகம், கணவன் சோதம், மனைவி சோகம் என்றெல்லாம் அந்த பிரிவு துயரங்களை எல்லாம் தாங்க வேண்டியதெல்லாம் உங்களுடைய தலையிலே எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த நியதியின்படி யாராலும் மாறி செல்ல முடியும். இப்போ ஏஐ எல்லாம் புதிய புதிய சிந்தனைகள், புதிய புதிய அறிவிப்புகள், கண்டுபிடிப்புகள் எல்லாம் வரலாம். ஆனால் இயற்கையை போன்ற ஒன்றை இவர்கள் செய்ய முடியாது. பாருங்கள், விலை உயர்ந்த அதிசிறந்த உலகத்திலே விலை மதிப்பெற்ற பெரிய விமானங்கள், பெரிய வாகனங்களை கூட பழுதடைந்து விட்டால் உதிரிப்பாகம் என்ற ஒன்று இருக்கின்றது. உடனே அதே போன்ற பாகத்தை பொறுத்துவார்கள். இந்த இறைவனால் படைக்கப்பட்ட இந்த நகமும் சதையும் எலும்பும் நரம்புகளும் கொண்ட இந்த உடம்பிலே ஒன்று பழுதாகிவிட்டால் அதுக்கு எங்கே இருக்கிறது புதுசாக ஒன்றை கொண்டு வந்து பூட்டுவதற்கு? இல்லைத்தானே. இறைவனுடைய நியதி, இறைவனுடைய படைப்பில் யாரும் விலகி நாங்கள் செல்ல முடியும். அவர் வகித்த கோட்டை விட்டு நாங்கள் வைக்க முடியாது. அதனால் எங்கள் மூதாதையர் சொல்வார், எங்களுக்கு இறைவன் தலையிலே எழுதி மண்டைக்கு மூடி போட்டு முடியாலே மறைத்து விட்டாராம், வாசிக்க முடியாதான்னு நகைச்சுவை போல கூறுவார்கள். அது எவ்வளவு தத்துவார்த்தமான உண்மை. அதனால் வரும் சோதனைகளை கண்டு நாங்கள் துவண்டு விடக்கூடாது என்றதை தான் நாங்கள் இது இந்த திரைப்படத்துக்கு ஏற்ற வகையில், அந்த கதைக்கு ஏற்ற வகையில் பாடல்களை எழுதி அனுப்புகிறார்கள். நாங்களும் கேட்கும் பொழுது எங்கள் மனோநிலை சில சமயம் முடியான இதில் கேட்டவுடன் கண்ணீர் விடப்பாக்கும், கவலை பெறப்பாக்கும். நாங்கள் நடந்ததை எண்ணி கவலைப்பட்டால் அவன் மடையன் என்று ஒரு வரி பாடப்பட்டிருக்கிறது. சரியா, நடந்ததை எல்லாம் எண்ணி நாங்கள் வருத்தப்பட, நடக்கப்போவதை எண்ணித்தான் சீராக நடக்கணும். இவ்வளவு சோதனைகள் வருகின்றது எங்களுக்கு, இப்படி நடந்துவிட்டது, இனி எப்படி நடக்க வேண்டும் என்பதை நாங்கள் சீராக நடந்தது என்றால் எங்கள் கர்ம வினைகள் சேர்ந்து பாவங்கள் குத்துரைக்கப்பட்டு புண்ணியாத்மாவாக வருகின்றோம். சிறப்பான பாடல், நல்ல பாடல்கள் எல்லாம் சாதாரணமாக நினைக்கூடாது. வருகின்ற வரிகள் எல்லாம் அது சாதாரணமானவை அல்ல, கருத்தோடு தான் வருகின்றது. வாழ்வியலோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், வாழ்வியலை நாங்கள் பார்க்க வேண்டும். வாழ்வுக்கு வாழ்ந்து பார்க்கும்போது தான் வரும். வாழ்க்கை என்பது எல்லோரும் கூறுவார்கள் மகிழ்ச்சி என்று அல்ல, அல்ல. சோதனைகள் பல நிறைந்தது, இன்னல்கள் பல நிறைந்தது, இடையூறுகள் ஏற்படுவதுண்டு, தடைகள் பல வருவதுண்டு, பல உண்டு. இவற்றையெல்லாம் தாண்டி செல்லும் பொழுதுதான் சாதனை ஆகின்றது எங்களுடைய வாழ்த்து வாழ்க்கை. வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நல்ல நல்ல பாடல்களை, சிந்தனையை தூண்டும் பாடல்களை, நீங்கள் தந்த பாடல்களை மேலதிகமாக வந்து எங்களை மகள வைத்தீர்கள். அன்பு மகளே, வாழ்த்துக்களம்மா, உங்களுக்கு நீங்கள் முதலாவதாக வந்து வெற்றி பெற்றதும் இந்த நிகழ்ச்சியில் இவர்களோடு போட்டியிட்டு அவர்களோடு சரிசமமாக பாடல்களை தருவதற்கு உங்களை வலைத்திறம் சீரில்லாத போதும் சீராக்கி கொண்டு வந்து மீண்டும் முதலாவது வெற்றியை பெற்றிருக்கின்றீர்கள். அது மட்டுமல்லாமல் எல்லோருக்கும் மகிழ்ச்சி உதவியும் செய்திருக்கின்றீர்கள். கட்டளையிலே இங்கே பலர் எழுதி கொண்டிருக்கின்றார்கள், என்னோட தொடர்ந்து நிகழ்ச்சி முடியும் வரை இணையதளத்தோடு வலைத்தளத்தோடு தளத்தோடு இணைந்து கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றி கூறி உலகளாக இருந்து கேட்டு மகிழ்ந்து எங்களுக்கு ஆதரவையும் உற்சாகத்தையும் கொடுக்கின்ற உறவினர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சியை இனிது நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். 2026 ஆண்டின் 10வது மாதத்தின் 3வது நாள் இன்னும் சில ஒரு சில மாதத்திலே எங்களுடைய ஆண்டுகள் முடிந்து புதிய ஆண்டில் காலடி எடுத்து வைப்போம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று இன்றைய நிகழ்ச்சி சிறப்பு அமைய நீங்கள் அனைவரும் வந்து ஒத்துழைத்து ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றி தந்தமைக்கு மீண்டும் நன்றி கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவுடன் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அன்னை தந்தை ஆசான் இவர்களை அறிந்த தமிழ் தந்தை எல்லாம் தந்த இறைவனுக்கு
இவர்கள் எல்லோருக்கும் தாழ்வணிந்து வணங்கி என் அன்பு உறவுகளை முகந்தறிந்து தெரியாதவர்களே இன்று வந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தவர்களுக்கும் சிறப்பிக்க எங்களுக்கு உற்சாகம் தந்தவர்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். வருகின்ற வேளையிலே நாங்கள் அன்பு, கருணை, சாந்தம், மனிதநேயம், தீபகாரண்யத்துடன் வாழ்வோம் என்று இறைவனுக்கு கூறி இருகரம் கூப்பி அவர்களை வணங்கி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இன்றைய கதம்பத்தின் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சி இனிது நிறைவேறுகிறது. வணக்கமும் நன்றியும் உறவுகளே, வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

அவர்களுடைய பாடலை கேட்டு இறுதியாக ஒரு பாடலை தருகின்றார். இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் எண்ணத்துடன் சங்கரா என்ற பாடலை சங்கராபரணம் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் அன்புக்கும் பாசத்துக்கும் மொழிய கா வை சீனா ஆசான் அவர்கள்.

சரசலவென மழையாய் விழுவது சங்கர சரங்கங்கள் மணிதாமோ. தக தக தகவென மின்னலும் வெற்றி கண்ணன் புன்னகையோ.

அன்பார்ந்த உறவுகளே, இதுவரை நேரமும் நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம் மொன்றியல் தமிழ் வானொலியில் தினமும் மலரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். தித்திக்கும் தீனான பாடல்கள், திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயத்தை நிரப்பி சென்றோம் என்றுதான் கூற வேண்டும். மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்காக காத்துக் கொண்டிருங்கள். மீண்டும் ஒளிபரப்புவேன் இன்னும் ஒரு முறை என்று இந்த மீண்டும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்கும் மீண்டும் ஒரு முறை உங்களை நான் மீண்டும் சந்திப்போம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது முதல் நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்று செல்ல வேண்டும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் தமிழோடு அன்புடன் என்றென்றும்.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

0: உலகமக்கு தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

இசை சரம். இப்பொழுது முதல் காற்றலைகள். மாதத்தில் முதலாம் நாள் முதலில் தமிழ் வானொலியின் காற்றலையில் ஒலிக்கும் இசை சரம். வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கலையகம் கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். முதலில் நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொண்டு இப்பொழுது முதல் மாதத்தில் ஒரு நாள் மலரும் இசை சரம் நீண்ட நேர பாடல்கள் என்ற வகையிலே அநேகருடைய விருப்பத்திற்கமைய இந்த பாடல்களை நாங்கள் மாதம் ஒரு நாள் கேட்டு மகளும் வாய்ப்பினை பெற்றிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றும் ஒலிக்க இருப்பது இசை சரம் 2. கடந்த மாதம் 5 பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். 5 பாடலையில் தான் ஒளிபரப்ப முடிந்தது இசை சரம் 1. அதே போன்று இந்த மாதம் முதலாம் நாள் 2 இசை சரமும் கேட்டு மகள இருக்கின்றோம். ஏழு நிமிடங்களுக்கு மேற்பட்ட பாடல்களை நாங்கள் காற்றலையில் நேரலையில் விருப்ப பாடலாக வந்தாலும் ஒலிபரப்ப முடியாத நிலை எங்களுடைய மொன்றியல் தமிழ் வானொலியின் நியதிக்கு உட்பட்டு அந்த வகையிலே அவை ஒன்றாக சேர்ந்து பல வருட கனவாக இருந்த அந்த நிகழ்வை இப்பொழுது நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி. 7 நிமிடத்துக்கு மேல் வருகின்ற பாடல்களை இன்று நாங்கள் மீண்டும் கேட்க இருக்கின்றோம். அந்த வகையில் இன்று முதலாவதாக நான் தரும் பாடல் கவிஞர்கள் திலகம் ஆனா மருதகாசி அவர்களினாலே வரிகோத்து திரை இசை திலகம் KV மகாதேவன் ஐயா அவர்களினாலே இசையமைக்கப்பட்டு பிரபல பின்னணி பாடகர்கள் திருச்சி லோகநாதன், CS ஜெயராமன் ஆகியோர் இணைந்து பாடும் 1958 ஆண்டு வெளிவந்த சம்பூர்ண ராமாயணம் என்ற திரைப்படத்திலிருந்து வீணை கொடியுடைய வேந்தனே என்ற பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்போம்.

0: நிறுத்து. அமைச்சரே, அவரோடு என்னை போற்றி பாட ஆர்வத்தோடு பண்ணித்தான் அயல் நாட்டு பாடகன் பரவசப்பட்டேன். ஆனால் வீணை மீட்டில் மட்டும் தவறு கண்டேன். சொல்ல விரும்புகிறேன்
1: அரசர் பெருமானே,
0: சங்கீதத்திலே சாமகானம் என்ற தனி ஒரு இலக்கணத்தை உற்பத்தி செய்தவரே, கலைக்கு உயிர் கொடுக்கும் காவலரே, அயல் நாட்டிலிருந்து வந்த நான் தங்கள் பெருமையை வீணையோடு பாடி புகழ வேண்டும் என்று விரும்பினேன். மீட்டியதில் தவறு ஏற்பட்டுவிட்டது. மன்னிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.
2: பாடகரே, பய வேண்டாம், நீ வாழ்க. சகல விதத்திலும் முதன்மை ஸ்தானம் பெற்று விளங்கும் இந்நாட்டில் சங்கீதம் தெரியாதவர்கள் எவருமே இல்லை. வாழ்க்கையிலும் விரக்தி கண்டதில்லை. இலங்கை மக்கள் வாயால் பாடும் இசையிலும் அவசரம் கலந்ததில்லை. வெளிநாட்டிலிருந்து என்னை போற்றி பாட வந்திருக்கும் உன் பாட்டிலும் பழுதில்லை. ஆனால் நீ வீணை மீட்டுவது மட்டும் ஏன் அவசரம் தெரிவிக்க வேண்டும்? அதுவும் என் சபையில். ஆகவே அதை சீர்திருத்திக்கொள் என்று சொல்ல வந்தேன்.
1: வேந்தேன், பிழையின்றி வாசிக்க விரைவில் பழகிக் கொள்கிறேன். மன்னர் மன்னவா, ஒரு விண்ணப்பம்.
2: என்ன மகோதரா?
1: தங்களின் பாட்டை அன்றாடம் கேட்டு பரவசப்படும் நாங்கள் இன்று ஒரே மனதோடு நீங்கள் வீணை மீட்டுவதையும் கேட்க ஆசையுள்ளவர்களாக இருக்கிறோம்.
0: எதிரியை குற்றம் சாட்டியதற்கு என்னையே வீணை மீட்டச் சொல்லுகிறாயா?
3: எல்லோரும் பார்க்க, இன்று ஒரே ஒரு முறை.
0: குறைவு மனம் படைக்காத தம்பி கும்பகர்ணா, அகத்தியன் போட்டியோடு நான் யாழ் மீட்டுவதையே விட்டுவிட்டேன்.
1: அப்படி சொல்லாதீர்கள் அண்ணா, அனைவரும் எதிர்பார்க்கும் நிகழ்ச்சி இது. திருமணம் படைத்த தாங்கள் ஒரு முறை யாழ் மீட்டி நாங்கள் அதை கேட்டுவிட்டால் உலகில் பிறந்தபயனே தீர்ந்துவிடும்.
0: விவேகமுள்ள சோதரா விபீஷணா, பாட்டில்தான் நான் முழு கவனமும் செலுத்தி வருகிறேனே தவிர வீணை மீட்டி வெகு நாட்கள் ஆகிவிட்டதே.
4: சங்கீத சம்பந்தப்பட்ட வித்தைகள் அனைத்தும் மறந்து விடுமாப்பா? எங்களை சோதிக்கிறீர்களே. ஏதோ வைராக்கியத்தை மனதில் வைத்துக் கொண்டுதான் தாங்கள் வாசிக்க மறுக்கிறீர்கள்.
0: மாநிலம் அனைத்தும் ஆட பிறந்த என் அருமைந்தா மேகநாதா, வற்புறுத்தலுக்காக வாசித்தால் அதில் ருச்சி இருக்குமா?
1: தந்தையே, எல்லோரும் ஒரு மனதாக வேண்டுகிறோம்.
0: உணர்கிறேன் அக்ஷயா, எனக்கு இப்போது விருப்பமில்லையே.
5: விரும்பி கேட்பது நாங்களப்பா.
0: அதிகாயா, இன்று போகட்டும், இன்னொரு நாள் வாசிக்கிறேன்.
6: சுவாமி, இத்தனை பேர் வேண்டும் போது எனக்கு மட்டும் விருப்பம் இருக்காதா? இசைக்கருவியை கொடியில் அமைத்து எவ்வுலகத்தாராலும் வீணை கொடியோன் என்று போற்றப்படும் மாபெரும் மன்னவரின் மனைவி வீணையோடு தன் கணவனை பாடக் கேட்டு அதற்கு மறுப்பு சொன்னார் என்றால் அந்த பேதை பெண்ணின் மனம் வேதனைப்படாதா?
0: மனைவி கேட்டதற்கு இலங்கை வேந்தர் மறுப்பு சொன்னார் என்றால் அவன் மகிமைக்கே மாசு ஏற்பட்டுவிடும். மகோதரா, கொண்டு வர சொல்லின் வீணை. என்ன வாசிக்க வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பம்.
1: பாடி மீட்ட வேண்டும் என்பது அனைவரின் அளவு கடந்த ஆசை.
0: என்ன பாட?
1: காலங்களை குறித்து பாடும் ராகங்களை கேட்க பிரியப்படுகிறோம். தயவு செய்து பதிலும் இசை ரூபமாகவே வர விரும்புகிறோம். காலையில் பாடும் ராகம் என்னவோ?
7: உச்சி வேளை ராகம்.
1: மாலையில் பாடும் ராகம் குணங்களை குறிக்கும் ராகங்களை கேட்க விரும்புகிறோம். இரக்கம் பற்றிய ராகம் என்னவோ?
7: பாதனி பமகம பதனி தடபமகரி கமகரி பமகனி லாமரி.
1: மகிழ்ச்சிக்குரிய ராகம் யுத்தராகும்.

0: பாக்களை ஏற்ற பாடும் ராகங்களை கேட்க பிரியப்படுகிறோம் அப்பா. வெண்பா பாடுவது எந்த ராகத்தில் இருக்க வேண்டும்? அகவர் பாட
1: தாரித மகரி கோடி
0: தாழிசைக்கு
1: மானிதானி மாத பாமகரி கல்யாணி.
2: சுவாமி கைலைநாதனை தங்கள் கானத்தால் கவர்ந்த ராகம்

காம்போடி காம்போடி பரரி தனி தப.

0: ஒலித்துச் சென்ற அற்புதமான பாடல், பல உறவினர்களின் தாகத்தை தீர்த்திருக்கும். நாங்களும் முழுமையான இந்த பாடல் இப்படியா வந்தது என்று எண்ணக்கூடியதாக இருக்கின்றது. அன்பு உறவுகளே, முன்றைய தமிழ் வானொலி எந்த பாடலையும் தருவதற்கு விருப்பம், ஆனால் நியதிகளின் அமைய எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்டு எல்லோருடைய நேரத்தையும் நாங்கள் பயன்படுத்த வேண்டிய ஒரு நிலை. அதனால் இப்படியான நீண்ட நேர பாடல்களை தந்து எல்லோருடைய நேரத்தையும் வீணடிக்கவும் முடியாததானே. அதே நேரம் பாடல்களை நாங்கள் தளங்களில் இருந்து விநியோகஸ்தர்களிடமிருந்து பெறும் பொழுது அவர்கள் தரும் பாடலை நாங்கள் அப்படியே ஒளிபரப்ப வேண்டும். அதை நாங்கள் சுருக்கி நீட்டி அப்படியெல்லாம்
1: அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

வருகின்ற பாடலாகத்தான் இருக்கும். அது எந்த பாடல் என்று பார்ப்போம். 1991 ஆண்டு வெளிவந்து வாலிப கவிஞர் வாலி அவர்களினால் எஸ் பி பாலசுப்புனியம் ஐயாவும் இசைக்குயில் எஸ் ஜானகி அம்மாவும் பாட வேண்டும் இசைஞானி இளையராஜாவினால் இசையமைக்கப்பட்ட அந்த அருமையான பாடல் தளபதி என்ற திரைப்படத்திலிருந்து இசை முழு இசையோடும் ஒலிக்க இருக்கின்றது. சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி கேட்போமா?

7 நிமிடத்துக்கு மேற்பட்ட 2 பாடல்களை கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு அங்கே சுந்தரி என்னை கண்ணால் அந்த பாடலே இசை அதிகமாக இடைவரியிலே இருக்கின்ற அந்த இசையை நாங்கள் சுருக்க முடியாததானே, நாங்களாக செய்ய முடியாது, வேறு வலைத்தளத்தில் உள்ளவர்கள் தருகின்றார்கள். அதில் மீதி பாடல்கள் சிலது குறைபாடுகளாக இருக்கும் வரிகள், ஒரு சில வரிகளை சுருக்கி எங்களுக்கு நாங்கள் பார்த்திருக்கிறோம், கடைசி வரை இல்லாமல் இருக்கும் அப்படியான இடையூறுகள் இருக்கின்றன. இது முழுமையாக உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. இந்த 2 பாடலையும் கேட்டு மகிழ்ந்த வேளை மூன்றியல் தமிழ் வானொலியின் இசைச்சரம் 2 தருகின்ற 3வது பாடலை கேட்போம். 3வது பாடலும் ஒரு இனிமையான பாடல், ராக மாளிகாவில் அமைந்த ஒரு பாடல். இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு வெண்கல குரலோன் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயாவும் இணைந்து பாடுகின்றார். இந்த பாடலை குந்தூர்பேட்டை சண்முகம் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். குன்னுக்குடி வைத்தியநாதன் ஐயா இசையமைத்திருக்கின்றார்கள். என்ன பாடல் என்று தெரிகின்றதா? 1972 ஆண்டு திரையிடப்பட்ட அகத்தியர் என்ற திரைப்படத்தில் 7 நிமிடங்கள் 52 வினாடிகள் கொண்ட இந்த பாடல் கேட்போம். வென்றிடுவேன் உன்னை வென்றிடுவேன் என்று பாடுகின்றது இந்த நீண்ட பாடல். அது மட்டுமல்லாமல் எத்தனை ராகங்கள் வந்திருக்கின்றது என்று நீங்கள் பாடலை கேட்கும் பொழுது எண்ணி பாருங்கள். 13-14 ராகங்கள் இதிலே அமைந்திருக்கின்றன.

அகந்தனால் உனது அறிவது மயங்கிட இறைவனை கண்டனையே அகந்தனால் உனது அறிவது மயங்கிட இறைவனை கண்டனையே அரபி மானம் கொள்வார் வெற்றி எட்டு திசை முட்டவே பெற்றவெறியினால் வந்த விளைவிதுவா தனித்து நினைத்து மனத்தை மறைத்து கொடுத்த வரத்தை கணத்தில் மறந்த

0: தனிதமா பதனி சனி தனிமா பரிகாசம்மா சாகசம்மா
1: சகதனி பப பனிதா
0: பகரி சனிதமா பதனி சரி
1: நிசனி ச

சிறப்பு ஆவல் தீர்ந்தோம் முழுமையான பாடலை கேட்டு. இந்த பாடலை ஒரு இரு தடவை நான் அது சுருக்கப்பட்டு கிடைத்த வலைத்தளத்திலிருந்து உங்களுக்கு ஒலிபரப்பி இருக்கின்றேன் என்ற ஞாபகம் இருக்கின்றது. ஆனால் அதில் சுருக்கப்பட்டு எங்களுக்கு இசை மறக்கப்பட்டிருந்ததனால் சுருக்கமாக பாடல் வரிகளை கேட்டோம். சுவை முழுமையாக கிடைக்கவில்லை. இப்பொழுது முழு சுவையையும் இந்த பாடல் மூலம் அறிந்து கொண்டோம். இனிமையான ஒரு பாடல், காவிய பாடல் என்றுதான் கூற வேண்டும். இருப்பினும் 7:52 கிட்டத்தட்ட 8 நிமிடங்கள் சிறப்பான பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது இசை சரம் 2. பைரவி, தோடி, ஆரபி, ஷண்முகப்பிரியா, தர்பார், ஹம்சத்வனி, மோகனம், பாகேஸ்வரி, சாரங்கா, காம்போதி, கௌரி மனோகரி, கல்யாணி, சரஸ்வதி போன்ற ராகங்களை நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம் அல்லவா. இனிமை இனிமை இனிமை இந்த பாடலிலிருந்து நாங்கள் ராகங்களை கூட அறிந்து கொண்டோம். அந்த வகையிலே எங்களுக்கு இசைச்சரம் 2 தரும் அடுத்த ஒரு பாடல் மிகவும் சிறந்த பாடல். இந்த பாடல் வந்து 1967 10 நிமிட பாடலாக வந்த பாடல். அந்த பாடல் எல்லார் ஈஸ்வரி அம்மா, ஏ எல் ராகவன் அவரோடு இணைந்து, TMS ஐயா அவர்களும் இணைந்து பாடி, இசை அரசரும் இணைந்து பாடிய ஒரு பாடல். கவிஞர்கள் காவிய கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களினாலே இசை வரி கோர்க்கப்பட்டு திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா அவர்களினாலே இசை கோர்க்கப்பட்டது. இந்த திரைப்படத்தை ஏ பி நாகராஜன் ஐயா அவர்கள் பக்தியோடு எங்களுக்கு தந்த ஒரு திரைப்படம் திருவருட் செல்வர். 10 நிமிடங்கள் 1 வினாடி கொண்ட இந்த பாடல் பாட வருகின்றது. ஆவல் தீர்க்கின்றது ஆத்து வெள்ளம் என்ற வரியை முதல் வரியாக கொண்டு.

ஓட்டு போவ கையிலே வந்தனரா வெள்ளையப்பா.

இந்த நீண்ட பாடல்களை அன்று திரைப்படத்தில் ஒலிக்க வைத்து இதை இசைத்தட்டுகளில் தரும் பொழுது ஒரு இசைத்தட்டின் ஒரு பக்கம் போதாது என்று மறுபக்கமும் இரண்டு பக்க இசைத்தட்டின் இரண்டு பக்கமும் உள்ள பாடல்கள் தான் இந்த பாடல்கள். இப்பொழுது நவீனமயமாக்கப்பட்டபடி நாடாக்களிலே தந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது நாடாக்கள் முன்பு ஒலி அலைகளை சேர்த்து அங்கே ஒரு விதமாக தந்து கொண்டிருக்கிறார்கள் விஞ்ஞான ரீதியிலே. அந்த வகையில் இந்த பாடலை தேடி எடுத்து அதை ஒலிபரப்பாக்குவதற்கு எவ்வளவு கடினமான விடயம், நீண்ட நேரத்தை பொறுமையோடு செய்ய வேண்டும் தானே. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கேட்பதற்காக எங்களுக்கு ஒழுங்கு பண்ணி கொடுத்த முன்றியல் தமிழ் வானொலிக்கு நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இறுதியாக ஒரு பாடலை தருகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. 10 நிமிடம், 8 நிமிடம், 7 நிமிடம் என்று வரும் பொழுது 5 பாடல்களை தருவேன். அந்த 5வது பாடலாக என்ன பாடல் வருவது என்று பார்ப்போம். அந்த பாடல் 1953வது ஆண்டு திரைக்கு வந்த வேளையில் 7 நிமிடங்கள் 19 வினாடிகள் பாடிய பாடல். இந்த பாடலை பிரபல பின்னணி பாடகர்கள் மட்டுமல்லாமல் சிறந்த ஒரு நடிகை, அன்று மிகவும் உச்சத்திலே இருந்த நடிகை டி ஆர் ராஜகுமாரி அம்மா அவர்கள், ராஜகுமாரி அம்மா அவர்களுடைய முதல் படமாக அவரே தயாரித்த படம. அந்த தயாரிப்பை அவருடைய சகோதரன் டி ஆர் ராமண்ணா அவர்கள் இயக்கி இருக்கின்றார்கள். அந்த வேளையில் அவரோடு இணைந்து டி கே ராஜ்குமார், ராஜகுமாரி அம்மாவும் இணைந்து தொழில்பட்டு இருக்கின்றார். அந்த திரைப்படம் அந்த வரும் பாடலை ராஜகுமரி அம்மா அவர்களோடு டி ஏ மூர்த்தி அவர்களும் பாடியிருக்கின்றார். கவி காமு ஷெரீப் அவர்கள் எழுதியிருக்கின்றார் வரிகளை. அந்த வரிகளுக்கு இசை கொடுத்து பிரபல இசையமைப்பாளர் திலகம் ஜி ராமநாதன் ஐயா அவர்கள் இசை கோர்த்திருக்கின்றார். அந்த 7 நிமிடம் 19 வினாடிகள் வரும் பாடல் 1953வது வந்த வாழ பிறந்தவள் என்ற திரைப்படத்திலிருந்து வாழ பிறந்தவள் நான் என்று பாடி இந்த நிகழ்ச்சிக்கு விடை கொடுக்க இருக்கின்றது. கேட்போமா பாடலை?

இந்த பாடலோடு இன்றைய இரண்டாவது கவிச்சரம் நிறைவுக்கு வருகின்றது. மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தந்து திருப்தி அடைந்து கொள்ளுகின்றேன். நீங்களும் மகிழ்ச்சியோடு கேட்டு திருப்தி கொள்வீர்கள் என்ற எண்ணத்தோடு மீண்டும் இசைச்சரம் மூன்றில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு இசையும் கொண்டு.

0: இனிமையான வணக்கத்தோடு காற்றலையில் உங்களோடு மீரா. இப்பொழுது இருந்து காற்றலைக்கு வருகிறது சொல்லின் செல்வர் சுகி சிவம் அவர்களின் சொற்பொழிவு.
1: ஒரு அற்புதமான உரை பிள்ளைகளை பற்றி. இந்த நாட்டிற்கு இப்போது தேவைப்படுகிற ஒரு விவேகானந்தன் நம் முன்னரே இப்பொழுது வரப்போகிறார். அவரை வரவும் செய்திகள் தரவும் அழைத்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.
2: பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களே, நகைச்சுவை மூலம் ஒரு சிந்தனை வரலாற்றை படைத்திருக்கிற தென்கச்சி சுவாமிநாதன் அவர்களே, இன்னும் நாளை காலை பொழுது விடிந்து அலுவலகம் போக வேண்டும் என்ற பரபரப்பு துளிக்கூட காட்டாமல் வீற்றிருக்கிற அருமை சிங்கப்பூர் ரசிகர்களே, மூன்று பெரிய சிந்தனையை உங்கள் முன்பு வைப்பதற்காக இந்த நிகழ்வை அமைத்திருக்கிறார்கள். தென்கச்சி சுவாமிநாதன் அவர்களை பற்றி சொல்வது என்று சொன்னால், பள்ளிக்கூடத்தில் அவர் படிக்கிற காலத்தில் கண்ணன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகைக்கு கதை எழுதி அனுப்பிச்சாராம். கதையை போடலை, திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. ஸ்கூல் அட்ரஸுக்கு அந்த கதையை திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவங்க வாத்தியார்கிட்ட அந்த கதை கிடைச்சிருச்சு. அவர் இவரை கூப்பிட்டு காதை திருகிக்கிட்டே கேட்டாராம், கதை எழுதுறியா? கதையா எழுதுற? ஒழுங்கா படிக்காத, கதையெல்லாம் எழுத அப்படின்னு காதை பிடிச்சி திருகு திருகுன்னு திருகிட்டு, அதுக்கப்புறம் எப்ப கிளாஸ்லயும் அவரை தான் கேள்வி கேட்பாராம். பதில் சொல்லலன்னு ஒண்ணு கிட்டக்கப்பா, காதை திருகிட்டு கதையா எழுதுற? அது சில ஆசிரியர்களுக்கு அந்த குணம், பையன் முன்னுக்கு வந்துடப்படாது அப்படிங்கிறதுல ஒரு தீர்மானமான அபிப்பிராயம். இதெல்லாம் முடிஞ்சு அவர் அகில இந்திய வானொலி நிலையத்தில் இருந்து பெரிய சாதனை படைக்கிறார். இன்று ஒரு தகவல் அப்படின்னு 14 வருஷம் தொடர்ச்சியா தினந்தோறும் பேசுகிறார். அப்போ ஒரு கடிதம் வருது நிலையத்துக்கு, ஐயா, தங்கள் நிலையத்தில் ஒரு பெரியவர் நாள்தோறும் இன்று ஒரு தகவல் சொல்வதை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த பெரியவரை சந்திக்க ஆசைப்படுகிறேன். நான் அந்த நிகழ்ச்சிக்காக எப்போதும் என் காதுகளை தீட்டி வைத்துக் கொண்டு வானொலிக்கு பக்கத்திலேயே காத்திருக்கிறேன். அந்த லெட்டர் அவங்க ஸ்டேஷன் டைரக்டர் இவருக்கு அனுப்பிச்சா, அவர் வேற யாரும் அல்ல, அவங்க வாத்தியார் காத திருவுனா இருப்பாருங்க அந்த வாத்தியார். அது அவர் சொன்னாரு, அப்பெல்லாம் என் காது அவர் வசம் இருந்தது, இப்போ அவர் காது என் வசத்துல இருக்கு அப்படின்னு. அப்படி வாழ்விலே வெற்றி பெற்ற ஒரு மிகப்பெரிய மனிதர் தென்கச்சி சுவாமிநாதன் அவர்கள். ஐயா, பாப்பையாவை பற்றி சொல்வதுன்னு சொன்னா தமிழ்நாட்டில் ஒரு வசனமே இருக்கு. எப்படின்னா, சாலமன் பாப்பையா பட்டி மண்டபத்தின் போப்பையான்னு. அவ்வளவு சிறந்த ஒரு உன்னதமான ஒரு நிலையிலே பட்டி மண்டபத்தை எடுத்து நிறுத்திய, சிரிப்பு கலந்த சிந்தனையின் மூலம் தமிழகத்தை எழுச்சி பெற வைத்திருக்கிற, நாவீறு படைத்த நல்ல பெரிய மனிதர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள். இங்கே ஒரு உன்னதமான தலைப்பு, கணவன் மனைவி குழந்தைகள் இவர்களை கொண்டு நல்ல குடும்பத்தை எப்படி அமைக்கிறது அப்படிங்கிற ஒரு அக்கறை. மனைவியை பற்றி ஐயா பேசினார்கள், கணவனை பற்றி நம்முடைய பெருமதிப்பிற்குரிய தங்கச்சி பேசினார்கள். இப்ப பிள்ளைகளை பற்றி நான் பேசணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிகழ்ச்சி சொல்லணும். ஒரு பையனுக்கு பெண் பார்த்துட்டு இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி வற்புறுத்தினாங்க. பையன் மாட்டேன்ட்டான், வேண்டாம் கல்யாணமே வேண்டாம், எனக்கு கல்யாணமே தேவையில்லை அப்படின்னு. உடனே அப்பா என்ன நினைச்சாரு, என்ன என்ன கல்யாணம் வேண்டாம் வேண்டாங்கிறான், நாம எந்த பொண்ணை பார்த்தாலும் வேண்டாங்கிறான், மனசுல யாரையோ வச்சுக்கிட்டு சொல்றான்னு நினைக்கிறேன், அவன் மனசுல யாரை வச்சிருக்கிறான்னு கேளுன்னர். அம்மா சொன்னா, அவன் மனசுல வேற யாரையும் வச்சுக்கிட்டு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லல, நம்மள மனசுல வச்சுக்கிட்டு தான் கல்யாணம் வேண்டாம்னு சொல்றாங்க. ஏன் விடுஞ்செழிஞ்சா நீங்களும் நானும் போடுற சண்டையை பார்த்துக்கிட்டு, இந்த கன்றாவி நமக்கும் தேவையா அப்படிங்கிற கருத்துல தான் அவன் கல்யாணமே வேண்டாம்னு சொல்றான். இது வந்து ஒரு கற்பனை அல்ல, ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். குழந்தைகள் யாரை வச்சு ஒரு முடிவுக்கு வர்றாங்க? அப்பா அம்மாவை பார்க்கறாங்க. கிட்டத்தட்ட அப்பா அம்மா தான் அவங்களுக்கு ஆரம்பத்தில் முன்மாதிரி, இவங்க மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. குழந்தைகள் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், மேல வரணும்னு சொன்னா பெற்றவங்களுக்கு அதுல எவ்வளவு பெரிய பங்களிப்பு இருக்கு. பையன் சரியா படிக்கல, அப்பாவுக்கும் கோவம் வந்துருச்சு, பையனை கூப்பிட்டு சத்தம் போட்டார், அறிவு இருக்காடா உனக்கு, அறிவு இருக்கா, உன் வயசு என்ன, எட்டு. எதிர் கூட்ட இருக்கான், அவன் வயசு என்ன, எட்டு. நீ என்ன ஸ்கூல் படிக்கிற, அதே ஸ்கூல் தான் அவனும் படிக்கிறான். நீ என்ன கிளாஸ் படிக்கிற, அதே கிளாஸ் தான் ஏத்து விட்டு பையனும் படிக்கிறான். அவன் மார்க் என்ன தெரியுமா, 80. நீ வாங்கியிருக்க மார்க் என்ன தெரியுமா, 30. ஏண்டா அதே வயசு அதே ஸ்கூலு அதே சப்ஜெக்ட்ல அவன் 80 வாங்குறான், நீ 30 வாங்குறியே. அவன் சொன்னான், அப்பா அம்மா வெவ்வேறு எண்ணம். ஏன், எல்லாம் சரிதான், ஆனா அப்பா அம்மா கிட்டே இருந்தா எல்லாம் வரணும். நீங்க இது வந்து முட்டாள்தனமான கருத்து இல்ல, ஜீன் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு சயின்ஸ் திணறுது, மரபு அணு அப்படிங்கறத பத்தி திணறுது. ஜெனட்டிக்ஸ்ல என்ன சொல்றா, பரம்பரையில சில குணங்கள் பதிஞ்சிருக்கு, சில இயல்பு பதிஞ்சிருக்கு, அது அப்படியே பரம்பரை பரம்பரையா வருது. ஒண்ணும் இல்லை, பரம்பரையில இருந்து எதுவுமே வரலன்னா குறைஞ்சபட்சம் என்னன்னா சக்கர வியாதியாவது வருது. அது பரம்பரை பரம்பரையா வந்துகிட்டே இருக்கு. கடைசியா இப்ப கண்டுபிடிச்சிருக்கான், யாராவது கொலை பண்ணான்னா அவன் கொலை பண்ணல, அவங்க பரம்பரையில கொலை பண்ற உணர்வு இருக்கு அந்த ஜீன்ல. ஆனா இதை கோர்ட் ஒத்துக்காது. கோர்ட்ல போய் ஏன் கொலை பண்ணேன்னா, எங்க தாத்தாவுக்கு தாத்தா அந்த வேலையை ஆரம்பிச்சாருங்க, இது எங்க ஜீன்லயே இருக்கு அப்படின்னா நீதிபதி சொல்வார், உன்னை தூக்கல போடுறது எங்க ஜீன்லயே இருக்கு, நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது, உள்ள போக வேண்டியதுதான். இப்ப இவன் கொலை இவன் பண்ணல, இவங்க தாத்தாவுக்கு தாத்தா உள்ளே இருந்து கொலையை பண்ணிவிட்டு இவனை உள்ள அனுப்பிச்சுட்டா இருப்பாருங்க. தற்கொலை பண்ணிக்கிறது ஜீன்ல இருக்குங்கிறான், சாமி கும்பிடுறதே பரம்பரை ஜீன்ல இருக்கு அப்படிங்கிறான். அப்போ ஒரு பாரம்பரியம் என்பது எவ்வளவு பெரிய விஷயம், மேலேந்து எல்லாம் கொண்டு வர வேண்டியிருக்கு. இதை பெற்றவங்க யோசிக்கணுமா இல்லையா, எப்ப பார்த்தாலும் பிள்ளைங்க சரியில்லை பிள்ளைங்க சரியில்லைன்னு நாம சொன்னா நாம எந்த அளவுக்கு சரி, இது முதல் கேள்வி. ரொம்ப நுட்பமா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நம்ம பிள்ளைகள் நம்மளை எந்த அளவுக்கு பின்பற்றுகிறார்கள். ஒண்ணு ஜீன்ல வர்றதுன்னு சொன்னேன், எது பரம்பரையா ரத்தத்துல வருது. இன்னொன்னு என்னன்னு கேட்டா பழக்க வழக்கம். நம்ம வீட்டுல என்ன பழக்க வழக்கம் இருக்கோ அதை பார்த்து பிள்ளைங்க கத்துக்குதா இல்லையா. காரைக்கால் அம்மையாருடைய வரலாற்றை சேக்கிழார்னு ஒரு புலவர் எழுதுறாரு. அந்த அம்மா சின்ன வயசுல என்ன பண்ணுவாங்கன்னா மணி அடிச்சு சிவபூஜை பண்ணுவாங்கன்னு எழுதுறாரு. சின்ன வயசுல அது எப்படி வந்தது, அப்பா அம்மாவை பார்க்கறாரு சிவபூஜை பண்றது, தானும் அப்படி பண்ணணும் அப்படிங்கிற நினைப்பு வருது. அப்போ ஒன்னு ஜீன்ல வருது பிள்ளைகளுக்கு, இல்லாட்டி பழக்க வழக்கத்துல வருது. பெத்தவங்க என்ன பண்றாங்களோ அதை பார்த்து பிள்ளைங்க பண்ணுது. அப்பா சொல்றாரு பையனை பார்த்து, உருப்பிடுற வழியை பாருன்னு. இவர் உருப்பிட்டார, நீங்க தப்பா நினைக்காதீங்க. அப்பா சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குன்னு வச்சுங்க, அப்பா வட்டம் வட்டமா விட்டா பையன் மாவட்டம் மாவட்டமா விடுவான். 8 அடி பாஞ்சா 16 அடி பாயணும்னு தியரி இருக்கு. அப்பா வட்டம் வட்டமா விட்டா நம்ம மாவட்டம் மாவட்டமா விடுவோம் அப்படின்னு. அப்புறம் பையனை பார்த்து, நீ சிகரெட் பிடிக்கிறியான்னு கேட்க முடியுமா. சரி, எத்தனை குடிகார தகப்பம் புள்ளைய கெடுத்துக்கான் தெரியுமா, எத்தனை குடிகார தகப்பம் புள்ளைய கெடுத்துக்கான் தெரியுமா. எப்படி, அவன் குடிக்கிறது, அமகலம் பண்றது, வீட்டுல அடிக்கிறது, இதெல்லாம் பையன் பாக்குறான். ஓ, நாமளும் இப்படி இருந்தாதான் சரியா இருக்கும் அந்த எண்ணம் வருதா இல்லையா. இப்ப சில பிள்ளைகள் அதை பார்த்துட்டு நாம இப்படி இருக்க கூடாதுங்கிற முடிவுக்கு வருது, நான் இல்லேன்னு சொல்லல. ஆனா அப்பா தவறு பண்ற போது அம்மா தவறு பண்ற போது அந்த குடும்பத்துல பிள்ளைகள் மட்டும் எப்படி தவறு பண்ணாம இருக்க முடியும். எனவே ஒரு குடும்பத்துல குழந்தைகள் வெற்றி பெற வேணும் மேல வர வேணும் நல்லா இருக்கணும்னு சொன்னா பெத்தவங்க தங்களை பத்தி கொஞ்சமாவது யோசிக்கணும், நாம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கறத பத்தி கவலைப்படணும். ரெண்டு பேரும் சொன்னாங்க, கணவனால என்ன இன்பம் மனைவினால என்ன இன்பம்னு சொன்னாங்க. குழந்தைன்னு ஒண்ணு வீட்டுல இல்லைன்னா வீடு வீடா இருக்குமா. அதான் ஒரு பழமொழி சொல்லுவோம், பிள்ளை இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி துள்ளி விளையாடணும்னா. பிள்ளை இல்லை கிழவரே தொட்டில உட்காந்து அவர் சொன்ன மாதிரி விரல் போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்குமா. அந்தந்த காலகட்டத்தில் அது இருக்கணும். நம்ம ஊர்லயே பாருங்க, கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சுன்னு வச்சுங்க, 2 வருஷம் ஆகி ஒரு வீட்டுல எதுவும் இல்லைன்னா உடனே ஒரு கேள்வி கேட்பான், என்ன ஒண்ணு விசேஷம் இல்லையா, வீட்டில் ஒன்றும் விசேஷம் இல்லையா. இது பரவாயில்ல, சில பேர் நாகரிகமாக கேட்கறான், இன்னும் சில பேர் அசிங்கமாக கேட்பான், ஒரு புழு பூச்சி இல்லை. அது என்ன புழு பூச்சின்னா, புழுங்கிறது பையனா பூச்சிங்கிறது பொண்ணா. எப்படிறான்னா, புழு வந்து இருந்த இடத்துல குடஞ்சிக்கிட்டு அங்கேயே இருக்கும், அந்த இடத்த விட்டு போகவே போகாது. பூச்சி குடஞ்சிட்டு பறந்து போயிடுது, பொண்ணு கல்யாணம் ஆகி போயிட்டாலாம், பையன் போக மாட்டேங்கிறானா, குடஞ்சிக்கிட்டு அங்கேயே உட்காந்துருக்கிறான். அதை எப்படி கேட்கறான், வீட்டுல ஒரு புழு பூச்சி இல்லையா அப்படிங்கிறான். இப்ப பூரானே வந்து பிறக்குது, புழு என்ன புழு. நீ கொஞ்சம் யோசிக்கணும், நம்ம வீட்டுல பிள்ளைகள் சரியில்லைன்னா அது எங்கே இருந்து ஆரம்பமாகுது அப்படின்னா நம்ம கிட்டே இருந்து ஆரம்பமாகுது. எனக்கு நினைவு தெரிஞ்சு, நான் எப்பவுமே எனக்கு நினைவு தெரிஞ்சுன்னு சொல்வேனே ஒழிய எனக்கு விவரம் தெரிஞ்சுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்படி சொன்னா சில பேர் சொல்லுவான், இன்னைக்கு உனக்கு ரொம்ப விவரம் தெரிஞ்சு போச்சோ அப்படின்பா. நம்ம எச்சரிக்கையா வார்த்தையை கையாளணும். எனக்கு நினைவு தெரிஞ்சு எங்க அப்பா ஒரு நண்பர் வீட்டுக்கு கூட்டிட்டு போறார். அவருடைய நண்பர் வீட்டுக்கு வாசல்ல ஒரு பசங்கள்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. உள்ள போற போது எங்க அப்பா அந்த பசங்களை பார்த்துட்டு உள்ள போன உடனே அவங்க கிட்ட கேட்கிறார், அவருடைய நண்பர்கிட்ட கேட்கிறார், வாசல்லாம் விளையாடிட்டு இருக்காங்களே உன் பசங்களா அப்படின்னு. அவன் சொன்னான் பாருங்க, திருப்பி பார்த்தாலே தெரியல எந்தெந்த ஜென்மத்தில் என்னென்ன பாவம் பண்ணணும் எல்லாம் மொத்தமாக வந்து பிறந்திருக்குன்னா. அது நம்ம ரொம்ப கிளியராக ஒன்று சொன்னான், எந்தெந்த ஜென்மத்தில் என்னென்ன பாவமோன்னு சொன்னானே ஒழிய இந்த ஜென்மத்தை சொல்லலை. ஏன், இந்த ஜென்மத்தில் பண்ணியிருக்கிற பாவத்துக்கு இதை விட மோசமாக பிறக்கும்னு அவனுக்கே தெரியும். அதனால்தான் எந்தெந்த ஜென்மத்தில் என்னென்ன பாவம் பண்ணணும் எல்லாம் வருஷம் வந்து பிறந்திருக்குது அப்படிங்கிறான். நீங்கள் யோசிச்சுங்க, அப்புறம் பிள்ளைகளை நோக்கிறதால என்ன பயன் இருக்கு? நான் இப்போ சொல்ல போகிற தியரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் வேறு வழி இல்லை, பொறுத்துக்கணும். என்னன்னா, நம்ம ஜீன்லேருந்து தான் பிள்ளைகள் உண்டாகுதுன்னு சொன்னேன் இல்லையா. மகாத்மா காந்திகிட்டேருந்து நல்ல பிள்ளையும் பிறந்திருக்குது, மோசமான பிள்ளையும் பிறந்திருக்குது. ஒரு குடும்பத்தில் சில பிள்ளை ரவுடியாக வந்து பிறக்குது, ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை ரொம்ப புத்தர் மாதிரியா அமைதியாக நல்லபடியாக வந்து பிறக்குது. எப்படி சார் பிறக்குதுன்னா கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம ஜீன்ல எப்பவுமே ஒரே கேரக்டர் டாமினேட் பண்றது இல்லை, ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு குணம் டாமினேட் பண்ணுது, ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு குணம் மேலோங்கி நிற்குது. மகாத்மா காந்தியோட புள்ள குடிச்சுட்டு தெருவில் உருண்டுகிட்டு இருந்தான். அவர்கிட்ட போய் எல்லாம் கேட்டான், என்னங்க இது தப்பா இருக்குது, உங்க புள்ள எப்படி இருக்கிறாரு? அப்ப காந்தி சொன்னார், நான் மிருகமா இருந்த போது பிறந்த பிள்ளை வேறு எப்படி இருக்கும்னு கேட்டார். அப்ப நான் தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தேன், என் புள்ள அப்படி வந்து பிறந்தது, இப்ப நான் ரிஃபைண்ட் ஆயிட்டேன், என்ன பண்ண முடியும்? என்கிட்ட அந்த உணர்வு மேலோங்கி இருந்த நிலை, அவன் அப்படி வந்து பிறந்துட்டான். இதைத்தான் பெரியவங்க பார்த்து என்ன முடிவு பண்ணாங்க, ஆணும் பெண்ணும் இணைந்து சந்ததியை உண்டு பண்ற போது உணர்வுகளை எல்லாம் பதிவு பண்ணி பிறகுதான் சந்ததியை உண்டு பண்ணணும் அப்படின்னா. ஒரு கிளார்க் போஸ்ட்ல நியமிக்கிறதா இருந்தா, ஒரு ரூம் பாய் ஒரு வேலைக்கு ஒருத்தன் நியமிக்கிறதா இருந்தா, அவன் என்ன தகுதி உள்ளவன் பார்க்கிறோம். ஒரு அப்பா என்ற பதவியில் ஒருவரை நியமிப்பதற்கு உடல் தகுதியை தவிர வேறு என்ன தகுதி இருக்கிறது என்பதை பற்றி எத்தனை பேர் கவலைப்பட்டிருக்கிறோம். பயாலஜிக்கலா ஒருத்தன் அப்பா ஆயிடுறான், இந்த வார்த்தையை கவனிங்க, பயாலஜிக்கலா ஒருத்தன் அப்பா ஆயிடுறான், சைக்கலாஜிக்கலா அவன் அப்பாவா ஆகிறதே கிடையாது. ஏன், மைனர் மாதிரியே சுத்துறான், பொறுப்பு இல்லாம பொண்டாட்டி கிண்டாட்டி விட்டு போகும் பாடு சுத்திட்டே இருக்கான். பயாலஜிக்கலா ஃபாதர் ஆயிட்டான், சைக்கலாஜிக்கலா ஃபாதராவே ஆகல. அவன் பிள்ளை எப்படி மெச்சூர்டு பிள்ளையா வளர முடியும்? சோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆக்சிடென்ட், உடல் உறவு காரணமா புள்ள வந்து பிறந்துருது. அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. பல பேர் விபத்துக்களால் தகப்பனாகிறார்களே ஒழிய திட்டமிட்ட யோசனையினால் தகப்பனானவர்கள் உலகத்தில் மிக குறைவு. எதிர்பார்த்து தகப்பனான எத்தனை பேர் சார்? நான் ஒரு பழைய இன்சிடென்ட் சொல்றேன், ஆதிசங்கருடைய வாழ்க்கையில வருது. ஆதிசங்கருடைய வாழ்க்கையில அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் புள்ள இல்லையேன்னு தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆரியாம்பாள் சிவகுருன்னு பேரு, ரெண்டு பேரும் உட்காந்து பிள்ளை இல்லையேன்னு கோயில்ல போய் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இரவு அப்படி படுத்திருக்கும் போது அவர் கனவுல கடவுள் வந்தாராம், உனக்கு எப்படிப்பட்ட புள்ள வேணுமா? ரொம்ப நாள் இருக்கிற புள்ள வேணுமா? கொஞ்ச நாள் இருக்கிற புள்ள வேணுமா? இவர் எதுக்குன்னு கேட்பாருல்ல. அப்ப கடவுள் சொன்னாரா, ரொம்ப நாள் இருக்கிற புள்ளைனா அயோக்கியனா கொடுப்பேன், கொஞ்ச நாள் இருக்கிற புள்ளைனா நல்ல புள்ளையா கொடுப்பேன், உனக்கு என்ன வேணும்? அப்படி ஒரு கனவு கண்டவர் சிவபெருமான் ஒரு பதில் சொல்லிட்டு முழிக்கிறார் பாருங்க. அவர் மனைவி படுத்திருந்தா, எந்திரிச்சு உட்காந்தா, என்ன திடும்னு எந்திரிக்கிறேன். அவ கேட்டா, நீங்க என்ன தூக்கத்துல எந்திரிக்கிறீங்க? கனவுல கடவுள் வந்தார், இது மாதிரி என்ன கேட்டார். அந்த அம்மா சொன்னா, என்னையும் இதே கேள்வி கேட்டாரு, நல்ல புள்ள கொஞ்ச நாள் இருக்கிறது வேணுமா, கெட்ட புள்ள ரொம்ப நாள் இருக்கிறது வேணுமா? உடனே அவங்க கணவர் கேட்டாரு, நீ என்ன சொன்ன அப்படி. அவ சொன்னா பாருங்க ஒரு பதில், இத நான் எப்படி முடிவு பண்ண முடியும், உங்களை கேட்டுட்டு சொல்றேன்னு எந்திரிச்சேன். அவர் சொன்னார், கடவுள் என்ன கேட்ட போது நானும் அதே தான் சொன்னேன், நான் எப்படி முடிவு பண்ண முடியும், அவளை கேட்டுட்டு சொல்றேன்னு நான் எந்திரிச்சேன். அவர்களுக்கு தான் ஆதிசங்கரன் பிள்ளையா வந்து பிறந்தாரு. இப்ப நம்ம வீட்டுல அப்படி பிறக்கலன்னா ஏன் பிறக்கலன்னு தெரியுதா? கடவுளே வந்து நம்ம அப்பா அம்மா கேட்டா என்ன தரமா சொல்லுவோம்? இப்ப அப்பா வந்து கேட்டான்னு வச்சுங்க, எப்படிப்பட்ட புள்ள வேணும் அப்படின்னு, அப்பா ஒண்ணு அம்மாவை கேட்டு சொல்றேன்னு சொல்ல மாட்டேன், அவளை கேட்டாலே விளங்காது, அவளுக்கு இது தெரியாம இருக்கிறதே நல்லது. எது இப்படி கனவுல கடவுள் வந்தது தெரியாம இருக்க நல்லது. அவகிட்ட போய் கேட்டா அவன் சொல்லுவா, அந்த கூறுகட்ட மனுஷனுக்கு எது விளங்குச்சு, இது விளங்குறதுக்கு ஏதோ சட்டங்கத்தான் போடாம உள்ள வந்துட்டா சரி. மனைவிக்கு கணவன் மேல மரியாதை கிடையாது. பல வீட்டில் மனைவிக்கு கணவன் மேல மரியாதை கிடையாது. மனைவி அப்படின்னா கணவனுக்கு மனைவி மேல நம்பிக்கை கிடையாது. இப்ப யோசிங்க, நம்பிக்கை கிடையாது, மரியாதை கிடையாத தம்பதிகளுக்கு ஆதிசங்கர் வந்து பிறக்க முடியுமா? ஆதோசங்கர் தான் வந்து பிறக்க முடியுமே ஒழிய ஆதிசங்கர் எப்படி சார் வந்து பிறக்க முடியும்? அப்ப எத்தனை பேர் பிளான் பண்ணி நமக்கு இப்படி ஒரு புள்ள வேணும் அப்படின்னு விரதம் இருந்து நோன்பு இருந்து எனக்கு இது மாதிரியான புள்ள வேணும் அப்படின்னு தவம் இருந்து பெற்றவர்கள் எத்தனை பேர்? பிள்ளைகளை நோகுறோம், நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் சொன்னா அவங்க தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நான் சொல்ற பேச்சை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு இப்படி ஒரு புள்ள வேணும், இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கணும். அது ஆணா இருந்தாலும் நல்லதுதான், பெண்ணா இருந்தாலும் நல்லதுதான், அதுலலாம் ஒண்ணும் பெரிய பேதம் இல்லை. ஆம்பளை புள்ள என்ன ஒஸ்தி, பொம்பளை புள்ள என்ன மட்டும், அதெல்லாம் இப்ப ஏற்பட்டிருக்கிற மோசமான ஒரு கான்செப்ட். எனக்கு ரெண்டும் பொன் குழந்தைங்க, நான் இதை ஒண்ணு வருத்தமா சொல்லல, சந்தோஷமா சொல்றேன். எனக்கு ரெண்டு குழந்தை, ரெண்டும் பொண்ணு. இது நடந்த இன்சிடென்ட் எப்படின்னா, நான் வந்து ரெண்டாவது பிள்ளை பேருக்காக என் மனைவி வந்து ஆஸ்பத்திரியில் சேர்க்குறேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட அப்போ கார் கிடையாது. கோயம்புத்தூரில் இருந்தேன், போய் ஒரு டாக்ஸி எடுத்துக்கிட்டு ராத்திரி 12 மணி ஒரு டாக்ஸி எடுத்துக்கிட்டு நேராக போய் ஹாஸ்பிட்டலில் அவளை சேர்க்குறேன் டெலிவரிக்கு. அவளை உள்ள அப்படி சேர்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் வெளியே வந்து இந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட கேட்டேன், என்ன பணம் கொடுக்கணும்? எங்கள் ஊர்லலாம் அந்த ஃபிக்ஸடாக வாங்க மாட்டேன், அவங்க சௌகரியப்படி வாங்குவாங்க. எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ நீங்களே ரொம்ப பரபரப்பாக இருக்கிறீங்க, இப்போ கொடுத்தா குறைச்சலாக கொடுப்பீங்க, நாளைக்கு நல்ல செய்தியோட கூட 10 ரூபா வாங்கிக்கிறேன்னார். சரி விட்டுட்டேன். டெலிவரி ஆகி 1 வாரம் ஆச்சு, அவரை பார்க்க முடியல. அப்புறம் அவரை தேடி பிடிச்சிக்கிட்டு நேராக போய், என்னங்க 1 வாரமாக நீங்கள் வரவே இல்லை, உங்கள் நான் பணம் பாக்கி வச்சுருக்கிறேன். அவர் கேட்டார் அதெல்லாம் அப்புறம், என்ன பிள்ளைன்னு சொல்லுங்கள். நான் சொன்னேன் பொம்பளை பிள்ளை. பொம்பளையா? நீங்களே வருத்தத்தில் இருப்பீங்க. நான் என்ன வருத்தத்தில் இருக்கிறேன்? அவராகவே நீங்களே வருத்தத்தில் இருப்பீங்க, கொடுக்கறத கொடுங்க. நான் சொன்னேன் இதில் ஒன்றும் வருத்தப்பட ஒன்றும் இல்லைங்கன்னா வருத்தத்தில் இருப்பீங்க. அப்படி பார்த்தா எனக்கு இந்த ரெண்டாவது பொம்பளை பிள்ளைன்னு நான் பாருங்க. அவர் சொன்னார் அப்போ நான் தான் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும். அப்போ ரெண்டாவது பொம்பளை பிள்ளை பார்த்தா கையேந்திட்டவன் அர்த்தமா? அப்புறம் ஒரு நினப்பு இருக்கு, பெண் குழந்தை பிறந்துட்டா அது ரொம்ப செலவு, ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டா அது ரொம்ப நல்லது அப்படி. ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, பொம்பளை பிள்ளையா இருந்தாலாவது பிற்காலத்தில் அப்பா அம்மாவுக்கு ஒரு காப்பியாவது கொடுக்கும். ஆம்பளை பிள்ளையா இருந்தா அது கொடுக்கற யோக்கியத கூட உனக்கு இல்லாம போயிடும். ஏன்னா பொண்டாட்டிய கேட்டுட்டு கொடுக்கணும், அப்ப மாமியாருக்கு கொடுக்க விடுவானா? அப்ப என்ன ஆகும்? ரொம்ப கஷ்டம். பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு ஒரு வேலை சோறு கிடைக்கும். ஆம்பளை பிள்ளையா இருந்தா வர்றவளை பொறுத்து அவனுக்கே கிடைக்கலையா, அப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கு எங்க கிடைக்க போகுது? கொஞ்சம் யோசிப்பாரு. நல்ல பொம்பளை பிள்ளைன்னா மட்டும், ஆம்பளை பிள்ளைன்னா ஒஸ்தி, அதெல்லாம் ரொம்ப தவறு. இதை உடைக்கிறான் பாருங்க பாரதி. இங்க திருவள்ளுவர் கூட ஒன் சைடடா திங்க் பண்ணிட்டார். எப்படின்னா ஆம்பளை பிள்ளை தான் தலைமையில் தூக்கி வச்சுக்கிட்டார். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் மகனை அப்படின்னார். பாரதி தான் உடைச்சா. என்ன மகனை, என்ன மகனை? திருவள்ளுவர்ல இருந்து டிவியேட் ஆகிறா, ஆனா நாசுக்கா டிவியேட் ஆனா. மகனைன்னு சொல்லல. எப்படி? உச்சிதனை முகந்தால் கர்வம் ஓய் வளருதடி. அப்ப என்ன அர்த்தம்? பொம்பளை பிள்ளை உச்சிதனை முகந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் என் மேனி சிலுக்குதடி. உன்னை யாராவது பாராட்டினா என் உடம்பெல்லாம் சிலுக்குதேம்மா, மகளை பார்த்து பாடுகிற. உச்சிதனை முகந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் என் மேனி சிலுக்குதடி. என்ன ஆம்பளை பிள்ளைனாலும் சரி, பொம்பளை பிள்ளைனாலும் சரி, புள்ள பிள்ளையா இருந்தா வெற்றி தான். பல பேர் சொல்லுவாங்க ஆம்பளை பிள்ளையா இருந்திருந்தா பரவாயில்ல சார். இன்னும் சில பேர் சார் ஆம்பளை தடியன்லாம் வந்து பிறந்திருக்கிற, அன்பா இருக்கிறதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளையே இல்லையே சார் அப்படின்னு வருத்தப்படுற எத்தனை பேர் இருக்கிறேன். நான் ஒண்ணு சொல்றேன், ஆம்பளை பிள்ளை பெத்தாதான் பெருமை, பொம்பளை பிள்ளை பெத்தாதான் பெருமைங்கிறதெல்லாம் வெறும் மாயை. ஒரே வார்த்தை சொல்லுமா, பிள்ளைய பிள்ளையா பெத்து பிள்ளையா வளர்த்திருந்தா பெருமை தான். நீங்க பிள்ளைய பிள்ளையா பெத்துக்காம மிருகமா பெத்திருந்தா ஆம்பளை இருந்தானே பொம்பளை இருந்ததுன்னா. எங்க ஊர் வரலாறு சொல்லட்டுமா? எங்க ஊர் வரலாறு என்ன? ஆம்பளை பிள்ளையால பெருமை இருக்கு, பொம்பளை பிள்ளையால பெருமை இருக்கு. எப்படி? எங்க ஊர்ல மோதிலால் நேருன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு ஜவஹர்லால் நேரு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தது, பெரிய பாப்புலாரிட்டி. அந்த ஜவஹர்லால் நேருங்கிற ஆம்பளை பிள்ளைக்கு இந்திரா காந்தின்னு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தது, அதனால பெரிய பாப்புலாரிட்டி. அந்த இந்திரா காந்திக்கு ராஜீவ் காந்தின்னு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தது, அதனால பாராட்டு பெருமை. அப்ப என்னன்னா, ஆம்பளை பிள்ளை பெற்றாலும் பொம்பளை பிள்ளை பெற்றாலும் சரியானபடி பெற்று வளர்த்தா அது பாராட்டு தானே ஒழிய, ஆம்பளை பொம்பளைங்கிறது வெறும் மாயை. மோதிலால் நேருவுக்கு நேருவால் பெருமை, நேருவுக்கு இந்திரா காந்தியால் பெருமை, இந்திரா காந்திக்கு ராஜீவ் காந்தியால் பெருமை. என்ன ஆம்பளை பிள்ளை, என்ன பொம்பளை பிள்ளை, என்ன? அந்த கான்செப்டே தப்பு. புள்ள பிள்ளையா இருந்தா வெற்றி தான். இதை விட இன்னொரு கான்ட்ராஸ்ட் சொல்றேன் பாருங்க, அழகான ஒரு கான்ட்ராஸ்ட். ஆண்டாள் ஒரு ஆழ்வார் வாழ்ந்தா பெண், அவ கண்ணனை காதலிச்சா, அந்த கண்ணனை பெத்த தாய பாராட்டினா, இப்படி ஒரு பிள்ளையை பெத்து கொடுத்தியே, ஆம்பளை பிள்ளையை பெத்து கொடுத்தியன்னு பாராட்டினா. எப்படி தெரியுங்களா பாட்டு? தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை பாட்டு வரும். எப்படி பிள்ளை பெத்து கொடுத்தா பாரியா, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படின்னு. இதுக்கு உரை எழுதுற போது எழுதுனா, பெற்ற வயிறுக்கு பட்டம் கட்டியவள் அப்படின்னு எழுதுனா. அந்த பெத்த வயிற்றுக்கு அவ பட்டம் கட்டிட்டாளா? தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் பெத்தா இப்படி ஒரு ஆம்பளை பிள்ளை பெத்துக்கணும் அப்படின்னு. அப்ப ஆண்டாள் யார பாராட்டுறா? ஆம்பளை பிள்ளைய பெத்தவளை பாராட்டின. ஆனா ஆண்டாள் பொம்பளை பிள்ளை தானே, அதை வளர்த்தவர் யார் தெரியுமா? அவங்க அப்பா பெரியாழ்வார்னு பேரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு மகள் பிறந்தாள்னு சொல்லல, நான் ஒரு மகளை வளர்த்தேன்னு சொல்லல. பாட்டு எப்படி தெரியுமா? பெரியாழ்வார் சொன்னார், ஒரு மா மகளை உடையேன்னு, ஒரு மாமகளை உடையேன்னு. எனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சா பாரு, பேர்பட்ட பொண்ணு தெரியுமா? இப்ப யோசிச்சு பாருங்க, ஆண் பிள்ளை என்பதற்காக கண்ணனை பாராட்டுகிறாள் ஆண்டாள், அவள் பெண்ணாய் பிறந்ததற்காக பெரியாழ்வார் பாராட்டுகிறார் என்றால், ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்பது அபத்தமான ஒரு எண்ணம், பிள்ளை பிள்ளையாக இருந்தால் கொண்டாடத்தக்கது. நீங்க முன்னெல்லாம் உங்களுக்கு தெரியும், வீட்டில் பாப்புலேஷனே ஜாஸ்தி, ஒவ்வொரு வீடுமே ஒரு முனிசிபாலிட்டி வார்டு மாதிரி இருக்கும், எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலின்னு கச்ச கச்ச கச்ச, ஆறு பனியன், ஆறு சட்டை, ஆறு துண்டு, ஒன்றும் தெரியாது. அது எது அது பாட்டுக்கு வீட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும், அது பாட்டுக்கு ஒரு 40-50 உருப்படி ஒவ்வொரு வீட்லையும் ஓடும். நாங்களே எங்கள் வீட்டில் மொத்தம் எப்படின்னா, 6 பிள்ளை, 3 பையன், 3 பொண்ணு, எங்கள் அப்பா அம்மா 8 பேர். நல்ல வேளை இன்னும் ஒன்று இருந்திருந்தால் நவக்கிரக ஊடு அப்படின்னு இருப்பேன், தப்பிச்சோம் நாங்கள். 8-6 பிள்ளைங்க, வீடு ஜே ஜே ஜேன்னு இருக்கும் அது பாட்டுக்கு, எப்படி இருக்கும்? இப்பெல்லாம் ரொம்ப லிமிட்டட், ஒன்னே ஒன்று, கண்ணே கண்ணு, கருவேப்பில கண்ணு மாதிரி ஒன்னே ஒன்று, அதையே சமாளிக்க முடியலன்றான். அப்போ 6 எப்படா சமாளிச்சான்னா, பெத்தனை சமாளிக்கல, ஒன்ன ஒன்று குட்டியே சமாளிச்சிருக்கும். பெருசா ஒரு குட்டு குட்டுவா இருப்பாருங்க அப்பா, அவன் அடுத்தவனை குட்டுவான், அவன் அடுத்தவனை குட்டுவான், அடுத்தவனை குட்டுவான், அப்படியே அது வந்து ஒரு டீசென்ட்ரலைசேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன்ல டீசென்ட்ரலைசேஷன், எல்லாம் தானாவே ஒரு கண்ட்ரோலுக்கு வந்திருக்கும். இப்ப அப்படி இல்ல, ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு, உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறான் பசங்களை வளர்க்கறது. அப்ப இந்த நம்பர் ஆஃப் இது பாப்புலேஷன் கூட இருந்துச்சுன்னு பாருங்க, வீட்டுல நான் எண்ணிக்க, அதுக்கு ஒரு ஜோக் சொல்லுவேன். பஸ்ஸில் ஒரு அம்மா பிள்ளைய கூட்டிகிட்டு ஏறிச்சு, கொஞ்சம் நிறைய இப்படி கூட்டிட்டு பஸ்ஸில் ஏறின உடனே அந்த நினச்சிட்டான், ஸ்கூல் பஸ் ரிப்பேர் போல் இருக்க, இந்த மாதிரி ஸ்கூல் பசங்களை எல்லாம் கூட்டிட்டு பஸ்ஸில் ஏறுதுன்னு நினச்சிக்கிட்டு அவன் கேட்டான், டவுன் பஸ்ஸில், ஏன் டீச்சர் அம்மா ஸ்கூல் பஸ் ரிப்பேரான. அந்த அம்மா இப்படி ஒரு முறை முறைச்சி, உன் கண்ணில் கொல்லிய வைக்க, என்ன ஸ்கூல் டீச்சர் நான் நினச்சிக்கிட்டேன், ஆ அவ்வளவு என் சொந்த பிள்ளைங்க. டக்குன்னு இன்னொரு பெரியவர் பார்த்தார், அவருக்கு இப்போ போதாத நேரம், அவர் உன் பிள்ளையாகவே இருக்கட்டும், இன்னும் எல்லாத்தையும் என்ன ஊர்வலமாக கூட்டிகிட்டு வருது, இந்த சிறுவர்கள் மாநில மாநாடு நடக்குதா, பேரை நீ கூட்டிட்டு வர மாதிரி கூட்டிட்டு வரையே, வீட்டில் ஒரு 2 விட்டுட்டு பாக்கி கூப்பிட்டு வர வேண்டாமா? அவ சொன்ன அதே கொள்ளிய ஓன் கண்ணிலையும் வைக்க, ஏன் வீட்டில் 3 விட்டுட்டு பாக்கி தான் நான் கூட்டியாந்துருக்கிறேன். நம்ம அதோட வாய்ப்புத்திட்டான். இந்த பஸ்ல ஏறிச்சு பாருங்க, உள்ளாம குளம் எல்லாம் தப்ப தப்ப, இங்க போய் ஓடி உட்காருது, அங்கே இங்க வந்து உட்காருது, இன்னொன்று மாத்தி உட்காருது, மாத்தி மாத்தி எல்லாம் அங்க உட்காந்துட்டே இருந்தது. அப்படி மாத்தி மாத்தி உட்காந்த உடனே ஒரு பிள்ளை ஒரு பெரியவரை தள்ளிக்கிட்டு போய் பக்கத்தில் உட்காந்து, அங்கேருந்து இன்னொன்று கூப்பிடுது, இங்கே போ அப்படி இன்னொன்று கூப்பிடுவா அப்படி. அவரால் இதையே சமாளிக்க முடியாது, இது இன்னொரு பிசாசு வேற கூப்பிடுதேன்ட்டு, ஏ நீ ஒன்று உட்காந்தா போதுமா, எதுக்கு அவளை கூப்பிடுற அப்படின்னு. உங்கள் அப்பா விட்டு பஸ்ஸ டக்குன்னு ஒரு வாயம்புத்த, உன் பேர் என்ன பாப்பா? உன் பேர் என்ன? பேரா? 8. என்ன 8? நம்பர் தான். ஏ பேரெல்லாம் வச்சு ஞாபகம் இருக்காதுன்னு எங்க அப்பா நம்பர் வச்சிருக்கிறாரு, எங்க வீட்டுல நான் 8 நம்பர் அப்படின்னு. உடனே என்ன கேட்டான், நீ கூப்பிட்டியே அது என்னன்னா, 8A. என்ன 8A? ஒரே பிரசவத்துல ரெட்டை, வேற எப்படி பேர் வைப்பான்? 8A பஸ் விட்டுருக்கிற. இதெல்லாம் அந்த காலம், யோகப்பட்ட பிள்ளைங்க இருந்து வீட்டுல வச்ச வச்ச வச்ச வச்சுன்னு இருக்கும் சார். அதுலயும் ஒரு சந்தோஷம் இருந்தது சார், எங்க அண்ணனுக்கு எனக்கு நிறைய சண்டை வரும், சண்டை வரலன்னா அப்புறம் என்ன லைஃப் இருக்கு சொல்லுங்க, நிறைய சண்டை வரும். அப்பெல்லாம் எங்க வீட்டில் பெரிய வீடு, ஒரே பாத்ரூம், குளிக்கிறதுக்கு தண்ணி அடிச்சு வச்சு குளிக்கணும், நான் தண்ணி அடிச்சு பக்கெட்ல வச்சுட்டு இப்படி வெளியே வருவோம் பாருங்க, எங்க அண்ணன் உள்ள போய் கசாத்திக்கும். அந்த தண்ணி அடிக்கிற வேலை அவனுக்கு, தண்ணி அடிக்கிற வேலை தப்பா நினைக்காதீங்க, பைப்ல தண்ணி அடிச்சுதான் குளிக்கணும் அங்கெல்லாம். அப்போ இப்பெல்லாம் வரதே இல்லை, சிம்பிளா எல்லாம் சால்வ் ப்ராப்ளம். மயிலாப்பூர்ல இருந்தோம், மயிலாப்பூர்ல உங்களுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட பாஷை அதிகமா இருக்கும், நான் ஏதாவது சொன்னேன் கட்டையில போறவனே அப்படிமா, கட்டையில போறவனா போறவன் அர்த்தம், கட்டையில போறவனே அப்படின்னு நான் எரிச்சல சொல்லுவேன். நீயும் தான் போக போறேன், நானும் தான் போக போறேன், போகாதவன் எவன் சொல்லு, நீயும் தான் போனும் நானும் தான் போகணும். அவன் சொல்லுவான், யாரு முன்னாடி போறோங்கிறதான பிரச்சனையே, யாரு முன்னாடி, நான் சொல்லுவேன் பாத்ரூம்லயும் முன்னாடியே போ. ஆனா அன்னைக்கு அப்படி சண்டை போட்டோம், யாரு அண்ணன் தம்பி எல்லாம் ஒருத்தன் கொத்த அடிச்சுக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அண்ணன் வீட்டுல ஒரு விசேஷம், எங்க வீட்டுல ஒரு விசேஷம், எவ்வளவு ஆசையா பாசமா போய் உட்காந்துக்கிறோம். போட்ட சண்டைனா ஏதாவது அர்த்தம் உண்டா? சிரிக்கிறோம், இப்ப அதெல்லாம் பேசி சிரிச்சுட்டு உட்காந்துருக்கிறோம். ஒரு வீட்டுல போய் உட்காந்த இன்னைக்கு வீட்டுல எல்லாம் ஒன்னே ஒண்ணு கருவேப்பிலை கொழுந்த மாதிரி இருக்கு. அதுக்கெல்லாம் அண்ணன் தங்கங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. நான் வேடிக்கையா சொன்னேன், இன்னும் 50 வருஷம் கழிச்சு இந்த ஊர்ல ராமாயணமே சொல்ல முடியாது. ஏ அண்ணன் ராமனுக்காக தம்பி பரதன் தான், ஸ்டாப் இட். அண்ணன்னா யாரு, தம்பின்னா யாரு, தங்கச்சின்னா யாரு அப்படிமா? அண்ணன் தம்பி தங்கச்சிக்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. எல்லாம் வீட்டுல ஒன்னே ஒண்ணு உட்காந்துருக்கும் பாருங்க, அதான் இப்ப தப்பாயி போச்சு. என்ன தப்பாயி போச்சுன்னா, இப்ப வளர்ற பிள்ளைகள் இன்னொருத்தருக்கு எதையும் கொடுக்கறதே இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த செல்ஃபிஷா சுயநலமா, நான் மட்டுமே அனுபவிக்கணும், நான் மட்டுமே அனுபவிக்கணும் அப்படின்னு ஒத்தைக்கு ஒத்தையாவே பெற்றவங்க வளர்த்துறாங்க. கொடுக்கணும், இன்னொருத்தருக்கு போகணும், வீட்டுக்கு வந்து போகணும், ஒண்ணுமே இல்லையே. அந்த பிள்ளைகளுக்கு சகோதர பாசம் தான் என்னன்னு சொல்லித்தர முடியலையே, சகோதரி பாசம் தான் என்னன்னு சொல்லித்தரவே தெரியலையே, அப்படி ஆகி போச்சு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப பிள்ளைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சதால மன வளர்ச்சி அடைகிறதுக்கு பதிலா மனம் கொஞ்சம் சுருங்கி போயிருக்கு. அப்ப நாம எப்படி வளர்க்கணும்? எழுத்து விட்டு பிள்ளைகளை இவனோட ஒத்தவனை சகோதரனா நினைக்க வைக்கணும், சகோதரியா நினைக்க வைக்கணும். அந்த உறவுகளுடைய சுகம் என்ன அப்படிங்கறத பத்தி சொல்லணும். நீங்க இந்துக்களுடைய திருமண முறையில தாலி கட்டுற போது மாப்பிள்ள ஒரு முடிச்சுதான் போடணும், கூட நிக்கிற அக்கா தான் இன்னொரு முடிச்சு போடுவா. ஏன்? அவளுக்கு ஒரு அந்தஸ்து, அவளுக்கு ஒரு மரியாதை, ரெண்டாவது முடிச்சு நீ போடு அப்படிம்பாங்க. அப்புறம் மாமன் சீர், தாய் மாமனுக்கு மரியாதை, காது குத்துற போது மாமன் மடியில தான் உட்காந்து குத்தணும். ஏன் இதெல்லாம் வச்சான்? உறவுல ஒரு பந்தம் இருக்கணும், பாசம் இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து எடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இருக்கணும். இவ்வளவு என்னத்துக்கு? நீங்க வீட்டுல கல்யாணத்துல வாசல்ல என்ன கட்டுவான் தெரியுமா? தென்னங்கொலை கட்டுவான் இல்லையா? தென்னை மரத்தை கொலை கொலையா தென்னை கட்டுவான், வாழை கொலத்தில் வாழை கட்டுவான், இல்லாட்டி பாக்கு அப்படியே கொலையா கட்டுவான். என்ன அர்த்தம்னா, ஒத்தையா காய் விடுகிறத கட்டவே மாட்டான், கொலை கொலையா காய் விடுறதான் கட்டுவா. ஏ குலை குலையாக காய்த்து தொங்குவது போல் மனித இனமும் குலை குலையாக ஒன்றோடு ஒன்று சேர்ந்து தழுவி வாழ வேண்டும் என்று கொலை கொலையா கட்டி வச்சான். இப்ப என்னன்னா கொலை கொலையா நடக்குது, கொலை கொலையா கட்டி வச்சான், இப்ப கொலை கொலையா நடக்குது. அண்ணன் தம்பியை வெட்டுறான், தம்பி அண்ணனை வெட்டுறான், எதுக்குறான்? சொத்துக்காக வெட்டிட்டேன் அப்படிங்கிற எவ்வளவு பாசம், அது வந்து ஒரு அன்பு வலை. குடும்பம் என்பது ஒரு அன்பினாலே பின்னப்படுகிற ஒரு ஆச்சரியமான ஒரு பெரிய வலை. சோ முதல்ல நான் வற்புறுத்த விரும்புவது என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு பெற்றோர்களிடத்தில் இருக்கிற இயல்புகள், பழக்க வழக்கங்கள் இவைதான் அந்த குடும்பத்துக்குள் ஊடுருவி வருகின்றன. இப்ப ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். சைக்காலஜியில நம்ம பிள்ளைங்க பிற்காலத்தில் சந்தோஷமாகவும் நல்லாவும் வளரணும்னா புருஷ பொண்டாட்டி முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கு. என்னன்னா, பிள்ளைங்க எதிர்த்தாப்புல சண்டை போடக்கூடாது. நம்முடைய குழந்தைங்களுக்கு எதிர்த்தாப்புல நமக்கு 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதை வெளிப்படுத்தக்கூடாது. சில வீடுகளில் அந்த நாகரிகம் தெரியாது, குழந்தைக்கு எதிர்த்தாப்புல சண்டை போட்டிருப்பாங்க. சண்டை போட்டு கணவன் மனைவி சண்டை போட்டு அந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிற பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போனா படிப்புல கவனம் இருக்காது.
0: நல்லது என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் நீங்கள் சொல்வேந்தர் சுகி சிவன் அவர்களின் சொற்பொழிவு கேட்டு மகிழ்ந்தீர்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மீரா. நன்றி, வணக்கம்.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

முன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்த விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம் விடுமுறை விருப்பத்திற்காக.

ஒலிக்கே இருக்கும் விடுமுறை விருப்பத்தின் முதல் பாடல் வளமை போற என்றும். தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன், தமிழ்ச்செல்வி சித்தார்த்தம், பத்மினி சேரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி வெள்ளாண்டி வலது, துறை பாண்டியன், காந்திமதி இவர்கள் அனைவரும் கேட்டு மகள வேண்டும் என்று பிரிவோம் சந்திப்போம் திரைப்படுத்த பாடலை தந்திருக்கின்றார்கள். கண்டேன் கண்டேன் காதலை என்ற முதல் வரியை கொண்டு முழுவதையும் பாடுகின்றனர்.

அடுத்து வரும் இனிமையான பாடலை வளமை போல இன்றைய வாழ்த்துக்களை தந்து தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களும் கண்ணன் சங்கரி ரவி மாலடி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி உங்கடை சுதா மற்றும் குமார் அருணா ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் இவர்களோடு பாலகுமார் ஜனனி ஆகியோரும் கேட்கின்றார்கள் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து ஆறு மனமே ஆறு என்ற பாடலை ஒலிக்கின்றது பாடல்.

இவர்கள் கேட்ட வேளையிலேதான் தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து அன்புடன் ரவிச்சந்திரன் ஒரு பாடலை தருகின்றார். அவரும் கண்டேன் கண்டேன் எதிர்காலம் நான் கண்டேன் என்ற 2004 ஆண்டு திரைக்கு வந்த மதுரை திரைப்படத்து பாடலை ஒலிக்க வைக்கின்றாா்.

பாடல்களோடு பாடலாக எந்த பாடலையும் தாருங்கள், ஒலிக்க வையுங்கள் என்று நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் தன்னுடைய உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைக், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் அவர்களோடு உலகத் தமிழரை இணைத்து கேட்கும் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. மிகவும் சிறந்த ஒரு பாடல் வைக நதியோரம் பொன் மாலை நேரம் காத்தாடுது என்ற பாடல் ருக்ஷா மாமா திரைப்படத்தில் இருந்து.

நாங்கள் கேட்டு மகளும் விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க வேண்டும் என்று பாவை விளக்கு திரைப்படத்து பாடல் ஒன்று நீ சிரித்தால் நான் சிரிப்பேன் என்று ஆரம்பித்து பாட இருக்கின்றது. அந்த பாடலை அன்புடன் அனுப்பி வைத்திருக்கின்றார் தமிழ்நாடு அம்மையப்பன், சிவரஞ்சினி, சித்ரா, சுஸ்மிதா, பாரூக், ஷேக் அப்துல்லா இவர்களையும் இணைத்து ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: பாடல்களோடு பாடல்களாக புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுகுறை சேப்பு விஜயராகவன் தந்த பாடலையும் அவரோடு நாங்களும் கேட்டு மகிழ்வோமா? ஆயுதம் கண் போதாது என்று வரி எடுத்து பாட வைக்கின்றார்.
1: தம்பி, நீங்கள் இதற்கு முன் குற்றாலத்திற்கு வந்திருக்கிறீர்களா? இல்லையேதான் முதல் தடவை. இங்கிருக்கும் இயற்கை காட்சி நீர்வீழ்ச்சிகளை எல்லாம் கண்டால் உங்கள் எழுத்துக்கும் கற்பனைக்கும் ஒரு அற்புத சக்தி பிறந்துவிடும். எல்லாம் உங்களுடைய ஆசை.

பிரபல பின்னணி பாடகர்கள் டாக்டர் கே ஜே ஜெயசுதாஸ் ஐயா அவர்களோடு இசை வாணி வாணி ஜெயராம் அம்மாவும் குரல் கொடுத்த ஒரு பாடல் தங்கத்தின் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து என்ற வரியோடு பாடுகின்றது. இந்த பாடல் மீனவ நண்பன் என்ற திரைப்படத்தில் என்றும் நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து அனுஷியா கிருஷ்ணன் அவர்களும் அப்பா அனந்தராமன் அம்மா விஜயமும் உடன் இருக்கின்றார்கள். நண்பர்களோடு கேட்டு மகளை இருக்கின்றோம் என்ற வேளையிலே ஒலிக்கின்றது அந்த பாடல்.

பின்படங்கு இவர்கள் கேட்ட வேளையில் மீண்டும் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பமனத்திலிருந்து கே எஸ் கிருஷ்ணன் தன்னுடைய பங்குக்கும் ஒரு பாடலை தருகின்றார். தான் நண்பர்களோடும் உலகத் தமிழர்களோடும் கேட்க விரும்புகிறேன் என்று சங்கே முழங்கு என்ற திரைப்படுத்த பாடலை. அந்த பாடல் ஆரம்ப வரியாக உள்ளத்தில் இருப்பதெல்லாம் சொல்லவோ வார்த்தை இல்லை என்று ஆரம்பிக்கின்றது. இசையரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் குரலிலே.

இந்நிலையில்தான் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா அவர்கள் தந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரன் அவர்களோடு நட்பவி நறுமுகையால் தமிழ் இனியால் இவர்களும் இணைந்து கேட்கும் இனிமையான அந்த பாடல் மயக்கம் எனது தாயகம் என்று வரி எடுத்து குங்குமம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

இந்திய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாளர் காலக்கிணிய கீதங்களை நாங்கள் கேட்கும்போது அடுத்து வரும் பாடல் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. திரைப்படத்து பாடல் பாட இருக்கின்றது. என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு என்ற வரிதான் அவர் தந்த பாடலில் ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை தந்தவர் நாகூர் நீண்டகால உறவு முகமது ராஃபிக் அவர்கள், ரிஸ்வான் நாசர், நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களும் இவர்களோடு இணைந்து கொள்கின்றார்கள்.

இருமனம் திறந்த என்று எங்கே எனது கவிதை திரைப்படுத்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை கேரள மாநிலத்திலிருந்து பாலக்காடு ரதீஷ் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

பழையுடாமன், குவைத், ஜோர்ஜ் மூன்று தமிழ் வானொலியை சுவாசித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் உங்கள் காதலம் ஒழிக்கும் பாடல் பாய் மரக் கப்பல் என்ற திரைப்படத்திலிருந்து தென்றல் ஒரு பாட்டு கட்டும் என்று இனிமையாக பாடுகின்றது.

பாடல்களோடும் இறுதியாக ஒரு பாடலை தந்து இன்றைய விடுமுறை விருப்பத்தை நிறைவுக்கு கொண்டு வரச் செய்கின்றார் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகீத் சிலுவை சொன்னராஜ் அவர்கள். ஜப்பான் என்ற திரைப்படத்து பாடல் தான் அவர் தந்த பாடல். இன்பா இன்பா என்று வரியெடுத்து முழுமையாக பாடுகின்றது.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

0: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காத்தலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளிடம் நலம் நாடி நாங்களும் நலம் என்று கூறி இப்பொழுது முதல் காத்தலையில் வளமை போல ஒளிபரப்ப இருக்கின்றேன் சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள்.

ஹவுஸ்மேட் என்ற திரைப்படத்திலிருந்து அடியே அடியே என்ற வரி தாங்கிய பாடலை கேட்போம். அந்த பாடலை இங்கிலாந்து நாட்டில் இருந்து அருள் மோகன் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் செந்தூரப்பூவே என்று பாடிவர இருக்கின்றது. 16 வயதிலே திரைப்படத்தில் இருந்தே இந்த பாடலை இளமணி திரு நாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து அன்புடன் அனுப்பி வைத்திருக்கின்றார் டிகான் சி.

அவரை தொடர்ந்து மீண்டும் ஒரு பாடல். ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியில் இருந்து விஜயராணி தந்த பாடல். தூண்டில் மீன் என்ற திரைப்படத்திலிருந்து வாழ்வில் சௌபாக்கியம் என்ற வரியை கொண்டு பாடுகின்றது.

மேலும் ஒரு பாடல் காதலை சொன்னால் என்ற பட்டிப்புலம் திரைப்படுத்த பாடல். இந்த பாடல் ஒலிக்கின்றது மொன்றியல் கனடா தனுஷன் உங்கள் பாடலாக.

அடுத்து வரும் பாடலும் கனடா ஆல்பர்ட்டா மாநிலத்தின் சாந்தினி அனுப்பி வைத்த பாடல். சாந்தினி, நீங்கள் அனுப்பி வைத்திருக்கின்றீர்கள் கொஞ்சம் மஞ்சள் பூக்கள் என்ற வரிதாங்கிய உல்லாசம் திரைப்படத்து பாடலை.

இது உங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கல்லூரத்திலிருந்து வாரத்தில் ஒரு நாள் மலரும் விடுமுறை விருப்பத்திற்கான பாடல்களை சர்வதேசம் எங்கும் கேட்டு மகிழும் வண்ணம் ஒளிபரப்புகின்றது.

தொடரும் பாடல்களுள் அரசு என்ற திரைப்படத்து பாடல் கேட்க இருக்கின்றோம். கனடா வன்கூவர் மாநிலத்தில் இருந்து இளவரசி நீங்கள் அனுப்பிய பாடல் மல்லிகை மல்லிகை என்று முதல் வரி எடுத்து முழுவதையும் பாடுகின்றது.

நடுவழையிலே வந்துவரிலிருந்து வசந்தியும் ஒரு பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றார். காதல் கடிதம் தீட்டவே என்ற ஜோடி திரைப்படுத்து பாடலை கேட்போம் விடுமுறை விருப்பத்திலே.

நீண்ட நாட்களுக்கு பின் காஞ்சனா அவர்களும் வந்து இணைந்து விட்டார். வன்கூவரிலிருந்து அவருடைய விடுமுறை காலம் முடிந்து தன்னுடைய கடமைகளெல்லாம் சேர்ந்து ஒரு நிலைக்கு வந்தவுடன் எங்களுடன் இணைந்து பாடல்களை தர வரும் வேளையிலே பூவரசம் பூ பூத்தாச்சு என்ற பாடலை இன்று கேட்க விரும்புகிறார். கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திலிருந்து காஞ்சனா வருக வருக என்று வரவேற்று உங்கள் பாடலையும் ஒளிபரப்புகின்றோம்.

இது மந்திர தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் விடுமுறை விருப்பம் கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையிலே தொடர்ந்து ஒலிக்க இருக்கின்றது ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் பாஸ்கரன் மாலா மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து கேட்ட பாடல். ஜீன்ஸ் என்ற திரைப்படுத்து பாடலை அன்பே அன்பே என்று பாட வைக்கின்றார் ஒலிக்கின்றது பாடல் அவர்களுக்காக.

மேலும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டம் கேதீஸ் நீங்கள் தந்த பாடலையும் கேட்க இருக்கின்றோம். அந்த பாடல் பொன்மன செல்வன் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றீர்கள். நீ பொட்டு வைத்த தங்கக்குடம் என்று பாடுகின்றது உங்களுக்காக.

அடுத்த ஒலிக்கு இருக்கும் பாடல் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டம் ரமணி நீங்கள் தந்த பாடல். நீங்கள் தந்த அந்த பாடல் பூவெல்லாம் கேட்டுப்பார் என்ற திரைப்படத்திலிருந்து சுடிதார் அணிந்து வந்த அந்த வரியை முதல் வரியாக கொண்டு இனிமையாக பாடுகின்றது.

ஒன்றியல் தமிழ் வானொலி தித்திக்கும் தீனான பாடல் திசை எங்கும் பரப்பி விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கின்றன. அடுத்த ஒலிக்கு இருக்கும் பாடல் சிங்கார பூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் தந்த பாடல். அற்புதமான ஒரு மரபாக எல்லோராலும் மறக்க முடியாத ஒரு காவிய பாடல். பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து அனுப்பியிருக்கின்றீர்கள். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி என்று வரி எடுத்து அழகாக பாடுகின்றது மகாலிங்கம் உங்களுக்காக.

நாடு யாருடையதாக இருக்கும்? ஐரோப்பிய மண்டலம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனிவா நகரில் இருக்கும் நிரேஷனின் பாடல். செந்த சூளக்காரா என்ற ஒரு பாடல் வாகை சூடவா திரைப்படத்திலிருந்து இன்று தெரிவித்தது அனுப்பியிருக்கின்றீர்கள். நாங்களும் கேட்கின்றோம், ஒலிக்கின்றது அந்த பாடல்.

வரும் பாடல். காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து வளர்த்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா என்ற ஒரு பழைய பாடல், இனிமையான காவிய பாடல். என்று கேட்டாலும் ஒழிக்க வைக்க எங்களுக்கு அவலாக இருக்கும். கேட்டு மகள அந்த பாடலை தந்திருக்கிறார். ஐரோப்பிய மண்ணிலிருந்து நீலமணி தாட்டுக்கு சென்றாலும் எங்களை மறவாமல் என்னவள் அவர்கள் அனுப்பிய பாடல். இத்தனை

பாடல் கூடும் என்றால் பாடலையும் தாரங்களையும் நடவுக்கு கொண்டு வரலாம் என்று கூறுவது போன்று பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து தோகை இளமையில் என்ற வரி எடுக்கும் பாடலை அன்புடன் தந்து நிறைவுக்கு கொண்டு வருகிறார். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சீனா ஆசான் அவர்கள் கனடாவில் இருந்து.

அன்பு நேயர்களை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது அன்பு உறவுகளோடு திட்டிக்கும் தீனான பாடலை எல்லோரும் கேட்டு மகிழ வேண்டும் என்று திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் எல்லோருடைய இதயத்தை நிரப்பிச் சென்ற வேளையிலே இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் ஒரு தடவை உங்களை சந்திக்கின்றேன் என்று கூறிவிட வெற்றி செல்ல வேண்டும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் கூறி வாழ்வோம் வளமாக என்றும் கூறுகின்றேன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை.

0: என்றொரு இன உண்டு, தமிழன் என்றொரு இன உண்டு, தனிய அவர் பொரு குணவுண்டு, தனிய அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

பழமை போல என்றும். தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் உங்கள் பாடல் கேட்க இருக்கின்றோம். பாலைவன சோலை திரைப்படத்திலிருந்து பௌர்ணமி நேரம் பாவை ஒருத்தி என்று ஆரம்பிக்கும் இனிமையான அந்த பாடல். இன்று அந்த பாடலை நீங்கள் தந்தவளை உங்களோடு இணைந்து தமிழ் செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முக பிரியா இவர்களோடு எடப்பாடி வெள்ளாண்டி வலசு துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் செவி மடுக்கின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல் பாலைவனச்சோலை திரைப்படத்திலிருந்து பௌர்ணமி நேரம் பாவை ஒருத்தியன்.

அன்பு கூர்ந்து நீங்கள் அனுப்பி வைக்கும் பாடல்கள் அடுத்து வரும் இனிமையான பாடலை தர இருக்கின்றார். இன்றைய நாள் வணக்கத்தை கூறி தினமும் போல கேட்டு அனுபவி ராஜா அனுபவி திரைப்படத்து பாடல் ஒன்றை தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். மயிலை பட்டாபி அவர்களே, உங்களோடு இன்றும் உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, கண்ணன் சங்கரி, வெங்கடேஷ் சுதா, குமார் அருணா, ஆகாஷ் ஹரிஹரன் மற்றும் ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலமுகுமார், ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல், முத்து குளிக்க வாரைகளா என்ற வரி எடுத்து.

இனிமையாக ஒழிக்கும் இந்த பாடல்களை மீண்டும் நாங்கள் தொடர வேண்டும் என்று தருகின்றார்கள். அன்புடனே திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா அவர்களும் தேவீர பாண்டியன் கௌதமன் லட்சசாரா மதுசூரி சிவசங்கரன் நட்பவி நரமுகிகள் தமிழ் இனியாள் இவர்களும் இணைந்து ஒரு பாடல் சோலை புஷ்பங்களே என்ற பாடலை இங்கேயும் ஒரு கங்கை என்ற திரைப்படத்திலிருந்து

0: இன்றும் நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகவர் சாதிக்கு ஒரு பாடல் தருகின்றார். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே என்ற பாடலை. இந்த பாடலை நாகூர் நாகப்பட்டினம் ஜெகவர் சாதிக் நீங்கள் கேட்கும் வேளை வளமை போல இன்றும் உங்களோடு இணைந்து உங்கள் உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா, ஷஹானா பர்வீன், நஷீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் உலக தமிழர்களோடு கேட்கின்றார்கள் ஒலிக்கின்றது பாடல்.
1: பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர்.

0: உன்னை புரிந்து கொண்டான், உண்மை தெரிந்து கொண்டான் இந்த புலவர் பெருமானே. பூவிலே பிறந்து பூவிலே வளர்ந்த பூவையர் குலமானே.
1: உண்மை புரிந்து கொண்டாள், உண்மை

ஒலித்து வரும் பாடல்களோடு இன்னமோர் பாடல். மாடிவிட்டு மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து கேட்டுப்பார் கேட்டுப்பார் என்று வரி எடுத்து பாடுகின்றது தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையம் ரவிச்சந்திரன் உங்களுக்காக.

0: வீடல்லம்மா ஏம்மா
1: ஆமா
0: ஆமா.